0: சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டோ நேரப்படி 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கரு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வெற்றுமணிக்கு சிஸ்டர் அருந்ததி, பெட்ரோல் போயிலிருந்து 9:30 வரை பாச சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டல். இந்த நாளே நேற்று நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord. Many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord. Even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who's going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, for the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati, and following that, Lord, the 1 hour's Bible study that is going to come from Brother Pastor from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit, even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God. You have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10, Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their Lord Jesus eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Valicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment or the Nithya Valicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite Sister Karuna. We nangal ippozhudhu alaikka pogrom avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaga neengal aashirvaadathai kondu varungal. God bless you.
2: God bless you too, sister.
1: Amen.
2: ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, உயரவும் உன்னதமான சிங்காதனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவம் மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலேயும் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்ததுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரலஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படி அழைப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மகேந்திரனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உச்சதுணை ஒவ்வொருவருக்கும் தவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களையும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இருதயங்களே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே, நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் குட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே, அப்பா, நெறிந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கிய திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்டவேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரை, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம். ஆண்டவரே, மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல புதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் இருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடியிருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நேர ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்திய காலநிலை ஒருவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னென்னா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன்

எனக்கே நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது என்னென்றா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம் சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரம் இல்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரரா இருக்க கூடாது என்று அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவர் அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப நொறுங்கி மிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதாமத்த எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம் ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அது எப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்களில் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏன்டா இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனென்றா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனாலும் ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வர்ற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் நீங்கள் இப்ப நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: நன்றாக சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டேன் என்று கூட தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி, தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி, தேங்க்யூ. ஆமேன், ஆமேன், காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை இயற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister மேரி தங்கலிங்கம் வாருங்கள், கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு நேரம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவன் நாமும் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப எந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த ஜோசுவாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண்கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையின் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணைவர அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவம் மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உம் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. வெளிச்சத்தையும் காண்போமா?

ஒன்று சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து

0: கர்த்தர் உண்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளை ஆண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளை ஆண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளை ஆண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளை

0: உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின. சியோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
1: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவர் மரியாதைப்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதைப் போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 Corinthians 1:4. பிரியமானவர்களே, இயேசு இவ்வுலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7 ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களே வீண் போகாதபடி இந்த நாட்களே காட்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்ற வாலிபன் இருந்தார். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமா அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களே நம்பிக்கை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording stopped.

0: ஆமீன். இன்று ஏழாம் தேதி, ஏழாம் மாதம், ஏழாம் தேதி, ஆடி மாதம், ஏழாம் தேதி, ஜூலை மாதம், 2026 செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்திலே ஒப்பு வைப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 126:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள், வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஒன்று சாமுவேல் பத்தொன்பது, ஏசாயா 63, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 8 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூட ஒருவரோடும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் நகோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் செய்திக்கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமென். இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்வது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள், அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்துல சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலிலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலிலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனெனில், ஹலிலூயா, அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப ஒருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன் சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹலிலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்ற சொந்த உறவுகள், சகோதரங்கள். ஹலிலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஹலிலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலிலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் இதை கட்டுகிறோமோ, அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் இதை கட்டவிழ்க்கிறோமோ, பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலிலூயா. அப்படினா இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுத்துகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன், இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே என்றும், பயமில்லை வெற்றி எனக்கே, இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயம்

ഹല്ലേലൂയ. ആണ്ടവർ ആയ ദേവനെ, എന്റെ വീടിലും യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്ന വല്ലമയായി മരിത്തേൻ, ഇതോ സദാകാലങ്ങളിലും ഉയരോടി ഇരിക്കേന്ന് சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையாய் ஆண்டவரே தகப்பன் எங்கள் திருச்சபைகளிலே கட்டவிழ்கிறோம், ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களிலே கட்டவிழ்கிறோம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிற எங்களுடைய நல்ல தெய்வமே நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானே வாழ்க்கை முழுவதும்

தேவனுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சை என்று சொல்லப்படுகிறது, நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு பரீட்சை என்று சொல்லுவார்கள். பரீட்சை என்று சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவேளை எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக, ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமைக்கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேண்டும் சிறுவீரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனப்படின்னா என்ன சத்துவம், என்ன பலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுபாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனப்படினா காலேப்பு குறித்து ஆண்டவராக தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனப்படினால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது திமோத்தே கழுதுகின்ற வழியில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் கண் இல்லையோ, ஆண்டவர் காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா அப்படினா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானா, ஒரு நாளும் சொல்லக்கூடாது தேவன் தான் என்னை சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. துரத்தனங்கள் அதிகாரங்களோடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி போட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வேற விட மாட்டார், ஹல்லேலூயா இந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார், ஹல்லேலூயா அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிற, ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிற, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
ஆனபடினால் யோகினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார்? பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிண்டம் வேதமாதான் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவார். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அந்தகார லோகாதிபதியில இயேசுவின் நாமத்தினால் வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமதா இருந்தது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிய செய்ய கடவுள். ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்கினை ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிறது இவர். ஹாலேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காது இருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது. சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு உப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹலில் எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை. பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹலிலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹலிலு ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹலிலு ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபுக்கு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா. தன்னுடைய மகனை
ஒரே ஒரு மகனை ஹலேலூயா பலிபிடத்தில் அங்கேயே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலேலூயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலேலூயா, தேவனே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும் சொன்னார். ஹலேலூயா, ஆண்டவரே, விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கும், எங்கள் ஊழியங்களுக்கும், எங்கள் திருச்சபைகளுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரே விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹலேலூயா, ஆண்டவரே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனை அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹலேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹலேலூயா, தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணையா

0: பாடலை பாடின ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர் ஜோன் ஜெபராஜுக்காக, அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக, ஆண்டவரே தேவனே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் அடங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிளன் கொடும், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமையும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், மிஷன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளை கால வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். God bless you.
0: Amen. Bless you. Bless you. Amen.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்
1: சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: ஜெபவேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறோம். ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். நாளுக்கான வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உத்தமாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வாசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார் என்று கூறிக்கொள்ளுவோமா? கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உடைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள், 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாளிலிருந்தும் புதிய ஏற்பாளிலிருந்தும் மத்தேயு 8வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தேயு 9, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து

0: எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் அந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜாமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜனட் அவர்கள் ஜெவன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பிரியான காரியங்கள், குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாக பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை, மீதியான இணைவர் மீதியான ஊழியர்கள் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோடமா ஆமேன். இணைந்திருக்கோம், ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கா பெரேயா அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தெசலோனிக்கா ஊழியத்திலே அங்கு மத்தேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோமே. அந்த அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்காவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள் அந்த நகரம் விக்கிரகங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து

0: இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அத்தேனா பட்டணம் கிரேக்கியர் கூடுதலாய் இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர, இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அவையின் பாசையிலதான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமா சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்தவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கு அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள், அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்டா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாச அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரேயா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவரே என்றா அவள் ஒரு பணக்காரி ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தா தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியாயா சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்முடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்துல நாங்கள் செய்கிற ஊழியங்களில, ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இடத்து பிரச்சனையான ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை இந்த கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான மரங்களையும் தருகிற தேவன். அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக சமாதானம் இயேசு தருகிறது. சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திருப்பு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை, வெளியாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடு முத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்யா வெளிஞ்ச சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்பட, மதம் ஒரு வழி அல்ல, இன்மைக்கு பின்பு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை இரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கற்குட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உங்களுடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: அமேன், அமேன். அங்க ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. ஆமென்.
1: God bless you sister, God bless you everybody.
0: ஆமென் ஆமென். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர் நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சாந்தி சிஸ்டர்
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் இலங்கை தேசத்துக்கு இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உம்ம இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உம்ம போற்றுகிறோம் ராஜா, தி ராஜா உம்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தாகப்பனே உம்ம துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனே. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே கர்த்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா அப்பா தகப்பனை உம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பனே வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உம்ம தவிர எங்களுக்கு யாரும் இல்லை அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுத்தி வேலையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா. அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வலையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வலைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா. அப்பா அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க அந்த நோய்க்கெல்லாம் கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீ கைவிடாத தேவனப்பா, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவரா இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா, விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய அப்பா உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மகிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா அப்பா. நாங்க உம்ம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்ம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை இன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றோம் ஆண்டவரே அப்பா. இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா அப்பா. உம்ம கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீ விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா அப்பா. தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டு தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே முழுவதும் அப்பா உம்முடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா அப்பா. நீ எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உங்க விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீ எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிற தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியில இருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா அப்பா. சகலதையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவன் அப்பா. இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே, ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்தவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் இறந்து போகாதபடி அப்பா. அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும், நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் வெளனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சமந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுகாய் நோய்வடிகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே, ஐயா அண்டனையாவ உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாருமப்பா அப்பா, இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்க கரத்துல தாருமப்பா, வினோவை தாருமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரம் ஆண்டவரே, நீரே சாட்சியா இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே, எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன்ப்பா. ஒவ்வொருவரே ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா, அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா, இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
2: ஆமென்,
0: ஆமென், ஆமென். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், டாலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நீங்கள் காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்கு உதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ர ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோமையா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜீவிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜீவிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே உண்டிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனா கர்த்தர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரே நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சி பெய்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிறதான அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். பொறாமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரை இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளால மக்களை ஆண்டவரே திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பாவே. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியா நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா இந்த உலகம் கொள்ளாதையா கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரிகாசம் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இவர் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரை செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாயிச்சுக்கணும். அப்படியாக என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவரு தேவைகளை சந்திங்க, இவரு செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு ஜூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும்.
4: ஹாலேலூயா, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனியுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை வழின பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசு ராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கழகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வம் தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடன் இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கூட செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தெய்வம் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலேயே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும். கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகம் கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அவங்களது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையுமாய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவனையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே
0: ஆமீன். சோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார.
0: ஆமீன்.
5: நாங்கள்
0: ஊழியக்காரருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
5: ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தகப்பன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தகப்பன் உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்றும் மாறாதவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களோட சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று மின்று மாற எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பது தான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே கைவிடா நாதனே மக்கள் நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரர் தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பெலனின் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷேக தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்தக்கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே நன்றி நன்றி. ஆமே God bless you.
0: ஜெபங்களை கேட்டது உனக்கு சோத்திரன் நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே
5: ஆமே நன்றி நன்றி. கத்தர் விட மாட்டார்.
0: நன்றி
6: நன்றி.
0: நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆண்டவரே தேவரீர்.
6: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார். அப்பா தகப்பனே, இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேல சுட்டு சாக கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர் குளறியை பார்க்க முடியவில்லை. ஏசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே, இந்த கொடுமைகளில் இந்த மக்கள் ஆறுதல் அடியும் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமா இறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, இந்த கொடுமைகளில் இருந்து பாதுகாரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா கூவி அழைக்கிறோம். அவர்கள் மேல் இருக்கும் பையன் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா, அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுங் தகப்பனே. அப்பா, அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காயப்பட்டவர்கள் மீது கரம் இருப்பதாக. ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதலை கொடும் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன நடந்தது தெரியவில்லையே சுவே. அப்பா, என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோத் சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா. அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா, அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே, அவளோடு கூட இருந்து அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா அவையும் மகளையும் மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாஸ் லேசிய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசீக்கர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேடுவுகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உங்களை எண்பது கரங்களில் வைக்கிறேன் இயேசுக்கு சுன்னாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
6: ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்குறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். அனைவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூட இடும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
0: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராமோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதலுந்து இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பம் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய் நேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என்ற தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் சொல்லுகிறேன் கர்த்தாவே, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே, வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கத்தாவே, பணத்தை தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே, இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கத்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வர புரோக்ராம் ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கத்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழிவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
7: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளே நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
8: Recording stopped.
7: நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

கணித ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.

அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது 2 காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது 2 வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 Peter 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம், பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன் தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து Matthew 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இந்த சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 Peter 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை
விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும் இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா, அன்பு அவர்களுக்குள் இல்லாததால் இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால்
தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால், ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவர் எல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டிருந்தான். அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதின் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்து நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை, எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார்.
இங்கே பற்றி எரிகிற அக்கினை என்றும் குறிப்பிடப்படுவது உலகில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலகிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள், அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாக போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன் என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதில் உள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழி நடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: இருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
1: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
0: வழி நடத்துங்க ஐயா.
1: நன்றி பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி எமது அன்பான சகோதரர் சங்கமம் மாநிலத்தில் நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும், இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் மாநிலையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு, அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா. அவர் வீசி தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லுத்தன் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும்.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், ஒருபோதும் நான்.

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஷ்டவேலே.

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்பட

எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.

போதும் ஆறுகளை நீயும் கடக்கும் போதும்.

0: సత్యమం జీవనం నానే, బలియం సత్యమం జీవనం నానే. ఇష్టవేలే భయపడాదే, నానే ఉందేవన్. ఇష్టవేలే భయపడాదే, నానే ఉన్ దేవన్. ఆమేన్ బ్రదర్.
1: ఆమేన్ ఆమేన్ ஆமீன் ஆமீன். அருமையான பாடல் ஊடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளெஸ் யூ. ஆமீன்.
0: அதேபோல் பிரதர், உங்களையும் உங்களை சேர்ந்து ஊழியர்கள் எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சவரன் சிபா அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை ஒரு நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமீன்
0: ஆமீன்
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாடலோடு இணைவோம்.
2: High priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. O Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. the justifier of him who believes in you. We adore you, O King. We praise you, King eternal, immortal, and invisible. We worship you, King of heaven. We exalt you, King of Israel. We glorify you, King of kings. We adore you, King of Salem. We bow down before you, King of the saints. We adore you, Lord God. We worship you, Lord God of Abraham and Isaac. We worship you.

0: வரவேற்கிறோம். கத்தடை கரத்திலே போய்க்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு தாவியானவர் தாமே ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா. நிறைய வேலைக்கா ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கா ஸ்தோத்ரம். நன்றி ஐயா, நன்றி. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்கிறபடினால் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்கட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்ல இம்மட்டுமாய் காத்து இம்மட்டுமாய் வழி நடத்தின இம்மட்டுமாய் உதவி செய்த விநேசரே நன்றி சொல்லும். நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர் போதுமானவருக்கும் அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாத ஆண்டவர், எங்களை இரக்கங்கள் முடியாத ஆண்டவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, எங்களுக்கு கிருபை தான் வேணும் அப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் அப்பா வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். அவியானவரே, இந்த வேளையிலும் தகப்பனே எங்களை ஜெபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்களோட சித்தமே நிறைவேறுவதா, உங்களோட சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. ஜெபங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி நன்றி. உங்கள அன்பு அளவு கடந்த அன்பு அன்புக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காணக்கூடாதொழி, சேரக்கூடாதொழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல் அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களிடத்தில் மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க. ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமா அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே, இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாலவரின் ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு அங்களுக்கு முன்பாக இருக்கிறது.

அந்திரும்பட்டு நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. ஹெரோடுக்காக வேண்டி கொள்ள யுத்தத்தின ஆலை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. வேறோடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களை முகத்தை தேடி சுவாமத்தை பெற வேணும் சுவாமி. கத்தாவே எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பா. அங்கெல்ல இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே, இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவர்களை காரியங்கள் வந்து மன்னித்து சுவாமத்தை ஆண்டவரே கற்றலையிடும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவளை இறுதியங்களை நிரப்பட்டு சுவாமி, இறப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள். வியாதி அப்பா, வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதி வேதப்படுகிறையானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே சவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவரே இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பாலுடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்குளத்து வந்த ஆண்டவரே வியாதியத்தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரே கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, உங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டு நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அநாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வருகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளையும் நீங்க கொடுக்கிறபடினா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடினா நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினா நன்றி சொல்லுறோம் அப்பா. அங்கெல்லாம் நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே, மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோ தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகையில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே நீதி செய்கிற தலைவர்

0: தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டு, இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அப்படியாக ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்ததவர் சுவாமி. எல்லாம் நன்மையாகவே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிறான வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி, வேண்டிக் கொள்ளுற குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே தேவனே, இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறேன் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் எத்தப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றலிருந்து சுவாமி வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே, பெருகிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களை வெட்டும் சுவாமி. இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாடந்திரும்பட்டும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புள்ள இரகங்களும் உண்டு சுவாமி. உங்களோட பாதபடியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாக்கு எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போது ஒரு மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவர் தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரை பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தட்டும் சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே. மனவாட்சி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மேயோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களாக இருக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்கி கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே. நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனே, இந்த நாட்களில் நாளுக்கு நாள் பரிசுத்தப்படட்டும். உலகத்தோடு ஓடாத பலியாண்டவரே, ஐயா உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவரை ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ. சத்துருவானவன் எங்கொள்ளாத பலியாண்டவரே, ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆத்துகளை கொடுங்கப்பா. பந்தய காக்கிற நல்ல மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவர். தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும், தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும். ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி. பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே, உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்து அனுப்புகிற தேவன். இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காக ஆறுதல் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக. கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலை யாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்கூட ஆண்டவரே ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே நிற்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி. அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கிறோம், அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பும் இரக்கங்களும் நீங்க தான் சுவாமி. மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி. தயவில தயவு பெருத்தவர் நீங்க சுவாமி. தகப்பனே நீங்க சுவாமி ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே இவ்வளவு வேகமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களால் ஆனாலும் மனிதனால் ஒன்றும் இல்லை இப்ப. நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து ആന്ധ്രവരെ മീഡിയാക്കളുണ്ട്, ടെലിവിഷനുണ്ട്, എന്നാ വിധമാന ഊഴിയങ്ങൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഓരോരുക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളോറോ. തങ്ങൾക്കെന്തുള്ള ആന്ധ്രവരെ, തങ്ങൾക്കെന്തുള്ളവർ, ഉങ്ങൾക്കാകെ ഉങ്ങളുടെ നാമത്തിൻ മഹിമയ്ക്കാകെ ഉങ്ങളുടെ മാമത്തിൻ മഹിമയ്ക്കാകെ ചെയർപ്പെടുത്തക്കാതെ ഒരു ഊഴിയങ്ങളിൽ ചേർവളായി നടത്തുണ്ട്. ഇവരുടെ தேவைகளெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுவீங்க சுவாமி, குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. ஊழியங்களுக்கான வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகதாய் போகாதபடி தகப்பனவர்களுக்குறதயங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுங்க. நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலையிலோ பலசாலைகளிலோ காண்கிற மக்களிலோ உங்களுடைய அன்பை செய்யலோ சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வச்சுறவளாய் உங்களோட நாமத்தை சொல்லுறவளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். உங்கெல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை உழவு வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமயம் ஆண்டவரே. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீங்க தான் பதவி செய்யவன். இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி இடங்களில் நிக்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார்கள் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவளாய் மாறட்டு சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரு அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நேரியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி, நீதியின்படி ஆண்டு அதின் அதின் அதின் காலத்தில் ஆண்டவரு ஒவ்வொன்றை நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை, அப்பா நீங்க மாறாதவர், அப்பா அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கள் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களுடைய வசனம் தானப்பா வெளிச்சம். தகப்பனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். அந்த காலத்து நிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்குமிங்குமா கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விஷயம், ஒரு விஷயம் கூட அன்பினா நிரப்புங்கப்பா, உங்கள அன்பினா நிரப்புங்க. அன்புதான் அப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, அன்பினாவே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாதவர்கள் மேலும் கூட அன்பினாவே ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கு, ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா பிள்ளைகளை கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே അപ്പൊ അവരുടെ പാവങ്ങൾ അക്രമങ്ങൾ വ്യായങ്ങൾ ശുദ്ധങ്ങളെല്ലാം ആണ്ടവരെ പെരുകൊണ്ടേ പോരോ സ്വാമി. ശത്രുവാനവൻ കയ്യിൽ വിളിന്ത് ആണ്ടവരെ ദേവാലയ പുള്ളികളെല്ലാം ഇന്ത്യണ്ട് പോരാ സ്വാമി. മേറ്റക്കൊള്ളുന്നപ്പാ പിള്ളാറാകും ആണ്ടവരെ ഇവരുടെ പെറ്റോറുകൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളണം. ഇത് പിള്ളേർക്കാകെ വേണ്ടിക്കൊള്ളുന്ന പെറ്റോറുകളായ ഒവ്വൊരുവരെയും മാറ്റം കസ്വാം. അവരുടെ കണ്ണീർ ഇവരുടെ പിള്ളേർക്കാകെ കണ്ണീരുകളെ നോക്കി പാക്കട്ടെ സ്വാം. തകപ്പനെ ഇവരുടെക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. കിരുവേ സിംഗ കിരുവേ കടാദേശത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. ദേശത്തിന് എന്നേക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. ദേശം കൂടി ദേശം പാവങ്ങൾ സാധനങ്ങളെല്ലാം ഇറച്ചാൽ കഴുകപ്പെടും. ഒരു വിഷയ കഴുകുമ്പ ഒരു വിഷയ കഴുകുമ്പ എല്ലാ ശിശുകളും മഞ്ഞിട്ട് എല്ലാ പാവങ്ങളെയും മഞ്ഞിട്ട് എല്ലാ മൃഗങ്ങളെയും മഞ്ഞിട്ട് ഒരു വിഷയം തകപ്പനേ ഇറക്കത്തിയും കണ്ണുകൾ. അപ്പൊ അവളെ കൃപയും കണ്ണ ദേശത്തേക്ക് ഇറക്കം ചെയ്യുമ്പോഴായി വണ്ടിക്കൊള്ളൂറും. ആണ്ടവരെ ദേശത്തിൻ തലവുകളെയും നടത്തും കസ്വാം. ദേശത്തിൽ ഇരിക്കുന്ന എങ്ങളുടെ ഉറവുകളെയും നടത്തും കസ്വാം. എങ്കെല്ലാം എങ്ങളുടെ ഉറവുകൾ ഇരിക്കുന്ന ആളുകളും എല്ലാ മക്കളും രക്ഷിക്കപ്പെടട്ടും മണം തിരുമ്പട്ടും സ്വാം. വേണ്ടിക്കും ആണ്ടവരെ ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും. ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും. ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും. തകപ്പനെ തകപ്പനെ ദേശം ആശീർവദിക്കപ്പെടുകയാണ് സ്വാം. ആശീർവദിക്കും ഇന്നും ഇന്നും ആണ്ടവരെ ദേശം ആണ്ടവരെ കെട്ടിപ്പോയി കൂടാതെ പിടി തകപ്പനെ. ജനങ്ങൾ മണം തിരുമ്പി മണം തിരുമ്പി തങ്ങളുടെ വഴികളെല്ലാം വിട്ട് വിഗ്രഹാരാധനകളിലെല്ലാം നീങ്ങി പാവങ്ങൾ അസ്വസ്ഥങ്ങൾ അനീതികൾ എല്ലാം ദേശത്തെ വിട്ട് ജനങ്ങളാണ്ടവരെ വിടുതലെ പരവേണ്ട മനുഷ്യ വിൽക്കണം. അപ്പൊ ഇറക്കം ചെയ്യുങ്കപ്പ തയവ് ചെയ്യുങ്കപ്പ ദേശത്തിന് അന്വേഷിച്ചാങ്കപ്പ. ജനാധിപതിയും അവരോട് ഇരിക്കുന്ന മന്ത്രിമാരുടെയും ഭാഗത്ത് കൊള്ളുങ്കപ്പേർവരിങ്ക ഇരണ്ട ദേശമായ ആണ്ടവരെ ഇന്ത്യ ദേശം ഇന്ത്യ ദേശം ഇന്ത്യ ദേശം കുരുട്ടാട്ടം നീങ്ങട്ടെ മാണ്ടവരെ. കുരുട്ടാട്ടം നീങ്ങട്ടെ മാണ്ടവരെ. ഇതിലാധിക്യമെല്ലാം നീങ്ങി മനന്തിരുമ്പ കോടി മക്കൾ ഇരിക്കുന്ന സ്വാമി. കോടി മക്കളുടെ കണ്ണുകളും തിരക്കപ്പെടുത്തും സ്വാമി. ഇന്ത്യ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു. എപ്പടിയാവോ ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും. ഇസ്രായേൽ ദേശത്തിന് നന്മയ്ക്കാ സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു. സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂ സ്വാമി. ആ സമാധാനത്തെ കറ്റളയിടുങ്ക സ്വാമി. ആ ചെയ്തുവരിങ്ക സ്വാമി. നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും. എപ്പടിയാ കണ്ടവരെ പറഞ്ഞ തങ്കളെ സമൂഹത്തിൽ വയ്ക്കുന്ന സ്വാമി. നമ്മുടെ സമൂഹത്തിൽ താൻ തകപ്പനെ വയ്ക്കുന്ന സ്വാമി. തകപ്പനെ ആശീർവദിങ്ക ആശീർവദിങ്ക ആശീർവദിങ്ക കിരുവേ കങ്കൾ. ആണ്ടവരെ നോക്കി പാക്കുവതാ നോക്കി പാക്കട്ടും ആണ്ടവർ. അന്നിപ്പോഴും ഇരക്കെങ്കിലും തയറും കൊടുത്തിരുന്നു സ്വാമി. ഇവർക്കാവുന്നു തങ്ങനെ റേഡിയോക്കാ വേണ്ടിക്കും. നടത്തുന്ന പിള്ളേർക്കാ വേണ്ടിക്കും. കരന്തിരക്ക് കൂടുതലെടുക്കാൻ വേണ്ടിക്കും. ചെറികൾ ഏതും നടത്ത വേണ്ടിയ വഴികളും പശുത്താഹ്യാന വരെയും എന്നുണ്ട് നടത്തി. അപ്പാ ഇന്നുമായാണ്ടവരെ അവരുടെ കാര്യങ്ങൾ കൊണ്ടുപോയി അയ്യാ നീങ്ക വെളിപ്പെടുത്തി സ്വാമി. അയ്യാങ്ങളുടെ ചിത്രത്തിൻപടി നടത്തുന്നത് വിശ്വസിക്കുക സ്വാമി. അവരുടെ പിള്ളികൾ കുടുംബങ്ങളും ഇരുന്നാലും തകപ്പനെയും കൂടെ പാതുകാപ്പിൻ കരം നമ്മുടെ ആശീർവാദത്തിൻ കരം അവരുടെ മൂടുവതാ. നിങ്ങളുടെ പിള്ളികൾ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. എന്റെ പിള്ളേ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും. ഈ മാറ്റമായ ബത്തെ കേട്ട് അപ്പാ നമ്മുടെ സമാധാനത്തിനാലങ്ങളെ നിരപ്പി ഈ മാറ്റമായ വഴി നടത്തുന്നവരെ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. എല്ലാ മഹിമയും നിങ്ങൾ കാണാം. എല്ലാ കനമും നിങ്ങൾ കാണാം. എല്ലാ പുകളും നിങ്ങൾ അപ്പാ നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും. ചൊരിക്കണം അയ്യാ ചൊരിക്കണം. അപ്പാ പിതാവേ രാജവങ്ങളെയും ആണ്ടവരെയും കൂടെ സമൂഹത്തിൽ കൊണ്ടുവന്നിരിക്കുന്ന സ്വാമി. കേക്കുന്നവരെ നന്ദി ചൊല്ലൂറോ. ആശീർവദിക്കുന്നവരെ നന്ദി ചൊല്ലൂറോ. എല്ലാ കണമും തുരികയും മഹിയും ഞങ്ങൾക്കെത്താൻ യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ വേണ്ടിക്കറൂ നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. നന്ദി അമ്മ. ഇന്നോട് നേരടിയ ജോലിയിലെ നാളെ കാലവേളയിലെ സന്ദീപം അതുവരെയും ദേവസമാധക്കുറവും വാഴ്ത്തുകറവും ആശീർവദിക്കുറവും. കത്തിരിക്കരത്തിലെ നമ്മളെയും നിങ്ങൾ കുടുംബത്താരെയും സന്ധ്യ സന്ധ്യയാഹ ആശീർവദിച്ച് വളരെ നടത്തുവാറാണ് വാഴ്ത്തുകറവും. உம் ஆசீர் வைக்கிறோம். நன்றி அம்மா, God bless you. ஆமென்.
0: ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்
2: கொள்வோம்.
1: ஆமீன் ஆமீன்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்க கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது, எதுவாக இருந்தாலும் தேவன் அதையெல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 Corinthians 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பை அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக ஏறெடுக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை போதும் என்று. அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம். ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God values your service. The opening scripture is taken from Colossians 3:23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward reward of the inheritance, for he served the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give, or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3 verse 9, "For we are God's fellow workers." That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions, and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence, and a good heart. God has a beautiful, beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him, and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15 verse 58. "Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain." Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:55. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய செய்தியோடு வந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியான நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராம். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சிக்காக சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் தேவ ஊழியர் ரெட்மின் வானர் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ ஜெர்மனி ஆமேன். இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போம் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் ஐயா.
1: உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்தவும் கிருபைகளுக்காக சோதரம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற விதமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே வேதத்துள்ள அதிசயங்களை இந்த நாட்களிலே காணும்படியாக உங்களுடைய கண்களை திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அதே வேளையிலே இந்த வார்த்தைகளூடாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலும் நாங்கள் வோர்ஷிப் என்ற தலைப்பிலே, அதாவது துதித்தல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நாங்கள் காரியத்தை இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற ரீதியிலே இந்த நாட்களே அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் நேற்றைக்கு நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அதனுடைய இரண்டாவது பகுதி, அதாவது நேற்றைய நாள் முதலாவது இரண்டாவது பகுதி இன்றைய நாட்களே பார்க்க போகிறோம். அந்த துதித்தலுடைய தன்மைகள் எப்படியாக காரியங்கள் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக நேற்று நாட்களில் எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 1:2, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைய நாட்களிலே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான நண்பர்களே, துதிக்கும் முறைகள் என்று தலைப்பிலே இந்த நாட்களே பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தர், நேற்றைய நாட்களிலே துதித்தலினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். மூன்று காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, இந்த நாட்களிலே தேவனை துதிப்பது, அந்த வார்த்தைகளை நாட்களை பயன்படுத்துவதற்கு பாராக், இதை அங்கே அதை சொல்லப்படுகிறது ஆசீர்வாத ஆசீர்வாதத்தில் என்ற மொழிபெயர்ப்பாகவும், இரண்டாவதாக ஹாலால் என்ற இந்த வார்த்தை நாட்களை கர்த்தரை துதியுங்கள் என்று பொருளாகவும், மூன்றாவதாக அல்லேலுயா என்ற வார்த்தை இது அங்கே சொல்லப்படுகிறது யாதா என்று சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்று காரியங்கள், ஏதாவது திருத்துவத்தினுடைய காரியங்களை திருத்துவமான வார்த்தைகளினால் நேற்றைய நாட்களில் இந்த நாட்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் துதிக்கிறதுனுடைய முறை எப்படியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், ஒழுங்கு முறைகள் இருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு முறைகள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அந்த முதலாளி இந்த நாட்களில் என்ன செய்வார், இந்த நாங்கள் நம்ம வேலை கெடுக்கிற வேலையிலே இந்த இதுதான் இந்த இதனுடைய பிளான், இதனுடைய காரியங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த காரியத்தை நமக்கு கட்டித்தருவார் என்ற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப நம்முடைய அந்த வேலை செய்யற இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இஷ்டத்தின்படி நான் இப்படித்தான் வேலை செய்வேன் என்று சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும், நீ போய் வீட்டில இருந்து வேலை செய்யும் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த நாட்களை வந்துவிடும். ஆனால் இங்கே பாருங்கள், துதிக்கிறது கூட இந்த நாட்களே அங்கே முதலாவது ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து தான் கத்துடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கட்டித்தருகிறதை பார்க்க கற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களிலே ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை துதிப்பேன் சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருந்தாலும், ஆனால் இந்த நாட்களிலே அந்த துதிக்கிறதற்கு ஒரு முறையை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே தாவீது ராஜாவுடைய துதி எப்படியாக என்ன முறையிலே இந்த நாட்களை துதிக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 100 அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாருங்கள், எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அவருடைய வாசல் அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அங்கே நம்முடைய உதடுகள் உள்ளான மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், துதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். அந்த அவருடைய அதாவது அவருடைய வாசல்களில் துதியோடு நாங்கள் செல்ல வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பிரகாரங்கள் என்று சொன்னால், உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி இந்த நாட்களை ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அவருடைய முதலாவது வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பிரகாரம் உள்ள, இங்க இரண்டாவதாக அந்த உள்பிரகாரத்துக்குள்ளே போகிற வேளையிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்தால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், நீர் வல்லவர் ஆண்டவரே, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, உங்களுடைய அற்புதங்களுக்காக நன்றி. சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர்களே ஆண்டவரே, நன்றி அப்பா. எலியாவை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்தீங்களே, வனாந்திரத்திலே நீரூட்டியை உண்டு பண்ணினீங்களே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை அவரை அவருடைய நாமத்தை அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புகழ்ந்து மகிழ்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. மூன்றாவதாக அங்கே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமம் வேதம் சொல்லுகிறது ஐயா, அநேக நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுவதை பார்க்கும். இருண்டி நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நாமங்கள் எப்படியானு சொன்னால், அந்த நாமத்து ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. கத்திரிக்கு சித்தமான அந்த காரியத்தை இன்னும் முறை ஒரு முறை இந்த நாட்களை அந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியா வாங்கிக்கின்றேன். இப்ப பாருங்கள், அந்த நாமம் என்ன என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாமத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் என்ன நாமத்தை வைத்தார்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், யெகோவா ஜைர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் மோரியா மலையிலே இந்த நாட்களிலே பலியிடும்படியாக ஆபிரகாம் புறப்பட்ட வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர் அங்கே ஆண்டவர் சொன்னார் ஈசாக கூட்டிக்கொண்டு வா பலியிடன்னு சொல்லி, ஆனால் அதை பற்றி வேற ஒரு காரியம் சொல்லவில்லை, அப்படிச்சே இப்படி என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களே அங்கே கொண்டு போகிற வழியிலே பாருங்கள், அதே ஈசாக்கு தான் அங்கே அப்படி என்று சொல்லி சொன்னால், தவப்ப நாட்டை பார்த்து அப்பா அந்த இடத்துல இங்கே நாங்கள் பலிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா, ஆனால் பலிக்குரிய ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லி சொன்னான், ஜெகோவா ஜீர் இந்த நாட்களே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த இடத்திலே தன்னுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்க்கிறான்னு சொன்னால், அந்த இடத்திலே பலியிட கொண்டு போன வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமன் உடன்படிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒரு புதருக்குள்ளே ஒரு ஆட்டை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அந்த ஆடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிற வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டார். அவரே தான் இந்த நாட்கள் அந்த இடத்துல பாருங்கள், அந்த முட்புறதுக்குள்ளே சிக்கி இருந்து அந்த ஆட்டை எடுத்து அங்கே என்ன செய்கிறார்கள், பலியிடுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பலிபீடத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஆடு என்று சொல்லப்படுகிறது பாருங்கள், இதற்கு நீங்கள் ஆங்கில வேதாமத்தை தெளிவாக எடுத்து பார்க்கலாம். அங்கே பார்க்கிற வழியில ஒரு ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிறது, அதாவது ஆடு அல்ல, ஆடுன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமா ஒன்றில் வயசான ஆடா இருக்கலாம் அல்லது இளம் ஆடா இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டுல பலியிடுகிற வழியில அங்க என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இளம் ஆடுகளை இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், சின்ன ஆடுகளை கொண்டு போய் இந்த நாட்களை கொண்டு போய் பலியிடுவார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க வடிவ வேதத்திலே வாசிச்சு பாருங்கள், ஆட்டு கடா, ஆட்டு கடாண்ட ரேம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்திலே தெளிவாக இந்த நாட்களை பாருங்கள், என்னவியோ எந்த பைபிள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிற எப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு வாலிபன் ஒரு வாலிப முறுக்கோடு இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே சாரி ரத்தம் அதாவது இரத்த கொதிப்போட இருக்கிற காரியம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கிற வழியில பாருங்கள், ஒரு 30 வயசு அந்த 30-35 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பாக்குறவங்க சின்ன வயசு நாங்க நினைச்சோம் எந்த பிரச்சனை என்றாலும் வந்தாலும் முன்னு போய் நிற்போம். நம்முடைய தேசத்துல இப்போ என்ன பயம் இல்லை, அடி விழுந்தாலும் அடியை வேண்டது தயாரா தான் இந்த நாட்களை நிற்போம். ஆனால் பாருங்க, ஒரு 40-50 வயசு வந்தா ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இனி ஃபேமிலியும் குடும்பம் வந்துட்டு சொல்லி நிற்போம். 60-70 வயசு வந்தா அந்த நாட்கள் பிறகு இன்னும் அதை விட தூரத்திலே நிற்போம். 70-80 வயசு வந்தா அதை விட தூரத்தில் வீட்டை விட்டு ஒழிக்கிற பாட்டம் வருமான கத்துடைய பிள்ளைகளை வேறென்று சொல்லி சொன்னால், அந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறது. குழந்தைகளை எடுத்து பாருங்கள், பழமொழி சொல்வார்கள், விலங்கன்று பயமறியாதுன்னு சொல்லி குழந்தைய எடுத்து பாருங்களேன். அவர் எந்த விதத்திலும் யோசிக்க மாட்டார்கள், ஓடுகிறதும் குறுக்க வாயிறதும் அப்படியான காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அந்த 30-35 வயது வருகிற வேளையிலே ஒரு பொறுப்பு உணர்ச்சியை இந்த நாட்களில் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல தான் பாருங்கள், அப்படியாக ஆண்டவர் அந்த வாலிப வயதிலே, அதாவது இந்த நடுத்தர வயதுலதான் இந்த நாட்களில் அங்கே கல்வாரி மரணத்திலே இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆட்டு கடாவை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள், சின்னாடல்ல. அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அங்கே இந்த வேதத்திலே சங்கீதம் 100வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்கடா ஆபிரகாம் கொண்டு வந்து படியிடுற வேளையில் அவர் சொல்லுகிற எப்படின்னு சொல்லி சொன்னால், கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப இதே வேளையில பாருங்கள், மோசை இடத்திலே ஆண்டவர் கேட்கிற வேளையிலே, மோசை ஆண்டவரோடு பேசுகிற வேளையிலே, உங்களுடைய ஜனங்களுக்கு நான் எப்படியாக அந்த நாட்களை சொல்லுவேன் சொல்லி சொன்னால், அதிலே சொல்லப்பட்ட ஒரு மர்மமான பெயர் என்னவென்று சொன்னால், ஐ ஆம் த ஐ ஆம். யாத்ரா புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் பார்க்கும், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். அதனுடைய அர்த்தம், நான் ஆதி முதல் இருக்கிறேன், அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களில் இருக்கு. நான் நானே என்றதான் அதனுடைய அர்த்தம். என்னை விட தேவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் அதனுடைய கர்த்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப பாருங்கள், மோசைக்கு இன்ன பிரகாரமாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அதே வேளையில நீங்க பாருங்கள், யாக்கோவுக்கு எப்படியாக வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பேர்லே ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே அவர்கள் அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல் ஷடாய், ஏலோகி, எல் ரோஹி, இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள். ஆகார், இந்த நாட்களை ஆகார் வனாந்திரத்திலே போகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், என்னை கண்டீரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் எல் ரோஹி என்று சொல்லி இந்த நாட்களை பேரை வைக்கிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், எங்கும் நிறைந்த தேவன் இந்த நாட்களிலே அநேக நாமங்களை கொண்ட தேவன், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் சூத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற வேளையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களே இருக்கும். ஏண்டா என்னுடைய புள்ள என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானே, என்னுடைய அதிசயங்கள் அந்த நாமத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதிசயம் விளங்கும். நீ கிதியோன் எடுத்து பாருங்கள், கிதியோன் அந்த ஆண்டோட தூதர் அந்த இடத்திலே வந்து அங்க சந்திக்கிற வேளையிலே கிதியோன் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல யார் வந்தது, அந்த இடத்துல தூதன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல கத்தர் அந்த இடத்துல கிதியோனோடு இந்த நாட்களை அந்த இடத்துல பேசுகிறார், கிதியோனுக்கு பலன் கொடுக்கிறார். என்னவென்றால், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான், நீ போப்பா, போய் நீ வெண்டு கொண்டு கொண்டு வருவாய்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே என்ன காரணம்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், கிதியோனுக்கு தேவன் ஒரு அந்த இடத்துல ஒரு நாமத்திலே வெளிப்படுகிறார். என்ன காரணம், அதிசயமானவர் என்ற நாமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்ப்போம். எப்படி என்றால், அதிசயங்களை செய்ய போறார். கிதியோனுக்கு பலன் இல்லையே, அவன் கிதியோன் தானே சொல்லுகிறான், நான் இப்படி ஒரு அதாவது பிளவினப்பட்ட மனுஷன், இப்படியாக இந்த வம்சத்திலே வந்தனான் பிளவினா இருக்கிறேன் சொல்லி சொல்லுறவர்களே அவர் சொல்ற, அப்படி அல்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான், ஐ ஆம் கோயிங் டு சென்ட் யூ சொல்லி உன்னை நான் அனுப்புகிறேன் சொல்லுற வேளையிலே கிதியோன் போகிறார் அருமையான கத்துடர்களே. ஆனால் போய் இந்த நாட்களை வெற்றியோடு இந்த நாட்களை திரும்பி வருவார் எப்படி என்று சொன்னால், அதுதான் அதிசயம். அதனால் அதுக்கேற்ற விதமாக அந்த பெயர்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்ம மரண படுக்கையிலிருந்து விடுவிக்கிறார். அது அற்புதங்களை செய்கிறது அவர். அதிசயம் வேறு ஐயா, அற்புதங்கள் வேறு. இப்ப அநேக வித்தியாசமான காரியங்கள் வேதத்திலே தமிழில் இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மிரக்கல்ஸ், அற்புதங்கள். அப்படியானால் மரண படுக்கையிலிருந்து அந்த காரியத்தை மாற்றுகிற வேளையிலே அது அதிசயம், அற்புதமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். தண்ணீரை ரசமாக மாற்றுகிறது பாருங்கள், அந்த காரியத்தில் பார்க்கிறோம். அது என்ன காரியம், ஒரு அற்புதம், ஒரு மிரக்கல் அந்த இடத்துல பாருங்கள். குழந்தைகளுக்கு பார்வையை கொடுப்பது ஒரு அற்புதம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அதே போலே பாருங்கள், இந்த நாட்களே ஒரு அஞ்சப்பங்க ரெண்டு மீன் துண்டுகளை இந்த நாட்கள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற இந்த நாட்களே அது அற்புதமோ அதிசயமோ என்று சொல்ல முடியாத காரியத்தில் இந்த நாட்கள் இருக்கு. அது ஒரு அதிசயமாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இப்படியாக அநேக காரியங்களை அநேக நாமங்களை கொண்ட தேவன், அந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை கேட்கிறார். இந்த நாட்களை பாருங்கள், என்னுடைய வாசல் அண்டையிலே வருகிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை துதித்து அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லவர் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப பாருங்கள், நாம் அல்ல, அதைத்தான் பார்க்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீத புத்தகத்தோடு சொல்லப்படுகிறதை பாருங்க. சங்கீத 100வது அதிகாரத்தில் இந்த நாட்களை இந்த 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை கம்பி எடுத்து பாருங்கள். இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லோரும் என்று சொல்லி சொன்னால் நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லையென்று சொல்லி நீ இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்கே கம்பீரத்தோடு பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. கர்த்தர் என்றால் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்றால் நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன் தான். அந்த காக்கிறவர் என்றவருடைய பொருள் தான் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த காக்கிறவர் என்று சொல்லி சொன்னால் நம்மை மரணத்திலே இருந்து, நோயிலே இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, உபத்திரவங்கள்ல இருந்து, நாட்களிலே விடுதலை தந்து நம்மை காக்கிறவர் யார் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் தான். ஏனென்றால் யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறது. அதுதான் அந்த விடுதலை. விடுதலை என்று சொன்னால் சல்வேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு விடுவிக்கப்பட வேண்டும் என்னத்திலே இருந்து, ஒரு பாவ கட்டிலே இருந்து, மரண கட்டிலே இருந்து, மரண பிடியிலே இருந்து நாட்களே விடுவிக்கப்படுகிறது தான் அந்த நாட்களில் ஒரு விடுதலை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஒரு மனுஷன் விடுதலையோடு இருந்தால்தான் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், அதுதான் பார்க்கணும். அப்ப தேவன் எதற்காக விடுதலை பண்ணுகிறார் ஒரு மனுஷன் என்று சொல்லி சொன்னால், அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணவர் சும்மா விடுதலை பண்ணல, அவரே சொல்றார் இந்த நாட்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவர்களை விடுதலை செய்ய அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இன்னுமாய் அறிய வேண்டும், அவருடைய நாமத்தை நீங்க எவ்வளவுக்கு இன்னுமாய் நீங்கள் உயர்த்துவீர்களோ உங்களோட குடும்பத்திலே இருக்கிற கட்டுக்கள் அவளுகிறது நீங்க உணரக்கூடிய கண்ணால காணக்கூடியதா இருக்கும் ஐயா. உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்கள், நுகங்கள் இந்த நாட்களே, என்ன காரியம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது, எல்லா காரியங்களும் இந்த நாட்களே அங்கே தெரிவிக்கிற சங்கிரிகள் தெரிவித்து போவோம். ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள பாருங்கள், உலகத்தை பாருங்க, பக்கத்துல உள்ளவன் சாப்பிடாம இருப்பான். அருமையான கத்திர பிள்ளைகளை, பக்கத்துல வீட்டில் உள்ளவனுக்கு ஆகாரம் இல்ல, வேலையும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா கத்திர என்ன செய்வார்னு சொல்லி சொன்னான், நான் ஆராதித்தான்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு வேலையை தருவார், ஆகாரத்தை கையிட்டு செய்யற காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஆகாரத்தை தருவார், உடையை தருவார், காரியத்தை செய்வார், எல்லாம் தந்து இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்க நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கத்திர, இதுதான் அந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான அதிசயமான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த தேசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், சில ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் சிதறப்பட்டு ஒவ்வொரு வெளிநாடுகளிலும் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அமெரிக்கா என்றாலும் சரி, கனடா என்றாலும் சரி, இங்கிலாந்து என்றாலும் சரி, இந்த நாட்கள் நோர்வே, டென்மார்க், ஜெர்மனி போன்ற தேசங்கள், ஆஸ்திரேலியா எங்களில் இருந்தாலும் சரி, பாருங்கள், உண்மையாக அவர்கள் தேவனை தேடுவார்களா இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே ஒன்றுக்கும் குறைவிடாது. சங்கீதம் 34:10 சொல்லி, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாது. என்னதான் நீங்க பாருங்க, ஒரு நன்மையும் குறைவடையாது. உங்களுடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 16 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்கும், உங்களோட வீட்டிலே வந்து தங்கும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்திரப்பிள்ளவே, அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆவியானுடைய அபிஷேகத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அவரை துதிக்க வேண்டும். அந்த துதிக்கிறது கூட இந்த நாட்களே ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து சங்கீதம் 100வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கணும். வருமான பாருங்கள், அப்ப வேதம் சொல்லுகிறது, கத்தனை துதிக்கும் முறை பல வகையிலே இருக்கலாம். 1வது பிள்ளைகளே, கூடி ஆராதனை செய்யும் போது தேவனை அங்கே என்ன செய்ய வேண்டும், தேவனை துதித்து அதில் ஒரு முக்கியமான பாகம்

இருக்கிறவர்களே, எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் அங்கே உயர நின்று சகல ஜனங்கள் காண புஸ்தகத்தை திறந்து அவன் தினாக்களே அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா, மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அங்கே கைகளை குவித்து அதற்கு இந்த நாட்களே மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்களே குறிந்து முகங்குப்புற விழுந்து என்ன செய்தார்களாம், கர்த்தரை பணிந்து கொண்டார்களாம் சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். அருமையான கர்த்தருடைய முகம் குப்பற விழுந்து இந்த நாட்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தரை இந்த நாட்களே அங்கே தொழுது கொண்டார்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது, தொழுது கொள்ளுதல் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வர்ஷிப், அவரை வர்ஷிப் பண்ணுகிறது என்பதை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, அருமையான கர்த்தருடைய வர்ஷிப் என்று சொல்லி சொன்னால், அதாவது அதனுடைய அந்த ஆங்கில, அதாவது வர்ஷிப் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஆங்கில சொல்லை எப்படி என்று சொன்னால், பழைய ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கிறது ஆண்டவராய சர்வ செல்ல சர்வல் சர்வ தேவனை கனப்படுத்தும் மகிமைப்படுத்தவும் கூடிய செயல்களை இந்த நாட்களை மனநிலைகளையும் பயபக்தியையும் இந்த அடிப்படையாக கொண்டுள்ளது. எனவே தொழுது கொள்ளுதல் என்பது அங்கே தேவனை மையமாக கொண்டது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடையவர்களே, இது மனிதனோடு அங்கே பார்க்கிறவர்களிலே தொடர்பு கொண்டுள்ளதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு இந்த நாட்களிலே நன்றி செலுத்தும் வண்ணமாக அவரை கிட்டி சேருவதே கிறிஸ்தவ வழிபாடு ஆகும். இதற்கு அவர் தம்முடைய கத்தராகிய நம்முடைய கத்தராகிய தேவன் என்று இந்த நாட்களை வெளிப்படையாக இந்த நாட்களை அறிக்கையிடுவது, நாம் நம்மை அவருக்கு விசுவாசத்துடன் நாட்களை அர்ப்பணிக்கும் நிலையை இங்கே கொண்டு வருவதை பார்க்கும். அப்ப மெய்யான தேவனுக்குரிய வழிபாட்டின் வரலாறை இங்கே பார்ப்போமா இருந்தால், அங்கே வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே மக்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே கடவுளை வணங்கி வந்தார்களாம். கடவுள் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் கடந்தவர், எல்லாம் கடந்தவர். பாருங்கள், தமிழே அநேக விளக்கங்கள் இருக்கு, கர்த்தர் காப்பவர். அப்ப எல்லா கடவுள் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் அது பழைய காலத்தில் இந்த நாட்களை பார்க்கல, கடவுள் தான் சொல்லிக் கொள்வார். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, பாருங்கள், மக்கள் கடவுளை வணங்கி வந்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடன் சேர்ந்து நேரடியாக அந்த நாட்களிலே தொடர்ந்து கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாரோடு, கர்த்தரோடு தொடர்பு கொண்டார், கர்த்தரை வணங்கினார்கள். அதிகாரம் 3:8 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே, அப்ப காயினும் ஆவேலும் தவிர இனத்தின் இந்த நாட்களிலே, அதாவது இனத்தின் பலரையும் இந்த நாட்களே மிருக ஜீவன்களையும் பலனையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே காணிக்கையாக இந்த நாட்களிலே இங்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள். எபிரேய மொழியிலே பார்க்கிற வழியிலே மின் ஹா என்பது இந்த நாட்களிலே நன்றி படைப்பு அல்லது பகுமதி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மின்ஹா என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பகுமதியாக இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு நன்றி படைப்பாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆதிகாம 4:3 வசனத்தில் பார்க்கிற வழியிலே, சேத்தினுடைய சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பொழுது ஆரம்பித்தார்கள், 4:26 வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. அப்ப பாருங்கள், யலப்பிரளயம் முடிந்த பின்பு அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு தகன பலியிட்டார். ஆதிகாம் 8:20 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இந்த நாட்களிலே ஆங்காங்கே ஆபிரகாம் தேவனுக்கு இந்த நாட்களிலே தகன பலியிடுவதற்கு பலிபீடங்களை அமைத்தான் என்று சொல்லி ஆதிகாமம் 12:13-22 இந்த நாட்களிலே பார்க்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் தேவனோடு இந்த நாட்களிலே ஒரு நெருக்கமாக ஒரு பழகி இந்த நாட்களிலே நேரடியாக இந்த நாட்களிலே பேசினான் என்பதைத்தான் அந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் தேவனை இந்த நாட்களிலே துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இதுல பாருங்கள், இந்த நாட்களை ஆபிரகாமுடைய காரியத்தை எடுத்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், 23 வசனத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள்,
அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள் என்ன காரியம் சொன்னால், அங்கே தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுவது 22 வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது

அந்த புருஷர்கள் அவ்விடத்தை விட்டு சோதம் குமாரை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அப்ப ஆபிரகாம் யாருக்கு முன்னால் நிற்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக. ஏனென்று சொன்னா கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக இருக்கிறபடினால் தேவனுக்கு முன்பாக சமூகத்தில் நிக்கிற வேளையிலே இந்த நாட்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றுதான் இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள ஒரு துதியின் அபிஷேகம் கட்டாயம் வேணும். துதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தால் தான் அவருடைய சமூகத்தில நாங்கள் கொண்டு போகப்படுவோம். வருமான கர்த்தர் இன்றைக்கு சிலவுகளை பாருங்க, நாங்க ஜெபம் பண்ணுகிறோம், காலையில் எழுந்து ஆராதிக்கிறோம், ஆராதி ஜெபம் பண்ணுகிற வேளையிலே சில வேலைகள் நாங்கள் பார்க்கிற வேலையில் எங்கேயோ நிற்கிற மாதிரி இந்த நாட்களே நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு கொண்டு வரும். நாங்கள் இருக்கிற இடத்துல நிற்கிற மாதிரி இல்லை. அருமையான கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த நாட்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கல, எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்கும். அருமையான கத்தோடு சில வேலையில பாருங்கள், அந்த இடத்துல நான் துதித்துக் கொண்டிருக்கவில்லை, சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட திடுக்கிடு வந்து பார்க்கிற வழியில் அங்கே ஒன்றுமே இருக்காது. அருமையான கத்தோடு விழுது ஏதோ ஒரு ஜன கூட்டங்களோட சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அது தேவன் அந்த நம்முடைய, அதாவது நம்முடைய சரீரம் இங்கே இருக்கும், ஆனால் நம்முடைய ஆத்மா அந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அது தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படும். அருமையான கர்த்தருடைய ஏனென்றால் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தேவ தூதர்கள் அநேகர் வந்த இடத்தை தூங்கி வந்து பார்த்து கொண்டிருப்பார். எப்படியாவது இந்த மனுஷன் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆராதிக்கிறான் வைப்பாங்க. அருமையான கர்த்தருடைய ஏனென்னு சொன்னால் தேவ தூதர்களுக்கு விட மனுஷனுக்கு இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். அவனுக்கு தேவன் இந்த நாட்களை பாருங்கள் ஆராதிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தர் அதனாலே அவர்கள் இந்த நாட்களிலே ஆவலோடு இந்த நாட்களை வந்து கொண்டிருப்பார்கள். அதனால் பாருங்க, துதிக்கிற வேளையிலே என்னத்திற்காக அந்த இடத்துல சில வேளையிலே கட்டுக்கள் அவளுகிறது பாருங்கள், அசுத்தாவில் அலறுகிறது ஓடுகிறது சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அதே வேளையிலே தேவடைய பிரசன்ன உரையை கொண்டிருக்கிற வேளையிலே சும்மா துதிச்சு கொண்டிருக்கவே இந்த நாட்களே அதுக்குள்ள அங்க வந்திருக்கிற சாதாரணமான அலக்கழிச்சு விழுத்தி இந்த நாட்கள் என்ன செய்யும், அசுத்தாவை விட்டு ஊடுறதே பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கை வைக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இதான் அந்த துதியினுடைய அபிஷேகம். அந்த துதியினுடைய அபிஷேகம் இந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இந்த நாட்களே நாங்கள் வர வேண்டும். நாங்கள் என்னதான் செய்தாலும் மறுமையான கத்திரப்பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்கள்ல, ஒரு விசுவாசி இந்த நாட்கள்ல ஆண்டவரை துதிக்கிறது எப்படி என்று சொல்லி முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துதிக்கிறதுக்கு என்ன முறை என்பதையும் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறதை பார்க்கும். மறுமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த விடுதலை பயணத்தின் நிமித்தம், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து வந்ததற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரம் கட்டும் வரைக்கும் பாருங்கள், மக்கள் பொது இடங்களிலே கூடி தேவனை தொழுது கொள்ளும் முறையை அங்கே முறையின்படி இந்த நாட்களே அங்கே அமைக்கப்படவில்லை. அதன் பின்பு தினமும் தேவனுக்கு பலிகள் ஒழுங்காக இந்த நாட்களில் செலுத்தப்பட்டன. சிறப்பாக ஓய்வு நாளிலே இந்த பலிகள் வழிபாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒழுங்காக இந்த நாட்களை நடைபெற்றன. இஸ்ரவேலர் ஒன்றாக கூடி இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், தேவனை ஆராதிக்கும்படி தேவன் அவர்களுக்கு பல வருடாந்தம் இந்த நாட்களிலே வருடாந்த பண்டிகைகளையும் ஆசரிப்பு நாட்களையும் இந்த நாட்களிலே அமைத்து கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இந்த நாட்களிலே பண்டிகைகளையும் காரியங்களையும் இந்த நாட்களை அனைத்து அமைத்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி மேல கத்திரவில்லை. பாருங்கள், இங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யாத்ரா 23 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 23:14 இருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், வருஷத்தில் 3 எனக்கு நீங்கள் பண்டிகையை ஆசீர்வதிப்பீர்களாக ஆசாரிப்பீர்களாக. அவர் தேவன் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் இரண்டாவது முதலாவது எப்படி சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பத்தை அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்காக கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலேயே 7 புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பாய். ஆபிப் மாதம் என்று சொல்லுகிற காரியம் எப்ப வருகிறது சொல்லி சொன்னால் அந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் அதாவது ஏப்ரல் அந்த டைம்ல இந்த நாட்களில் வருகிற மாதம் அதான் அந்த அவர்களுடைய மாசம் முதலாவது பண்டிகை. அதாவது அருமையான கத்திரவில்லை ஜனவரி மாசம் எல்லாம் இந்த நாட்களில் அது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இந்த நாட்களில் வந்த மாசங்கள் தை மாசம் சொல்லி புளிப்பில்லாத அப்பத்தை புசியாயாக அந்த மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே
என் சந்நிதியிலே வருங்க அங்க வருங்கையா நீ வர வேண்டாம். அப்ப அந்த காலம்தான் விடுதலையின், அதாவது எப்படி சொல்லி சொன்னால் விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாட்கள் சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் கொண்டாடும்படியாக அந்த நாட்கள் அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப அந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான ஈஸ்டர் அந்த காலகட்டத்தில வருகிறது பாருங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் அவருடைய இந்த முதலாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த மாசத்தினுடைய அந்த கொண்டாட்டத்தில் புளிப்பில்லா அந்த பண்டிகையில் கொண்டாடுகிற வேளையிலேயே பாருங்கள் அவர்கள் அங்கு எகிப்திலிருந்து விடுதலை பட்டதை இந்த நாட்களில் யாத்ரா 23 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்தையிலே வெறுங்கையோடு வர வேண்டாம். நீ வயலிலே விதைத்த உன் பயிர்களின் முதல் பலன்களையும் செலுத்துகிற அந்த அறுப்புக்கால பண்டிகைகளும் வருஷ முடிவிலேயே நீ வயலிலே உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகைகளையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்நிதிக்கு வர கடவார்களாக. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலி கொழுப்பை விடிய காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களையும் முதல் கனிகளையும் உன் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியையும் அதன் தாயின் பால் நாக்களை சமைக்க வேண்டாம். வழியிலே உன்னை காக்கிறதற்காக நான் ஆய்த்த மண்ணை ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காகவும் அங்கே இதோ நான் ஒரு தூதனை இந்த நாட்களை அனுப்புகிறேன். இப்ப பாருங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இந்த அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னா நிலத்தின் கனிகள் நிலத்தின் விளைச்சல் முதல் விளைச்சல் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற வழியிலே இந்த காயினுக்கும் ஆவேலுக்கும் என்னத்துக்காக பிரச்சனை வந்தது? ஆண்டவர் தானே சொன்னார் நிலத்தினுடைய முதல் விளைச்சலை கொண்டு போய் இந்த நாட்களே அங்கே காணிக்கிறேன் சொல்லி. காயின் அப்படித்தானே செய்த அருமையான கத்தோடு சொல்லல. ஆவேல் தான் இந்த நாட்களை ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களை வைத்த அருமையான கத்தோடு. ஏன் என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொன்னார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. அந்த அவருக்குள்ளே அந்த காயினுக்குள்ளே ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவனுடைய இருதயத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை தேவனுக்கு அந்த காணிக்கை செலுத்தவில்லை. அப்படி செலுத்தி காயின் இருப்பாரா இருந்தால் ஆண்டவர் காயினையும் ஆசீர்வதித்திருப்பார். இருவருக்குள்ளே இந்த நாட்கள் அந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் வரவில்லை. ஆனால் அங்கே ஆபேல் அதாவது எப்படி சொன்னால் தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனசோடும் கொண்டு போய் பலியிட்ட வேளையிலே அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அதன் நிமித்தம் தான் அங்கே என்ன நடந்துன்னு சொன்னால் காயின் ஆவேல் மேலே இந்த நாட்களிலே காய்மாறம் கொள்ளுகிறதையும் அங்கே ஆவேலை தனியிற வருகிற வழியிலே அவனை அடித்துக் கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இரத்த பலிகளை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிற மனக்கத்தில் ஏனென்றால் அங்க காயின் அதாவது பாருங்க ஆவேல் இரத்தத்தை தான் அந்த இடத்திலே பலியிட்டார். அருமையான கத்தோடு மிருகத்தை கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்கள் ஆட்டுக்குட்டிகளை வந்துள்ள ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களிலே பலி தேவனுக்கு பலியிடுகிறார். ஆனா அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே இவருடைய காரியம் இந்த நாட்களிலே அவனை அடித்து இந்த நாட்களை கொண்டு அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தும்படியாக அந்த நாட்களை செய்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோடு பிள்ளைகளை இப்ப பாருங்கள் என்ன காரணம் சொன்னால் ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட்டது. யாருடைய ரத்தம் இந்த நாட்களிலே? ஆவேலுடைய ரத்தம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அப்படி அதை குறித்தான் எபிரேயர் ராகத்தில் சொல்லப்படும் ஆவேல் ரத்தம் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ரத்தம் சொல்லி அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அப்படியானால் இங்கே பாருங்கள் இந்த நாட்களே அதே ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் தான் குமாரனாய இயேசு கிறிஸ்து பாருங்கள் அங்கே என்ன செய்கிறார். பலிபூடம் எதை குறிக்கிறது? கல்வாரி மேட்டை குறிக்கிறது, கல்வாரி மலையை குறிக்கிறது, ஆண்டவருடைய சிலுவை அதாவது கொல்கதா மேட்டை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே என்ன காரணம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் ஏன் அதுக்கு ஆதாரமா சொல்லப்படுதுன்னு சொன்னால் மோரியா மலையில இந்த நாட்களில் ஆபிரகாம் பலியிட்டார். அது பலியிட இருந்தோம் அதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் அந்த அந்த அந்த மசூதி இருக்கிற அந்த மலையாக அந்த நாட்கள் இருக்கிறது கத்துடப்படுது. அப்ப அந்த பலிபீடம் அந்த மலை இந்த நாட்களை பாருங்க அந்த இடத்திலே இங்கே காயினும் ஆவேலும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் இந்த நாட்களை அந்த இடத்துல பலியிடுகிறார்கள். அந்த பலி இந்த நாட்களை பாருங்கள் இன்றைக்கு அதற்கு பின்பாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷருடைய அதாவது காயினுடைய ஆவேலுடைய ரத்தம் சிந்தினதற்கு பதிலாக அங்கே என்ன செய்கிறார் சொன்னால் ஆண்டவுடைய ரத்தம் கல்வாரி மேட்டிலே இந்த நாட்களிலே கொல்கதா மேட்டிலே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எருசலேமுக்கு புறம்பே இந்த நாட்களிலே சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இரத்த கரையை இந்த நாட்களில் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் அப்ப ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டது நிமித்தம் தான் மனுஷருடைய பாவங்கள் இந்த நாட்களிலே அங்கு மன்னிக்கப்படும். ஏனென்றால் ஏதோன் தோட்டத்திலே இருந்தே இரத்த பழி துவங்கி இருக்கிறது. ரொம்ப கவனமாக கேளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த
மனுஷர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய அந்த இரத்தப்பழி பாருங்கள். அங்கே அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கூடாதபடி இந்த நாட்களை மீறினது நிமித்தம் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பிரச்சனைகள் வந்தது நாட்களே. அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஏதோன் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வழியிலே இங்கே வெளியால வருகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், காயின் ஆவேல் என்று அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே பிரச்சனைகள் உருவாகி அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பாவம் சாபம் அருமையான கத்துறவுகளே, அந்த சாபம் முறிக்கப்பட வேண்டும், அந்த பாவம் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த பாவத்துக்கு இந்த நாட்களே போய் இன்னொரு ஆதாமோ அல்லது இன்னொரு அதாவது நாட்களே ஆவேலோ இந்த நாட்களே அதாவது நாட்களே வர முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே வர வேண்டியது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். ஏன் சொல்லி சொன்னால் ஒரு பரிசுத்த ரத்தம் தான் அந்த ரத்தத்தினுடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய அந்த சாபங்கள் பாவங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நிவாரண பலியாக அந்த நாட்களை அங்கே செய்யப்பட வேண்டும் என்பதை தான் அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டுல பாருங்கள், பழைய ஏற்பாட்டுல என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் அந்த அடிப்படையிலே ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க நடந்து கொண்டு வந்தார்கள். மிருகங்களை பலியிட்டார்கள், பறவைகளை பலியிட்டார்கள், அப்படியான காரியங்கள் நடந்தது. அதே வேளையிலே பாருங்கள், துணிஞ்சு கொலைகளை சனங்களை செய்து இந்த நாட்கள் எப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டே இந்த நாட்களை வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுகளை வருகிற வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்தையே இரண்டாக பிரிக்கிற சரித்திர நாயகனாக இந்த நாட்களை மாறுகிறார். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அதாவது கிமு கிபி என்ற ரீதியில இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில வருகிற வழியிலே மாற்றப்படுகிறது. அப்ப மாற்றப்பட்டதற்கு பின்பாக என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களே வேதம் சொல்கிறது, அவர் அடிக்கப்பட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களே ரத்தம் சிந்தப்பட்டு மனுஷனுடைய பாவங்கள் மனுஷனுடைய சாபங்கள் மனுஷனுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் கழுவி நீக்கி சுத்திகரித்து விட்டார். அருமையான கத்துடைய, அப்படியானால் பாருங்கள் அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கல்வாரி மேட்டிலே அந்த கொல்கதா மலையிலே அந்த ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். வேதம் சங்கீதம் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியானால் அங்கே வனாந்தரத்திலே சர்ப்பமாக எழுப்பப்பட்ட அதாவது உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த வேளையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வந்தது. கொள்ளிவாள் சர்ப்பம் கடிக்கிற வேளையிலே விடுதலை வந்தது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு கல்வாரியை நானும் நீங்களும் நோக்கி பார்ப்போமா இருந்தால் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடன் ஒரு விடுதலையை பெறுகிறதை பார்க்கிறோம். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. முதலாவது நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி என்றால் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தாவே என்னுடைய காரியங்களை நீர் மன்னித்து என்னை இந்த நாட்களிலே ஆண்டவரை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை கேட்டு இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாவங்களை முதலாவது அறிக்கையிட வேண்டும். வேதம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோன் வாழ்வடைவான் சொன்ன வார்த்தையின்படி அந்த நாங்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்களை அவரிடத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த நாட்களில் என்னை மன்னியும் என்று சொல்லுகிற வழியிலே அந்த இரத்தம் இன்றைக்கும் அந்த இரத்தம் உயிரோடு தானே இருக்குது. ஆண்டவருடைய இரத்தம் இன்றைக்கு காஞ்சி போகவில்லை. ஆண்டவருடைய ரத்தம் இன்றைய கூட இந்த நாட்களை போய் அதாவது இல்லாமல் போகல. அந்த ரத்தம் அப்படியேதான் இந்த நாட்களை இருக்குதார் என கத்துள்ள பாருங்கள். இந்த ஜெர்மனி தேசத்துக்கு கிட்டத்தட்ட நினைக்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள் ஆண்டவர் போட்டிருந்த அவருடைய உடை. அந்த உடை பாருங்கள் கையால பின்னப்பட்ட தாயார் பின்னி கொடுத்த அந்த துணி அந்த நூலால பின்னப்பட்டதாரு என கத்துள்ள பிள்ளைகள். அந்த உடையே கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறித்து 2500 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அந்த உடையே இன்றைக்கு பழுதா போதபடி அப்படியே வச்சிருக்க சோகசில ஆக்கள் போய் பார்த்துட்டு வராங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த உடைக்குரியவருடைய ரத்தம் இன்றைக்கு பழுதா போயிருக்குமா? இதை நாங்க பார்க்கணும். சாதாரணமா கையினால் செய்யப்பட்ட உடையே அப்படி இருக்குமா இருந்தால் அந்த உடைக்கே உடைய அணிந்திருந்தவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே பழுதாப்பட்டிருக்குமா? அந்த ரத்தம் அப்படி அல்ல. அந்த அந்த அந்த ரத்தத்திலே எந்த விதமான காரியமும் மாற்றமும் வராது, எந்த பாக்டீரியாவும் இந்த காரியமும் வராது. ஏன்னு சொன்னால் அந்த ரத்தம் உயிருள்ள ரத்தம், ஜீவிக்கிற ரத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதா அருமையான கத்துடைய கொண்டு யோவான் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள். இங்கே அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் இன்னொரு வார்த்தையை அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இங்கே லேவியரா புத்தகத்துக்கு நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லேவியரா புத்தகத்திலே அங்கே கத்துடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வகையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராம புஸ்தகத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது லேவியராம புஸ்தகம்
முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையில் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி இந்த நாட்கள் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலிகளை அங்கே தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவான். இது பாருங்கள், ஒரு பலியிடுகிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களே பலியிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பலி எப்படியாக இந்த நாட்களே மாற்றப்பட்டதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த பிறகு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் தான் இந்த நாட்களை இந்த பலிகளாக இந்த நாட்களை மாறுகிறதை பார்க்கணும். இன்னைக்கு ஆடு கொண்டே பலியிட முடியாதையா? சேர்ச்சியில் ஆட்டை கொண்டே பலியிட முடிஞ்சுனா நிலைமை என்ன மாதிரி முடியும்? கோழியை கொண்டே பலியிட கொடுத்த முடிஞ்சுனா என்ன மாதிரி முடியும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளை முடியாது. அதனாலேதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது என் அர்த்தம் என்ன என்று சொல்லி சொன்னால், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதுகளை தான் அந்த நாட்களிலே கொண்டு வந்து ராஜாக்களா இருந்தாலும் சரி, யாரா ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பலியிட்டு இந்த நாட்களே போய்விடுவார்கள். ஆனால் இந்த பலிகள் எல்லாவற்றையும் நிறுத்தும்படியாகத்தான் பிரதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களே தன்னையே இந்த நாட்களே பலியாக இந்த நாட்களே எனக்கும் உங்களுக்காகவும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இந்த நாட்களே தன்னையை அர்ப்பணித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலே நானும் நீங்களும் இனி இந்த நாட்களே பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக அந்த சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் பருந்து பேசிக்கொண்டு இந்த நாட்களே இருக்கிறது. ஒரு விசை நாங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலேயே அந்த இரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களே கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அதிகாரம் 1:7 இந்த நாட்களை நாங்கள் பார்த்த மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், சாரி, இந்த நாட்களில் உபாகமம் 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். உபாகமம் 12 அதிகாரத்திலே 16வது வசனத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 12 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 12 அதிகாரம், ஆமென். 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த 12 அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை இந்த நாட்களே தண்ணீரை போல தரையிலேயும் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இரத்தத்தை இந்த நாட்களே புசிப்பது இந்த நாட்களே அங்கே தவிர்க்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இரத்தத்தோடு மாம்சத்தை கூட இந்த நாட்களை புசியக்கூடாது. இன்னைக்கு நீங்க இந்த தேசத்துல வந்து வாப்பீங்கன்னு சொன்னால், இவங்க ஒரு வகையான மாட்டு இறைச்சி சாப்பிடவங்க ஸ்டெக்னு சொல்லி சொல்றது. அந்த ஸ்டெக்னு சொல்லி சொன்னா அந்த மாட்டினுடைய எலும்பு இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சதை இந்த நாட்கள். அந்த சதையை அவங்க சொல்லுவாங்க அந்த ரெஸ்டோரண்ட்ல வந்து ரத்தத்தோட தான் கொண்டு வாங்கன்னு சொல்லி, என்ன ஹாஃப் போயில் மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய காரியம் இந்த நாட்கள் என்ன சொல்லி சொன்னால் அப்படித்தான் அவங்களுடைய சாப்பாடு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ரத்தத்தோடு இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், ஏன் புசிக்க கூடாதுன்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டிலே வரப்போற காரியத்தின் நிமித்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட போகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் நடக்க போறது என்பதை குறித்து அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ரத்தம் இந்த நாட்களே அங்கே புசிக்க வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னென்று சொன்னால், ரத்தம் இந்த நாட்களே மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவுகிறதற்காகத்தான் இந்த நாட்களை இருக்கொழியோ இந்த நாட்களே ரத்தத்தை புசிக்கவோ ஒரு சில நாட்களை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தேசத்துல நான் பார்க்கிற வழியிலே அவள் ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னு வறுத்து சாப்பிடுவாங்க. ஆம ரத்தத்தில் என்ன செய்வாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க. அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களில் உண்மையின்படி இந்த நாட்களே அதற்கு அநேக ஆதாரங்கள் காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகிறது, இந்த பண்டிகை ஆசாரிப்புகள் பின்னர் இந்த நாட்களே எருசலேம் தேவாலயத்தில் இந்த நாட்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. ஒன்று நாளாகவும் இதிலே பார்க்கிற வேளையிலே 22 அதிகாரத்திலிருந்து 23-26 அதிகாரத்தில் மட்டும் பார்க்கிற வேளையிலே தாவீதின் திட்டங்கள் வரைக்கும் உள்ளப்பட்ட இந்த காரியம் கிமு 586 தேவாலயம் இந்த நாட்களிலே இடித்து அழிக்கப்பட்ட போது யூதர்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளவும் மக்கள் கூடி வரும்போது அவர்கள் இந்த நாட்களிலே வேதத்தின் நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் அங்காங்கே ஜெப ஆலயங்களை கட்டி இந்த நாட்களை உபயோகித்து அவர்கள் இந்த நாட்களிலே சிறை
அவர்கள் அந்த நாட்களே சிறையிருப்பில் இருந்து இடத்திற்கு குடியேறிய இடங்களில் தங்களை அங்கே தங்கள் தொழுது கொள்ளும்படியாகவும் ஜப ஆலயங்களை அமைத்து இந்த நாட்களை அமைத்து பயன்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தோலிகளே, செருபாவேலின் தலைமையிலேயே இரண்டாம் முறையாக எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு கட்டி முடிந்த பின் குடிக்கப்பட்ட பின்னர் இந்த ஜப ஆலயம் அங்கே தொழுகையின் கூட்டமாக அந்த நாட்களே கூடாரங்களாக அந்த நாட்களே தொடர்ந்திருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிகளே, எஸ்ராவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறவர்களே, அங்கே புதிய ஏற்பாட்டு காலங்களிலேயே பலஸ்தீனாவிலே ரோம ராஜ்யம் முழுவதும் ஜப ஆலயங்கள் அங்கே இருந்தன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோலிகளே. அதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் லூக்காவின் புஸ்தகம் இந்த நாட்களிலே நான்காவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வீடியிலே கத்தோலிக வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், தாம் வளர்ந்த ஊரிலே நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஜபாலயங்கள் இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலே வாசிக்கிறவர்களிலே கத்தோலிக வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்க நான் வாசிக்கின்றேன், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இங்கே 59வது வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது என்னவென்றால், வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள், கப்பர்நகூமில் உள்ள ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையிலே இவைகளை சொன்னார். அப்ப பாருங்கள் அங்கங்கே என்ன நடந்தது சொல்லி சொன்னால், சின்ன சின்ன ஜப ஆலயங்கள் ஜனங்கள் கூடி அந்த வீட்டு கூட்டங்கள் மாறி கூடி கூடி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், காரியத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னால் சபைகள் விருத்தியாக வேண்டும், ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுக்குள்ளே கத்தருடைய காரியங்கள் இந்த நாட்களை கிரிகள் நடப்பிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தில தான் இவர்கள் இப்படியாக அந்த நாட்களை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால் கத்தோலிக்க வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கிறவர்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது லிபர்டீனர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேன் பட்டணத்தில் உள்ள அலெக்சாந்திரா பட்டணத்திலும் சிசிலியா நாட்டாரும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானை தர்க்கம் பண்ண. பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் இப்படிப்பட்டவர் ஏன் சொல்லி சொன்னால் அந்த இடங்களில் அந்த ஜப இடங்கள் இருந்தபடினால் அவர்கள் அந்தந்த இடத்திலே பாருங்கள் அங்கே கத்தருடைய சமூகத்திலே இருந்து கத்தரை நோக்கி இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணி ஜபங்களை ஏறெடுத்தார்கள். பாருங்கள் லிபர்டீனா இடத்திலும் பாருங்கள் அந்த ஜனங்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சீரேன் பட்டணத்தில் உள்ளவர், அலெக்சாண்டர் பட்டணத்தில் உள்ளவர், சிசிலியா சொல்லி சொன்னால் இத்தாலிய தேசத்தில் இருக்கிற பழைமூர் என்று சொல்லி பழைமூர் கெட்டானியான்னு சொல்லப்படுகிற ஒரு தீவை தான் சிசிலி என்று சொல்லி சொல்லப்படுகிற அருமையான கத்தோலிகளே. அந்த தீவு கிட்டத்தட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அருமையான கத்தோலிகளே, கடைசி நாட்களிலே பவுலடிகள் கொண்டு வந்த சிரக்கூசான்னு சொல்லப்படுகிற இடத்திலே மூலமாகத்தான் அந்த நாட்களை ரோமாபுரிக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கிட்ட வரும் அந்த இடத்திலே இருந்து வருகிற வரையில் பாருங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் சொன்னா, அவர்கள் அந்தந்த நாட்களிலே சின்ன சின்ன வீட்டு கூட்டங்களை உருவாக்கி அந்த இடத்திலே ஜனங்களை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவருடைய அபிஷேகத்திலும் இந்த நாட்களிலே வளர்த்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நடவடிக்கை 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீத்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்கள் எப்படி சொன்னா அந்த சூழ்நிலையிலே இந்த ரோம ஆட்சி இருந்தது நிமித்தம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள் இந்த யூரோப்பாவுக்குள்ளே பார்க்கிற வழியிலே இந்தந்த இடங்களை ரோமா சுற்றி இருந்த இடங்களிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் அந்த ஜப ஆலயங்களை அந்த இடத்திலே நிர்ணயித்து அதை உருவாக்கி இந்த நாட்களை ஜெபம் பண்ணும்படியாக அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாதபடி இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எங்கே ஆண்டவரை இந்த நாட்களை தொழுது கொண்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜப ஆலயங்கள் சொல்லப்படுகிறது வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடம், அது பெருசா வரமாட்டாங்க. ஆனா அதே வழியில பாருங்க ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் இந்த நாட்களை ஒன்று சேர்ந்து நாட்களை ஆராதிக்கிற காரியம். ஆனா அந்த வீட்டு கூட்டம் என்று சொல்லப்படுகிற காரியத்தில பார்க்கிற வழியில அவர்கள் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் வருவார்கள். தங்களுடைய அந்த நேரம் கிடைக்கிற நேரத்தில் அதுல வந்து ஒரு சின்ன ஜபத்தை எடுத்துட்டு போவார்கள் அருமையான கத்திரிகள். அப்ப பாருங்கள் அப்படியான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கப்பட்டதை பார்க்கும். சில வார்த்தைகளை எடுத்து நாட்கள் இந்த வார்த்தைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவார்கள், அந்த வார்த்தைகளை வாசிப்பார்கள், காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அங்கே பாருங்கள் இந்த நாட்களை வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 22ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 22ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, 19வது வசனம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால்,
அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலிலே வைத்து ஜெப ஆலயத்திலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படும் போது நானும் அருகே நின்று அவரை இந்த நாட்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவரை இந்த நாட்களை கொலை செய்வதன் வஸ்திரங்களை காத்து கொண்டதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமா இந்த நாட்களை புரஜாவிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரோடு ஆண்டவர் பேசுகிறார். யாரோடு? பௌலடிகளோடு. அருமையான கத்துடைய இவர்களை பேசுகிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், பௌலடிகளுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன், நான் காவலிலே வைத்து என்ன செய்தார்னு சொன்னா, பௌலடிகள் காவலிலே வைத்தது மட்டுமல்ல ஜெப ஆலயங்களை அடிச்சிருக்கிறார். அப்படி என்ன சொன்னா, அந்த வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்ல, சின்ன சின்ன ஆலயங்கள்ல நடக்கிற காரியங்கள், ஜனங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்களை வைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களில் என்ன செய்யிருக்கிறார்கள், அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதத்திலே அநேக இடங்கள்ல இந்த ஜெபாலய தலைவர் பாருங்க, அந்த கூட்டங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒரு ஆக்களை நியமித்து அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப ஆதி திருச்சபையிலே எருசலேம் தேவாலயத்திலே இந்த நாட்களிலே தனியார் வீடுகளிலே இந்த நாட்களிலே ஆராதனை நடத்தப்பட்டு அதைத்தான் இருக்குன்னு சொன்னேன். தனியார் வீடுகள் பாருங்கள், அப்ப பாருங்கள் என்ன காரணங்கள் நடக்கணும்னு சொன்னால், தனியார் வீடுகள். அப்போ சில 2:46-47 பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தையை சொல்லப்படுது. பாருங்கள், எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது அனுமதிக்கப்படாத வேளையிலேயே வேறு எங்கேயாவது தனி அவர்கள் வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். அப்போ சிலர் 18:7 நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்தரை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்போ சில 18:7 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே அவர்கள் அந்த யூஸ்பு என்ற இடத்தினுடைய இடத்திற்கு வந்து அங்கு ஜெபாலயத்திற்கு அடுத்த காரியங்களை ஜெபாலயத்தை கிட்ட இருக்கிறபடினால் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரோமர் 16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது. 16 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16:5 சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்களுடைய வீட்டிலேயே கூடி வருகிற சபையையும் பாருங்கள் வாழ்த்துங்கள். அகாயாவிலேயே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், இது எங்கே நடக்கிறது? ரோமபுரியில இந்த நாட்களை பாருங்க, ரோமருக்கு நிருபத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களை காரியத்தை எழுதுகிற வேளையிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சில வேளைகளிலே இப்படியான வழிபாடுகள் பொது கூட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் ரோமர்கள் நிருபத்திலேயும் அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களே கொலோசியர்லும் இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை எப்படியாக அந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்த என்பதை குறித்த நாட்களை பார்க்கிற வழியிலே கொலோசியர் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கொலோசியர் 4 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் 4 அங்கே 15 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், லவதேக்கியாவில் உள்ள சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். அப்படியானால் பாருங்கள் அந்த நாட்களிலே அந்த வீட்டு கூட்டங்கள் அந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். எப்படியாக சொல்லி சொன்னால், இந்த வீட்டு கூட்டம் என்று சொன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்றால் அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்தார்கள், வர்ஷிப் பண்ணினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது இருவரும் என் நாமத்திலும் இருவர் உருமனப்பட்டிருந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்துல இருக்கிற. அப்படியானால் அந்த வீட்டு கூட்டங்களிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கிற வேளையிலே, ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே கட்டவிழ்க்கப்படும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொல்லி சொன்னால், அப்படியாக நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தான் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே வந்து இறங்குவார்கள். அங்கே நம்முடைய அந்த ஜெபங்கள், நம்முடைய ஆத்மா அங்கே தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற விதமாக அந்த ஜெபங்கள் அந்த இடத்திலே ஜெப கலசம் இந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மன கத்துடைய பிள்ளைகள்.
அதனாலதான் சில வேளைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, எங்கேயோ நாங்கள் இந்த ஜபிக்கிற வேளையிலே ஆகாயத்திலே பறக்கிற மாதிரி சில போகிற மாதிரி இந்த நாட்கள் இருக்கும். அப்படி காரியம் என்ன, அந்த பிரசன்னம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களை கொண்டு போறதாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அவருடைய அவருடைய அந்த அந்த உள்ளான மனுஷன் எடுத்து அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு போகிற வழியில் அவர்கள் பார்க்கிற வழியில் அவருடைய சரீரம் முழங்கால இருக்கும் அருமையான கத்துடைய உள்ளவர்கள். ஆனால் அந்த நாட்களே அந்த ஆத்மா தேவனை அப்படியே வாஞ்சித்து கொண்டு போகும், மானானது நீரோடைய வாஞ்சித்து கத்தருவது போல் அந்த நாட்கள் அந்த இடத்துல போகும். அப்ப அந்த இடத்துல அவருடைய சமூகத்துக்கு முன்னாலே போகிற வழியிலே அவருடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் அந்த நாட்கள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் உடைக்கப்படும், நொறுக்கப்படும், எல்லாம் அந்த நாட்களில் அங்கே என்ன செய்ய முடியும்னா தகர்த்தப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அந்த ஜெபம் முடிந்ததற்கு பின்பாக சரத்தில் ஒரு பெரிய ஒரு சோர்வாக அந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உள்ளான மனுஷன் பெலப்பட்ட நிலையில் இருக்கும். தானியலை குறித்து எடுத்து பாருங்கள், தானியர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜெபம் பண்ணி அவரை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அவர் அப்படியே தன்னால் இயலாதபடி இந்த நாட்களை விழுந்துட்டார். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள், அவர் அந்த இடத்துல பாருங்கள் ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா மனுஷனுடைய பலன் அந்த நாட்களில் குன்றி போமை, அந்த இடத்துல மனுஷனுடைய பலன் ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவன் அந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்கள் என்ன செய்வார், நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் இந்த நாட்களிலே நிறுத்துவார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த நாட்கள், அதாவது நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும். வேதம் சொல்லுகிறது எங்களுடைய பாவங்கள் காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார், ஆண்டவருடைய ஆவியானவர் கண்டித்து இந்த நாட்களை நமக்கு உணர்த்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே நம்முடைய பிளவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய மீறுதல்கள் அப்படியாக இருக்கிறவர்களே, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து சுத்திகரிக்கிற ஆராதித்து சொல்லுகிறவர்களே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். முதலாவதாக அந்த ஆராதனை நிமித்தமாக அந்த சுத்திகரிப்பு வருகிற வேளையிலேயே அங்கே நம்முடைய அந்த ஆத்மா அந்த நாட்களிலே ஒரு அதாவது நாட்களில் ஒரு பரிசுத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறதை அங்கே காணக்கூடிய அருமையான கத்திரவர்களே ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது, ரொம்ப கவனமா இருக்கும். வர்ஷிப் பண்ணுகிற வேளையில் ஒரு விசேஷித்த எந்த மனுஷன் ஆண்டவர் ஆராதிக்கிறானோ பாருங்கள், அதுதான் நான் நேற்றைய சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒரு ஆராதிக்கிறவன் என்ன செய்வானாம், தேவனை அந்த இடத்துல கொண்டு வருவானாம். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் பாருங்கள், வேதத்துல பாருங்கள் ஏசாயா சொல்லப்படுகிறது, அதாவது கத்தருக்கு சித்தமானவன் பாபிலோன்லேயே அவருடைய சித்தத்தை செய்வான். பாபிலோன் இங்கே எப்படிப்பட்டவர்கள், புறஜாதிகள் வாழுகிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அது மட்டுமல்ல அந்த நாட்களே பாருங்கள் பாபிலோன்ல எப்படிப்பட்ட காரியம், சிலையை நிறுத்தி வணங்கு என்று சொல்லி சொன்னவர். ஆனா பாருங்கள் அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் கத்தருக்கு சித்தமானவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்தருடைய திட்டத்தை செய்கிறவங்க, நீ சிலையைத்தான் போடு, எல்லாத்தையும் என்னத்தையும் போடு, காரியத்தை செய்ய, அதை பற்றி பவலே இல்லை. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், நான் அவரையே ஆராதிப்பேன் என்று சொல்லி தானியல் பல அணைகளை திறந்து ஆராதிக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் அவர்கள் என்ன செய்தார், நீ என்னதான் சிலையை வச்சாலும் சிலையை நான் வணங்கவே மாட்டேன் இந்த நாட்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிற, அக்னியிலே போடுங்க, போட்டால் நீங்க பரவாயில்லை இந்த நாட்கள், நான்காவது ஆள ஆண்டவர்கள் அவ்வாறு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு அவன்களுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது எப்படின்னு சொன்னால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இந்த நாட்கள் அவர்கள் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த நாட்கள், அதாவது முழு இருதயத்தினுடைய அந்த அதாவது நாட்களை பார்க்கிற இந்த அந்த இணைப்பை பார்க்கிற வழியிலே தேவன் என்ன சூழ்நிலையிலும் அவர்களை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆராதனையின் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தலாம். அருமையான கத்துடைய, இப்ப வார்த்தை வேண்டாமல் நான் சொல்லவில்லை, வார்த்தை இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களில் இருக்கு. அப்ப முதலாவது தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையான கத்துடைய, ஆராதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த வேதத்துள்ள வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களிலே பேசும், நமக்குள்ளே இந்த வார்த்தை பேசும், இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு உயிர் மூழ்ச்சியை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வார்த்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல அந்த வார்த்தை நம்மோடு தெளிவாக அந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய, ஒரே ஒரு வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் எடுத்து அந்த வசனத்தை இந்த நாட்களை பாருங்க, நல்லா ஆராய்ச்சி போட்டு அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம்.
ஏனென்று சொல்லி சொன்னால் அது தேவனுடைய மகிமை ஐயா. தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தையினுடைய the word of light என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது வார்த்தையினுடைய வெளிச்சம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே நாட்களில் வருகிற வேலையிலேயே அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய முடியும், நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்திலே ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடந்து அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் நடப்பானா இருந்தால் அவனுக்குள்ள இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருக்குமா இருந்தால் சத்ருவான அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க ஆண்டவர் யோமனிட்டு வார 40 நாள் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு பார்க்கிறான் இந்த நாட்களை இவர் என்ன தேடிக்கொண்டு இவர் பசி எடுக்கும், 40 நாள் இருக்கிறார், தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் அவனுக்கு தெரியும் சொல்லுறான். அந்த நாட்கள் வந்து அப்படியான அந்த அப்பங்களை கல்லுகளாக மாற்றி இந்த நாட்கள்லே சாப்பிடும்னு சொல்லி ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம 5 அப்பங்கள் 2 மீன்துண்டுகள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க போற அப்ப அந்த காரியங்கள் அவனுக்கு ஏற்கனவே அந்த என்ன செய்யறான்னு சொன்னா அதற்கு முன்பாக இந்த காரியங்களை செய்கிறான், சில சில காரியங்களை பார்க்கிறான். ஆனால் அங்கே என்ன காரியம் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமே இந்த நாட்களை பேசவில்லை. வருமான கத்திரவில்லை மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அதுக்கு பின்பாக சங்கீதம் எடுத்துக்கொண்டு வாரான், இந்த உபரேந்து குதியும் இந்த நாட்களை தூதர்கள் வந்து ஏந்திக் கொள்வார், எல்லா வார்த்தையோட தான் வருகிறார் அருமையான கத்திரவில்லை. ஆனால் அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருந்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற வழியிலே சத்ருவாரம் நம்மை ஒன்று செய்ய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்திரிக்கிறோம். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கதை, அப்ப ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வீடுகளிலே ஆராதனைகள் நடத்தப்பட்டது. எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களை பார்க்க வழியிலே கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது இந்த நாட்களை அனுமதிக்கப்படாத வேளைகளிலே வெவ்வேறு வேறு எங்காவது இந்த நாட்களை தன்னபர்கள் கூடி வீடுகளிலே ஆராதித்தார்கள் என்பதையும் அப்போது நடவடிக்கைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே இத்தகைய வழிபாடு பொது கூட்டங்களிலே இந்த நாட்களிலே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது காரியம் நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக நான் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அப்ப தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்ப தேவனை எப்படியாக இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிற முறை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப தொழுது கொள்ளுகிறதற்கு ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஒரு முறை காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. எப்படியும் துதிக்கலாம் என்றல்ல, எப்படியாக துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அதைத்தான் சங்கீதம் 100வது அதிகாரத்திலே அங்கே 4வது வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம். வேதம் சொல்லுவது பாருங்கள், ஆலயத்துக்கு போகிற வழியில் உங்கள் நடைகளை காத்துக்கொள்ளணும் பாருங்கள். அப்ப அவர் வாசல்களில் துதியோடு, அப்ப ஆலயத்தினுடைய வாசல்களுக்கு போறோம், அவருடைய சமூகத்தை சந்திக்க போறோம். அப்படியானால் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை சென்று இந்த நாட்களை அவரை ஆராதிக்கும்படியாக வேதம் சொல்லுவது. அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஆலயத்துக்கு போகிற வழியிலே நாங்கள் வீட்டிலே ஆண்டவரை ஆராதித்து துதிச்சு அவனுடைய மகிமையில அபிஷேகத்துல போய் நிரம்பிட்டு பாருங்க, அங்க போய் உள்ளுக்க போற வழியில உங்களுக்கு அந்த அபிஷேகம் நிரப்புறதை காணக்கூடியதா இருக்கும். நீங்க மேடல ஆராதிக்கிறோம், நீங்க பார்க்க வேண்டாம், உங்களை தேவன் நிரப்பி கொண்டிருப்பார். என்ன நீ அபிஷேகத்தோட போறாயப்பா, அது நமக்கு என்ன வேற சில பேர் சொல்லுவாங்க சேச்சி பண்ணது என்ன ஆண்ட சேச்சில மெசேஜ் சரியில்லை, மெசேஜ்ல மாற்றம் இல்லையா, ஒண்ணுலாம் பிரச்சனை மெசேஜ்ல எந்த விதமான மாற்றம் இல்லை, வார்த்தை வார்த்தை தானே, வார்த்தை ஒரு நாளும் மாறாது, வானம் பூமி

0: மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவாது. இப்ப பிரச்சனை என்ன பிரச்சனை, உள்ளாம பிரச்சனை, நீ ஜெபம் இல்லாதபடி ஆலயத்துக்கு போவ, போயிட்டு வந்த நாட்களை சொல்லுகிறது என்ன சொன்னால், நாங்கள் இங்க போன அந்த நாட்களே இன்னைக்கு சரியில்லை, மெசேஜ் சரியில்லை, மெசேஜ் கொடுத்தவரும் சரியில்லைன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அது தவறான காரியம். முதலாவது நாங்கள் ஆலயத்துக்கு போகிற வழியில் ஆராதித்து அவர் வாசல்களில் துதியோடு போய் பாருங்க, என்ன பிரசனம் எப்படியாக இருக்கும்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களை உங்களுக்கு நாட்களை அந்த வார்த்தைகளை அந்த காரியங்களை இந்த நாட்களை என்ன செய்வார், தெளிந்த புத்தியை தெளிந்த சிந்தையை தந்து அங்கே விளங்கப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக துதிக்கிற முறை என்பதை குறித்து இன்றைய நாட்களை பார்த்தோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா? ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே துதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களிலே இந்த பகுதி ரெண்டிலே இந்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்க தந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரே இந்த இடத்துல தொடர்ந்து பெற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கத்தரண்டை வார்த்தைகள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின்களே எடுத்து வந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கதன்களை நிறைவாக அந்த நாங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்திருக்கிறார். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின்களே வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பல் மடங்கு பெருக பண்ணுவாராக. அந்த காரியங்களிலே கவனம் சிறந்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவரிடம் வந்து விடைபெறுவோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ.
2: ஆமென்.
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியாக இந்த நாளிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி மிஸ்ஸிஸ் ஆரியராஜா அவர்கள்

0: பாட்டு கேக்குறா.
1: வரவேற்கிறோம் இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக ஜெப வேளையை நடத்த உதவி செய்வாராக. உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்க.
0: அநாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான மகமே உள்ள நாமத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனன் கத்தாதி கத்தாவமா இருக்கிற சர்வ சிருஷ்டியின் தேவனமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனே, அன்புக்கு மயமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஐயா. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உங்களை நேசிக்கிற உள்ளங்களை நீங்கள் நினைத்தல்றதுக்காக, எல்லாவற்றுக்கு மேலாக எங்களை உங்களோட உள்ள விரந்து வைத்திருக்கிறதுக்காக, எங்களோட சிரசின் மயிர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிற அதிசயமான அற்புதமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குளம் முழுதையும் உங்களோட சாயலாக படுத்தீங்களே ராஜா. ஆனால் அவர்கள் அறியாமையினால் இயேசுவை உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அன விக்கிரகங்களுக்கும் அதற்கும் ஆண்டவரே மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னியுங்கோ ராஜா, மன்னித்து தொட்டு தொட்டு தூக்கி எடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், மாறாத தேவன், மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன் ஐயா. உங்களை துதிக்கிறோம், உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த மற்ற கிருபையின் விளக்கத்துக்கும் ஊடாக இந்த நாளை காண செய்த தேவனே, இன்றைக்கு நாங்கள் காலூன்றி நிக்கத்தக்க பலனை தந்ததுக்காக, ஆண்டவரே ஜீவனை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கமம் ஒளியலையில் நாங்கள் இணைந்திருந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தம் மட்டும் எல்லாம் கூப்பிடும் பொழுது எல்லாம் எங்களோட சத்தத்துக்கு உங்களோட செவி சுரந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இங்க பேசுற தேவன் ஐயா, எங்களோடு திட்டமும் நீங்க பேசி கொண்டு வர்றதுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடு பேசி கொண்டு வர்றதுக்காக, பேசி பேசி என்ன மனம் திரும்பி மறவ படுங்கள் என்று நீங்கள் உறுத்தி கொண்டு வர்றது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்கள் அன்பான தேவனே, அன்பான அன்பு மயமானவரே, உங்களோட அன்புக்கீடாக ஒன்றுமே இல்லை ஐயா. ஆளன் நீள மகளும் உயரம் அளக்க முடியாத அன்பை உங்களோட பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊட்டி ராஜா, ஓரபட்சம் இல்லாமல் நல்லார் மேலும் புள்ளாருக்கு மேலும் மழையை பெய்ய பண்றது அவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கறது அவன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அசயங்களையும் செய்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க மனசரி ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு மாத்திரந்தே சிந்த வைக்கிறதுக்கு காலதோறும் எங்களை விசாரித்த நிமிஷந்தோறும் எங்களை எங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நாங்க மாத்திரம் என்றாலும் ஒரு அன்பு மாறாத அன்பு கூடாக நீங்கள் எங்களை நினைக்கிறதுக்காக எண்ணி வைத்திருக்கிறதுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக வழி நடத்துறதுக்காக வெலப்பக்க நிழலா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒரு விச சொன்ன காரியத்தை இரண்டாவது திருத்துகிறவர் அல்லவே அப்பா. அப்படிப்பட்ட தேவனே நீங்க சொன்னது சொன்னதே ஆகும், சொன்னால் நடக்கும், கட்டளையிட்டால் நடக்கும், சொன்னால் ஆகும், அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழி எளிய கால தொடங்கி இது வேற நேரம் தடதாமதமின்றி நீங்க நடத்திட்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கின ஒளிய நீங்க கொடுத்த பேரையா, உங்களுடைய மலர வேணும் என்று நீங்க தொடக்கி அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவரையும் கூட பிள்ளைகளுக்குள்ளால் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உறக்கத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று மனப்பாரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக ஏவி நீங்க வழிநடத்துற கிருபைக்காக, இந்த வார்த்தைகளை கேட்கும் சங்க மொழியில் இருந்து கேட்கத்தக்கதாக, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாத பிளவினத்தில் இருப்பவருக்கும் வார்த்தை கையில் இல்லாமல் இருப்பவருக்கும் வாசிக்க நேரம் இல்லாமலே ஓடி திருபவருக்கும் இதில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்க செய்த வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. வார்த்தையாகிய தேவனே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் உள்ள இந்த வார்த்தைகள் கேட்போருடைய எங்களுடைய ஊனையும் உடம்பையும் ஊடுருவி சென்று என்ன மென்னும் எங்கள் உகந்த பாத்திரமாக கை கொண்டு வார கிருபைக்காக வார்த்தையாகிய எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகள் இனிமேல் ஒரு காலத்திலும் இப்படி வார்த்தைகளை கேட்க முடியாது, எழுதப்படவும் முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக எங்களை விட கட்டிவாள் நடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. திக்கிட்டவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் துணையாயிருந்து ஆறுதலாயிருந்து பலப்படுத்துற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே எல்லாம் உங்களால் கூடும் என்று வாக்கின்படி இந்த வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளுக்கு உட்கண்டு அவர்களும் நடந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கிரிய செய்யத்தக்கதாக சேதம் ஒன்று வார பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை திக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இது வர நேரம் ஆண்டவரே பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ சாட்சி கூடாகவோ உங்களை மகப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன விதமான தாளந்துகளை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களோ, பரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, அதுக்குள்ளால் அவர்கள் ஆண்டு உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே, இப்படி ஒரு இணைப்பில் இணையத்தக்கதாக வழிநடத்தினீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா, கிருப செய்யுங்கோ. தாழ்மையும் உண்மையும் விரும்புகிற தேவன் உங்களோட பிரதானமான குணமான தாழ்மைக்கும் உண்மைக்கும் பாத்திரராக இருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்களாலும் நீங்க கிரிய செய்து கொண்டு வர கிருபைக்காக பரிசுத்தாவியானவரை இடகட்டி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரம் இந்த விசேஷமாக இந்த சங்கம மொழிகளே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்கள் அன்பை எங்கள் அன்பான் அறிந்தவர்கள் அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த மனப்பாரத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணி அந்த மனப்பாரத்தை இந்த சங்கம மொழிகளை நடத்துவதை பொறுப்பை கொடுத்து அந்த மனப்பாரத்தை நீங்க சுமந்து தூக்கி வல்லவர்கள் நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். சோதரனையும் சோதரியும் ஆசீர்வதிங்கோ. கைகோத்த வண்ணம் இதை அவர்கள் நடத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்குற நேரம் எல்லாவற்றுக்கும் மேலாகும் கூட அன்பு நேரம் சுவல தைரியம் வழி வசதிகள் தொடர்பு ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர்கள் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகள் உலகத்தில் இந்த பாகத்தில் இருந்து இரவோ பகலோ ஒன்று கூப்பிடும் பொழுது தொடர்பு கொள்ளத்தக்கதாகும் தாழ்மையோடும் அன்போடும் அவர்களுக்கு பதில் அளிக்கத்தக்கதாகும் உங்களோட அன்பு உங்களோட கிருபை அவர்களை இடகட்டி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்ன மன வாஞ்சைகளை நிறைவேற்றி ஏற்ற நேரத்தின் அந்த மனவாஞ்சைகளை மனவாஞ்சைகளை நிறைவேற்றி அதுக்குள்ளாலும் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சாட்சியமாகத்தக்கதாக உங்களோட கிருபையா கிருபியை ஊட்டி உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம், மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, பேர பிள்ளைகள் ரெண்டு பேருக்காக நன்றி, மருமகளுக்காக நன்றி. நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வாக்கின்படி அவர்கள் உங்களை நேசித்து உங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று நீசியின் வசத்தை கொடுக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாகி ஆசீர்வதித்துக் கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் அவர்களை மறக்க மாட்டீங்கள் ராஜா. ஆண்டவரே, நாட்டப்பட்ட ஒளிவு மரக்கன்றுகள் போல் அவர்களை நீங்க நாட்டி வைத்திருக்கிறதுக்காக பலன் கொடுக்கத்தக்கதாகவும் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாகவும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்கெங்காரோடு ஐக்கியப்பட்டாலும் சபையிலையோ சமுதாயத்திலேயோ வேலை இடத்திலேயோ எல்லார் மத்தியிலோ இனசன மத்தியிலோ யாரோடு ஐக்கியப்பட்டாலும் அவர்களிலும் உங்களுடைய அன்பு அவர்களுக்கூடாக பாய்ந்து ஆண்டவரே உங்களை அறியாதவர்களையும் உங்களுடைய இழுக்கத்தக்க வல்லமையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரத்தக்கதாக வழிநடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருங்கால வாலிப சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. இடகட்டி வழிநடத்து பரிசுத்தாவியானவரே, இடகட்டி உங்கள் வரங்கல்களையெல்லாம் முடிச்சூட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க ராஜா. பழுதப்பை போகாதோடி காலூன்றி கல்வாரியா இயேசுவே, உங்களில் காலூன்றி நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஐக்கியப்படும் சபையிலும் சாத்தியா வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டு விடுவேல ஸ்தலத்திலேயோ ஐக்கியப்பட்டார் உங்களோட பிள்ளைகள் என்று தெரியத்தக்கதாக உங்களோட ஒளி அவர்களுக்குள்ள அவர்களை வீசிக்கொண்டு வரத்தக்கதாக நீங்க செய்யற ஒளியான மெய்யான ஒளியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாழும் வழியை வகுத்து கொடுத்த தேவனே, வழுதப்பி போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வேலி அடைத்து முடரத்தால் மூடி காத்து வழிநடத்தி கொண்டு வாடுதவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் வேலை செய்யும் வேலைஸ்தனங்கள், வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், என்னும் சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், சோதரன் போய் வேலைஸ்தலம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த சங்கம மொழிகளே நடத்தும் ஸ்டூடியோவே ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. எல்லார் மத்தியும் என்பான மத்தியிலும் எல்லார் மத்தியிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்பு கொள்ளுவோரு கூட உங்களுடைய அன்பை அவர்களால் ருசிக்கத்தக்கதாக அவர்களே நீங்க தொட்ட தொட்டு மருவப்படுத்தி கொண்டு உங்களுடைய அன்பாளாக பாய்ந்தவர்களையும் தொடத்தக்கதாக செய்து கொண்டு வரதேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ. ஆபிரகாம் என்ற ஆசீர்வாதம் அத்தனையும் ஊத்தி ஊட்டி ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ அன்பின் தேவனே. தொடர்ந்து இந்த சங்கம் ஒலியலையில் இணைந்து செய்திகளை கொடுக்கும் பிள்ளைகளுக்காகவும்

பொறுமையா சொத்திருக்கும் வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, தடதாமதம் என்று நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களை துதிக்குறமையா சொத்திருக்கிறோம். அன்பின்றவனே, இந்த நாளில் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை அன்பில் வருகிறோம் ராஜா. விசேஷமாக நாம இந்த மகள் யூலா ஆண்டவரே கணவனத்து நாலு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களும் உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக கையுறுத்துவதக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் அவர்கள் திருமண நாளை கொண்டாடத்தக்கதாக நீங்க செய்த நினைவு கூறத்தக்கதாக செய்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. ஒரே மாம்சமாக நிற்கக்கூடாக இன்னும் அவர்களை நீங்க வல்லமையா பாவித்து அந்த சந்ததியின் நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் உங்கள ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களிலேயே கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக உலாச பாச படங்களுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுக்கு இயேசுவே உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற வருங்கால சந்ததியாக வளரத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததியை பெருக பிறகு பண்ணினது இந்த சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் இப்படி என்ன மாறார் திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறாரோ உங்களோட பிள்ளைகளும் உங்களோட சன்னிதானத்தில் நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களுக்கு பிரியமுள்ள வாக்கு கொடுத்த அந்த பிரிய வாக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து குடும்பத்தை உங்கள் வாரிய இயேசுவை உள்ள கட்டி எழுப்புறவர்களாயிருக்கத்தக்கதாக உலகாச பாசம் பணம் பொண்ணுக்கு வெள்ளிக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரே மாம்சமாக இணைத்து அந்த நாளை எண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். ஏன்னா அநேக வருஷங்களை கொடுத்து ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் உங்களோட ராஜ்யங்கள் வளரத்தக்கதாக செய்கிறவர்கள் ஆயுதங்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் அதே போல் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை அண்டல் வருகிறோம். சிறுவயது தொடங்க ஆண்டு தாயின் வயிற்றிலிருந்து நீங்க பிரித்தெடுத்து இந்த உலகத்தில் அவர்களை பிறக்கத்தக்கதாக நீங்க தான் ஐயா செய்தீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. விசேஷமாக வில்லியம் என்று அந்த பிள்ளைக்காக இன்றைக்கு அவருக்கு 6 வயதை புதிய வயதில் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக நீங்க செய்கிறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா அந்த சின்ன பிள்ளை ஆண்டு பயத்திலும் தேவதிய பயத்திலும் பிரியத்திலும் வளரத்தக்கதாக உங்களால் உணர்த்தி நடத்த முடியும். ஆண்டவரே உணர்த்து பயத்தை உண்டு பண்ணி இந்த உலக பாவைகளுக்கு அடிமையாய் போய்விடாத கூடி காத்துக்கொள்ளுகிறார்கள், உங்களால் தான் காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக நன்றி. இப்படி பண்ண பிறந்த நாளை கொண்ட ஆடும் எந்தெந்த பிள்ளைகளும் உங்களுக்கு பேர் எல்லாருடையும் தெரியாது ஐயா, ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களை ஆசீர்வதிக்கும். அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக பெற்றாரும் அவர்களை நல்ல வழியில் வழிகாற்ற வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக எந்த வகையாக இருந்தாலும் நீங்க தான் மெய்யான வழிகாட்டி என்று உங்களை நேசித்து அறிந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்கத்தக்கதாக இந்த உலக ஆசபாச இச்சலுக்கள் அடிமையாகி போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களதாயலாக சிருஷ்டித்த பிள்ளைகளை காத்து கடுவாளம் போட்டு காத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்கள் ஒருவராகத்தான் ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு தர முடியும். எந்த பாக்கத்தை பார்த்தாலும் போரும் போராட்டமும் நோயும் பிணியும் இப்படியான காரியங்களை நாங்கள் கேட்டு ஆண்டவரே வேதனை அடைவது உங்களுக்கு தெரியும். உங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களுக்கு தான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும், சோத்தை கொடுக்க முடியும், ஆறுதலை கொடுக்க முடியும் ஐயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட வெள்ளமுள்ள தேவன் நீங்கள் ஐயா. இதை அறிந்து என்னும் உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து
சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ, தொட்டு குணமாக்குங்கோ. உங்களை பேசுற தேவனாகி உங்களை அவர்கள் நேசிக்கத்தக்கதாக பேசாத கல்லேன் பொன்னேன் மெல

0: ஜெயத்தை அவர்கள் பணியாதபடி அதில் கதைக்கவே மாட்டதென்று உணர்த்தி அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்கு ராஜா, தொடுங்கு, தொட்டு உங்களை பிள்ளைகளை ஆக்க முடியும், உங்களோட ராஜ்யத்தை வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களோட வருகையே தாமதமாயிருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்ப வேணும், எல்லாரும் ஆண்டு வரும் உங்களோட பிள்ளைகளை ஆக்க வேணும் என்ற மனம் திரும்ப வேணும் என்ற வாங்கியோடு கடவுளுடைய வலதாரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, ஆறாறு என்று உங்களால் தொட முடியும், தொடர்ந்து ராஜா உங்களோட கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பா, எல்லாவற்றுக்கும் இல்லாத உங்களுடைய ஊழியத்தை செய்து உங்களுடைய அன்பை பெருமாறும். பிள்ளைகளுக்காக எங்கெங்கு தேசத்தில் ஒழித்தும் மறைந்தும் உங்களுடைய அன்பை ஆண்டவரே பெருமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பை வரவும் அவர்களை ஆண்டவரே நீங்க தான் நெடுகட்டி வேலி அடைத்து கிடப்பத்தால் மூடி காத்துக் கொள்ளும் ராஜா. பொல்லாங்கன் அவர்களை தொட்டாதபடி காத்துக் கொள்ளுங்க தாப்பினே. ஆண்டவரே அவர்களுக்கால் உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்கள் ஆயுதங்களாக அவர்களை பாவிக்க சித்தம் கொண்டதேவனே, எந்த இடத்தில் ஒழுப்பிலும் மரத்திலும் இருந்து உங்களை உங்களை அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்க காண்கிறது. ஆண்டவர் உங்களுக்கோ ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தவர்களுடைய குடும்பத்துகளையும் பாதுகாத்தவன் நடத்தும் ராஜா. அப்படி ஆண்டவரே தான் ஏழை சிங்க குகையில் காத்தன காத்ததுவன் அல்லவா என்றும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். அவர்களை அனுப்பின நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி வரத்தக்கதாக திரும்பவும் குடும்பங்களோடு ஐக்கியப்படத்தக்கதாக அவளை தேசத்துக்கு அவளுடைய குடியிருக்கும் இடங்களுக்கு வரத்தக்கதாக கூட்டிக் கொண்டு வந்து நீங்க பாதுகாப்போடு சேர்த்தீங்கள். கூட்டிக் கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருப செய்ய உங்களால் முடியும். கிருப செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, உங்களோட உங்களோட அன்பை ருசிக்க வேணும் என்ற வாஞ்சோடும் தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கண்டுகொள்ளத்தக்கதாக, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கத்தக்காக, உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்கவும், பிரயாணம் பண்ணி இப்படிப்பட்ட இடங்களில் பிரயாணம் பண்ணி உங்களோட அன்பை பயந்து கொள்ளும் பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. சந்ததி சந்ததியாக அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா அழைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ராபர்ட் ஜேம்ஸ் என்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம், மகன்மாருக்காக மகன் அந்த அவற்றை விட்டுட்டு போன ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. எந்த தேசத்தில் நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு போனாலும் அங்க அவரை நீங்க பாவித்து ராஜா ஒரு பங்கம் இல்லாமல் திரும்ப குடும்ப மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா சோதிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பை ருசிக்கும் பிள்ளைகள் உணவு கூடாகவோ, உடுப்பு கூடாகவோ, தண்ணீர் வசதி கூடாகவோ, எது கூடாகவோ உங்களுடைய அன்பை ருசிக்கும் பிள்ளை ஆத்மாக்களை நீங்க தொட்டு குணமாக்கி அவர்களின் கைகளை உயர்த்தி உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு ஆண்டுகளை அவர்கள் எடுக்கும் அட்டியிலும் நீங்க கூட இருந்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பு ஒழிப்போடு இந்த நகிரிய மக்களுக்காக உங்கள் அவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுங்க ராஜா. உங்களால் தானையா கொடுக்க முடியும், கொடுக்க வல்லவர் அதுக்காக உங்களை வருகிறோம். அதே போல இராணிய மக்களுக்காக வருகிறோம், இந்த இஸ்மவேல் சந்ததிக்காக வருகிறோம் ராஜா. சந்ததிய தொடுங்கோ ஆண்டவரே, அவர்களை தொட்டு மருவப்படுத்தி கொண்டு வாரி தொட்டீங்க, மருவப்படுத்தினீங்கள் ஆண்டவரே. உங்களை அறியாமல் ஆண்டவரே போய் சவுதி அரேபியாவில் இருந்த இஸ்மவேல் சந்ததி அடுத்த மகனை நான் உங்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் மூன்று அலிசேஷன் நாய்க்குள் போட்டார்கள் ஐயா ஆண்டவரே. ஆனால் அந்த நாய் ஒன்றும் அதற்கு கிடைக்கவில்லை. அதை கண்டித்து நீத்துவாக்கம் தேசத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்தீங்களே, அப்படி அற்புதத்தை செய்து என்ன உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. இந்த கனடா தேசத்தில் உங்களை வருகிறோம், உங்களோட ஆண்டவரே எல்லா உலக மக்கள் எல்லாரும் வந்து சரண் போட்டதாக இதை தொடர்ந்து கொடுத்ததுக்காக நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த பாஷையில் உங்களை ஆராய்க்கத்தக்க வசதியை நீங்கள் இந்த தேசத்தில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை போட்டடித்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை மாமப்படுத்தி என்ன உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்கள் உண்மையோடு ஊழியம் செய்தவர்களாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை போல் பிறந்த நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்படுந்து ஏன் நீங்க சிலுவையை சுமந்தீங்கள் என்ற உணர்வோடு ஒருவர் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 60 தமிழ் சபையையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த தமிழ் 60 தமிழ் சபை தலைவர்களுக்காக உங்களுடைய வருகிறோம். அவர்களுக்கு நீங்கள் வந்து பண்ண ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதுக்காக ஒரு சபையும் தூக்கி எடுக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக எந்த பிரிவினையும் வந்து சபையை அடிமையாக்காதபடி நீயோ நானோ என்று எண்ணாதபடி எழுதாள் என்று எண்ணாதபடி நாங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவருடைய உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவருடைய உயரத்தை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் அவருடைய பார்வையில் நாங்கள் ஒரே மாதிரித்தான் எங்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக தூக்கி எடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இல்லாதவர்களுக்கு கை கொடுத்து உதவர்களா இருக்கத்தக்கதாக நீங்கள் உங்களால் வழிநடத்தி கொண்டு வர முடியும். வழிநடத்த வல்லவரே துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த கந்தா தேசத்தில் ஐயா எத்தனையோ விதமான கோரல் மரபுகளாலும் பரம்பரையாக கட்டின ஆலயங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஆலயங்களில் சிலது பெருமையாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அந்த ஆலயத்தில் விக்கிராராதனை கூடி நடத்துகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதுக்கு காரணம் என்னென்று தெரியவில்லை ஐயா. இதுக்கு காரணம் விசுவாசின் தந்திரங்கள் அடிமையாகி விட்டதோ உங்களுக்கு தெரியவில்லை ஐயா. இப்படிப்பட்டதாக கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ற தேவன் அல்ல என்றாலும் கூட பாடுபட்டு உள்ளது கசப்பட்டு கட்டின ஆலயங்களில் உங்களோட நாமம் தூசிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. விக்கிர தோப்புகள் ரம்பி அலும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த விக்கிர தோப்புகள் எழும்பாதபடி இந்த தேசத்தை அசுசப்படுத்தாதபடி உங்களால் தான் ஐயா காத்துக்கொள்ள முடியும். தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவன் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இறதில்லை இல்லையா ஐயா. இன்னும் விக்கிர தோப்புகள் எழும்பி இந்த தேசத்தை அசுசப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. அன்பின் தேவனே உங்களால் காத்துக்கொள்ள முடியும். இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவர். இந்த வருங்கால சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டு அன்பின் தேவனே விசேஷமாக இந்த வருங்கால சந்ததி சந்ததி பெருகாமலே தடைகள் வந்து விட்டது ஐயா. என்றாலும் நீங்க அன்பின் நிமித்தம் கொடுத்த இந்த வருங்கால சந்ததி வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். வாலிபர் இதனால ஐயா அவருடைய வாழ்க்கை அவர்களை பாதைக்கும் உறவும் வார்த்தைகள் தீபமாக காலங்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை வாச்சு உங்களை ஆராதித்து உங்களுக்கு கீழ்படைந்து நடக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததியை வழிதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே வாழ்க்கை துணைக்காக எழுந்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்து வைத்திருக்கிறத வெளிப்படுத்தி அது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சோர்வோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கோ ராஜா, வாழும் வழியை திறந்து விடுங்கோ. மனஞ்சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததியை உங்களால் வழிநடத்த முடியும். வருங்கால சந்ததியை ஐயா இவர்களுக்கு உங்களுடைய ஆண்டவரை வாஞ்சிய கொடுத்து உங்கள் மேல் அன்பை கொடுத்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக அடிபணிந்து கேட்டிருந்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி உங்களோட பிள்ளைகளை கைவிடாத காத்துக்கொள்ளுங்கிறார். எங்கெந்தெந்த குடும்பத்தில் அப்பாங்கிற மத்தியில் ஆண்டு சம மத்திய சமுதாய மத்தியில் இனசன மத்தியில் எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கோ. காத்துக்கொள்ளுங்க வாழும் வழியை வகுத்து கொடுத்து அன்பின் தேவனே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களோட ராஜ்யத்துக்கு கை கொடுத்து உள்ளவர்களாக உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்கவல்லவரே, தெரிந்தெடுத்தவரே, முத்திர போட்டு வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே காத்து கொள்ளுங்கோ அப்பா. இந்த பிள்ளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய நெற்றியில் வரையப்பட்ட அந்த பெயர் அழிக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ, ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்துக் கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தாண்ட வேலைக்கு சிக்கி போடாதபடி காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த நாளில் அன்பின் தேவனே, இந்த நாளை காண்பித்த தேவனே, நல்ல சுவாத்தியத்தை கொடுக்கிற தேவனே, காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே, எங்கெங்கெல்லாம் சுரவாளியோ ஆண்டவரே, பூமி அதிர்ச்சியோ என்ன இருந்தாலும் இதுகள் வந்தவர்களை தாக்காதபடியும், உயிர்கள் உங்களை மாறையாமல் மாண்டு போகாதபடியும் உங்களால் காத்து கொள்ள முடியும் ஐயா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருத்தல் எழும்புதல் எல்லாவற்றையும் மறந்த தேவனே, பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களை ஒரு பெருமகரத்தினால் தாங்கி அந்த பிரயாணம் பண்ணும் வாகனங்களோ, பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதுவாய் பிளேனோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக, அதை ஓட்டுவோரும் உணர்வோடு அதை ஓட்டுறவர்களா இருக்கத்தக்கதாக, கண்மூடித்தனமாக நடந்து விடாதபடி உங்கள் ஒருவரால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன் இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இதுவரை இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்க தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. என்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே தடதாமதமின்றி வெற்றியோடு நீங்கள கூட பிள்ளைகளுக்கு கூட உங்களோட நாமம் ஒன்று மாமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாகும் நடத்தி முடிக்க வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள உண்மையுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திரதாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரிக்கு சித்தமானால் இதே வேளையிலே நாளை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். வழிநடத்துவாராக. இதனாலும் எங்களுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இணைகின்ற சகோதரி விஜயதாரியராஜா அவர்கள் இணையவில்லை. அவருடைய அப்பார்ட்மெண்ட்லே அவங்க டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றுகிறார்கள், அதனால இணைய முடியவில்லை. அதே வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் ஏப்ரஹாம் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். கத்தரில்லாமை வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். ஊழியர்கள் சமர் காலங்களிலே காரியங்கள் நடைபெறும். வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தரில்லாமை ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக.
0: ஆமேன்.
2: For so the Lord has commanded us, I have set you as a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. After this, I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruins and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord, who does all these things. So they said, believe on the Lord Jesus Christ, and you will be saved, you and your household. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. So now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me, that the Christ should suffer, that he would be the first to rise from the dead and would proclaim light to the Jewish people and to the Gentiles. Therefore, let it be known to you that the salvation of God has been sent to the Gentiles, and they will hear it. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation, for everyone who believes, first for the Jew and also for the Greek, who will render to each one according to his deeds. Eternal life to those who by patient continuance in doing good seek glory, honor, and immortality. Tribulation and anguish on every soul of man who does evil, of the Jew first and also of the Greek. But glory, honor, and peace to everyone who works what is good, to the Jew first and also to the Greek. For there is no partiality with God. For as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. For not the hearers of the law are just in the sight of God, but the doers of the law will be justified. Even the righteousness of God through faith in Jesus Christ.
1: Praise the Lord, Pastor.
3: Praise the Lord, Brother.
1: Amen. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்தை ஒப்பிக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை வைத்துக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தை கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
3: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில. இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவு அடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளவேன். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது, ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாகும். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதென் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதென் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது, அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்திற்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது. இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்,
எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதயத்துல பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. பசுத்த நாமத்திற்கு சூத்திராக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கையில்
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில், நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாராய் இருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிதியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது, நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம, தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. 1000 ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும்,
இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை, மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் கிருபை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான், இனி இந்த பாவ அடிமனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அலையத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுயமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள, பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று கிறிஸ்து. சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திருந்திய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்.
தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவ மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், யாக்கோப்பு 4:8 சொல்லுது. கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை

0: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். எவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே, சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென்.
1: வழிநடத்துவார்கள் எடுத்து வந்தீர்கள் கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து

0: சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவிலே செல்லுகின்ற பொழுதும் பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட யூடியூப் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த வார்த்தைகள் கூட உங்களை வழி நடத்துவாராக. கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குருவரம் பாசர் கோட் பேசியும் ஆமேன்.
1: Recording
0: stopped.
1: Recording in progress.
0: சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.

0: வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா,
1: ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம் இந்த நாட்களிலே. மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கத்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்தை

கொண்ட பகுதியை துதித்தல், எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் பி கோயின் டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களில் சங்கீதம் 9 ஒன்று ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா என்றால், ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடுப்பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்கள் உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இப்ரிய ராகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது, அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைப்பிள்ளைகளே. அவர்கள் அந்த ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக இந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான யாத்ராம புஸ்தகம் 15 எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாவக்கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்கள் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாக வெற்றி சிறந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலுடைய இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால், ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் மாதிரி கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி மூன்று நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார், அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்துல பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம், அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் மூன்றாம் நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாக இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை? ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்குது. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியில விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார், ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களில் அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களில் வெளியிலே கொண்டு வருவார். பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, புதிய பாடல்களை விட அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தினே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் அருமையான கத்தோட பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்போது உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களை இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ
பாருங்கள் அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களில் அமைகிறதே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துரைப்பிடுகளை. இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது அருமையான கத்துரைப்பிள்ளைகளே. அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தம் இல்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துரைப்பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்களே, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரன் சகோதரி. அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வேளையிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டையிடுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த நாட்களை தள்ளப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார் அருமையான கத்துடைய. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்குன்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, குறிப்பிட்ட ஆனாலும் பாருங்கள் அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி
அப்படியானால் நாக்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாக்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாக்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாக்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாக்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாக்களை சொல்லி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாக்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாக்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாக்களை அங்கே இந்த நாக்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாக்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்தவுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவா உபாகம் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோதரிக்க கடவா. ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் விருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதய மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களிலே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாக்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மந்தை நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசி இங்கே பார்க்கவில்லை. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால்தான் இந்த நாட்களே வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த யாத்ரா புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள் நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விழுவார்கள். அருமையான கர்த்தருடைய, அது மட்டுமல்ல சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணும் செய்ய தேவையில்லை, ஒழுங்கி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்கள சண்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு இந்த நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சட்டு இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவோராவே இந்த நாட்களே புளித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள்
அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களே, நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிப்புகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கத்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கத்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இப்ப பாருங்களா, இது தேவராவுடைய காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேபோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47வது வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாக, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பே, உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்லை, தனிய அறைக்க கூடி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9வது அதிகாரம் 1:2-18 இப்படியாக சங்கீதம் 108வது அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், 42வது அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், தொடர்ந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீர
எடுத்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை நாட்களை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரர் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை இந்த நாட்களே வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களே தப்புவிக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரட்டி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையுக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையிலே இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களே தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்களில் இருக்கிறார். சவுல் ராஜாக்கள் இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். இருந்தால் முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத காரண நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களே போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் சொல்லி இங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களே பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 11:25 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றே பாருங்கள், அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே
இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உண்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னாங்க. லூக்கா 10 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தேயுல வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பாருங்கள் அங்கே மத்தேயுல சொல்லப்படவில்லை, ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து, ரிஜோய் வித் தி ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானர்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்ப பாருங்கள், அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து, அருமையான கர்த்தருடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களில் எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே கர்த்தரை இந்த நாட்களில் எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களில் தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன், அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாது, அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் இருக்கிற வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களிலே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒழிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவது
அவனாக அகரஞ்சிருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள், இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்து சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்காரு கத்துரைப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல அருமையான கர்த்தர்களே. அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே நாக்களை இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக இந்த நாட்களை செய்வார். அருமையான அன்புகளே, அன்றைய பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசுவோம், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேனி நடந்தோம். இப்படியான காரியத்தை இந்த நாட்களே தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் அங்கே அபிராம் என்ற பெயரிலே இந்த நாட்களை இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி 4வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிற 9வது வசனத்திலே இந்த நாட்களை இருந்து வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே
தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் இந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில் என்னவன் சொன்ன பாருங்க, ஜெபங்கள் முதலாவது கட்டுக் கொடுக்கிறவர்கள் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கத்துரை, பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் ஷேருவின்கள் அதாவது நாட்களை பார்க்கிறவர்களிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மனத்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவருடைய சித்தமும் தேவருடைய விருப்பமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. கருமையான கத்துரை பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாலுமே கத்திர பிள்ளைகளை அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்கள், கத்திரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்திரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிறவர்கள், 5 பார்க்கிறவர்களே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளே வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுவது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ளான வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்தினுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பியா இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கு இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்த நாட்கள் என்னத்த சாப்பிடுறதுன்னு சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களே பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வழியிலே விசுவாசி என்ன செய்வா,
விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தர்களே, நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல. இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்ததனாக முடிப்போம். என்னோடு கூட நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களில் என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார். ஆனால் அந்த எரிவோ மதில் அப்படியே புத்தண்டு நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோலிக்களே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோலிக்களே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தாலும் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறோம் ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கத்தருடைய கரம் கத்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருவதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வசனத்திலே வாசிக்கிற 1 வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கதாவை கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருந்ததை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கதாவை ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி தள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மரத்தின் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரஸ் லார்ட் ஐயா. பிரஸ் லார்ட். பிரஸ் லார்ட் ஐயா.

0: அமைதியாய் நடத்துறதுக்கு ஆண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒத்தப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஒத்தப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மிட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்கள கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இதக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு குடும்பத்தோடு வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன், ஆமேன்.
2: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்க

கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தை அப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லை அப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தை அப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி

தந்தையாகவும் வரிகாரியாகவும் எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்க அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்க அப்பா. நம்புவதை பார்க்கலாம். கத்திரிபேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்க அப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்க அப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையே மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா. ஒவ்வொரு நாடும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்க நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று

ஆத்மத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே. கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள், இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

26. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 Samuel 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினார். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது Titus 2:1. எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. நாள் முழுவதும் இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா.

0: இதழையின் வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் தாமே வழிநடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா அந்த சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரோ சில்வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்கட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்கட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு இருக்கிறோம். எங்கள் மீட்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம். எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கி வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணலும் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனை பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்கும் கூட ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் போல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கரை மணல் விளவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டினும் மின்னிக்கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனை உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளிமங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின்றவனே உட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும். வழிநடத்த கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கையா உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும், உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களோட கருத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களோட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாஞ்சியை அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில இந்த வேலத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுவதற்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறவனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்கள அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும் அயலார் அறிய வேணும் அறியாத சகோதரங்கள் அறிய வேண்டும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனம் இதை நடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக சகோதரங்கள் மத்தியில் சமமத்தில் ஆண்டவரே அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கு ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கு. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வழுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த ஒரு விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு பிள்ளைகளை வாலிப வயதில் வந்திருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். சில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வல்லவற்ற தேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வல்லடத்துற தேவனே, காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவளின் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கம் உங்க சந்தை கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். கொல்லாத காலம், கொல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவன் அணுகாதபடி உங்க ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் தங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் ஸ்ரூதி எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மேலையில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோகம் ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்பு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடலுக்கூடாகவோ, நன்றியறுதலுக்கூடாகவோ உங்க ஆண்டு உங்களை மகமப்ப படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு உத்தரவு போட்டு காத்து கொண்டு வாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாகும் ஒரு வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் இடகட்டி பெருசுத்தாவையானவரே நீங்க வழி நடத்தி நீங்க மாமப்பட வேண்டும் என்று உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல அப்பா உங்களோட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு ஜபிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலே என்னத்தை கேட்க போகிறோம் அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்ப உதவியில இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மையும் உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை கொல்ல கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவர் கூட உங்களை அவன் மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அது போல தகப்பனே, இந்த வாலிப சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அவன் மனச்சோர்வினாலும் கூட அன்பிலிருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் இது ஒரு வெள்ளம் யாக ஆண்டு ஒரு வழியை துறந்தடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பரவத்தக்கதாக செய்த அந்த நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்ச கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்தது அவனே. வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கும் பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தான் அடைய முடியும் அப்பா. எப்பொழுது மனசு செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே, அன்பின்றவனே ஆண்டவரே, மனசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் இதுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வாரதேவனே, உயிருள்ள உன்மூல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில், உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனா மன்னிங்கும், மன்னித்து தின்போம் அவர்களை. ஆண்டவரே உங்களை எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளுங்க. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேல் வந்திருக்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களே வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்க உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக மெல்லத்தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு ட்ரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிக மகரிகளுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷமாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி, ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களோட அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாஞ்சியோடு ஆண்டு அத்த மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரங்களை நாட்டாதபடி பேசுன தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்ன மயில் நாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே, அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புகளை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களுடைய அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே, பிரயாணம் என்ன சிரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களை வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டதை ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்தர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, எந்தெந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்களை அறியாமல் ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். அன்பின் தேவனே, நீங்க தான் நீங்கள் நியாயாதிபதி. உங்களை கருத்தில் தான் எல்லாம் இருக்கிறவையாக தாவே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கிணத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

கூட ஆசிரியத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நின்ற பொழுது ஊழியர் ஏப்ரஹாம் அவர்கள் நினைவார்கள். கத்திரிக்க கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இருக்கும். நல்லாக ஒரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. ஒவ்வொருவரையும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 13 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்லச் சொன்னான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக்கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னுடைய சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவன், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானுடைய வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களுடைய வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வரவேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான், அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்துப்போனான், அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது, இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம், அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள், உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அம்மியூதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது.
1: எரேமியா 17 அதிகாரம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளிலெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். எந்தெந்தைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சி பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாயிருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே? அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாயிருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோவெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களுமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் எந்தைக்கும் குடியுள்ளதாயிருக்கும். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பென்யமீன் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீக்கொளுத்துவேன். அது எருசலேமின் அரமனைகளை பட்சித்தும்.
0: மத்தேயு 28 அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்

0: Recording in progress.
1: ரெண்டு சாமுவேல் 14 அதிகாரம். ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு, அவள் நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான், உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த டெக்கோவாவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழும்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் 1வது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர், துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார், நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம், தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன், ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை, என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன், நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றாள். அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதில் எல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்ளுவான். சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2 விசையும் அவன் அழைத்து அனுப்பினான், அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான்.
0: எரேமியா 18 அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குய்யவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குய்யவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குய்யவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குய்யவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின் வழியே செய்வோம் என்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். லீபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அத்து போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களும்

0: பாருங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுஒலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கி விடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகளற்றவர்களும் விதவைகளுமாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய விட்டால் மடிய கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவுது. என்னை பிடிக்க படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலை பாதக யோசனையை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தை
1: அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்

போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அமேன். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சியமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்கள். ரோமர் 2 அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே? தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் புல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்
தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷன்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:15. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாள் போராடி ஜெபித்து வந்தவைகளுக்கு வெற்றியை காணுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை, பிரச்சனைகளை, சவால்களை, எதிர்ப்புகளை தினம் தினம் சந்தித்துக் கொண்டு வருகிறவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எவைகளாக இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை விசுவாசியுங்கள், அற்புதங்களையும் விடுதலையையும் பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 வாசிக்கையில், அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட யோசபாத் மிகவும் பயந்தான், கலங்கினான். அவனோடு சேர்ந்த யூத ஜனங்களும் பயந்து போனார்கள். ஆனால் யோசபாத் தன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பினான், திடப்படுத்தினான், ஒருமுகப்படுத்தும்படி தன்னையும் தன் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தினான். அனைவரும் கர்த்தரின் சமூகத்தை தேடிச் சென்று உபவாசித்து தேவனை நோக்கி, இதோ தேவரீர், எங்களுக்கு விரோதமான இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களை விடுவியும் என்று அறிக்கை செய்த போது கர்த்தர் அவர்களுக்காய் யுத்தம் செய்தார், ஜெயத்தை பெற்றுத்தந்தார். யோசபாத்தின் வெற்றிக்கு காரணம் அவன் யுத்தத்திற்கு தயார்படுத்தின சேனைகளுக்கு முன்பாக துதித்து பாடுகின்ற பாடர் குழுவை முன்னிறுத்தி துதித்து பாடினான். துதியின் சத்தம் கேட்டவுடனே எதிராய் வந்த யுத்த மனிதர்கள் யாவரையும் கர்த்தர் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் விரோதமாய் எழும்ப பண்ணி அவர்கள் தங்கள் தாங்களே வெட்டுண்டு மடிய பண்ணினார். ஒருவரும் தப்பவில்லை என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோசபாத்தை போன்று எல்லா பக்கமும் நெருக்கமும், தடைகளும், பற்றாக்குறைகளும், சரீர பலவீனங்களும், வியாதி, சமாதான குறைவுகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் போன்று எதிராளியாகிய சத்ரு தன்னுடைய சேனைகளாகிய தீமைகளை உங்களை நோக்கி கட்டவிழ்த்தும், உங்களுக்கு தீங்கு செய்யும்படியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்படியும் செய்திருக்கலாம், நினைக்கலாம். இவைகளினால் என்ன செய்வோம், எப்படி இவைகளை கொள்ளுவோம் என்று பலனற்றவர்களாய், மேற்கொள்ள முடியாமல் எப்படி தப்பி பிழைப்போம் என்று அனுதினமும் பயத்தோடும் கலக்கத்தோடும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுங்கள். யோசபாத்தின் சூழ்நிலை பெரியதாக பயப்படும் அளவில் எதிர்த்து வந்தது. ஆனால் அவைகளுக்கு முன்பாக கர்த்தரை முன்னிறுத்தினான், துதித்தான். கர்த்தரை துதிக்கிற துதியை முன்னிறுத்தின போதோ எல்லாம் அவனுக்கு சிறியதாக மாறினது, வெற்றியும் எளிதாக கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்களில் இருக்கும் பொழுது சத்ருவின் பயங்கள், கலக்கங்கள் ஓடிப்போகும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போவான். ஆகவே இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தீவிரித்து நிற்கின்றதோ அவைகளுக்கு முன்பாக கர்த்தரை முன்வைக்கும் பொழுது எதிராக எழும்பி நின்ற சூழ்நிலைகளை எழுந்திருக்க முடியாமலும் ஒன்றுமில்லாமலும் கர்த்தர் மாற்றி போடுவார், மடியச் செய்வார். ஜெயம் உங்களுடையதே என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், வெற்றியையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: கர்த்தரை மகிழ்ச்சியோட ஆராதியுங்கள், கம்பீர சத்தத்தோட அவருடைய சந்நிதியில் வாருங்கள். சங்கீதம் 102. பிரியமானவர்களே, ஆராதனை என்பது பாடல்கள் பாடுவதோ அல்லது சபைக்கு செல்வதோ மட்டுமல்ல. தேவன் யார் என்பதை அறிந்து அவருடைய மகிமை, அன்பு, கிருபை, பரிசுத்தம் மற்றும் மகத்துவத்திற்கு நாம் அளிக்கும் பதிலே உண்மையான ஆராதனையாகும். தேவன் ஆராதிக்கப்படுவதற்குரியவரானவர். கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பிதாவாகிய தேவன் எம்மை சிருஷ்டித்தார், எம்மை வழிநடத்தி வருகின்றார், மேலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பையும் அளித்தார். ஆகையால் அவரை ஆராதிப்பது எமது வாஞ்சையும் கடமையும் மகிழ்ச்சியும் ஆகும். ஆராதனை எம்மை தேவனோடு நெருக்கமாக இணைக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 இப்படியாய் கூறுகின்றது. நாம் ஆராதிக்கும் போது எமது கவலைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் மனம் தேவனை நோக்கி திரும்புகிறது. அப்போது அவருடைய சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கிறோம். இன்று எமக்கு முன்பாக எரிகோ மதில்களை போல் நிற்கும் போராட்டங்கள், கவலைகள், தடைகள் மற்றும் தவறாக கணிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தரைமட்டமாகி ஜெயித்து காணும்படி விசுவாசத்தோடு துதிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, பலப்படுத்தும் உறுதிமொழியை நாம் வேதாகமத்தில் அல்லாமல் வேறு எங்கும் காண முடியாது. இவ்வசனத்தினால் தேவன் எமக்கு வாக்களித்துள்ளவற்றை பார்ப்போம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என கூறுகின்றார். அப்படி இல்லாவிட்டால் நாமும் ஏசாவை போல என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று புலம்பியிருப்போம். துக்கத்தால் அமிழ்ந்து போகும் வேளையிலும் மிகுந்த உறுதியுடன் நான் தனித்து விட வில்லை என்று தேவனுடைய பிள்ளைகளால் மட்டுமே கூற முடியும். நான் உன் தேவன் என்கிறார். அவர் ஓர் ஆள் தத்துவமானவர். அவரோடு நாம் உறவாடுவதற்கு ஏற்றவர், மென்மையானவர், எம்மை பலப்படுத்தும் தேவன். அவருடைய சீசர்கள் யாவரும் இயேசுவையே பின்பற்ற வேண்டுமென விரும்பினார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என ஆண்டவர் இயேசு வாக்களித்திருந்தார். அவர்களுக்கு பலம் அளித்தவர் அவரே. எம்முடைய பலமும் அவரே. எமக்கு உதவி செய்யும் தேவன் அவரே. உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் என்ற அவருடைய பலப்படுத்துவதற்குள் சாய்ந்து கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடனே கூட இருந்து அனைதினமும் எம்மை நடத்தும்படியாக எங்களை முற்று முழுதுமாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: புத்தகத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளும் 21 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:16 20வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் உலகத்தை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு நாட்கள் இந்த வார்த்தையில் பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குறித்து இந்த நாட்களில் தரம் பிரித்து இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறவர்களே, ஏன் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே அழுது புலம்ப வேண்டும், ஏன் இன்றைக்கு உலகம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அழுது புலம்புவீர்கள் என்றால் அதனுடைய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் அழுது இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜாமக்காரர்களைப் போல் இந்த நாட்களில் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு துக்கமான காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக யார் யாருக்கு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோமோ, அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவன் உலகத்திலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். எப்படி என்றால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அழுது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, நம்முடைய துக்கம் இந்த நாட்களிலே சந்தோஷமாய் மாறும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவர் கடைசி நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது இன்றைய நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இன்னை இந்த நாட்களிலே இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே பரலோகத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து இந்த நாட்களிலே போகப் போகிறார் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகத்தான் தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படியான இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய துக்கங்களை தான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்பது பரிசுத்தாவியனுடைய வல்லமை இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே பெந்தைக்கோசு நாளிலே அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிற வேளையிலே நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறைந்து சந்தோஷத்துடன் நீங்கள் ஜெபங்களை ஏறடுங்கள், துதிகளை ஏறடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள் நிறைந்திருங்கள், உலகத்தார் அங்கே சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய நாட்களை சந்தோஷத்தில் நாங்கள் பங்கு பெறாதபடி நாங்கள் அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே அவர்களுக்காக நாங்கள் முழங்கால் படி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம் மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பையும் தேவன் நாட்களிலே கட்டளிடுவார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன் என்று 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதம் 27ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com sangamam.com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு கத்தர் கேட்கிறார். எரேமியா 32:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 2 சாமுவேல் 13, எரேமியா 17, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 28வது அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு காலையிலே அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வேத வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரிடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சி பயந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார்கள். தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்துவார். எங்களுடன் காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சிசிலியா மாலை வேளையிலே லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார் இலங்கைவனிலிருந்து, பிரைஸ்லோட், அவரையும் வரவேற்போம். அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த பாஸ்டர் நஹோமி லோகனை அவர்களை வரவேற்போம். நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுடைய மைக்கை ஓப் பண்ணி கொண்டு வாருங்கள். நான் கடந்த வாரத்திலே எனக்கு நேரம் இருந்தபோது டிவியிலே போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த ரெக்கார்டிங்ஸை. அந்த ரெக்கார்டிங்ஸிலே உங்களுடைய சத்தங்கள் வருகிறது. அதனாலே நான் மைக்களை ஓப் பண்ணுவேன். நீங்கள் வந்தவுடனே ஓப் பண்ணி கொண்டு வாருங்கள். இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். ப்ரீஸ்லோட்டமா உங்களோட மைக்கை ஆன் பண்ணி கொண்டு வாருங்களம்மா. கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கம்மா. ப்ரீஸ்லோட், உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ப்ரீஸ்லோட் பாஸ்டர் நஹோமி லோகனம்மா, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி கொண்டு நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். பஸ் நஹோமியம்மா, நீங்கள் நான் பேசுகிறது கேட்குதா? நீங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஓஃபில் இருக்கிறது, ஆன் பண்ணி கொண்டு இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ப்ரைஸ் லார்ட்மா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஓகே, அவர் போய்விட்டார், வருவார். ஏனென்றால் இந்த சத்தங்கள், நீங்கள் நடப்பது பேசுவது யாவும் அதில் வருகிறது. தொடருங்களம்மா.
1: சோத்ரமையா, ஹாலேலூயா, சோத்ரமையா. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதி பாடு, சர்வவல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார்.

சேர்ந்து பாடுங்கள். மறந்து போவாளோ கர்த்தத்தின் பிள்ளைக்கு, இறங்காதிருப்பாளோ இறங்காதிருப்பாளோ தாய்மை.

ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் அப்பா பிதாவே, இந்த கால வேளை ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். காலதோறும் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா. அவைகள் ஆண்டவரே புதியவைகளாயிருக்கிறது அப்பா ராஜா. நேற்றைக்கு இருந்த இரக்கம் அல்ல ராஜா, இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் உம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சத்துருவன் வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் நோய்கள் ஆண்டவரே துன்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்பட்டவராக. ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தருமாயிருந்தீர். ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே தேவனே, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமானார்கள் ஹாலேலூயா. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் குணமானார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பெரியவர்களாக மாற்றும். ஆண்டவரே உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்ன தேவனே, எங்கள் சபை பிள்ளைகளை எங்கள் வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பெரிய. உடைய கரத்தை வையும் ஐயா, அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் ஐயா. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுகிறான் தகப்பெனே. விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய்.

நதியாய் பாயனு மகள்.

வல்லமை மலையாய் பொடியனும் விண்ணகமேகம் இறங்கனும் வல்லமை மலையாய் பொழியனும்

வல்லமை மழையாய் பொழியணும். ஹாலேலூயா ஆண்டவராகிய தேவனே, என் ஆவியானவரே, ஹாலேலூயா ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்ட பாராச்சா தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை நான் கிருபை பெருகுமன் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் அந்த உண்மையின் மனதுருவுற கருத்த சொல்லுகிறார். ஹாலேலூயா அப்பா, இந்த வேளையிலும் உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தேவன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். பாடுவோம் சேர்ந்து.

இன்று நமக்கு அற்புதம் செய்தார். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்

0: கண்ணீர்கள் துடைக்கப்படு, இரக்கங்களின் தகப்பன் செய்வார், இரக்கங்களின் தேவன் இயேசு என்றே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு நல்ல ஊழியர், அவருடைய பேரை சொல்லவில்லை. அந்த ஊழியர் அவர் 70,000 ஜெபங்களை ஹல்லேலூயா ஏறெடுத்து அந்த 70,000 பேர்களுடைய பேரை வைத்து அவர்களுக்கு அற்புதம் நடக்க வேணும்னு சொல்லி 70,000 ஜெபங்களை ஏறெடுத்தாராம். ஹல்லேலூயா. 70,000 பேருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தேவ மனுஷன் ஒவ்வொருவருக்காகவும் மனதுருகி ஜெபித்த ஜெபங்களை தேவன் கேட்டு அந்த 70,000 பதில் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா. நாங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யவில்லை, இந்த ஊழியத்தை செய்யவில்லை என்று. ஆனால் இந்த ஜெப ஊழியம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளிலே ஒரு சிறந்த ஊழியம். மற்றவர்களுக்காக நாங்கள் மனதுருகி பரிதவித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்களை தேவன் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் உள்ள தீர்ப்பு நிறைவேற்றப்படும் என்று. ஹல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்களை தேவன் கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு அவர் ஆதரவாக பதில் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட ஒரு சில ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். அன்புக்குரிய தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை காண்கிறீரப்பா. விசேஷமாக ராஜா ஆண்டவரே, இந்த போத மருந்து பழக்கத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விடுவித்து காத்தரள விடம் ஆட்சேபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தகப்பனே, விசேஷமாக ஸ்கூல்களிலே காலேஜுகளிலே ஆண்டவரே யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஐயா தேவ கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவரே இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்களாக்கி முட்டுக் கொண்டீர் என்பதை அறிக்கையிடுங்கோம் ஐயா. தகப்பனே, டீச்சர்ஸ் ஆண்டவரே, பிரின்சிபல் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. தகப்பனே, ஊரார் எல்லாரும் கூடி ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக எதிர்த்து நிக்க ஆண்டவராகிய தேவனே, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்க ஆண்டவரே உடைய கிருபை தாங்க வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த போத மருந்து விற்கிறவர்களை நீர் சந்தியும் ஐயா ராஜா. என் தகப்பனாய தேவனே, அவர்களையும் ஆண்டவரே இந்த பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, தேசத்திலே நன்மை வாசமாயிருக்க வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இலங்கை தேசத்தை ஆளுகின்ற அரசாங்கத்தோடு நீர் இடப்பட வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் அதிபதிகளை ஆண்டவரே தேவ ஞானத்தோடு ஜனங்களை நடத்த ஆண்டவரே பயம் இல்லாமல் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜ துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் கையாள ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க கிருப கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்களுக்காக ஆண்டவரே, இந்த கனடா அமெரிக்கா தேசங்களுக்காக நாங்க செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்து அரசாங்கங்களோடு நீங்க இடப்படும் ஆண்டவரே. அப்பா, இந்த பூதமிருந்து கடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால ஐயா தேசங்களை விட்டு அப்புறப்படுத்த வேணுமா செவிக்கிறோம். இங்க இருக்கிற வாரிப பிள்ளைகள் விசேஷமாக ஆண்டவரே கனடாவிலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, அப்பா, கனடா தேசத்து பூர்வ குடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் இந்த தேசத்தை வலுவாக்கி பலப்படுத்தி ஆண்டவரே வளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் எங்களையும் பங்கு உள்ள வைத்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதி விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்போல கொடுக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே சபைகளுக்காக செவிக்கிறோம் கத்தாவே. பலதரப்பட்ட பாச பேசுகிற சபைகள் மத்தியிலே ஐயா ஒரு எழுப்புதல் வரவிடுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, சூழவிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படி செவிக்கிறோம், விடுதலையாக்கப்பட விடுமா செவிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஆத்துமாக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த திங்கட்கிழமை ஆண்டவரே அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே ஆசீர்வதியும் ஐயா ராஜா. இந்த நாளிலும் கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஐயா ராஜா ஆண்டவரே ஒரு மாற்றம் தேவை அப்பா ராஜா. ஆண்டவரே நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஐயா. ஆண்டவரே இவர்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ராஜா, தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. தகப்பனே இன்னும் ஐயா இந்த தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே தகப்பனே அப்பா மோர்கேஜ் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆண்டவரே இன்னும் ட்ரொப் பண்ண வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே வீடுகளின் விலக ஆண்டவரே குறைக்கப்படவிடமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மொக்கு சூத்திரம் ஐயா. விலவாசி ஆண்டவரே பொருள்களில் இருக்கிற விலவாசிகளில் ஆண்டவரே மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். தடைகள் நீங்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் ஐயா இலங்கையிலே ஆண்டவரே இந்த மீனவர்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே கடலுக்கு செல்லுகின்ற வேளையிலே ஆண்டவரே அப்பா பிதாவே ஆழமாய் போகாதபடி ஆண்டவரே தேவனே அப்பா கரையிலே ஆண்டவரே நிறைய மீன்கள் கிடைக்க நீ உதவி செய்ய விடும் ஐயா ராஜா. அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே இன்னும் இலங்கை தேசத்திலே விவசாயங்கள் ஆண்டவரே வளர்ச்சி அடைய விடமா செபிக்கிறோம் கத்தாவே. ஜனங்கள் ஆண்டவரே விவசாயம் செய்ய ஆண்டவரே தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே விவசாய நிலங்களாய் மாறும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இன்னும் திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். திருச்சபைகள் இருக்கிற ஆண்டவரே தரித்திரங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அகன்று போகணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை விசுவாச குடும்பங்கள் ஐயா கொடுத்து கொடுத்து கொடுத்து ஐயா ராஜா ஆசீர்வாதமாக இருக்க நீ உதவி செய்ய விடுமா செபிக்கிறோம். தகப்பனையும் துதிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாயிருக்கின்ற ஆண்டவரே எதிராயிருக்கிற சிந்தனைகள் எதிராயிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் துதிகளோடு ஜபங்களோடு காலை நேரத்திலே அபிஷேக ஆராதனையத்தை ஊழியர் பசன் ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வழி நடத்தினார். சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்தார். சகோதரன் இமானுவேல் கூட தாளங்களோடும் வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஊழிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் மனதின் வாஞ்சிகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் வழி நடத்துவாராக. நேற்றைய நாளிலே அபிஷேக ஆராதனையிலே தேவை செய்தியும் எடுத்து வந்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக கடந்து செல்வோம். நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகள் யுத்த பூமிகள் இலங்கைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அந்த வேலை ஆயத்தமாக வழி நடத்துவாராக. கத்தடி கருத்தில் அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். புதிய வாரம் இன்று 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன். எரேமியா 32:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் சகலத்தையும் வழி நடத்துவார். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 13 எரேமியா 17 பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து மத்தேயு 28வது அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு நாங்கள் நற்சிந்தனை ஜீவ வார்த்தை ஜீவ மன்னா வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கால வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில தடைகள் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறது நினைக்கிறேன். அதனாலே பலர் இணைய முடியவில்லை. ஊழியர் சகோதரி ஜெனட் கூட இணைய முடியவில்லை. அந்த வகையிலே அவர் ஜூமில் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார். அதிகால வேளையிலே டோலி அவர்கள் இணையவில்லை. அவர் யூஎஸ்ஏல இருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனே அவர்கள் ടൊറന്റോ കനഡാവിൽ നിന്നും സൗകരൻ ഗുണ അവർ ലണ്ടൻ ഒൻടാറിയോയിൽ നിന്നും ഇണൈന്നിരിക്കാർ. മാലവേളയിൽ എങ്ങളുടെ സഹോദരി സിസിലി അമ്മ ഇണൈന്നിരിക്കാർ. ലണ്ടൻ യു കെയിൽ നിന്ന് ഇരവ് വേളയിൽ എങ്ങളുടെ സഹോദരി തയ അവർ ഗോപനിയാവിൽ നിന്ന് ഇണൈന്നിരിക്കാർ. അതേ വേളയിൽ സഹോദരി ഐറീൻ അവർ കൊളംബോ ഇലങ്കയിൽ നിന്ന് ഇണൈന്നിരിക്കാർ. ഇവരെല്ലാം തൊകുത്ത് വളങ്ങ് സഹോദരി ജാനറ്റ് അവർ ജർമ്മൻ ദേശത്ത് ഇണൈന്നിരിക്കാർ. ഇന്ന വേളയിലും ദേവോളിയർ ജാനറ്റിടം ഒപ്പടിപ്പോം. അവർ സൂമിൽ കൂടെ ഇണൈന്നിരിക്കാർ. അവർക്കും കാലേ വണക്കങ്ങളെ കൂറി വാഴ്ത്തി വരവേൽപ്പോം. പിതാ കുമാരൻ പരിശുദ്ധാവിയാനവൻ നാമത്തിലും സംഗമം വാനൊലി ടീം സാർവിലും എൻ സാർവിലും എല്ലോരെയും വാഴ്ത്തി വരവേൽക്കിറോം. സംഗമം വാനൊലി കൂടാക ഇണൈന്നിരിക്കുക ഒവ്വൊരുവരെയും കത്തർദാമയെ ആശീർവദിച്ച് വളി നടത്തുവാറാക. ജപങ്ങൾ കൂടാ കടന്നു ചെല്ലുന്ന പൊഴുതും കത്തർ പ്രധാന കാര്യങ്ങളെ വള്ളി നടത്തുവാറാക. ഞങ്ങൾ ഇന്ന വേളയിലും ദൈവ ഊഴിയരിടം ഒപ്പടിപ്പോം. പ്രൈസ് ദി ലോർഡ് സിസ്റ്റർ.
2: പ്രൈസ് ദി ലോർഡ് അണ്ണ.
1: ആമേൻ. ഇണൈന്നിരിക്കുക ഉങ്ങളുടെ ഒപ്പടിക്കിറോം. വള്ളി നടത്തുങ്ങളമ്മ. ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേൻ.
2: സംഗമവാനൊലി നേർகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எல்லாரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலி நடத்தி கொண்டிருக்கிற லேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்தத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலே தானியலின் ஜப வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். தானியல் 6:10 தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணி திறந்திருக்க அங்கேதானே முன் செய்து வந்தபடி தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினார் என்று சொல்லி ஜபம் பண்ணி சோத்திரிச்சு சோத்திரம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்னாலே நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் தினமும் 3 அங்கு ஜெபிக்க வேண்டியவர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் தன் அறையின் மேல் அறையிலே அங்கு முன் செய்து வந்தபடியே ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எருசலேமுக்கு நீராய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பலகணி திறந்திருக்க அவர் வழக்கமான ஜெபத்தை ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக உதட்டிங்கனியாகிய ஸ்தோத்திர பலியையும் அவர் தேவனுக்கு செலுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எக்கோ பண்ணது என்னுடைய வீட்டில உண்டையும் காணையில. ஓகே, நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நாளிலே, அதாவது மனுஷ மத்தியில உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த தலைவர்கள், அப்படியான சர்ப்பமான ஆலோசனை இவர்களுக்குள்ளே தகர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலோசனைகள் தான் அங்கு சேதப்படுத்துகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.

0: பாஸ்டர் ஆண்டிதாசனையும் நீங்கள் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்க பாஸ்டர், தொடருங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாட்டுகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். மனுக்குலத்துக்காக உம்முடைய குமாரனையே அனுப்பி சிலுவையில மடிக்க வைத்து எங்களுக்காக பாடுகள், எங்கள் பாவங்களுக்காக இயேசு நீர் காயப்பட்டீர். மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் சிலுவையில ஏற்றுக் கொண்டீர். உம்முடைய தள்ளும்புகளால எங்களுக்கு சுகத்தை தந்து வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு மக்கள் ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சற்பமான ஆவிக்கூடாக நாடுகளுக்கு எதிராக நாடுகள் படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, நாடுகளை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு இச்சையோடு வாழுகிறார்கள். ஆண்டவரே, இப்படியான சர்ப்பத்தின் ஆவி, துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரங்களின் ஆவி, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் கூட்டத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆவியானவரே, இந்த காலத்தில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக உம்முடைய இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கச்சையையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் எங்களுக்கு அதிகமாக தந்து இந்த பிசாசை ஜெயித்து வாழுகிற வாழ்வு, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேள்களை மிதிப்பான், சர்ப்பத்தை மிதிப்பான். ஆண்டவரே, நாங்கள் ஒரு உம்மை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்ந்து இப்படியான யுத்தங்கள் இந்த தேசங்களில் இடம்படாதபடி உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி கடைசி நாட்களில் மக்கள் தற்பிரியர், பணப்பிரியர், இப்படியான இச்சைகளில வாழுவார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அபிஷேகத்தின் அளவை அதிகமாக தந்து உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை இந்த யுத்த நாடுகளுக்கு மேலாக அனுப்பி அந்த கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இந்த தீமை செய்கிற ஆவிகளை மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அந்த தேசங்களுக்கு அனுப்பும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு யுத்த தேசங்களும், ஒவ்வொரு தீமையான காரியங்கள் நடக்கிற தேசங்களிலும் உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ்களை இயேசுவின் நாமத்தில் அனுப்பும்படியாக ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடுகிறேன். நீர் ஆண்டவரே, இந்த ஏஞ்சல்ஸ்கள் அந்த தேசங்களுக்கு போய் அந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அந்த ஆவிகளை, இந்த பொல்லாத ஆவிகளை, வானமண்டலத்தில் உள்ள துரைத்தன் ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக. அவர்கள் கட்டப்படுவார்களாக. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தேசங்களுக்கு மேல கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ஒவ்வொரு தேசத்தையும் நன்மையான காரியங்களுக்குண்டாக மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, சமாதானம், அமைதி, இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த ஐந்து கண்டத்தில் உள்ள ஒரு மக்களும் அறிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. மக்களை நீர் மனிதனுக்கு தேவையான அத்தனையை படைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். பறவைகள், மிருகங்கள், எல்லாவற்றை உணவாக தந்து இந்த உலகத்தை ஆளும்படியாக, சமாதானமாக வாழும்படியாக எங்களுக்கு தந்தீர். மனிதனோ தீமையை தெரிந்து கொண்டான், பாவத்தை தெரிந்து கொண்டான். பிசாசுகளுக்கூடாக, பிசாசுகள் ஏற்படுத்தின மதங்களுக்கூடாக ஆண்டவரே, இந்த காலத்துல ஒவ்வொரு மக்களும் உண்மை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த பொல்லாத வழிகளை விட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் சேமத்தை கொடுக்கும்படியாக, ஒரு எழுப்புதலை ஐந்து கண்ட மக்களும் காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஐந்து கண்ட கண்டத்தில் இருக்கிற அபிஷேகமாக ஒரு தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட இயேசுவை அறிகிற அறிவை அடைய ஒரு எழுப்புதலை இந்த தேசங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பங்கு பற்றி கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அங்குள்ள பாவங்கள், சுபோதை வஸ்துகள், இந்த போர் சம்பந்தமான காரியங்கள் இந்த தேசத்துல எழும்பாதபடி, அந்த பயங்கர தீமையான காரியங்கள் அந்த தேசத்துல எழும்பாதபடி நீ காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அந்தவரே சிறுக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அந்த குடும்பத்தோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் இன்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்ற வல்லமையை கொடுத்து அந்த மகளுக்கு இன்னும் அதிகமான ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்கை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஊழியத்தில் நாங்கள் உற்சாகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செயற்பட நிலை பெறுவான் ஆவியை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால இந்த கண்டங்களிலேயும் ஒரு எழுப்புதல் வர நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கேட்டர்.
1: Thank you Jesus.
0: உங்களோட சத்தம் குறைவா இருக்கு, கூட்டி விடுங்க. சத்தம் குறைவா இருக்குமா சிஸ்டர் ஜானட்? உங்களோட சத்தம் சரியான குறைவா இருக்கு.
2: இப்பண்ணா
0: இப்போ கொஞ்சம் பெட்டர், ஆனால் சத்தம் ஸ்டில் குறைவாக தான் இருக்கு. எடுத்து வாருங்க.
2: ஓகே, நாங்கள் வெரி நிர்மலா மரியா
1: அவர்களை லெஸ்லி கேட்க இல்லை. லெஸ்லி
0: சிஸ்டர் கதைக்கிறது கேட்க இல்லையா? நான் கதைக்கிறது கேட்க இல்லையா?
1: உங்கூட கேட்குது, சிஸ்டர் என்ன கேட்க இல்லை.
0: ஓகே, என்னென்னு தெரியல. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சிஸ்டர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரையிலுமா?
2: பண்ண வேலை செய்தில்லைன்னு உங்களின் இந்த லைன் வந்து பழமையாக வர லைனில் வரையில் எண்டு விடுது.
0: இப்போ வேறு லைன் கொடுத்துருக்குறேன்னம்மா, அதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்களோட பிரதர் குணபாலன் இருக்கிறார், சிசிலியாம்மா இருக்கிறா, சிஸ்டர் அருந்ததி டொரண்டோவில் இருக்கிறார், சௌரி ஐரீன் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு திரும்பமாக மற்ற கம்ப்யூட்டரில் போட்டிருக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவைக்கு சொல்லுகிறேன்.
2: ஓகே, நீங்கள் நிர்மலா மரியா அவர்களும் இருந்தாலும் நீங்கள் இலங்கை தேசத்துக்கு ஆஜம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இன்றைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே இந்த கலகங்கள் எங்கள் தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு வெளியேறணும் அப்படி சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: சிஸ்டர் ஐரீன் கேட்டுதா உங்களுக்கு? இலங்கையில உள்ள பிரச்சனைகளுக்காக ஜபிக்கும்படி கேட்டுகிறார்கள். சிஸ்டர் ஜெனட், நீங்கள் போயிட்டு திரும்பி வாருங்கள், வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது ஜூமில் வாங்க. சிஸ்டர் ஐரீன், இலங்கையில் உள்ள காரியங்களுக்காக ஜபிங்க.
3: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த மாலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மை காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஜபிக்க கிடைத்த இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே, ஜனாதிபதி முதல் மந்திரிமார்கள் வரை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, அப்பா தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ கத்தாவே, அதை எல்லாவற்றையும் கர்த்தாவை செய்து முடிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அந்த திட்டங்களை செய்ய முடியாத படிக்கு கர்த்தாவை வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தாவை எதிர்கட்சி தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவை அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. தகப்பனை தலைவர்களிடத்திலே கர்த்தாவை நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இருக்கிற எல்லா பொருளாதார காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அன்னாடம் வேலை செய்யற பிள்ளைகள் கர்த்தாவை அன்னாட ஆகாரத்துக்கு கர்த்தாவை தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேசத்துக்கு வேண்டிய நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாட்களிலே அதிகப்படியான அப்பா வெயில் சூடு நாளை கர்த்தாவை அப்பா அதிகப்படியான நோய் வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வைரஸ் காய்ச்சல்கள் டெங்கு காய்ச்சலினாலே கர்த்தாவே 64,000-65,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக மறித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு தேவன் நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே பரம வைத்தியர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தேசத்தை இந்த வைரஸ்கள் கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் எங்கள் தேசம் மீது இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா நல்ல விளைச்சலை அதிகரிங்க தகப்பனே. அநேக கம்பெனிகள் உருவாக உதவி செய்யுங்க. வேலை இல்லாமல் அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்திலே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கர்த்தாவை இந்த போதை வஸ்து விற்பனைக்குள்ள போய்விடுறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் அப்பா தேடி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அப்படியான டிப்ரெஷனுக்குள்ளால போகிற அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க தகப்பனே. அப்பா அந்த தற்கொலையின் ஆவிகள் கொலை வெறியின் ஆவிகள் அப்பா வீண் விரத்த சிந்துதல் எல்லாவற்றையும் இந்த தேசத்துல இருந்து தேவன் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அவர்கள் எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் எலும்பத்தக்கதா தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இலங்கை தேசத்துல இருக்கிற திருச்சபைகள் அப்பா போதகர்கள் மிஷனரிகள் சுவிசேஷ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய பிள்ளைகளாய் தேவன் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஊழியக்கார குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தாவை அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கர்த்தாவை அப்பா நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தாவே அப்பா அந்த பெற்றோர் ஊழியம் செய்ய முடியாத படிக்கு இந்த பிள்ளைகள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அப்பா குடும்பமாய் கர்த்தாவை ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவை விக்கிற கட்டுக்குள்ளே அப்பா அந்த விக்கிற ஆராதனையில ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அவர்களிடத்துக்கு அநேக சுவிசேஷர்கள் போகத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளும் அழிக்கப்படணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தாவே, ஒவ்வொரு பொறுப்புகளிலும் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே, அது அந்த வேலைகளை சரிவர செய்யத்தக்கதான கிருபைய தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பின்மாற்றத்திலே போகாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, அப்பா, கள்ள போதகர்கள் கள்ள ஊழியர்கள் எழும்பாத படிக்கு, தீர்க்க தரிசிகள் எழும்பாத படிக்கு கர்த்தாவே, இந்த தேசத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னாடி போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையான வார்த்தையை, உண்மையான தேவனை அறிந்து கொள்ள கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா தேசத்திலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. இனங்களுக்கிடையே கர்த்தாவே, மத இன பேதமின்றி கர்த்தாவே, அப்பா இனங்கள் எல்லாம் ஒற்றுமை சமாதானமா இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இனிமேலும் யுத்தங்கள், சண்டைகள் கர்த்தாவே, இன கலவரங்கள் கர்த்தாவே எதுவுமே வராத படிக்கு கர்த்தாவே தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே சொல்லாவிட்டாலும் தேவன் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா குறைவான காரியங்களையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்திலே வருகிறதான இப்படியான தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அக்கத்தாவே, உங்களுடைய கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியம் சரியாக செய்யத்தக்கதான கிருபையை மகளுக்கு கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இன்டர்நெட் தடைகள் கர்த்தாவே, போன்லாலே வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இணைப்பிலே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே, தேசங்களுக்காய் கர்த்தாவே, அப்பா மற்ற காரியங்களுக்காய் செபிக்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்லவும், அநேகர் கேட்கவும் கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பன. இந்த இணைப்பினூடாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தாவே, தேசம் தேசமாய் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இணைப்பையும் இதுல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லட்சுமி அண்ணா, அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. எத்தனையோ சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவா சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே. அப்பா, ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மட்டுமாய் என்னை வழி நடத்தின எபினேசரையும் அக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
4: ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்,
3: ஆமென், ஆமென். அப்படியே உங்களையும்
4: ஆசீர்வாதம் சிஸ்டர். நிக்கிறீங்களா? நாடுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஜொத்த நாட்டிலே இன்றைக்கு நடக்கிற சேதங்களை கேட்டதாமே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுங்க.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வேளையிலும் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே இந்த உலகங்களில் நடக்கிற ஆண்டவரே சங்கடக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு தேசங்களிலும் நாளுக்கு நாள் யுத்தங்களினாலும் பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிற வேளையில ஒவ்வொருவருடைய இதயங்களும் கலங்கி நிற்கிற இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இதோ அந்த தேசங்களில ஆண்டவரே அதிகாரிகளா இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரிகளுடைய இருதயங்களை இழக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல மாற்ற பண்ணுங்கிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த ராஜாக்கள் அதிகாரிகள் யாவரும் ஆண்டவரே இந்த யுத்தத்தின் தீமைகளிலிருந்து தங்களை விலத்தி கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய மனதை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று சத்ருவானவன் ஏவுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய துணிகரம் கொண்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த தேசங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தாவே நாளுக்கு நாள் ஜனங்களை அழித்து கொண்டு தேசங்களை அழித்து கொண்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தாவே மனதுருக்கம் உள்ளவர்களாக இந்த தேசத்தின் அழிவை பார்க்கிற பொழுது கர்த்தாவே தங்களுடைய ஜனங்கள் அழிகிறது என்பதை, தங்களுடைய தேசங்கள் அழிகிறது என்பதை, தங்களுடைய பொருளாதாரங்கள் அழிகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை பாதுகாப்பதற்கான ஆண்டவரே ஒரு தாழ்மைகள் அவர்களுக்கு காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. துணிகரங்களை இறக்கி விட்டு கர்த்தாவே தகப்பனே அழிந்து போகிற இராணுவங்கள், அழிந்து போகிற ஜனங்கள், அழிந்து போகிற கர்த்தாவே உபகரணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே இவர்கள் மனம் இறங்கத்தக்கதாக உதவி செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாளுக்கு நாள் ஆண்டவரே உயிரிழந்து கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகம், சேதப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகம். ஆண்டவரே தகப்பனே காயப்பட்டு ஆண்டவரே கொந்தளித்துக் கொண்டு கிடக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகமா இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பவும் மனம் கசந்து தங்களை மாத்தி கொள்ளவும் தேவன் அவர்களுக்கு கண்களை திறந்து ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சமாதான சூழல்கள் காணப்பட கர்த்தர் வழிவகுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்பி போக மாட்டான் என்று சொன்னவரே, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய செபங்களை கேட்டு ஆண்டவரே பதில் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, உலகம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே, இதோ அந்த தேசங்களில கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த அதிகாரிகளுக்கு பின்பாக, தேசங்களுக்கு பின்பாக, தேசங்களுக்கு மேலாக நின்று கிரியை செய்து தேசங்களை அழிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிற சத்ருவின் கிரியைகளும் அவருடைய திட்டங்களும் நச்சினையனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. இந்த அசுத்த ஆவிகள் தேசங்களை விட்டு அகன்று போக கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தேசங்களை பாதுகாப்பீராக, தேசங்களில் நல்ல சூழல்கள் காணப்படும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதித்து எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லவும் என்னும் அநேகர் எழும்பி கர்த்தருக்காக நின்று ஆண்டவரே ஆயத்தப்படவும் கர்த்தருக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஜேனட் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எண்ணம் தைரியமாக கர்த்தருக்காக ஓட எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பலம் கொண்டு திடமனதாய் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் இதோ எண்ணம் தைரியப்படுத்தியன் ஆண்டவரே துறப்பின் வாசல நின்று அநேகரை உம்மண்டையிலே அனுப்பி செபங்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு செபிக்கிற கிருபைகளினால் எண்ணம் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக தேவ சகோதர சகோதரிகள் ஊழியக்காரர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் பலப்படுத்திய எண்ணம் வழி நடத்து வீராக செபிக்கிறோம் ஐயா. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி இதிலே நடவுங்கள் சத்தத்தோடு ஒவ்வொருவரும் தொடர்ந்து தங்க தங்க நாடுகளில் தங்க தங்க வீடுகளில் பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் கூடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரிடம் கூட இருந்தவர்களை வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறித்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நான் பிதாவே.
4: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதாமே.
0: நீங்கள்
4: இந்த யுத்தத்தினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேதனையிலே துடிக்கிற மக்களுக்காக காயப்பட்டு இந்த இராணுவ வீரர்கள் வாலிப பிள்ளைகள் அங்கு காயப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனைகள் அவர்களுக்குள்ளே மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நம்புகிறவர்கள் இன்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்பா பிதாவே கர்த்தரை நம்புங்கள், அவர் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார். அப்பா பிதாவே ஆவியானவரே இந்த ஜனத்தை நீர் பாதுகாக்கிற தெய்வம். அப்பா அன்பான தகப்பனே உமது கரங்களால் பற்றி பிடித்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த யுத்த அபாயங்களிலிருந்து இவ்வளவோ பேர் அப்பா அநியாயமாக இருந்து போறார்களே தகப்பனே. ஆவியானவரே அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அவற்றை எல்லாவற்றையும் தகத்தறியும் தகப்பனே. ஆவியானவரே அவற்றை தகத்தறியும் தகப்பனே. ஆவியானவரே இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே மக்களுக்கு ஒரு விடுதலையை காட்டும் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கண்ணோக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே அதனால் காயப்பட்டிருக்கிறவர்களே உமது கரங்களால் தொடும் தகப்பனே, தொடும் தகப்பனே. அப்பா இனி இந்த யுத்தங்கள் ஒன்றும் வேண்டாம் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே. ஆவியானவரே உமை கூவியலைக்குவோம் தகப்பனே. அப்பா சின்னஞ்சிறு பிள்ளைகள் தாய் தகப்பன் வயோதிபர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே நீர் கண்ணோக்கும் தகப்பனே, அவர்களை கண்ணோக்கும். ஆவியானவரே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் இறக்கம் வையும் தகப்பனே. அப்பா இந்த வீரர்கள் எல்லாம் அநியாயமா மாண்டு போறார்களே. அப்பா இந்த இளம் வயதிலே மாண்டு போறார்களே தகப்பனே. அவர்கள் மேல் ஒரு இறக்க கண்களை வையும் தகப்பனே. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் தகப்பனே. அப்பா மீண்டும் மீண்டும் மீண்டும் அப்பா இந்த யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்களே தகப்பனே. அநியாயமாக இந்த எண்ணெய் டேங்குகள் கப்பல்கள் அப்பா எவ்வளவு ஆயுதங்கள் அநியாயமாக எரிந்து நாசமா போகின்றதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த வீரர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த வீரர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா உமது செட்டுகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியான அவரே ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. நீர் நினைத்தால் நீ ஒரு புதுமை நடக்க செய்யும் தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உமது சித்தப்படி எல்லாவற்றையும் நடக்க உதவி செய்ய வழி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே கண்ணீர் ஓடும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனி. அப்பா நாங்கள் கண்ணீர் விட்டுத்தான் தகப்பனே இதை கேட்கிறோம் தகப்பனி. ஆவியானவரே அவர்களை மூடி மறைத்து கொள்ளும், அவர்களை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனி. அவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவர்களுக்கு வீடு வாசல் உணவையும் கொடுக்க நீர் அழிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனி. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அந்த சங்கம வானொலியால் நாங்கள் இப்போ அதிலே வந்து பங்கு பெற்றுவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இது ஒரு தங்கு தாமதம் இல்லாமல் ஒரு பிள்ளையும் இல்லாமல் இதை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனேக நாசித்தர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா கனடா போக இருக்கிற தகப்பனே, அவை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. போற காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா நல்ல முறையில் நடக்க வேணுமென்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அவரோடு கூட போம் தகப்பனி, அவர்களை வழி நடத்தும் தகப்பனி. அப்பா தகப்பனி, அவர்கள் செய்ய போற காரியம் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பன். அப்பா தகப்பனே, அவர் குடும்பத்தை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு நன்றி அம்மா. கத்தர்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், வரவேற்று கொண்டு நீங்கள் எல்லாருக்குள்ளும் இந்த தேவனுடைய ரட்சிப்பு இந்த கடைசி நாட்கள்ல உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள் தயா சிஸ்டர்.
7: தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, ஏபிக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு விஷயம் என்ன, மன்னித்து கழுவி சுத்தேறிங்கப்பா. இந்த விண்ணப்பத்தை தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே அப்பா, ஆண்டவரே அப்பா, எல்லாரும் அப்பா தந்தையை விட்டு விலகாத கிருபை அப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. தந்தை வார்த்தைகள் அப்பா, வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் அப்பா தொடும்படியாய் சுபிக்கிறனப்பா. ஆண்டவரே அப்பா, விட்டு அப்பாவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளும் அப்பா தந்தையே அப்பா விட்டு விலகாத படிக்கப்பா, இன்னும் அதிகமாக அப்பா தந்தையே அப்பாவுக்குள்ளாக இருந்து அவர்கள் தகப்பனை ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பா ஆத்மாக்களை அப்பா அறுவடை செய்யறதுக்கு அப்பா விரைந்து செல்ல கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு ஆத்மா கூட அழிந்து அழிய விடக்கூடாதப்பா, ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகாத படிக்கப்பா. அனைத்து மக்களையும் அப்பா ரட்சிப்புக்குள் கொண்டு வர விரைந்து செல்ல விழிசிருந்து எவிக்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே உங்கள் ஆவியினால் நிரப்புங்க அப்பா. அனைத்து அனைவரும் அப்பா தங்கள் தங்கள் பாவங்களை விட்டப்பா ஆண்டவரேப்பா, அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு என் தந்தையின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா தகப்பனே, ஒவ்வொரு அனைத்து அனைவரும் அப்பா உங்களை வார்த்தையை சொல்லும் போது நான் அப்பாட்டை வரணும் வேண்டி அப்பா அதிகமான மக்கள் அப்பா தகப்பனே அப்பா, வாகனங்கள் இல்லாமல் அப்பா ஆலயங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வாகனங்களுக்கு ஏற்படுத்தி அப்பா நீங்கள் அவர்களையும் அப்பாவின் பாதத்துக்கு அழைத்து வர அப்பா ஏற்பாடுகள் செய்து நீங்கள் அழைக்கிற தேவாதி தேவன் அப்பா. தகப்பனே அப்பா, ரட்சிப்புக்குள்ளாக அனைவரையும் நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே, இந்த தேசங்கள்ல இருக்கிற அனைவர் மேலையும் அப்பா ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாக சுபிக்கிறன் அப்பா. கொல்லவர் ஆவிகள், சண்டை ஆவிகள் அப்பா, மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், ரத்த வரி பிடிச்ச ஆவிகள், எல்லா ஆவிகளின் நஸ்வரன் இயேசு நாமத்தினால மனிதர்களோடு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. கொல்லாதவர்கள், கொல்லாத பிசாசு எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தேசங்கள்ல குள்ளப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா, அப்பாவுக்குள்ள அப்பாவின் பாதத்துக்கு வர முடியாத வடிக்கு தடை செய்யப்பட்டு கொண்டு தடுக்கிறது எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால விரட்டி போடுறேன் அப்பா. அப்பாவின் நாமத்தை சொன்னாலே அப்பா தந்தையப்பா எல்லாம் ஓடிடுமே தந்தையப்பா. முள்ளங்காலிலே நின்று அப்பா நாங்கள் பைபிளை வாசித்தாலே அப்பா சத்ருவான் விட்டு விலகி ஓடுகிற தேவாதி தேவன் அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அனைவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. அனைவர் மீதும் அப்பா நீங்கள் ஆவிய ஊற்றுங்க அப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரை ஊற்றி அப்பாவின் பாதத்துக்கு நீங்கள் அழைத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒருவர் கூட அப்பா நரகத்துக்கு செல்லக்கூடாதப்பா, அனைவரும் அப்பாவின் பாதத்துக்கு வர ஆவிய ஊற்றுங்க. மாமிசமான யாவர் மேலும் ஆவிய ஊற்றுவேன் என்று சொன்னேன் தந்தை அப்பா. ஆவிய ஊற்றி அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்பாவின் பாதத்துக்கு அழைத்திருக்கிறீங்களப்பா. எல்லா கூடுதலாக அப்பா இந்த மாவட்டம் பவுனியா மாவட்டத்திலே அப்பா முக்கவாசி ஜனங்கள் அப்பா அப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டார்கள் அப்பா. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச பேர் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களையும் உங்களுக்குள்ளாக எடுக்கிறதுக்கான தகப்பன எல்லா பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க அப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு கிராம கிராமமாமா அப்பா, நாங்கள் அப்பா ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் அப்பா முற்று முழுதாக ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. நித்திர முடித்து இரவுறவாக அப்பா இவர்களுக்காய் கண்ணீரோடு நாங்கள் எவிக்கிற இவத்துக்கு பதில் அருகின்றேன் தந்தையப்பா. நீங்கள் அப்பா எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு அதற்காய் அப்பா நன்றி அப்பா. இந்த அடிமையனை தாழ்த்தி தந்தை ஏத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால எவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
4: ஆமேன் ஆமேனங்கள். ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக.
0: ஆமேன்.
4: அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட, அந்த தேசம் காக்கப்பட, ஐந்து கண்ட மக்கள் அங்கு அநீதிகள் அந்நியங்கள் துன்மாக்கங்கள் பொல்லாப்பல் இன்றைக்கு பெருகி இருக்கு. இவைகளின் ஆதிக்க அதிகார வல்லமை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
8: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் சுவாமி. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே, உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவரும் பெரியவரும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம், சகல அதிகாரம் படைத்த உம்முடைய நாமம் ஆண்டவரே, நீரே ஆதி அந்த மல்பா உமேகா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாக உம்முடைய நாமம் ஆண்டவரை எழுந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கலகம் இல்லாத அமைதலுடன் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் ஆண்டவரே அது சித்தமுள்ளவராய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல சுவாமி, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டென்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய இரத்தமானது ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உடையதாய் இருக்கிறதப்பா. இந்த வேளையில இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ நடந்த தேச ஆண்டவரே, நீர் வாழ்ந்த தேசம் ஆண்டவர், நினைவு கூறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர், ஈட்டியை ஒடிக்கிறவர், வில்லை முறிக்கிறவர், ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்கிற தேவன் அல்லவோ. உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல உம்முடைய கண்களிலே இந்த தேசத்துக்கு ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு எதிராய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்குள்ள ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாய் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் அங்கும் அறிவிக்கப்படட்டும் அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே அவர்கள் ரட்சிப்பை காணும்படி அப்பா உம்முடைய கிருபை வரங்களை ஊற்றும், உம்முடைய இரக்கத்தை ஊற்றும் ஆண்டவரே. அந்த தேசமுமே அறிகிற அறிவுக்குள் வரட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே, நினைவு கூறுங்க. இந்த நாட்களிலே உம்முடைய கால்கள் அந்த தேசத்திலே படுவதாக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல நீர் காப்பேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேல் தேசத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று சொன்னபடிய வார்த்தையை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மக்கள் அப்பா, நான் அவர்கள் நடுவிலே உலாவி நான் அவர்கள்

0: வரும்படி ஜெபிக்கிற இந்த குடும்பத்தை கேட்டாங்கங்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு தகப்பனை இழந்து தாயை இழந்து ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். இரக்கம் செய்யுங்க. அநாதைகள் மேல் மனதுருகுற கத்திராய நீர் உம்முடைய கண்களை ஆண்டவரே பதித்து உம்முடைய உதவிக்கரங்களை நீட்டி ஒத்தாசி பெறத்திலிருந்து வரும் என்று சொன்னபடி ஆண்டவரே ஒத்தாசி அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தைகளை இழந்து கண்ணீர் வடிக்கிற பெற்றாருக்கு நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த யுத்தங்களை ஓய பண்ணி ஆண்டவரே வில்லுகளை ஒடிக்கிற தேவனாகிய நீர் இந்த நாட்களிலே கிரிய செய்து உம்முடைய சமாதானம் ஆண்டவரே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் அப்பா உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சந்தித்து ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அதே போல எல்லா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கலகம் இல்லாத ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே எல்லா கலகங்களை நீக்கி ஆண்டவரே சமாதானத்தின் தேவனாகிய சமாதான பிரபுவே தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த அழைக்கு எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கண்டங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் தேசங்களிலே செய்யப்படும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தினால் நிறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஆக்சிடென்டை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, காக்கப்படுவார்களாக வீதியில் போகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சாரதியும் ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல் வாலிபர்களுக்காய் மன்றாடுகிறோம் சுவாமி. வாலிப உலகமே அறியட்டும், வாலிப சந்ததி கத்தரை அறியட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்தியமாகிய நீர் அவர்களை சந்தித்து ஆண்டவரே நீரே ரட்சகரும் மீட்பரும், நீரே வழிநடத்துறவரும், நீரே எதிர்காலம், நீரே எங்கள் பேலன் ஜீவன் என்று வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கத்தருடைய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சபைகளுக்கு வரட்டும் ஐயா. அதே போல் தேசங்களில் சபைகளுக்காய் மன்றாடுகிறோம். சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தினால் தாகம் கொண்டு ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆண்டவரே சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிக்கம் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை செய்யவும் கத்தாவே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆண்டவரே தேசங்களிலே அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். பட்டணங்களிலே அனுப்புங்க, கிராமங்களிலே அனுப்புங்க அப்பா. சத்தியம் விதைக்கப்படட்டும் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் இந்த சங்கமம் ரேடியோக்காய் துதிக்கிறோம் சுவாமி. சகல நாடுகளும் சத்தியத்தை அறிவிக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருப்பதாக, அவர்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே நீர் அருளுடைய வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தொடர்ந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நாங்கள் சிறுகமும் கர்த்தருடைய ராஜ்யமும் பெறுவோம் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: நன்றி, நன்றி சிஸ்டர்.
2: தேங்க்யூ. நிர்மலா மரியா சவரன், சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள்.
1: ஓகே, ஓகே. நிர்மலா மரியா அவர்களையும் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விசுவாச பிள்ளைகள் இவர்கள் இந்த காலங்கள்ல இந்த நேரங்கள்ல தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி அவருடைய அவர்களுக்கு கிருபை அளிக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து.
3: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரீர், நீரே எங்களை உமது அப்பா செட்டையின் நிழலிலே மூடி மறைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. இப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சூத்திரம். இந்த நாளிலே திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபைகளிலே மக்கள் எல்லோரும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உண்மை ஆராதிக்க துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் நீர் உதவி செய்யுங்க. திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் வந்து உமது உண்மை உத்தமத்தோடு ஆராதிக்க ஆண்டவரே நீ உண்மையோடு உத்தமத்தோடு உண்மை ஆராதிக்க ஆவியோ

0: கும்பிடும் ஆராதிக்க கர்த்தராகிய தேவரே, நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு வர மக்கள் தங்கள் நடையை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து திருச்சபையிலே வந்து ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் உம்மை ஆராதிக்க துதிக்க தேவனுடைய கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் கூட ராஜா ஒரு ஒருத்தருமா அந்த இடத்துல மாறவும், இன்னும் வருகிற நாட்களிலே திருச்சபைகளிலே மக்கள் அதிகமாக வந்து சேரமடியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அந்த நாட்களிலே எப்படி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் வந்து சபைகளிலே கூடி நிறைந்து நிறைந்து வழிந்தார்களோ, அதே போல எல்லா திருச்சபைகளிலும் மக்கள் வந்து அதிகமான கூட்டத்தோடு வந்து விசுவாசத்தோடு உம்மை வந்து ஆராதிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அவர்கள் செய்கிறதான ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை நடத்துகிறதான தேவதாசர்கள் அப்பா ஊழியக்காரர்களை ஒரு ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய போக்கு வரவு அவர்கள் கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே திருச்சபையில் இருக்கிறதான மூப்பர்கள் விசுவாசிகள் ஒரு ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்குள்ளே அப்பா ஒரு மனதின் ஆவியை நீர் ஊற்றுங்க. முப்பூரி நூலாய் அவர்கள் எல்லோருமும் ஒரு மனதோடு உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. திருச்சபையிலே வேண்டாத போதகங்கள் வராது வரக்கூடாதப்பா. கள்ள போதகங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் உள்ள வரவே கூடாதே சப்பா. அந்நிய அக்கினியும் சபைக்குள்ளே வந்து மக்களை கெடுத்து போடாதபடிக்கு நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரே சபைகளை கெடுக்கிறதான குள்ள நரிகளும் முசல் நரிகளும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லா வயசுவே நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம். சபை மக்களிடையே ஊதக போதகர்கள் மத்தியிலே விசுவாசத்தை கெடுக்கிற எல்லா ஒல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல எந்த மனுஷிக ஆவிகள் கூட சபைகளை எந்த விதத்திலையும் கெடுக்காத படிக்கும் மக்கள் எல்லோரும் அப்பா உம்மை துதித்து உத்தமத்தோடு உம்மை துதித்து ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற ஆராதனைகள் எல்லாம் புத்தி உள்ள ஆராதனைகளா இருக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறப்பா. அம்மே சுராஜாபடியாக தேவன் எல்லா திருச்சபைகளிலும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசித்து இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை துதிக்க கிருபை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கூட சுராஜா இந்த இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா யோப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேலையிலே சப்பா அந்த ஜெபத்தை தோக்கித்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வரப்போகிற அடுத்த மாத 8ஆம் தேதியில ஆண்டவரே இவர்கள் செய்கிறதான அந்த அப்பா புத்தக வெளியீடை தேவன் மகிமையா அதன் காரியத்தை நீர் நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறுதியாக வருகிறதான ஏமி மகளையும் அவருடைய குடும்பத்தையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் தாமே ஒரு ஒருத்தரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் பிரதர். இல்லையா சிஸ்டர்?
0: இல்ல இல்லைங்க சிஸ்டர், இன்னும் வர்ற காணுங்க.
1: ஓகே ஓகே ஓகே. லேசியா நான் வரி யாரும் இருக்கணுமா?
2: இல்லையம்மா. சிஸ்டர் ஏமியை ட்ரை பண்றேன், காணி இல்லையா?
1: ஓகே. நான் ஜபத்தோடு கூட முடிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இன்று என்னாலும் இருக்கிற தடைகளை நீக்கி ஆண்டவரே நீர் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமாய் தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் வாஞ்சகளை சந்தியும். தேவனே, ஊழிய வாஞ்சகளை கத்தாவே உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னுமாய் ஊழியத்தை பெருக பண்ணும் கத்தாவே. லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் போகிற போய் நிற்கிற இடங்கள் வரக்குகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து இந்த ஊழியத்தை நடத்த கத்தாவே பெரியான கிருபியை அளித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஏமியே ஒப்புக் கொடுக்கிறோம். தாப்பனே, தப்பிளி ஓடும் கூட இரும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: ஆமென். சிஸ்டர் ஏமி, பிரைஸ் தி லார்ட். அம்மா, நீங்கள் நிறைவு ஜெபங்களை எடுத்து வாருங்கள்.
3: சோத்ரம் கத்தாவே, நான் தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்ரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தோடு கூட இருந்து சுவாமி ஆசிர்வதித்து வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை நீங்களே பொறுப்பேற்று தேவ சித்தம் போல ஒவ்வொரு காரியங்களை நடத்தி தரவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், இந்த மாத துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், சிந்தனை துளிகள் பாக்கு தத்தங்களையோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சாதனை ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த அதிகாரிகள் மக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே இயேசப்பா அந்த தேசத்திலே ஒரு அபிஷேகத்தை ஊட்டி எல்லோரையும் கூட நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா, பாஸ்டர் ஜார்ஜ் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கின்ற பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி, ஊழியங்களுக்காய் சோத்திரம். இன்னுமாக அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாந்திகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்திலும் வந்து சகோதரி பாடலை பாடி ஆண்டவரே பிறருக்காக ஜெபிக்கின்ற அந்த சகோதரிக்காய் எங்களுக்கு நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நவோமி லோகனுக்காய் நன்றியப்பா, பாசையில் சலோகனுக்காய் நன்றி. ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபை மக்கள் இந்த மாத அவள் செய்கின்ற பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரே கூட இருந்து அவர்களை பொறுப்பேற்று இன்னும் இந்த ஊழிய பாதையிலும் அவர்களை ஆசிர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பொறுப்பேற்று நீங்களே நடத்தி முடிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரிக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் அந்த தேசத்திலே ஆண்டவரே சுவாமி விலை அதிகரிப்புகள் வராமல் பொருளாதார சரிவுகள் வராது படிக்கும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சாந்திக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சகோதரி இந்த வானொலியில இணைந்து இயேசப்பா சங்கமம் வானொலியில நீங்கள் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே பாச பாலுசரனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தாரவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரனம்மா இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையாக தந்தை இந்த தாய்மாருக்காக அவர்கள் எடுக்கிற ஜபங்களுக்காய் நன்றியப்பா. அந்த தாய்மாருடைய வாலிப சந்ததியை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே ஊழியம் செய்யத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். அவர்கள் பிரதேசத்துக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய், அவர் தருகின்ற வாக்கு தத்த வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சௌதரி ஐரினுக்காய் சோத்திரம் அப்பா, ஐரினை பொறுப்பேற்க வேணுமா ஜபிக்கிறோம். சௌதரி வாணி வெங்கட் அவ்வாயிரு பிரதேசம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பெரும் பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் அவர் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதில் ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்த அவாவையும் குடும்பத்தாரையும் ரத்த கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா, நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கின்ற இந்த அபிஷேக ஆராதனைகளை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பங்கு பெறுகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலேயே சப்பா ஒரு அபிஷேகத்தை எல்லோர் மீதும் நீங்கள் ஊற்ற வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்கள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே அவருடைய ஊழியங்கள் அவர் தருகின்ற வார்த்தைகளும் வந்ததாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் தந்து ஜபிக்கிறோம். பேர குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உடல் கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஆண்டவரை உரிய காரியங்களை பொறுப்பேற்று நடத்த ஜபிக்கிறோம். வர புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் இவர்களை ஏந்தி நீங்கள் தாங்கி வழி நடத்த வேணுமா, நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை இவர்கள் ஓடி முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே நீங்க திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே அந்த இடத்திலும் உங்களை அற்புதம் அந்த இடத்திலே நடக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற அதிகாரிகள் அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லோரையும் கூட ரத்த கோட்டைகளை மூடி ஜபிக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா எந்த விதமான நெருக்கடிகளோ பொருளாதார சரிவுகளோ இன்னுமாக கொள்ளை நோய்களோ பரவாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்த சௌரி ஏமி புஷ்பராஜா தோன்றவிருந்து காலவேளையில் இணைந்தார்கள். கத்திரதாமை அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் கடந்த வாரத்திலே நான் இல்லாத பொழுதும் வழி நடத்தியிருந்தார். இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவருடைய பயண காரியங்கள் இந்த வாரத்திலே இருக்கிறபடியால் கத்தர் அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைக்கு வேண்டும் அடுத்த வாரத்திலே ஆமீன் அடுத்த வாரத்திலே ஊழிய சௌரி ஜனட் அவர்கள் டொரண்டோவுக்கு வருகிறார். அவருடைய புத்தக வெளியீடு இருக்கிறது, அதிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸ்காபரோ பகுதியிலே ஆலயத்திலே நடைபெறுகிறது. இந்த வகையில் இணையுங்கள். கத்திரப்பிரதான காரியங்களை வழிநடத்துவார். எங்களுடன் இணைந்த முதலாக காலை வேளையிலே ஜபத்திலே இணைந்த சௌரி அருந்ததி அவர்களையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு கத்திரி சித்தமானால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இணையுங்கள். காலை வேளையிலே இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே மாலை வேளையிலே இணைந்த சகோதரி சிசிலியம்மா அவர்களும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்தீர்கள். கத்தர் உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னொரு நேரடி ஜப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையில் இன்றைய நாளிலே ஊழியங்களுக்கு நீங்கள் கேட்க விரும்பினால் சங்கமம் .com கூட இணைய முடியும். சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட நீங்கள் 24 மணித்தியாலும் கேட்க முடியும். நாங்கள் தொடர்ச்சியாக ஊழியங்களில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே அதாவது இந்திய மண்ணிலே அதிகால வேளையிலே 4:30 மணிக்கு எங்களுடைய நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. சௌரி நிர்மலா அவரி அவர்கள் நீங்கள் இணைய முடியுமானால் ஜூமுக்கு கூட இணைய முடியும். காலை 4:30 முதல் காலை 8 மணி வரை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. உங்களுடைய நாட்கள் செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது. சனி மாலை ஞாயிறு மாலை உங்களுடைய நேரத்திலே அபிஷேக ஆராதனை மாலை வேளையிலே 5:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஜூமுக்கூடாக இணைய முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்தில் உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்படைத்துக் கொண்டு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு பாடல் ஒரு இணைகின்ற பொழுது ஊழியர் ஜபங்களோடு வழி நடத்துவார். மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவில் இணைந்து ஜபங்களோடு வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாட்ஸ்அப்பிலே உள்ள தடைகளை நீக்கி வழி நடத்த வேண்டும். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைவோம். ஆமேன்.

0: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த பேசும் வேதாகம சீடியின் 8வது பாகத்தை கேட்கவிருக்கிறோம். இந்த பாகத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களும், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளும் ஆகிய இந்த புஸ்தகங்கள் இடம்பெறுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வானத்தை விட்டு அந்த தேவகுமாரன் பூமியிலே மனுஷ குமாரனாக அவதாரம் எடுத்து வந்தார். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க சிலுவையிலே ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனை போல அடிக்கப்பட்டு தமது பரிசுத்த இரத்தத்தை இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே சிந்தினார். மரணத்தை ஜெயித்தார். 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த மகிமையான சத்தியத்தின் நிமித்தம் மனிதராகிய நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பை, விடுதலையை பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நித்திய ஜீவனை நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நம்மை அவர் நானே வழி என்று சொல்லி பிதாவுக்கு நேராக நம்மை தொடர்ந்து வழி நடத்த பரிசுத்த ஆவியையும் நம்மேல் பொழிந்தருளிதமாக அவர் பூமியிலே நடமாடின போது நன்மை செய்கிறவராக
1: சுற்றித்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்திரதாமே ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
2: ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுங்க. ஜெபவேளைக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா. இம்மட்டுமாய் நடத்தின அபிநேசரே நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா. எல்லாம் அவங்களுக்கு கிருபையாப்பா, அவங்களுக்கு கிருபைதானப்பா. எங்களை தாங்க வேண்டும் ஐயா. எங்களுடைய சித்தமல்ல, எங்களுடைய சுயமல்ல ஆண்டவர். எங்களோட கிருபை, உங்களோட கிருபை, கிருபை, கிருபை ஆண்டவரே. ஏற்ற எங்களுக்கு கிடைத்த கிருபை, கிருபை. நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எவ்வளவுக்காக நன்றி. இந்த விண்ணப்பங்களுக்காக நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. பா துதிக்கிறோம். காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி. அப்படியான தேவன் நீங்க ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவன், சேராவிங்கள் கேராவிங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். அப்பா நன்றி சொல்லுறோம். நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம். உங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். உங்களோட பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒருவனமா எங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா. எங்களை அப்பங்களும் எங்கள் ஜபங்களும் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர்றதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுதிக்கிறோம் ஐயா, சுதிக்கிறோம். அப்பா இந்த கால சூழ்நிலைகளுக்காக வேண்டி கொடுத்த நாட்களில் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தகப்பனே எங்களை விண்ணப்பம் செய்கிறோம் சுவாமி. உங்களோட கிருபைகளுக்காகவும், உங்களோட மன்னிப்புகளுக்காகவும், உங்களோட இரக்கங்களுக்காகவும் உங்களத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். அப்பா ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களில் அப்பா அந்த ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. அப்பா உங்களை வரையும் காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த ஜனங்கள் மனம் திரும்பி உணர்வு உள்ளவர்களாய் ஆண்டவரே பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு மனம் திரும்பி உங்களை நோக்கி பார்க்கிறவளாய், தேடுகிறவளாய், கீழ்ப்படுகிறவளாய் ஒரு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எங்களே இதெல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, ஒரு மனிதன் உங்களுக்கு மறைவா இருக்க முடியாது. ஒருவரும் கெட்டு போவதும் உங்க சித்தமல்ல. அப்படியான தேவன் சுவாமி, அப்படியான தேவன் தம் ஒரே பொறான குமாரனை, ஒரே பொறான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பால் அவ்வளவுமற்ற அன்பு ஆண்டவர். இந்த அன்புக்கு இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. கீழ்ப்படிய வேணும், ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. தங்களை பொல்லாதலை விட்டு மனம் திரும்ப நன்மைகளை செயல்களாய் மாற வேணும் சுவாமி. அவனுக்கு பயப்படுகளாய் கீழ்ப்படியவர்களாய் மாற வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டி கிருபை அப்பா, அப்பா அவங்களுக்கு கிருபை தான் அப்பா வேணும். இந்த கிருபையின் காலத்திலாவது, இந்த அனுக்கிரக காலத்திலாவது ஜனங்களுக்கு ஆண்டவர் உணர்வு உண்டாகும்படியாக வந்து கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி அப்பா. யுத்தங்கள் அப்பா, தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள் ஆண்ட ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, எங்கள் வாய்ப்புகள் தவிப்புகள் ஆண்டவரே, ஜனங்கள் படுகிற துன்பங்கள் தகப்பனே, இவர்களுக்கெல்லாம் நீங்க தான் அப்பா தேவன். இரக்கம் செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, இரக்கம் செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவருடைய கண்ணீர்கள் எல்லாம் காண்கிற தேவன், இவர்களுக்கு இரக்கம் செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இரக்கத்தின் தேவன் நீங்க மாத்திரம்தான் அப்பா, நீங்க மாத்திரம்தான் அப்பா. அப்பா இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். எங்கெல்லாம் தவித்து போய் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு ஆண்டவரே நிற்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஜனங்கள் ஆண்டவரே இருக்கிற காரியங்களும் ஒன்றையும் தகப்பனே நீங்க பார்க்கிறபடினால் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இரக்கத்தின் தேவன் நீங்க செய்யறபடினால் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இவருடைய வாழ்க்கையில் நீங்க வரணும் சுவாமி. இந்த நேரத்திலாவது ஆண்டவரே இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உங்களை மாற்றி தேடி ஆண்டவரை உங்களுடைய இரக்கத்தை பெறுவார்களாக, உங்களுடைய சமாதானத்தை பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி ஆண்டவரே. வியாதி அப்பா, வியாதியும் கொடுமை ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நாட்கள் வியாதி படுக்கை ஆண்டவரே பெருகிக் கொண்டே போகிறோம் சுவாமி. வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தாப்பனே நீங்க ஆண்டவரே சிலையிலே சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே, இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்க சுவாமி. நீங்க மாறாதவர் இருக்கிறீங்க சுவாமி. நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி ஜனங்கள் நன்றியுள்ளவர்களாய் மனம் திரும்புவர்களாய் மாற வேணும். வியாதி படுக்கையிலும் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுவோம். நீங்க தான் பரிகாரியாய் கத்தர், நீங்க தான் சுகமளிக்கிற கத்தர் வந்து சொல்லி ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஜனங்கள் சுகத்தை பெறட்டும் சுவாமி, சுகத்தை பெறட்டும். அந்நாட்களையும் தகப்பனே எங்களுக்கு வந்த வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குன தேவன் சுவாமி. ஒருவரான வெறுமையாய் போனவர்கள் உங்களிடத்து வருகிற ஒருவரையும் நீங்க வெறுமையா அனுப்புற தேவன் அல்ல ஆண்டவரே, அப்படியான தேவன் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் வியாதி படுக்கிற ஜனங்கள் உங்களை நோக்கி பார்க்கட்ட வியாதி படுக்கையில் இருந்தாலும் பெற்று சுவாமி இவர்களுடைய தேவைகள் ஆண்டவரே சந்திக்கப்படட்ட, இவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக மாறட்டு சுவாமி. அப்பனே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நேரத்தில் மரண தருவாயிலும் உங்களுடைய ஆத்துமாய் உங்களுமாய் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளப்பா. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா, வியாதி படுக்கைகள் முதியோர்கள் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. ஆதரவற்றவராயிருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய எத்தாசலை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி. இந்த வியாதி படுக்கிற முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். முதியோர்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சுகத்தை கொடுங்க சுவாமி, ஆறுதலை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவளை தாங்குற மக்களை எழுப்பிக் கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். கிருவை அப்பா, கிருவை எல்லாம் கிருவை, கிருவை கிருவை கிருவை கிருவை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. அப்பா நன்றி சொல்லுகிறோம். அப்பனே உலகம் தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்நாட்களில் ஆண்டவர் எங்கு தேசத்திலும் இருக்கிற தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லா வித அசுசத்குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே எல்லா வித பாவங்களும் கத்தாவே அவர்களை விட்டு நீங்கி அவர்களுடைய தலைமைத்துவம் ஆண்டவரை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் அந்த தலைவர்கள் ஆளுகையில் இருக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஞானம் ஆண்டவர் தேவபாயம் நீதி ஐயா நீங்க கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்றோம். வேதம் இவர்களுடைய கைகளில் இருந்து ஆட்சி அதன்படி ஆளுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தலைவர்களுக்காக ஆண்டவரே தேசங்களில் தலைவர்களின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க நடத்த எல்லா நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தேவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே நீங்க ஒவ்வொரு அதிகாரங்களையும் வைத்த தேவன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிற ஆண்டவரே தேசங்களின் நீதி நியாயம் இல்லாமல் நீதி புரட்டப்பட்டு தவிக்கிற மக்கள் ஆண்டவரே தேசங்களில் இருக்கிறார்கள் சுவாமி. நீதியை பெற்று ஆண்டவரே நியாயத்தை பெற்று ஆளுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, மாறுகளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் உங்களுக்கு கிருபை தானப்பா, உங்களுக்கு கிருபை கிருபை கிருபை. சகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவர். தேசங்களில் நடக்கிற காரியங்கள் பற்றாக்குறையப்பா, வேலை இல்லையப்பா, பஞ்சங்களப்பா, போராட்டங்களப்பா, குக்கரப்பாப்பா, ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தங்களை தாழ்த்தி எங்கட முகத்தை தேடுவார்கள் ஆனா சிரமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள், அவர்களை கூக்குறகளும் ஆண்டவரே, இவர்களுடைய போராட்டங்களும் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுறதா இருக்கட்டும் சுவாமி. அவருடைய மனசீகம் அல்ல ஆண்டவர், விஷயம் அல்ல ஆண்டவர். நீங்க தானப்பா வறட்சி நீக்கிற தேவன், நீங்க தானப்பா செழிப்பு உண்டாக்குற தேவன். தகப்பனே ஜனங்கள் அப்படியா உங்களோட முகத்தை தேடி ஆண்டவரே எங்களோட முகத்தை தேடி செழிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஏற்றுக்கொள்ள நேர உணவில்லாமல் இருக்கிற மக்கள் ஆண்டவர், எத்தனையோ மக்கள் வயது வரம்பு முதியோர்கள் இளைஞர் குழந்தைகள் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. பசியும் கொடுமை ஆண்டவரே, அப்பா பசியும் கொடுமை. சகப்பனே இந்த பூமியில நீங்க வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளும் கூடாகவும் போன தேவன் சுவாமி, வனாந்திரத்துல கூட ஆண்டவரே உங்களிடமா தங்கி இருந்த ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே ஐயா அவர்களை பசியினால் அனுப்பிவிடாதபடி வந்தவரை வழியிலே தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போஷித்து அனுப்பின சேவன் நீங்க என்றும் இருக்கிறீங்க சுவாமி, என்றும் இருக்கிறீங்க. நீங்க மாறாதவர் ஐயா, நீங்க மாறாதவர். நீங்க அப்பா அதே தேவன், இவர்களை நோக்கி பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். அதாகப்பனே இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை இவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி நன்றி ஆண்டவரே. கீழ்ப்படிதலை வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி, தேவனுக்கு பயப்படும் வாழ்க்கையில வரட்டும் சுவாமி. சகப்பனே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை கிருபை கிருபை. அப்பா உங்களுக்கு கிருபை காத்தானப்பா வேண்டுகிறோம் சுவாமி. அப்பனே உங்களுக்கு கிருபை தானப்பா வேணும். நாங்கள் தகுதியற்றவர்கள் சுவாமி, இந்த மக்கள் தகுதியற்றவர்கள் சுவாமி, ஆனாலும் உங்களுக்கு கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே தாங்குகிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லும் தகப்பனே. இந்த நாட்களில் நிற்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக வேண்டிய ஊழியக்கார கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் சுவாமி, தகப்பனே இந்த ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களோட ஊழியத்தை ஆண்டவரே நீங்க கொடுத்த காரியத்தை ஆண்டவரே உண்மையோடும் நீதியோடும் செய்கிறவளாய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் அந்த இடங்களில் ஆண்டவரே தியாகத்தோடு நிற்கிறவளாய் ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் சுவாமி. எந்த நிலையிலும் விழுந்து போகாதபடி சுவாமி ஆண்டவரே இவர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய வழிகளை பார்த்து நிக்கிறவளாக நிக்கட்டும் சுவாமி. எந்த வித தடமாற்றங்களும் எந்த வித காரியங்களும் இவர்கள் விழுந்து விடாதபடி அப்பனே காத்து கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா, நிலத்தை கொடுங்கப்பா, அந்த புள்ளிகளுக்காக வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே செய்கிற ஊழியங்களும் அன்றும் ஆண்டவரே மகத்துவமா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக சாப்பனே தேசங்களில் இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஐயா சினாக்களில் நிற்கிற சபைகள் ஆண்டவரே ரசத்தினால் ஆண்டவரே குறையம் கொடுக்கப்பட்டு ஆண்டவரே அந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் இருக்கிறது சுவாமி. அந்த சபைகளில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே நீங்க எடுத்துக்கொள்ளுகிற சபையாக, மனவாட்டி சபையாக ஐயா நீங்க வருகிற போது ஆண்டவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாம் கத்தவளாய சபைகளும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி. சபைகளில் உள்ள குழப்பங்கள், சபைகளில் உள்ள மாறாட்டங்கள், சபைகளில் இருக்கிற பாவங்கள் எல்லா சுசீலம் நீக்கப்பட்டு சபையெல்லாம் பரிசுத்தப்படுவன் ஹவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் எங்களோட வார்த்தைக்கு கீழ்படுகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபை மக்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் குடும்பம் குடும்பமாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் அப்பாவே ஒரு சபைகளை நிற்கத்தக்கதாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா உங்களோட வருகை சொல்ல முடியாது சுவாமி. காலையோ மாலையோ இரவோ ஒன்று தெரியாது சுவாமி. எந்த நேரத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாய் தங்களை வாழ்க்கை நடத்து கிருபை செய்யப்பா. சபைகளுக்காக வேண்டிக்கும் சபையில ஒரு மனம் வரட்டும் சுவாமி, ஒரு மனம் வரட்டும் சுவாமி. அன்புள்ள

சத்துவானவன் ஆண்டவரே கொள்ளை கொண்டு போகாதபடி, இந்த பிள்ளைகளை கொண்டு கொண்டு போகாதபடி, கொள்ளை கொண்டு போகாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே.

எங்களைதான் நடக்கிறது சுவாமி. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே எங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் செல்லுறபடிதான் நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தகப்பனே. உங்களோட வார்த்தை ஆண்டவர் எல்லா மக்களையும் தொழுகபடி நான் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டி கழுவுறோம் ஆண்டவரே. வானன் ஊழியம், டெலிவிஷன் ஊழியம், மீடியான்னு சொல்லி அசோகை ஊழியம், ஆண்டவர் ஊழியம், ஆண்டவர் இப்படி எத்தனையோ ஊழியங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே ஜனங்களுக்கு போறபடினால் நன்றி சொல்லும். கேட்டு கீழ்படியட்டும், ஹெச்சிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கல்லூரம் தகப்பனே. இந்த ஊழியங்களை ஒவ்வொன்றையும் ஆசிரியர் தேசங்கள் கிடைக்கப்பட்ட பட்டணங்கள் ஆண்டவரே, எத்தனையோ கிராமங்கள் உண்டு சுவாமி. இந்த இடத்துக்கெல்லாம் வேண்டிய ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பும்படியாக வேண்டி கல்லூரம். உரிய தாகம் உள்ளவர்கள் வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த நாட்களில் எழும்பட்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய கரராய் மாறட்டும். காண்கிற மக்களுக்கு பாடசாலையிலோ வேலைத்தனங்களிலோ அப்பா ஒரு இடத்திலும் கூட அன்பை சொல்லுறவளாய் ஒருவரையும் மாற்றுங்க சுவாமி. அவர்களுடைய பயங்களெல்லாம் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கி அப்பா அவர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சொல்லத்தக்க வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். என்னமா எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. தண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளுறோம். தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவர்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே அந்த இடங்களில் தகப்பனே ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், சத்தியத்தை கேட்கிறவளாய் மாற வேணும், ரட்சிக்கப்படுகிறவளாய் மாறுவன், வாழ்வாதாரத்தை பெறுகிறவளாய் மாற வேணும். தகப்பனே இந்த இடங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். இரண்டு இடங்களுக்காக வேண்டி, கடைக்கப்பட்ட இடங்களுக்காக வேண்டி, எல்லாவற்றிலும் திறமுண்ட வாசலை கற்றல் விரும்பியால் வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்றோம். தேவைகளோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, உதாரத்தில் உள்ள மக்கள், குசாரிக்கிற மக்கள் ஆண்டவரே, கொடுக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. ஊழியத்துக்கு தேவை சுவாமி. எத்தனையோ மக்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களையெல்லாம் சந்திக்கும்படியாய், அப்பாதாரத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுக்கும்படியாய் விந்திக்கும். இவர்களுக்காக வேண்டி கொள்வோம். இந்த தேசங்கள் எல்லாம் இருளின் நிலைமையில் இருந்து நீங்கி வெளிச்சத்தை காணும்படியாக வேண்டி கொள்வோம் தகப்பனே. வேண்டி கொள்வோம், வேண்டி கொள்வோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பாலர மக்களுக்காக இந்த தனிந்து போன காரணம் ஆண்டவரே, கண்ணீரப்பா, வேதனையான காரியம், துன்பங்கள் அப்பா ஆண்டவரே, அன்பில்லை அப்பா. அன்பில்லாமல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரை நேசிக்காத முடியாது ஆண்டவரே. போராட்டங்களும் பொறாமைகளும் சண்டைகளும் எரிச்சல்களும் நிறைந்த மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. பாவத்தை செய்கிறவர்களும் துணிகரமான கொலைகளை செய்கிறவர்களாய் கத்தாவே இருக்கிற மக்களாய் இருக்கிறார்கள் சுவாமி. அன்பில்லை ஆண்டவர், அன்பு அன்பு ஆண்டவரை நீங்கள்

0: ஆண்டவரே நிறைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த காலத்தில் நம்முடைய வரையங்காலத்துக்கு முன்பாக ஒரு ஆண்டு இவருடைய இதயங்களை நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக்கொள்வோம். ஐயா, பிறந்த குடும்பங்கள் குடும்பங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் பெற்றோர் கண்ணீர் ஆண்டவரே, தகப்பனே பிறந்த நிலையில் கூட கண்ணீரை காண்கிறீங்க சுவாமி. இவருடைய இருதயத்தில் ஒரு அன்பு ஊற்றப்படவேன். ஒருவரையொரு மன்னித்து நேசிக்கிறவர்களாய், அரமணக்கிறவர்களாய், இரக்கம் செய்கிறவளாய், சேர்த்துக் கொள்ளுகிறவளாய், ஒருவரே ஒருவர் ஆண்டவரே தாங்குகிறவளாய் இந்த நாட்களை நிரப்புங்கப்பா. உங்கள் அன்பு வேணும். நீங்க குடும்பத்தில் ஒருவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க அன்புள்ளவராய் ஆண்டவரே நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க. இந்த காலத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இன்னைக்கு பாரிய பிள்ளைகளப்பா, இந்த வாரிய பிள்ளைகளப்பா, இவ்வளவு பெற்றோருக்கு கண்ணீரப்பா, ஆண்டவரே பெற்றோருக்கு துன்பத்தை கொடுத்து அன்பில்லாதவர்களாய் தங்கட வழிகளில் ஆண்டவரே பாவம் செய்து கீழ்படியாதவர்களாய் போகிற வாலிய பிள்ளைகளப்பா, வாலிய பிள்ளைகளப்பா, சத்துருவானவன் தன்னுடைய வலையில் உள்ள இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த காலங்களில் இந்த கடைசி நாட்கள் வாலிய பிள்ளைகள் எல்லாம் கொள்ளை கொண்டு போய் அழித்து கொண்டிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி, நீங்க தான பாரக்கம் செய்யவானோம், எங்க தான பாரக்கம் செய்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சாமி, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்கள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தகப்பனே தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி உங்கள முகத்தை தேடி இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, ஜபிக்கிறவங்க அதுதானப்போ ஒரு வழி. ஆண்டவரே அவருடைய ஜபத்தை கேட்கிறவர், கண்ணீரை பார்க்கிறவர் நீங்க சுவாமி. இந்த பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இப்படியான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் தாபரிங்குளத்தின் இறக்கத்துக்காக நிக்கட்டு சுவாமி, இறக்கத்துக்காக நிக்கட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபையப்பா, கிருபையப்பா, பா கிருபை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, நன்றி நிறைவேறும் ஆண்டவர். தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, கனடா தேசத்துக்காக வேண்டிக் இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்தின் இந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய தேசத்து உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நன்மையை பெற்றவர்களப்பா, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களப்பா. அப்பா, அவர்கள் வந்தபோது ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலிருந்து வந்தபோது அடைக்கலம் கொடுத்த தேசம் ஆண்டவர், நன்றி உள்ளவளா இருக்கட்டும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த வழி, நீங்க தானப்பா அந்தவர், நீங்க கொண்டு வந்தவரும் நீங்க தான். உணர்வுள்ளவர்களா எங்களோட மக்கள் ஆண்டவர், உங்களுக்கு கீழ்படியட்டும். தங்களோட வழிகளை இந்த தேசத்திலே கொண்டு வராதபடி, தங்களோட வழிபாடுகளை இந்த தேசத்துக்கு கொண்டு வராதபடி ஆண்டவரே, அவர்கள் உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி, உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. அவருடைய அத்தமா ஆண்டவரே மிக்கப்படத்தக்கதாய் மாறிட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எப்படியாவது எங்கள் தான் சிதறப்பட்ட எங்களுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய இருதயங்கள் உங்களோட வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேணும் சுவாமி. தகப்பனே அவருக்காக நிற்கிறான், அந்த கனடா தேசத்தின் தலைவர்களுக்காக நிற்கிறான். தகப்பனே இந்த தேசத்தை ஆளுகிற ஞானம் ஆண்டவர் நீங்க கொடுக்கும்படியாக வேண்டிக்கும். தேசத்தில் உள்ள எல்லா பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் மன்னிப்பட்டு எல்லாத்தினையும் தேசத்தின் மக்களையும் ஆண்டத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. எல்லா மக்களும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் வர வேண்டும் சுவாமி. அந்த ஆசீர்வாதம் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. எல்லா பாவங்களையும் எல்லா சூசிகளும் ஆண்டவரை விக்கிற ஆராதனைகள் அந்த தேசத்தை விட்டு நீக்கும்படியாக வேண்டிக்கும். தேசம் உங்களுடையதா மாறட்டும், உங்களுடையதா மாறட்டும். தாப்பனே நன்றி சொல்கிறோம். எப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். நாங்கள் பிறந்து வளர்ந்து தேசமான எங்களுடைய மூதாதையர் வளர்ந்து தேசமானவரே, ஆண்டவரே அந்த தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகாராதனும் நீங்கி பாவங்களை நீங்கி உங்களை சத்தியத்துக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற தேசமாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, மாறட்டும். எங்களோட உறவுகளால் சீர்வதிக்கப்படும், கண்ணியை துடைக்கப்படட்டும். எங்களை தேசத்துக்காக வேண்டிக்கிறோம், தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஊழியத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் நாட்டின்பம் நன்மைக்காக ஆண்டவரே தரப்பின் வாசலில் நிற்கிறவராய் நிற்கட்டும் சுவாமி. ஒருவருக்காக வேண்டிக்கொள்ளுவோம், என அதிகரிக்காம அவரோடு இருந்து இருக்கிற மந்திரி சுவைக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதாத்துக்கொள்ளும். இப்படியாக ஆண்டவரை இரண்ட தேசங்களுக்கு அனைத்துக்காக வண்டி கொள்ளுவோம், அனைத்துக்காக தேசங்கள் எல்லாம் நம்முடைய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி, வெளிச்சத்தை காணட்டும். இருளில் அந்த வாரமெல்லாம் நீங்கி போட்டும் அப்பா. உங்களை வருகை, உங்களை வருகை ஆண்டவரே, வருகை ஆண்டவரே மிகவும் நெருங்கி இருக்கிறபடி தான் தேசங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை உண்டாம்படி செய்யப்பா ஆண்டவர். அதை நெருங்காலத்தில் நீங்க நேர்த்தியா செய்யற தேவன் சுவாமி, ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த காலத்தில் நீங்க செய்யற தேவன், அப்படியான தேவன். நீங்க வாக்குரைத்த தேவன் சுவாமி, உங்களுடைய வாக்கு மாறாதது, சொன்னதை செய்யற தேவன் சுவாமி. எல்லா தேசங்களுக்கு நீங்க நன்மை செய்ய போறபடினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்திய தேசத்துக்காக அந்த கோடி மக்களாக தேசம் இரண்டு நாளைக்கத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபை சொல்லும் கிருபையாப்பா, கிருபையாக்கிறோம். எவ்வளவு ஆண்டவரே சங்கிக்காக வேண்டிக்கிறோம், நடத்துற பிள்ளைகளுக்காக, நினைந்திருக்கக்கூடிய கருவூரருக்காக வேண்டிக்கிறோம். சுகபலத்தை கற்றுடுங்க, சமாதானத்தை கற்றுடுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க சுவாமி, அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே. இந்த புலாகான காலத்தில், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே காக்கப்பட்டு உங்களை சிறகின் சட்டையில் நிழலில் அவர்களை வைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறீங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளும் அப்பா. என்னுடைய பிள்ளைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் பனி மட்டுமாய் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் பிள்ளைகளை எங்களுடைய சட்டை நிலையில் மறைத்து கொண்டு பாதாத்து வருபடினால் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. எங்களை உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்கிற மனுஷன் உங்களே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தெய்வம் நீங்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவர். அப்படியா உங்களை சமாதானத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இப்படியா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் ஜெப தேவைகளுக்கு எங்களை சமூகத்தில் வந்திருந்த ஆண்டவரே எங்களுக்கு நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். எப்படியா ஒவ்வொரு காரியங்கள், தேசங்கள், ஆண்டவர் ஜபங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஐயா ஆண்டவரே இந்த நாட்களில் வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எங்களால் ஜபிக்கத்தானப்பா முடியும். கிருபை செய்கிறதேவன் நீங்க, இந்த அனுக்கிற காலம், இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படி. இன்னும் கடினப்படுத்தி கடினப்படுத்தி ஆண்டவரே இருளுக்குள் போகாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்கள் மறந்துடுவாள், மறந்துடுவோம்னே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணமும் துதியுமாயுமே நீங்க தான். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் மங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலோ போய்க்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திரை சித்தமான நாளை நாளே காலை வேளையிலே இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: நன்றி ஐயா, நன்றி. உங்களையும் கத்தர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்துகிறார். அந்த ஜபங்கள் யாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவருடன் வந்து விடைபெற்று கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அவருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் அந்த செய்தி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தேவனுடன் ஒரு நிமிடம் தேவ ஊழியர் வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமீன். தேவ ஊழியர் வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
2: Recording in progress.
1: ஆமீன்.
3: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனோடு சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, மகிழ்ச்சியோடு கொடுங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 9:8 பார்ப்போம். தேவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தாராளமாக அளிப்பார். அப்போது உங்களுக்கு தேவையான எல்லாம் எப்போதும் இருக்கும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உங்களிடம் ஏராளமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் தேவனுக்கே சொந்தமானவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேதாகமம் கூறுகிறது, சங்கீதம் 24:1, பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று. அதாவது எல்லா பொன்னும், எல்லா மிருகங்களும், எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் அவரிடமிருந்தே வருகின்றன. அனைத்தும் தேவனுக்கே சொந்தமானதே என்பதை அறிந்திருப்பதால் அவர் நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கவும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறார். இது 2 கொரிந்தியர் 9:8 இவ்வாறு கூறுகிறது, தேவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தாராளமாக அளிப்பார். அப்போது உங்களுக்கு தேவையான எல்லாம் எப்போதும் இருக்கும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உங்களிடம் ஏராளமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷத்தோடு கொடுக்கும் போது நீங்கள் ஒருபோதும் குறைவுபடாதபடி தேவன் பார்த்து கொள்கிறார். ஆகையால் கொடுக்க பயப்படாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்து கொண்டே இருக்கும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அழுத்தி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். பரலோக பிதாவே, எல்லா கிருபையும் ஆசீர்வாதங்களும் என்னிடத்தில் பெருகும்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு கொடுக்கவும் மற்றவர்களுக்கு உதவவும் எனக்கு தேவையானதை விட அதிகமாக எப்போதும் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த புதிய நாளையும் புதிய கிழமையையும் தந்த இந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. கேட்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கையின் பிரயாசைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நண்பு ராஜாவே, உங்கள் ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்கும் அப்பா ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுவதற்கும் ஏற்ற வகையில் இயேசு ராஜாவே அளவில்லாமல் அப்பா அவர்கள் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக ஒவ்வொருவரையும் இயேசு ராஜாவே தேவைக்கும் அதிகமாக ஆசீர்வதித்து அவர்கள் களஞ்சியங்கள் எப்போதும் நிரம்பி இருக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எப்போதும் எல்லாவற்றிலும் எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசு ராஜாவே உங்கள் ராஜ்யத்தின் பணிக்காக அவர்கள் அப்பா அவர்களை முழுமையாக ஒப்படைத்து இயேசு ராஜாவே இந்த கடைசி காலங்களிலும் அப்பா செயற்பட உங்கள் கிருபைக்காக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 27th of July 2026, and the topic for today is Be a Cheerful Giver. The opening verse is taken from 2 Corinthians 9:8. It's New Living Translation. And God will generously provide all you need. Then you will always have everything you need and plenty left over to share with others. Did you know that everything in the whole world belongs to God? The Bible says the earth is the Lord's and all its fullness in Psalm 24:1. That means all the gold, animals and everything in this world and all good things come from Him. Knowing all things belong to God, He wants you to give cheerfully and share with others. The Bible says in 2 Corinthians 9 verse 8, God will generously provide all you need, then you will always have everything you need and plenty left over to share with others. When you give with joy, God makes sure you never empty. So don't be afraid to give. Trust God's word. As you give happily, He'll keep blessing you so you can keep blessing others. Hallelujah. Let's look into another verse from Luke 6 verse 38. Give and you will receive. Your gift will return to you in full, pressed down, shaken together to make room for more, running over and poured into your lap. The amount you give will determine the amount you get back. Hallelujah. Please repeat after me. Thank you, Heavenly Father, for making all grace and blessings come to me. I always have more than enough to give to you and to help others. Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.

0: பிரியமானவர்களே, இன்று நாம் 2 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனத்தை மட்டும் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போஸ்தலன் பேதுரு இந்த கள்ள போதகர்களை நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறதை பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தமட்டிலேயும் நாயை விட கேவலமானது வேறொன்றுமில்லை. நீதிமொழிகள் 26:11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். பேதுரு அதே வார்த்தைகளை எடுத்து இங்கே பயன்படுத்துகிறார். இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய இயற்கையான உண்மையான மாறாத சுபாவத்திற்குள்ளே போகிறார்கள் என்பதைத்தான் பேதுரு காண்பிக்கிறார். கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது. இங்கே சீமோன் பேதுரு கெட்ட பண்டியின் கதையை தருகிறார். நீங்கள் ஒருவேளை கெட்ட குமாரனின் கதையை கேட்டிருக்கலாம். ஆனால் கெட்ட பண்டியின் கதையை எப்பொழுதாவது கேட்டதுண்டா? இங்கே பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். இதுவும் கெட்ட குமாரனின் கதையை போன்றதுதான். இந்த கெட்ட குமாரனின் கதையை இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-32 உள்ள வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். இயேசு கூறின ஓமைகளிலேயே இது சிறந்த ஒன்றாயிருக்கிறது. கெட்ட குமாரனின் ஓமையிலிருந்து நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது என்று சிலர் சொல்வார்கள். சிலர் இந்த இளைய குமாரனின் ஓமையை சொல்லும்பொழுது இப்பொழுதுள்ள நடைமுறை பாவங்களோடு அவனை இணைத்து பேசி வந்திருக்கின்ற சபை மக்களையெல்லாம் சிந்தையிலே பாவம் செய்ய வைத்து விடுவார்கள். அவ்வளவாக பாவத்தை குறித்து விளக்குவார்கள். இவையெல்லாம் தேவையில்லாத விளக்கங்கள் பெரியமானவர்களே. இவை சுவிசேஷத்திற்காக தேவனுடைய சத்தியத்திற்காக ஏங்குகின்ற ஒருவருடைய இருதயத்தை சமாதானப்படுத்தாது. இந்த இளைய குமாரனின் ஓமையானது ஒரு பாவி எவ்வாறு மகனாக வந்தான் என்பதை பற்றியும் ஒரு நல்ல மகன் எவ்வாறு பாவியானான் என்பதை பற்றியும் சொல்கிறது. லூக்கா 15 இது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமைதான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களிலே இளையவன் தூரமான ஒரு தேசத்திற்கு வெளிநாட்டிற்கு செல்ல ஆசைப்பட்டான். இதை அண்மையின் பாவம் என்று ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்கிறார். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைப்பது. தனக்கு அருகிலே தன்னிடத்தில் இருக்கிறதிலே திருப்தி அடையாமல் வெகு தொலைவில் உள்ள மற்றவர்களிடத்தில் உள்ள பொருளை இடத்தை சிறப்பாக நினைக்கிற ஒரு நிலை. இதுதான் அந்த பாவம். இந்த பாவத்திற்கு அடிப்படை காரணம் இதிலே ஏதோ ரகசியம் மறைபொருள் இருப்பது போல நினைப்பது. இதைவிட மேன்மை அதிலே இருக்கிறது என்று நினைப்பது. எப்பொழுதுமே அடுத்தவன் தோட்டத்திலே வளருகிற பயிர்தான் நமக்கு பச்சை பசேல் என்று தோன்றும் இல்லையா? இவை எல்லாமே மனதை பொறுத்த காரியம்தான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு இருப்பதிலே திருப்தி கொள்ளுங்கள். அதைப்போல சிறந்த ஒரு வாழ்க்கை வேறு ஒன்றுமில்லை. இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே சொத்தை பிரித்து வாங்கிக் கொண்டு வெளி தேசம் சென்று வாழ ஆரம்பித்தான். பணம் இருந்தபொழுது அநேக நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆனால் பணம் கரைய கரைய நட்பும் உப்பு நீரிலே கரைந்து போவது போல கரைந்து போயிற்று. இறுதியில் இவன் பண்டி வளர்க்கும் ஒருவனிடத்திலே சென்று வேலை கேட்டு அதையே செய்ய வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து இதை கூறும்பொழுது ஆயக்காரரும் பரிசேயர்களும் எதிர்ப்பை உடல் அசைவிலே காட்டியிருப்பார்கள். ஏனென்றால் ஒரு யூத பையன் அந்த அளவிற்கு தரந்தாழ்ந்து போக மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த இளையகுமாரன் அடிமட்டத்திற்கு சென்று விட்டான். அவன் போதை வேசித்தன பாவங்களிலே இன்னும் பாவத்தின் பல கூறுகளிலே ஈடுபட்டிருந்திருக்க வேண்டும். இந்த பையன் பண்டியின் கூட்டிலே பண்டியோடு பண்டியாக காணப்பட்டான். நாம் இப்பொழுது இந்த ஓமையின் முக்கியமான போதனையை கவனிப்போம். இங்கே பாவி எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் என்று காண்பிக்கப்படவில்லை. இங்கே தகப்பனின் இருதயம் காண்பிக்கப்படுகிறது. தகப்பன் பாவியை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, பாவம் செய்கிற மகனை திரும்ப சேர்த்துக் கொள்கிறவர், மகனாகவே சேர்த்துக் கொள்கிறவர் என்பதுதான் இங்கே அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்து, இந்த இளைய குமாரன் ஒருவேளை அந்த பண்டியின் கூட்டிலேயே மறித்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கேட்டான். அதற்கு அந்த ஊழியர், சரி, ஒருவேளை அவன் மறித்திருந்தாலும் ஒரு காரியம் உறுதியானது, அவன் ஒரு இறந்த பண்டியாக இருந்திருக்க மாட்டான், அவன் ஒரு மகனாகவே இருந்திருப்பான் என்று பதில் உரைத்தார். அவன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது மகன்தான். தூர தேசம் சென்றபொழுதும் அவன் மகன்தான். பாவத்திலே வாழ்ந்தபொழுதும் அவன் மகன்தான். பண்டிகளின் கூட்டிலேயும் அவன் மகன்தான். அவன் மகனாகவே இருந்தபடியால் தான் தன் தகப்பனை பார்த்து அவ்வாறு சொல்ல முடிந்தது. இவ்வாறு ஒரு பண்டி போய் தகப்பனிடத்திலே கூறவே முடியாது. அவன் தனக்குள்ளாகவே இவ்வாறு கூறிக்கொண்டான், என்னுடைய தகப்பனார் அங்கே ஒரு பெரிய வீட்டிலே வசிக்கிறார். அவருக்கு என்னை விட சிறந்த வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் அவருடைய மகன்தான். ஆனால் நானோ இங்கே பண்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திலே செல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டான். இவ்வாறு எந்த ஒரு பண்டியும் சொல்ல முடியாது. அவ்வாறு சொன்ன அவன் மீண்டும் தன்னுடைய பழைய பண்டியின் கூட்டை நோக்கியே போயிருப்பான் என்றால் அவனுடைய புத்தி தெளிவினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெரியமானவர்களே, சரி, இளைய குமாரன் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது தகப்பனார் என்ன செய்யப் போகிறார்? மோசேயின் பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட மகன் கல்லறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும். உபாகமம் 21 அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். ஆனால் இந்த இளைய குமாரன் கல்லறியப்படவில்லை. அவன் தகப்பனிடத்திலே திரும்பி சென்று பாவ மன்னிப்பு கோரினான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்றான். ஆனால் அவன் முழுவதும் சொல்வதற்கு தகப்பன் விடவில்லை. ஒருவேளை தகப்பன் தன் வேலைக்காரனிடத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கக்கூடும். நீ போய் ஒரு நல்ல பிரம்பை கொண்டு வா, நான் அவனை நன்றாக அடிக்கப் போகிறேன். இவன் என் பெயரை கெடுத்து விட்டான், என் சொத்தை எல்லாம் அழித்து விட்டான். அவனுடைய வாழ்நாளையெல்லாம் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறான். அவன் பாவம் செய்தான், ஆகவே நான் அவனுக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்பார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது ஒன்றும் நடக்கவில்லை. அந்த குமாரன் தூர தேசத்திலே இருந்தபொழுதுதான் அடிகளை பட்டான். எல்லா கெட்ட குமாரர்களுமே வீட்டை விட்டு தூரமாயிருந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அடிகளை படுவார்கள். ஆனால் அவர்கள் பரம பிதாவினிடத்திலே வரும்பொழுது எப்பொழுதும் விருந்தும் புதிய ஆடையும் மோதிரமும் தான் வரவேற்பாக கிடைக்கும். அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இந்த மகிழ்ச்சி தகப்பன் வீட்டிலேதான் இருந்ததை ஒழிய ஒருபொழுதும் பண்டியின் வீட்டிலே இருந்ததில்லை. ஆம், பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இல்லை பெரியமானவர்களே, அது தேவனுடைய வீட்டில் உள்ள ஐக்கியத்தில்தான் இருக்கிறது. இப்பொழுது பேதர் கூறும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை சிந்திக்க வேண்டும். கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்கிறார். நாம் இந்த கருத்தை இளையகுமாரனுடைய நிகழ்ச்சியோட சற்று இணைத்து பார்ப்போம். இந்த இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலே திரும்ப முடிவு செய்தவுடன் ஒரு சிறிய பண்டி அவனிடத்திலே வந்து, நீ இந்த அழகான நாட்டமான சேறு நிறைந்த குளிர்ச்சியான பகுதியை விட்டுவிட்டு உன் தகப்பனிடத்திற்கா போகப் போகிறாய்? சரி, பரவாயில்லை, இருந்த போதிலும் நானும் உன்னோடு வர விரும்புகிறேன். வந்து உன் தகப்பனுடைய வீடு எப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். என்னையும் அழைத்துச் செல்வாயா என்று கேட்டது. ஆகவே குமாரன் அந்த பண்டியிடத்திலே, நீ அங்கே வந்தாயானால் எல்லாமே உனக்கு வித்தியாசமாக இருக்கும், நீ உன்னை சுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அழைத்துச் சென்றான். குமாரன் தகப்பனுடைய வீட்டிற்கு சென்றவுடன் தகப்பன் அவனை மார்போடு அணைத்துக் கொண்டான். உடனே உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள் என்றான். தகப்பன் தன் மகனையும் மகன் பண்டிகளோடு இருந்தபொழுது அணிந்திருந்த வஸ்திரத்தின் நாற்றத்தையும் உணர முடிந்தது. எனவே தகப்பன் இவ்வாறு கூறியதன் மூலம் அவனை நன்றாக குளிக்க வைத்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை அணிந்து விடுங்கள், அவன் என்னுடைய வீட்டிலே இந்த நாற்றத்தோடு வாழக்கூடாது என்று கூறினான். இளைய குமாரனோடு சென்ற அந்த பண்டிக்குட்டிக்கும் இந்த நெருக்கடி வந்தது. அவர்கள் அந்த பண்டிக்குட்டியை நன்றாக எண்ணெய் தேய்த்து சோப்பு போட்டு கழுவி கழுத்திலே ஒரு ஆரஞ்சு நிற நல்ல ரிபனை கட்டி அழகாக நிறுத்திவிட்டார்கள். அதனுடைய பல்லை பற்பசை வைத்து தேய்த்து பின்னர் நல்ல உணவு கொடுத்தார்கள். அது மகிழ்ச்சியோடே அந்த வீட்டிற்குள்ளே துள்ளி துள்ளி விளையாடியது. இரண்டு நாள் ஆனது. இந்த சிறிய பண்டிக்குட்டி இளையகுமாரனிடத்திலே வந்து கவலை தோய்ந்த முகத்துடன், இளையகுமாரனே, எனக்கு இங்கே பிடிக்கவில்லை என்று கூறியது. அதற்கு அந்த குமாரன், ஏன், நான் இந்த வீட்டிற்கு திரும்ப வந்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், ஆனால் உனக்கு இங்கே பிடிக்கவில்லை என்று சொல்கிறாய், இங்கே என்ன குறை இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு பண்டி, எனக்கு வெள்ளை விரிப்பு விரித்த படுக்கையெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஒரு சகதியான நிழலுள்ள பகுதி இருந்தால் போதும், அதிலேயே மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருப்பேன், அதை தயார் செய்து தருவாயா என்று கேட்டது. இல்லை, என்னுடைய வீட்டிலே இதையெல்லாம் செய்ய இயலாது என்று இளைய குமாரன் சொன்னான். இங்கே பண்டியின் கூடும் இல்லை என்றான். பண்டி எனக்கு பிடிக்காத மற்றொரு காரியம் மேஜையிலே உட்கார்ந்து உணவு சாப்பிடுவது. தட்டிலே வைத்து உணவு சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது. நீங்கள் ஏன் உணவையெல்லாம் ஒன்று போலே தரையிலே தட்டி எனக்கு தரக்கூடாது? எனக்கு சாப்பிட எளிதாக இருக்கும், நான் அதிலே உருண்டு புரண்டு மகிழ்ச்சியோடு உண்பேன் என்றது. குமாரன், நான் அவ்வாறு இங்கே செய்வதில்லை என்றான். உடனே பண்டி, சரி, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போக முடிவு செய்துவிட்டேன். என் புத்தி தெளிந்துவிட்டது. அங்கே என் நண்பர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு உண்டு தங்கி சாக்கடையிலே வாழும்பொழுது நான் ஏன் இங்கே வீணாக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டது. அது தான் கழுவப்பட்டதை மறந்து தன்னுடைய பழைய பண்டி கூட்டிற்கு சென்றது. அங்கே அழுக்கான சேரான நாட்டமான வீடு வரவேற்றது. அந்த சிறிய பண்டி துள்ளி குதித்து ஓடி அதிலே விழுந்தது, புரண்டு மகிழ்ந்தது. தகப்பனிடத்திலே உருண்டு சென்று, பழைய மனிதனே, நான் திரும்பவும் வீடு திரும்பியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது. ஏன் தெரியுமா? அது ஒரு பண்டியாக இருந்தபடியினால்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, இவ்வாறுதான் அநேகர் இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டும் மீண்டும் மீண்டும் பழைய பாவ வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். பழைய மனித சுவாவத்தையே மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். இது பண்டியின் தன்மையை விட கீழ்த்தரமானது இல்லையா? ஒரு ஊழியரின் அனுபவத்தை சற்றே கவனியுங்கள். அவர் ஒரு சபையின் போதகராக இருந்தார். அப்பொழுது சபையின் உறுப்பினர்கள் பெருகிக் கொண்டே இருந்த நேரம். ஆகவே அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எவை பண்டிக்குட்டிகள், எவரெல்லாம் குமாரர்கள் என்று பிரித்து காணவோ பிரித்து சொல்லவோ இயலவில்லை. அதாவது, எவரெல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள், எவரெல்லாம் உண்மையாகவே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் என்று அவரால் அடையாளம் காண முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இது கடினமானதுதான். ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை இந்த வேளையிலே கற்றுக்கொண்டார். ஒரு வீதியின் முடிவிலே தகப்பனுடைய வீடு இருக்கிறது, மற்றொரு வீதியின் முடிவிலே பண்டியின் கூடு இருக்கிறது. கெட்ட குமாரர்கள் எப்பொழுதும் தகப்பனுடைய வீட்டிற்குத்தான் திரும்புவார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டார். ஒருமுறை ஒரு போதகரின் மகன் இந்த ஊழியரை சந்திக்க வந்தான். அவன் ஒரு அழகான இளம் வாலிபன். அவன் திரைப்பட துறையிலே
1: என்ன பேர் வருவோம்,
2: என்னோட ஊழியத்துடைய பேர் தான் இருக்கு. நான் டிஜிட்டல் லோகோ வந்து இன்னும் மாத்தல, இன்னும் மாத்திடுறேன். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் டிஜிட்டல் லோகோ.
1: விஜயன் ஜோசப்
2: நான் பண்ற ஊழியம் வந்து ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரி. வீடியோ வாங்கல, நான் வீடியோல உங்களை பாக்குறேன்.
1: வீடியோல எனக்கு இதுல வரையல பாச. என்னடா இது வந்து நட்டு ஒரு 6 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கு. லேப்டாப்லாம் வரலாம். இப்ப இதுல உங்களை தெரியுதானே இந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம். அதுல அதுல வந்து நாங்கள் இப்ப போட்டோக்கள் எல்லாம் மாத்தி கொண்டிருப்போம். இந்த ஐயா தான் இரவிக்கு நடத்துவார். இந்த படம் வந்திருக்கு, அவர் தான்
2: இன்னைக்கு நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நானும் ஆமா, நீங்க சரியான நபரைத்தான் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் சினிமா துறையில 14-15 வருஷமா ஒர்க்
1: பண்ணுவேன்,
2: அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆமா, சிஎம் விஜய் இருக்கிறார்ல, தமிழ்நாட்டுல புது அமைச்சர் விஜயோட டீம்ல இருந்து நான் ஒர்க் பண்ண ஆளு. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை விட சொல்லி, அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்தை கண்ணு அழைச்சி ஆண்டவர் எப்படி என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி வந்த பிற்பாடும் என்னோட தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு, இப்ப இயேசு விடுக்கிறாரு ஊழியங்கள் இருக்குல்ல, மோகன்
1: சிலாசரன்,
2: அவங்களுடைய இதுல எல்லாம் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னோட இந்த பாரமே இந்த மீடியாவின் மூலமாக காஸ்பல்ல வந்து பரப்பணும். அதுக்கான சரியான மக்களை நான் செலக்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கத்தருக்கு சித்தமானால் என்னையும் வந்து நீங்க ஒரு பார்ட்னரா இந்த எஃப்எம்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நான் வந்து வீடியோ சம்பந்தமா இன்னும் நல்ல டெலிகாஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த எஃப்எம்ல வந்து இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் பார்த்தேன்.
1: இன்னும்
2: நல்லா நான் ஹெவி ஒர்க் பண்ணுவேன் நான். ஆமா, ஸ்ரீலங்கால வச்சு ஒரு மூவி எடுத்திருந்தேன் நான் 10 years before
1: பெட்டிகோலோல.
2: நான் பெட்டிகோலோ ஆரிஜின் தான், நான் பெட்டிகோலோ ஆரிஜின் தான். என்னோட சாட்சி எப்படி இருக்கு, இப்படி இருக்கும் பொழுது எனக்கு சினிமா துறையில இருந்து ஆண்டவர் வேறு பொறுத்து இயேசு இருக்கிற ஊழியங்கள் மூலமாக 10 ஆண்டுகள் என்னை உருவாக்கி ஆண்டவர் வந்து என்ன பார்த்தோம்னா முழு நேர ஊழியத்துல இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாரு.
1: ஏன்னா
2: முழு நேர ஊழியத்துல கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன ஸ்ரீலங்கா சுத்து பண்ணாரு 3 வருஷம் அங்க இருந்து அங்க 3 வருஷம் என்ன வச்சிருந்து உருவாக்கி பெட்டிகோலோ ஜப்பனா வவுனியா இது போன்ற கொழம்பு இது போன்ற இடங்கள் எல்லாம் என்னை உடச்சு உருவாக்கி என்னை வந்து ஊழியத்திலேயே பயன்படுத்தி இன்னைக்கு இந்த ஊழியத்துல வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எங்களுடைய நோக்கமே ரிவைவல் எழுப்புதலுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: ஓகே ஓகே.
2: ஆமா பாஸ்டர், இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் நடத்துறாரு. ஆனாலும் மெயினா இப்ப பார்த்தனா மீடியா ஒர்க், மீடியா ஊழியம் என்னோட பிரதான ஊழியம். இந்த லோகோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேமரா ஒண்ணு இருக்கும், கேமரா பிலிம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை சுற்றில இருக்கும்.
1: ஆமா,
2: இதனுடைய நோக்கம் என்னன்னா இதனுடைய நோக்கமே இந்த காஸ்பல், காஸ்பல் வந்து கடைசி கால எழுப்புதல் காஸ்பல் மீடியாவின் மூலமாக போக போகுது. ஆமா, அதுக்கு ஆண்டவர் இந்த காரியங்கள்ல வந்து நினைச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்க கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காஸ்பல் தரிசனத்தை சங்கமம் டிவி ரேடியோ மூலமா பரப்ப விரும்பினால் என்ன எடுத்து யூஸ் பண்ணுங்க.
1: ஓகே பாஸ்டர், இதுதான் எங்கட லோகோ போகுது பாருங்க. அனுப்பி தாங்க, நான் அதுக்கு நீங்கள் வந்து செய்யக்கு அதில் போடக்கூடிய இருக்கும்.
2: ரைட், நான் இப்ப உடனே அனுப்புறேன், நான் வாட்ஸ்அப் பண்றேன் என்னோட லோகோ வீடியோஸ். யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் இருக்கு, இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றேன், நான் பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்னோட ப்ரொஃபைல் போட்டோ வேணுமா இல்ல ஜஸ்ட் லோகோ வேணுமா?
1: ரெண்டையும் அனுப்பி விடுங்க.
2: ரைட், ரெண்டையும் அனுப்பி விடுறேன். நம்ம வந்து எப்படி இது நான் இது பண்றேன் நான் படிப்படியா, அப்புறம் வந்து நான் உங்க எஃப்எம் ஊழியத்துல நான் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படணுமோ நான் செயல்பட்டு நான் உங்களுக்காக நான் இது பண்றேன். நீங்க என்ன வந்து
1: அதே வேளையில எங்கட இந்த ரேடியோவை தங்கட ரேடியோட ஒரு 92 ரேடியோக்கள் தங்களுக்கு கனெக்ட் பண்ணி நாங்கள் என்ன பிளே பண்றோமோ அவைக்கு அங்க பிளே பண்ணி கொண்டிருக்கோம். கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளேஸ்ல ஒரு ரேடியோக்கள் போட்டிருப்பினும் அந்த ரேடியோவில் போய்கொண்டிருக்கும், ஒரு 92 ரேடியோவில் போய்கொண்டிருக்கும்.
2: நான் வந்து ஆர்ஜே அண்ட் விஜே ஒர்க் பண்ணவன் தான். நான் அதாவது டைரக்டர் மட்டும் கிடையாது, நான் ஒரு நடிகர் தான். நடிகராக இருந்து ரசிக்கப்பட்டு டைரக்ஷன் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். நான் நடித்த சில படங்கள் உங்களுக்கு அனுப்பி சொல்கிறேன் பாருங்க, நீங்க அதை அந்த லிங்க்ல நீங்க போய் பாருங்க. நான் பண்ண படங்கள், நான் பண்ண காரியங்கள் எல்லாம் அதுல இருக்கும். அதனால இதுல நான் ஆர்ஜே ஒர்க் பண்றதுன்னா கூட பண்றேன், நான் ரேடியோ ஜாக்கியா கூட நான் இருக்கிறேன்.
1: ஓகே பாஸ், ஓகே.
2: ஆமா,
1: எனக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு பாஸ்.
2: சரி, சொல்லுங்க.
1: என்னோட ஒரு டென்மார்க்ல இருக்கிற ஒரு ரேடியோ வந்து என்னோட கலந்து செய்தவ வந்து உங்களுடைய டைம், உங்களுடைய டைமை சொல்கிறேன். 12:30 இரவு 12:30 துவக்கம், அவன் ஒரு இரவு 3:30 வரையும் செய்தவ எங்களோட இதில் எங்களோட ரேடியோவில் செய்தவ. அப்போ அந்த ரேடியோவை நான் ஒரு சில காரணங்க நிப்பாட்டி வச்சுக்கிறேன். ஏனென்னா அந்த அதில் வந்து அவ வந்து கூடுதலாக வேர்ஷிப் ப்ரேயர் சாங்ஸ் ப்ரேயர் அதுகள் தான் செய்கிறது கூட. அப்போ அந்த அதிர்ந்த சில சில காரியங்கள் எனக்கு எங்களோட நாங்கள் வந்து டாக்டர் புஷ்பராஜா தெரியும் தானே எங்களுக்கு, டாக்டர் புஷ்பராஜ் தெரியுமா? ஓகே, அவற்ற இதில் தான் நாங்கள் வளர்ந்து நாங்கள். அப்போ அவற்ற அதே இதில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பெண்டிகோஸ்டில் இருக்கும், ஆனால் சில சில காரியங்கள் இந்த தவறான காரியங்கள் வராது. தவறான காரியங்கள் வந்தால் நான் அவையை நிப்பாடி போடுவேன். அப்போ பாஸ்டர் அந்த எனக்கு அடுத்த மெசேஜுக்கு பாஸ்டர் வந்துட்டார், நான் உங்களோட பேசுகிறேன் பாஸ்டர், நீங்கள் அனுப்பிவிடுங்க. காட் பிளஸ். ஓகே, காட் பிளஸ். ப்ரீஸ்லோ பாஸ்டர், ப்ரீஸ்லோ பாஸ்டர்,
3: ப்ரீஸ்லோ பிரதர்,
1: ஆமென்,
3: ப்ரீஸ்லோ பிரதர்.
1: ஓகே, அப்படியே ஒன் செகண்ட் நில்லுங்க பாஸ்டர்.
3: ஓகே ஓகே ஓகே.

0: Recording in progress.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர், நீங்கள் இப்போவும் ஜெர்மனியில் இருக்கிறீங்களா இல்லை போயிட்டீங்களா? ஆமாம், இந்த வேளையிலும் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் எங்களுடனும் ஒரு பாஸ்டர் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து. அதனால் எங்களுடைய காரியத்தை சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலே புதிய வாரத்திலே புதிய நாளிலே கொண்டு வர போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களுடைய பிரியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து திரும்பவுமாக சபையிலே கூட்டி செய்திருக்கிறார், நாட்டிலே கூட்டி செய்திருக்கிறார், குடும்பத்தாரோடு கூட்டி செய்திருக்கிறார். அந்த வேலையை கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேலையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான பரிசுத்தாவியானவர்களுக்காக ஊழியர்களுடைய லிசனர்ஸ்க்காக எடுத்து வரப்போகிறது செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் மறு உழைப்பிலே ஃபேஸ்புக் யூடியூப் எக்ஸ் தளத்திலே செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் திரும்பவுமாக இணைந்து செய்ய கத்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாச, வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ்.
2: ஆமீன். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்க மத்தியில பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுக்க திருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:11-12. என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து ஆண்டவர் நிமித்தம் நம்மை நிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த சூழ்நிலையில் தேவ வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. அவருடைய வசனம் அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிந்தைகளை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் தள்ளப்படுகிறோம். நிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாய் மாறிவிடுகிறார்கள். குடும்பத்தார் இருக்கலாம், நெருங்கிய நண்பர்கள் இருக்கலாம், ஏன் சபையிலே இருக்கலாம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாவிட்டால் அன்பு விலகும், அந்த இடத்தில் போராமை வளரும், நிந்திக்கிறவர்களாய் மாறுகிறவர்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நிந்திக்கும் பொழுது அதிகமாக வேதனை அடைகிறோம், துக்கம் அடைகிறோம். அநியாயமான நிந்தைகள் வரும்போது கர்த்தர் நம்மோடு அவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய யோசனையில் நாம் கர்த்தரினுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. எவ்வளவு தான் நான் ஜெபம் செய்தாலும், எவ்வளவு தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாலும், எவ்வளவு தான் உண்மையாய் நான் அவருக்கு பின்பற்றினாலும், எனக்கு தான் இந்த சோதனை, எனக்கு தான் இந்த போராட்டனை, எனக்கு தான் இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த நிந்தை அவமானம் வாழ்க்கையில் தொடரும் போது கண்ணீரும் சமாதானம் எல்லாமையும் தொடரும், வேதனைகள் தொடரும். இதை பொறுமையாய் சகிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். ஆண்டவரை இவ்விதமாய் நிந்தித்தார்கள். சிலுவையின் பாதையை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் அவருக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர் சிலுவையை சுமந்து செல்லும் போது ஒரு கூட்டத்தார் அவரை வித்தியாசமாய் பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய மகாமகிமை உள்ள ரட்சிப்பை புரிந்து கொள்ளாதபடி அவரை நிந்திக்கிறவர்களும் அவரை பற்றி வேதனையோடும் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளினாலும் அவர்கள் செய்ததை நாம் வேதத்தின் வழியிலாக பார்க்கிறோம். ஆண்டவரே இவ்விதமான நிந்தைகளை சுமந்தார். அது மட்டும் அதோடு முடிந்து விடவில்லை. ஆனால் இதிலிருந்து ஒன்று ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் ஒன்றுக்கும் ஆயத்திறக்கவில்லை. எவ்வளவு நிந்தை நம் மீது வந்தாலும் அவர் ஒன்னும் வாயை திறக்கவில்லை. சிலுவையில் அடிக்கப்படுகிறார், ஜாட்டி எடுத்து அடிக்கிறான். ஏன் அடிக்கிறாய் என்று கேட்காதபடி பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் இயேசுனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடைமுறையில் கொண்டு வந்தார், இந்த நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை சகிக்கின்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் தன்னையே அர்ப்பணித்தார், தியாகம் செய்தார், ஒப்பு கொடுத்தல், முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். நீயனான ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஒப்பு கொடுத்தது, நீயனான ரட்சிக்கப்பட வேண்டும் தான் சிந்தப்பட்டது, நீயனான ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த பொறுமையை சகித்தார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார் உனக்காக. நிந்தனை பரிசேயர் சதுசேயர் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நிலைமையை பார்த்து அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஒரு கூட்டமோ அவரை அடிக்கும் போது சந்தோஷப்படுகிறது. அவரை சிறுவையில் அறையோம் அறையோம் அறையோம் என்று கத்துகிற கூட்டம் அதிகமாயிருந்தது. ஆணிகள் அடிக்கும் பொழுது கூட அவர் ஒன்றும் கேட்கவில்லை, ஏன் என்னை அடிக்கிறாய் என்று. தலையிலே முள்மூடி சூட்டின பிறகும் எதற்காக இந்த முள்மூடி என்று கேட்கவில்லை. அவன் ஈட்டி எடுத்து குத்தும் போது வாய் திறந்து ஏன் குத்துகிறாய் என்று சொந்த கண்ணாலே அந்த ஈட்டியை பார்த்து குத்துகிறவனையும் பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த அவமானத்தை உனக்காக எனக்காக சகித்தார் என்பது தான் உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ குமாரன் என்றால் இறங்கி வா, எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை அவர்களுக்கு சர்வசாதாரணமாக பேசினார்கள். நிந்தையான வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், கேவலப்படுத்துகிற வார்த்தைகள். அவனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவரை குறித்து பேச வேண்டிய கட்டத்தில் அவன் ஒன்றும் தன்னுடைய மனச்சாட்சி இல்லாதபடி ஆண்டவரை விதமாய் பேசினான். சிந்தித்து பாருங்க, கிறிஸ்து எவ்விதமாக சிலுவையிலே நமக்காக என்ன வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், யார் ஏசி பேசினாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் பொறுமையோடு. பொறுமையை இழக்கவில்லை. அவர் பொறுமையை இழந்திருந்தால் யாரார் அவரை அடித்தார்களோ, யாரார் அவர்களை துன்புறுத்தினார்களோ, யாரார் அவர்களை அவரை பேசினார்களோ, எல்லோருக்கும் ஆண்டவர் தண்டிக்க திட்டமாய் மாறி இருந்தால் அவர்கள் உயிர் இருக்காது. அந்த அளவுக்கு வல்லமுள்ள கர்த்தர் பொறுமையை செய்யத்தார். ஒரே ஒரு காரணம், உன்னையும் என்னையும் ரட்சிக்க. ஒரே முக்கியமான காரணம், உன்னை என்னை நேசித்து இந்த உலகத்தில் வந்தபடினால. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு விலையேறப்பட்ட அன்பு, எந்த அளவுக்கு விலையேறப்பட்ட சமாதானத்தை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற மீட்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற பாவ மன்னிப்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய பாவத்திற்காக, பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், அவர் மீது நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் சுமந்து தீர்த்தார். அதாவது பாவத்தை, பிசாசை சிலுவையிலே கொன்றார். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. எனக்கு அருமையானவில்லை, கிறிஸ்து செய்த தியாகம் நிந்தை.

இந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதன் இருந்திருக்கலாம். அவர் யார் என்பதை குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சவுல் என்னும் ஒரு மனிதன், கமாலியா படிப்பை படித்தவன், யூதனாய் இருந்தவன், எல்லா சட்டங்களையும் அறிந்தவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மேன்மையான கமாலியா படிப்பை படித்தான் என்றால் அந்த காலத்திலே ஒரு உயர்ந்த படிப்பை படித்திருந்தவன். அவன் இயேசுவுக்கு விரோதமாய் எழுமி வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் இயேசுவின் காலத்தில் அவன் வாழ்ந்தான். வாழ்ந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறியும் போது அந்த கூட்டத்தில் அவனும் ஒருவனாய் இருந்திருப்பான் என்று யூகிக்கலாம்.

உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கப்படப்பட்டான். இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை யார் வைக்கிறார்களோ அவருடைய சபையிலே போயிட்டு அவர்களை அடிக்கவும் துன்புறுத்தவும் நிந்திக்கவும் இனி இந்த இயேசுவின் நாமத்தை அறிவிக்க கூடாது என்று தடைகளை போடுவதற்கு கையிலே ஒரு சட்டத்தை வாங்கி கொண்டு அவன் புறப்படுகிற நேரம் தான் இந்த 9வது அதிகாரத்தினுடைய நேரம். எதேதே தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தானோ அதெல்லாம் பொறுமையோடு ஆண்டவர் சகித்து கொண்டிருந்தார். அவன் உபத்திரப்படுத்தினது, ஜனங்களை அடித்தது, ஜனங்களுக்கு வேறு விதமாக எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரின் இடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தராகிய புருஷனாகிலும் ஸ்திரிகளாகிலும் தன் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யவும் பயமுறுத்தி கொலை செய்வதற்கும் துணிந்து விட்டார். வேதனை ஒரு பக்கத்தில் பாருங்கள், இவன் உபத்திரத்தை கொண்டு வருவதற்கு புறப்பட்டான், உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறான், உபத்திரம் பெற்றவர்களாய் அநேகர் பயம் சவுல் வருகிறார் என்றால் பயந்திருப்பார்கள், பயந்து ஓடி இருப்பார்கள், இன்னொன்று செய்திருப்பார்கள். கிறிஸ்துவ கூட்டம் சீஷர்களோ விசுவாசிகளோ அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் ஜபத்தில் தரித்திருப்பார்கள், பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை பெற்ற ஒவ்வொருவரும் பின்வாங்கி போகாமல் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படிட்டு போராடக்கூடிய தைரியமும் வல்லமையும் அவர்களுக்குள் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள். இவனோ சவுல் என்பவன் இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாகவும் இயேசு கொண்டு வந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாகவும் இயேசுனுடைய சத்தியத்திற்கு விரோதமாகவும் இயேசுவினுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த உபதேசத்திற்கு விரோதமாகவும் அவர் சிந்தின சில விலையேற பெற்ற ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறிவிப்பதற்கு தடை போட்டவன் இவன், எதிர்த்து நின்றவன் இவன், கிறிஸ்தவர்களை அந்த காலகட்டத்தில் நிந்தித்தான், சீஷர்களை நிந்தித்தான், எல்லாவற்றிலும் அவன் அறிவாளி புத்திசாலி, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று புறப்பட்டான். இதுதான் அநேக கிறிஸ்தவர்களே உபத்திரம் சீஷர்களையும் கிறிஸ்தவர்களையும் உபத்திரம் பண்ணின இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பொறுமையோடு காத்தார், பொறுமையை காத்தார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது. இங்கதான் முற்றிலுமாக சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இவன் யார்? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரத்தை கொடுத்தவன், அடித்தவன், கொலை செய்வதற்கு கொலைப்பாதகனாய் இருந்தவன், நிந்தித்தவன், வேதனை கொடுத்தவன், சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று கங்கணம் கட்டி எல்லா விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் விரோதமாய் எழும்பினவன் தன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டான், புறப்பட்டான். இவன் நினைத்தான், என் கையில் அதிகாரம் இருக்கிறது, நான் புறப்பட்டு செல்லுவேன். இந்த கர்மியானவில இவன் போட்ட திட்டத்தை கர்த்த தலைக்கீழாய் மாற்றினார் என்பதை இங்கு பார்க்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது
சடிதியில் வானத்தில்

0: இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தருடைய நேரம் வருகிற வரையிலும் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். இவன் வரான் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை சபையிலே இருக்கிறவர்கள், சீஷர்கள் பயந்து இருப்பார்கள். யோசித்து பாருங்கள், இவன் வரான் என்று அறிந்ததும் பலர் பலர் விதமான இடங்களில் சென்று ஜபம் செய்வதிலும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலும், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலும், விண்ணப்பத்தை ஏறெடுப்பதிலும், முழங்காலில் நிற்பதிலும் அவர்கள் தடுத்திருப்பார்கள். ஏனென்றால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார்கள், ஜபத்தில் உறுதியாயிருந்தார்கள், சத்தியத்தில் உறுதியாயிருந்தார்கள். அவர்கள் மாறவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எதுவும் மாறலை. உண்மையா இருந்த பயந்து இவனுக்கு நடுங்கி இவன் கொலை செய்து விடுவான் என்று ஒரு பயம் இருந்தாலும் அவர்களுக்குள்ள தைரியம் இருந்தது. ஆனால் வாதாடுகிற கர்த்தர், அதான் யாத்ராகம் 14:14 பிரகாரம் சொல்லும் போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நிந்தனை வந்தாலும், குடும்பத்தில் என்ன நிந்தனை வந்தாலும், நீ வேலை செய்யற இடத்தில் எந்த நிந்தனை அவமானங்கள் வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாய் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து இறங்குவார். இந்த இடத்தில் பார்க்கிறோம் சடிதியில். அந்த சடிதி என்ற வார்த்தை ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய வார்த்தை. சடிதியிலே உடனே, அப்பாவுக்கு நன்றா தெரியும், அவன் கையிலே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். வாங்கும் போதும் அவர் பார்த்தார், எழுதும் போதும் பார்த்தார், கையில எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணினதையும் பார்த்தார். அவன் ஒரு இடம் வந்து சேருகிற வரையிலும் ஆண்டவர் பொறுமையை காத்தார். தமஸ்குக்கு சமயமாய் வந்தபோது ஆண்டவர் அவனை சந்திக்க இறங்கி வந்தார். சடிதியிலே ஒரு ஒளி. இருளான வாழ்கிறவன், இருளின் அதிகாரத்தில் வாழ்கிறவன், இருளை தன் ஆடையாக கொண்டிருக்கிற பிசாசினுடைய கண்ட்ரோல்ல வாழ்கிறவன், அவனுடைய இதயமோ ஆத்மாவோ வாழ்க்கையோ இருளில் அகப்பட்டு அவன் இருளில் வாழ்கிற ஒரு மனிதனா இருக்கிறவனுக்கு கிறிஸ்துவின் ஒளி ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒளி மூலமாய் சந்திக்க ஆரம்பித்தார். பாருங்க, இவருக்கு நடந்தது ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேறாயிருக்கலாம். உன்னுடைய உபத்திரமோ, உன்னுடைய கண்ணீரோ, மற்றவர்கள் மூலமாக உனக்கு துக்கமோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, யார் உனக்கு இந்த வார்த்தையினாலே வீசி எரிந்து உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, நிந்திக்கின்றார்களோ, அந்த நேரத்தில் கிறிஸ்து சகித்த அந்த பொறுமை உனக்கும் எனக்கும் தேவை. ஏனென்றால் கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எந்த நேரத்திலும் நியாயாதிபதியாய் வாதாட இறங்கி வருவார். ஆண்டவர் சடிதியிலே இவனை சந்தித்தார். இவனுடைய நிலைமை இந்த ஒளியின் மூலமாக மோசம் அடைந்தது. எப்படி அடுத்த வசனம் சொல்லுகிறது என்றால், அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒன்று ஒளியை கொடுத்தாரு, அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், சவுலே சவுலே. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதான் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்கிற உதவிகள், தொடர்கிற கிருபைகள் எல்லாம் மேலானது, எல்லாம் மேலானது. அவன் விழுந்த பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுகிற அந்த வார்த்தை தான் அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிற என்ன வார்த்தை என்றால், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இவன் யாரை துன்பப்படுத்தினது? கிறிஸ்துவின் பிள்ளைகளை, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் ஊழிய இவன் துன்பப்படுத்தினான். ஆண்டவர் இறங்கிய உடனே பேசுவது, ஆண்டவர் இவ்விதமாக பேசவில்லை, நீ ஏன் என்னுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிற உபத்திரம் அது எனக்கே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் டைரக்டாக பேச ஆரம்பித்தார், டைரக்டாக இறங்கினார், சொல்ல போனால் டைரக்டாக அவனை அடித்தார். அதுதான் வேதத்தில் இருந்து நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் போராடுறேன், இந்த அவமானம் என்னை விட்டு நீங்காதா, இந்த துன்பம் என்னை விட்டு நீங்காதா, இந்த நிந்தனைகள் என்னை விட்டு நீங்காதா என்று நாம் சில நேரங்களில் தவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நியாயாதிபதி, உனக்காகவும் எனக்காகவும் வாதாடுகிறவர். அவர் நேரம் வரும்போது அவர் வந்து இறங்கி நிற்பார். அவர் வந்து இறங்கினால் அது போதும். ஆண்டவர் உடனே ஒளியை கொடுத்த உடனே தரையிலே விழுந்தான். இதுதான் ஆண்டவருடைய சத்தம் வந்தவுடனே அவன் தன்னை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் மாறாதது, அதற்கு வல்லமை உண்டு. அது நம்மை பலப்படுத்தும், அது நம்மை காப்பாற்றும், அது நம்மை ஆதரிக்கும், அது நமக்கு உதவி செய்யும். அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுகை. கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மிடத்திலிருந்து. விழுந்த உடனே அவன் வைத்துக் கொண்டிருந்த அதிகாரம் விழுந்தது, அவனுடைய கெட்ட சிந்தனைகள் விழுந்தது, கொடூரமான சிந்தனைகள் விழுந்தது, நிந்திக்கிற சிந்தனைகள் விழுந்தது, வேதனை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாம் அவைகள் எல்லாக்கே விழுந்தது, அவனோடு கீழே விழுந்தது எல்லாம் அங்கே தரையிலே. அவன் விழுந்ததும் அவன் கொண்டு வந்த அந்த அதிகாரமும் கீழே விழுந்தது, அவனுடைய கொடூரமான குணமும் கீழே விழுந்தது, அவன் நிந்திப்பதும் கீழே விழுந்தது. அவன் வாயில எதை எதை பேசினானோ இங்கு சுருக்கமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவன் கொலை செய்ய துணிந்து விட்ட பிறகு அந்த கொலை வெறி அங்கே விழுந்தது. ஏன் என்றால் கர்த்தர் அவனை தொட்டார், கர்த்தர் அங்கு வந்து இறங்கினான். உன் குடும்பத்தில கூட எத்தனை உபத்திரங்கள் இருந்தாலும் அங்கு வந்து நிற்கிற கர்த்தர், ஒரு குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த குடும்பத்திற்கு என்ன உபத்திரங்கள் நிந்தைகள் வந்தாலும் கர்த்தர் இறங்கி வந்து நியாயத்தை செய்கிறவர். இவன் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் நடுங்கி, ஐந்தாம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். எவ்வளவு அருமையாக அவனுக்கு பேசுறார் கர்த்தர் பாருங்க. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான், நீ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறாயே, நான் தான் கர்த்தர், நான் தான் மீட்பர், நான் தான் ரட்சகர், இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர், உலகத்தின் அடிமதனத்தை தலைக்கீழாய் மாற்றி பிசாசு சிலுவையிலே கொள்ளுவதற்காக வந்த கிறிஸ்து நான். இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அவன் புரிந்து கொண்டான். இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவன் புரிந்து கொண்டதற்கு காரணம் கர்த்தர் கரெக்டாக அவனுக்கு பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்பா இங்கதான் பெயரை உச்சரிக்கிறார். இயேசுவின் நாமத்தை அழிக்க வேண்டும் என்று உன் கையிலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு போனாயே, அந்த அதிகாரத்தை கீழே விழுவதற்கு என்னுடைய ஒளியை கொடுத்து என் தரையிலே விழுகிற அளவுக்கு என்னுடைய வல்லமை உனக்குள்ளே புறப்பட்டது என்ற அர்த்தம் அது. இந்த வார்த்தை ஆண்டு பேசித்த பிறகு அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், ஆண்டவருடைய வழிக்கு வந்து விட்டான். நம்முடைய வைராக்கியங்களோ, நம்முடைய கடினமாய் சிந்திக்கின்றதோ, கேவலமாய் சிந்திக்கிறதோ, வேதனையோடு சிந்திக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கட்டளையை உடைத்து தன் இஷ்டம் போல வாழ புறப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது அல்லவா? ஒரு மனிதனை மனம் மாற்ற வந்த கிறிஸ்து அவர். இவனுடைய எல்லாவற்றையும் விடுவிக்கிற கர்த்தராய் இறங்கி வந்தார். அதே போல நம்முடைய வீட்டிலே ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் நடுவில் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற கர்த்தரவர். உனக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசுகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமுள்ளவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த பெரியவரை தொழுது கொள்ளுகிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம், ஆண்டவர் தொட்ட பிறகு நடுங்கினான் திகைத்தான். பயமில்லாதபடி பயணத்தை துவங்கினவன் இந்த நேரத்தில் ஆண்டவர் தொட்ட பிறகு அவன் நடுக்கமும் திகைப்பும் அவனுக்குள் பிரவேசித்து விட்டது. நடுங்கி அவன் பேசுகிறது யானை என்னென்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், என் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னுடைய அதிகாரம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய படிப்பு எனக்கு தேவையில்லை, என்னுடைய மூர்க்க குணம் எனக்கு தேவையில்லை, நிந்திக்கிற குணம் எனக்கு தேவையில்லை, மற்றவர்களை துன்புறுத்துற கேரக்டர் எனக்கு தேவையில்லை, மற்றவர்களை அடிப்பது எனக்கு தேவையில்லை, மற்றவர்களை கொலை வெறியிலான சிந்திப்பது எனக்கு தேவையில்லை. ஆனால் நீர் பேசிய பிறகு என் மனம் மாறிவிட்டது. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிற ஒரு மனிதனாக மாற்றப்பட்டபடினாலே அவருடைய பெயர் பவுல் என்று நாம் நிருபங்களில் பார்க்கிறோம். அவர் எழுதியிருக்கிற நிருபங்களில் எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக அன்றைக்கு அர்ப்பணித்த அவர் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை நிந்தை, துன்பங்கள், அவமானங்கள், பிரிவினைகள், பசிகள், பணமில்லாமை, துன்பமோ, துயரோ, கண்ணீரோ எது வந்தாலும் ஊழியத்தை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடி உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு தேவதாசன், உறுதியாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பின தாவன் தேவனுடைய தாசன், அநேக சபைகளை உருவாக்கி கிறிஸ்துவுக்காக சபைகளை கட்டி எழுப்பின ஒரு தேவனுடைய தாசன். எனக்கு அருமையானவில்லை, இதன் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தன்னுடைய சித்தம், தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய வழிகள், நான் இதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன் என்று பிடிவாதத்தோடு இருப்பது எல்லாம் நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவையெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க எழுந்து கொள்ள வேண்டும். இவர் பட்ட உபத்திரங்கள் எத்தனை, இவர் பட்ட துன்பங்கள் எத்தனை, இவர் பட்ட எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் இந்த ஊழியத்திலே இவருக்கு வந்தது, எத்தனை சிறைசாலைகளை பார்த்தவர், இவர் சிறைசாலையிலே அடி வாங்கினவர், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து கிறிஸ்துவுக்காக உபத்திரங்களின் மதியில் கடந்து சென்று கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய தாசனாய் அப்போஸ்தலராய் மாறினார். அன்றைக்கு அவரை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிடிவாதம் வேண்டாம். கிறிஸ்தவர்கள் நாம் மற்றவர்களை நிந்திக்கிறதை விட்டுவிட வேண்டும், மற்றவர்களுக்கு தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும், மற்றவர்களோடு நியாயத்திற்காக வாதாடுவதை விட்டுவிட வேண்டும். அன்பு சகலத்தையும் மூடும், அன்பு சகல பாவத்தையும் மன்னிக்கும். கிறிஸ்து நம்முடைய சகல பாவத்தையும் மன்னித்து கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் பாவத்தை அகற்றி விட்டார். நீ நான் அசுத்தவான் அல்ல, பசுத்தவான், நீ நீதிமான் என்ற தகுதிக்கு வந்தடைந்து விட்டோம். அவருடைய சுவிசேஷம் நம்மை மாற்றினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாமே. மிக அருமையானவிலே, நம்மாலை நேரத்திலே இந்த கேட்ட சத்தியம் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கென்று சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறுகிற வரையிலும் பொறுமையை கையாள வேண்டும். அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வருகிற வரையிலும் முழங்கால் நின்று போராடி ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். உனக்காக வாதாடுகிற கர்த்தராய் வருவார், உன் விரோதிகளை உனக்கு சாதகமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். கிறிஸ்துவின் பக்கமாய் இருக்கும் பொழுது உபத்திரமோ, துன்பமோ, கவலையோ, வேதனையோ எதுவோ இந்த உலகத்தில் என்னை மேற்கொள்ளாது. நான் அவருடைய பிள்ளை. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு, எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் முடிப்பதற்கு கிறிஸ்து என்னோடு பயணம் செய்கிறார். அவருடைய வார்த்தையை வைத்து வாழப்போகிறேன், ஜெபிக்க போகிறேன். உறுதியாய் ஜெபத்தில் இருப்பேன், உறுதியாய் அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவை. உபத்திரங்களை பார்த்து பின்வாங்கி போகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சமூகம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து கொள்ளட்டும். அவருடைய வார்த்தை வைத்து வாழும் போது அவருடைய வார்த்தையை நம்மை காப்பாற்றி இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை, இயேசுனோடு இருப்பதால். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒரு எப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமான நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளையும் உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you.
0: Amen. Okay, thank you, brother. God bless you. Thank you.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என சுவாசிக்கிறோம். மறு உலகப்பிலும் செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளை கூறி விடை வருவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: ஆமீன். தேங்க் யூ பிரதர்.
1: ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருக்கிற சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுவிசேஷரேட் மின் வானர் அவர்கள் இணைகிறார் இணைகிறார் ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாடத்தோடு இணைகிறார். கர்த்தர் தாமே அவரு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் ஆயத்தமாவோம். அவர் இணைந்து கொண்டிருக்கிறார், இணைவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஒரு பாடலோடு இணைவோமா? பாடலோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: God who is in us, God who is righteous, I praise you. God who is rich in mercy, I adore you.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 11:45. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகரேட் பின்வானவர்கள் ஜெபம் தேசத்துடன் இணைந்திருக்கிறார். கத்தர்தாமே, அவருக்கூடாக எடுத்து வர பூர்வ வார்த்தைக்காக நின்று செல்லுவோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வேத பாடத்தோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இணைந்திருக்கவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: நன்றி ஐயா. ஐயா பாருங்க. நன்றி. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஜெபம் பண்ணுவோம். விரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் மாண்டவரே, மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் வாரத்தின் முதலாவது நாள் உடைய சமூகத்திலே வர உடைய வாரத்திலே பயந்துள்ளோம். நீ கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே, நாமே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை உண்மை உள்ளதா இருக்கிறது. இந்த நாளிலும் நாங்கள் இன்றைய நாட்களே நாங்கள் ஆண்டா, அதாவது வர்ஷிப் என்ற தலைப்பிலே, வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எப்படியாக அந்த ஆராதிக்கிற அனுபவங்கள், ஆராதிக்கிற காரியங்கள் எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை தொடர்ந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அதனுடைய இந்த கடைசி பகுதிகளை இன்றைய நாட்களை நாங்கள் பார்த்து முடிக்கும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்ற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அந்த ஆராதனையினுடைய காரியத்தை குறித்து கடைசியாக இந்த நாட்களிலே 6வது பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்த்து இந்த நாட்களை முடிப்போம். இன்றைய நாட்களிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலையம் என்னவென்றால், அதாவது உண்மையான வழிபாடுகளுக்கு தடைகள். இன்றைக்கு உண்மையாக வழிபாடு செய்கிற காரியங்களுக்கு அநேக தடைகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அன்பு பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற மாதிரியான கத்துட்ட பிள்ளைகளை. ஏனென்றால் தங்கள் தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்னவென்றால் பாருங்கள். இங்கே தேவனுடைய மக்கள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் ஒரு ஆலயத்திலே தேவனை இந்த நாட்களிலே ஆராதிக்கிறதற்கு கூடி வந்திருப்பதனால் அது உண்மையான ஆராதனை ஆகிவிடாது. தேவன் அவர்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று அங்கே கூற முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே பார்க்கிற வழியிலே சிறிது முரண்பாடான காரியமாக இந்த காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமை பிள்ளைகளே. அப்ப அந்த காரியம் ஏன் அப்படியான அந்த முரண்பாடான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அதற்கு சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, தேவனுக்கு செய்யப்படும் ஆராதனை இந்த நாட்களிலே வெறும் சடங்காச்சாரங்களாகவோ அல்லது உதட்டினால் பேசும் வெறும் பேச்சாகவோ வழிபாட்டிலே கலந்து கொள்வோரின் இருதயம் தேவன் பேரிலே இல்லாமல் இந்த நாட்களிலே தூரமாய் விலகி இருந்தால் தேவன் அவர்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப கவனம் பாருங்க இந்த நாட்கள் அருமை பிள்ளைகளை. அப்ப இந்த நாட்கள்ல இந்த ஆராதனை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே இந்த ஆராதனையில எப்படியாக சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் வழிபடுகிற அந்த முறைகளை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். உதட்டினாலே அங்கே ஆராதிக்கிறது, பேசுகிறது, அல்லது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இப்படியாக அந்த நாட்களை இருதயம் தேவனுக்கு பேர்ல இல்லாமல் படி தூரமா இருக்கிற வேளையிலே அப்படியாக ஆராதனை செய்கிறவருடைய ஆராதனையை தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர் இந்த நாட்களிலே விரும்புவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்க முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுக்கு செய்யப்படுகிற அந்த ஆராதனை வெறும் சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாது. அவருடைய விண்ணப்பங்களுக்கு இந்த நாட்களை அவர் செவி கொடுக்கிறார் என்று இந்த நாட்களை கூற முடியாது. ஏனென்றால் வெறும் சடங்காச்சாரமா இருந்தால் இந்த நாட்களை அங்கே அந்த காரியம் இந்த நாட்களை நிறைவேறாது. அது மட்டுமல்ல, உதட்டின் அளவிலே வெறும் பேச்சினாகவும் வழிபாடுகளிலே கலந்து கொள்ளவும் அங்கே தேவன் அங்கே கலந்து கொள்ளுகிற இருதயம் தேவன் பேரில் இல்லாமல் தூரமாய் இந்த நாட்களை விலகி இருந்தால் தேவன் அவருடைய ஆராதனைக்கு செவி கொடுப்பதில்லை. இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து பரிசேயரின் பார்வையை இந்த நாட்களை, அதாவது பரிசேயருடைய மாய்மாலத்தை இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், வெளிவேசத்தை இந்த நாட்கள்லே வன்மையாக கண்டித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி என்று பார்க்கிற வழியிலே, அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதாக கூறுவார்கள். ரொம்ப கவனமா இருங்க. அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவாறு கூறுவார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில் அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அநேகருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறோம் சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் ஆண்டவருடைய வழிபாடுகளிலே நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறோம், சனிக்கிழமையிலே உபவாசம் இருக்கிறோம், இப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறோம், ஆண்டவருக்கு கண்டே நாங்கள் இந்த நாட்களில் நேரத்தை ஒதுக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு சிலர் இந்த நாட்களை சொல்லிக் கொள்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்கள் அப்படியாக இந்த நாட்களில் இருந்தாலும் அவருடைய இருதயம் இந்த நாட்களில் தேவனுக்கு தூரமா இருந்தால், அவருடைய வழிபாடு தேவனுடைய ஆராதனைக்கு அதாவது வித்தியாசமா இந்த நாட்களில் விலகி இருந்தால், இந்த நாட்களிலே தேவன் அவர்களுடைய ஆராதனையை விரும்புவதில்லை என்பதை தெளிவாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தார்கள், அது வசனம் சொல்லுகிறது, மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, அவள் இருதயம் எனக்கு தூரமாய் அங்கே எப்படியாக இருக்கிறதாம், விலகி இருக்கிறதாம் சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப தூரமா இருக்கிறது வேறு விஷயம் ஐயா, விலகி இருக்கிறது வேறு விஷயம். இப்ப பாருங்க, தூரமா இருக்கிறோம் சொல்லி சொன்னால் ஓகே, சில வேளையில நாங்கள் ஜபிக்கிறது சோர்வு இருந்தால் இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவர் தூரமா இருந்து ஜெபம் பண்ற மாதிரி இந்த நாட்களை இருக்கும். ஆனால் விலகி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் முற்றுமுழுதாக தேவனை விட்டு இந்த நாட்களை அங்கே ஃபார் ஃப்ரம் கோட் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களையும் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாய தீர்க்கதரிசி நன்றாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறார் என்றான் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, அருமையான கத்துடைய, தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா அந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால், பின்பு அவர்கள் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டும் உணருங்கள், வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்கே தேவன் இந்த நாட்கள்ல இந்த இடத்துல இந்த மத்தேயு 15 அதிகாரத்திலே பேசுகிற வார்த்தை என்று சொன்னால், உணர்வுள்ள இருதயம் இந்த நாட்கள்ல மனுஷனுக்கு வேணும், தேவனை தேடுகிற மனுஷனுக்கு வேணும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் சொல்லப்படுறது பாருங்க. அப்ப இங்கே 23 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 23 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறாங்க, தசோபாகம் கொடுக்குறாங்க ஐயா, என்னத்துல கொடுக்குறாங்க, சின்ன சின்ன பொருள் இருந்து, அதாவது வெந்தயம் சொல்றது நம்ம கறிக்கு போற ஒரு சின்ன சாமம் பாருங்கள், இதுகள் எல்லாம் தசவம். அப்ப பாருங்கள், இல்ல சின்னத்துல கூட அவங்களை தசவாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. யாரு, வேதபாரர்களுக்கு, பரிசேயருக்கு சொல்லப்படுது. அப்ப அவங்களுக்கு இந்த நாட்கள் ஆண்டவருக்கு கட்டாயம் நான் தசவாக கொடுக்கும். ஆனா எல்லாவற்றையும் சொல்லி போட்டு இந்த நாட்கள் சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் சொல்லுறாரு இந்த நாட்கள் அங்கே எப்படின்னு சொன்னால், கற்பித்திருக்கிற அதாவது விசேஷித்தவர்களாகிய நீதியை விட்டுட்டீங்க, இரக்கத்தை விட்டு விட்டீங்க, விசுவாசத்தை இந்த நாட்களை விட்டு விட்டீங்க, மூன்று காரியத்தை விட்டீங்க. நீதி செய்கிற இல்ல, யாரு, மாயக்கார வேதபாரர்கள், இரக்கம் இல்லாமல் இந்த நாட்களை நடக்கிறது. மூன்றாவதாக நீதியை இந்த நாட்களை அங்கே அவர்கள் விட்டு விட்டார்னு சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ரெண்டு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிற மனுஷன் தான் தேவனை அங்கே முழு மனதோடு இந்த நாட்களிலே ஆராதிக்க முடியும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை குறித்து இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்கிறீர்கள், ஆனால் இந்த பெரிய காரியமாகிய நீதியை நீங்க செய்யவில்லை, இரக்கத்தை செய்யவில்லை என்று சொல்லி விசுவாசத்திலே இல்லை, உறுதியாக இல்லை என்பதை சொல்லுகிறார் என்று சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த வேதத்தில் சொல்லப்படும் சமாரியனுடைய ஒரு கதை ஒன்று சொல்லி சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். சமாரியா ஒரு நல்ல சமாரியுடைய கதை ஒன்று, அருமையான கத்துண்ட பிள்ளைகளே பாருங்கள். அந்த சமாரியன் போய் இந்த நாட்கள்ல என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த காயப்பட்டு இருக்கிறவனை வந்து பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க ஐயா, போறோன் பாரவன் எல்லாம் ஆசாரியனும் பார்த்துட்டு போறான், எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. ஆனா பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷனாகி ஒரு சமாரியன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நல்ல சமாரியன் அவனுக்கு இந்த நாட்களை அவனை கொண்டு போய் சத்திரத்திலே சேர்த்து அவனுக்கு பணத்தையும் கொடுத்த அந்த சத்திரக்காரனிடத்திலே, நான் திரும்பி வரும்போது இவனுக்கு அதிகமாக நீங்கள் செலவழித்திருந்தால் அந்த காசை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு பொறுப்பு ஒப்புவித்து விட்டு போகிறதை பார்க்கணும். அவருடைய அவனுடைய கதையை பாருங்கள், அவன் இரக்கம் காட்டுறான். அதுல பார்க்க வேண்டிய காரியம் என்ன, அவனுக்குள்ளே அந்த இரக்கம் இருக்கிறது, அவனுக்குள்ளே நீதி இருக்கிறது, நீதி செய்ய வேண்டும் இரக்கம் இருக்கிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்திரம் யாரு, நல்ல சமாரியா. ஆனால் இவங்கள் என்ன செய்கிறான் சொல்லி, அந்த பரிசேயர் இந்த நாட்களே இவங்கள் இப்படியாக செய்யப்படுகிறதா ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த நாட்களே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்க என்னதான் காரியம் செய்தாலும் உங்களுக்கு ஐயோ. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்க எல்லாம் செய்யறீங்கப்பா, நீங்க தசவா கொடுக்க வேணும்னு சொல்லி நிக்கிறீங்க, ஆண்டோடு ஆலயத்துக்கு காசு கொடுக்க வேணும், அதை செய்ய வேணும், இதை செய்ய வேணும்னு நிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களிடத்துல நீதி இல்லையே. ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்து நீதியாக இந்த நாட்களை நீங்கள் சரி கட்டுறது இல்லையே. ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை விழுந்து போயிருக்கிற மனுஷனுக்கு நீங்க இரக்கம் செய்கிறது இல்லையே. அது மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசம் இந்த நாட்கள் எங்கே போய்விட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ல. அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களை வாழ்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இப்ப கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எல்லாரும் இந்த நாட்களே கிறிஸ்தவர்கள் அல்ல, இன்றைக்கு எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுந்தரற்றாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நியமனம், வேதத்திலே ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் அவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். நல்லது. ஆனாலும் அதற்கு பின்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் நீதியை செய்ய வேண்டும், இரக்கத்தை செய்ய வேண்டும், அந்த விசுவாசத்தில் இந்த நாட்களில் உறுதிப்பட வேண்டும். இப்ப நாங்கள் ஆண்டவரை சுந்தரராஜராக ஏற்றுக்கொண்டுட்டு சர்ச்சுக்கு போய் ஆலயத்துக்கு போய் காசை போட்டு அது அதே காரியத்தை செய்துவிட்டு நாட்களை பாருங்கள், உடைய காரியங்களை போட்டு பாருங்கள். இன்றைக்கு அநேக சபையில் நடக்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு தசமபாவம் யாரு கூட கொடுக்குறானோ அவனை ஊழியக்காரனாக்கிடுவாங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் குலகாரனா இருந்தாலும் சரி அவனை ஊழியக்காரனாக்கி விட்டுருவாங்க. இதான் நடக்கிற காரியம். என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு சபையில என்னத்தை பாக்குறாங்கன்னு சொன்னா, வருமானம் எவ்வளவு என்பதுதான் இன்றைக்கு பாக்குறாங்களே ஒழிய, இந்த நாட்கள்ல ஆவிக்குரியவன் என்று சொல்லி காரியத்துல இன்றைக்கு இல்லை. அருமையான கத்துக்கள். அப்படியானால் இன்றைக்கு அப்படி என்று பார்க்க போனால், இன்றைக்கு யார் பரவ ஒரு ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரத்துக் கொள்வார்? முதலாவது ஆண்டு கத்துடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வழியிலே நமக்கு என்னென்ன பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும். ஒரு பாடசாலைக்கு போறாங்க, ஒரு குழந்தையை கொண்டு போய் இந்த நாட்களை விடுறாங்க, நேசரி கிளாஸ்ல விடுறாங்க. நேசரி கிளாஸ்ல விடுறதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க டீச்சர் மே, இப்படியாக செய்ய வேண்டும் இந்த காரியங்கள் சொல்லி. அப்படியே அந்த புள்ள வளர்ந்து நேசரி முடிஞ்சு பிறந்து ஸ்கூலுக்கு போக வழிக்கிட்ட பிறகு அந்த காரியத்தை இந்த நாட்களே கற்றுக்கொள்ளுவான். ஆனால் அந்த ஸ்கூல்ல இந்த நாட்கள்ல அந்த காரியத்தை தொடர்ந்து அவருக்கு கற்றுக் கொடுக்காத நிமித்தம் இந்த நாட்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளோடு மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து வந்த நாட்கள்லே வழி தவறி இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு குழப்படியான காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே போகக்கூடிய சாத்தியம் கூறாக இந்த நாட்களே இருக்கிறதா எனக்கு கத்துடப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே வருகிற வேளையிலே நாங்கள் எப்படியாக ஆராதிக்க வேண்டும், எப்படியாக ஜபிக்க வேண்டும், எப்படியாக தேவனை தேட வேண்டும், அதாவது தேவனை எந்த நோக்கத்தோடு தேட வேண்டும் என்பதை குறித்து நாட்களிலே அங்கே கற்றுக் கொடுக்க வேண்டும். சர்ச்சில் பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்களையா, பைபிள் ஸ்டடி என்னத்தை சொல்றாங்க பைபிள் ஸ்டடியில, பைபிள் ஸ்டடியில வந்து நாட்களே அநேக ஆலயங்கள்ல பார்த்திருக்கிற இந்த நாட்களே வந்து சாதாரணமா சண்டேல கொடுக்குற மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. அப்படி அல்ல, பைபிள் ஸ்டடின்னு சொன்னா வித்தியாசம். பைபிள் ஸ்டடி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற கரும்பொருள் என்ன என்பதை எடுத்து நாங்கள் வெளியாலே பார்க்க வேண்டும். அந்த கரும்பொருள் என்ன என்பதை எடுத்து வெளியாலே பார்த்து அதை ஜனங்களுக்கு இந்த நாட்கள் அங்கே வெளிப்படுத்துகிற வழியிலே தான் ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வருமே ஒழிய இந்த நாட்களே மற்றும்படி ஜனங்களுக்குள்ள உணர்வே வராதையா. இன்றைக்கு ஆலயத்துல பாருங்க, இன்னைக்கு என்னத்துக்காக அந்த நாட்களை பாருங்க, ஜனங்கள் இன்றைக்கு விசுவாசிகள் ஏமாந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே இவங்களுடைய போதகம் அப்படியான போதகமா இருக்கிற படியினால் இந்த நாட்கள்ல விசுவாசிகள் இந்த நாட்கள்ல சொந்தமா இந்த நாட்களை யோசிக்கிறது இல்ல. பாஸ்டர் சொல்றபடி, பாஸ்டர் கொடுக்குற மைண்டின் படிதான் இந்த நாட்களை காரியத்தை செய்வாங்களே. அறிமான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க ஆலயத்துல ஆலயத்துல போதகர் ஒரு சபைக்கு போதகரா இருந்தாருன்னு சொன்னா கடைசியா அவருடைய மகனை கொண்டு வந்து போடுவார் போதவரை, அசிஸ்டன்ட் போதவரை. அதுக்கு பிறகு பார்க்கிற வழியில மறுமானை கொண்டு வந்து போடுவார். அருமையான கர்த்தருக்குள்ள சரி மகன் இல்லையன்னு சொல்லி சொன்னால் மறுமானை கொண்டு வந்து நாட்களை போட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த ரொட்டேஷனுக்குள்ளே அந்த நாட்களை இருந்து வருவார்கள் ஒழிய அங்கே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதோ தேவனுடைய காரியத்தை செய்கிறதோ இந்த நாட்களே அப்படியான காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறது இல்லை. ஜனங்கள்ட்ட இந்த நாட்களை புடுங்கி காரியங்கள் செய்கிறபடினால் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் நீதி இல்லை, நியாயம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல இரக்கம் இல்லை. ஆனால் ஜனங்கள் இந்த நாட்களை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் எப்படி விசுவாசிக்கிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அது வித்தியாசமான ஒரு விசுவாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்கள் இருக்கிற வழியிலே அவன் அங்கே மறித்தால் அந்த இடத்திலே அந்த விசுவாசி எந்த இடத்திலே போய் சேருவான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரத்துல போய் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், இந்த நாட்களே உனக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன். எனக்கா வேதத்தை தந்தேன்னு சொன்னால் நீ வேதத்தில் உள்ள காரியங்களை நீ கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை தந்தேன். பாருங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக நடக்கிறார்கள், வணங்கா காலத்துள்ள ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலை இந்த நாட்களை ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்குள்ளே தெரியவில்லை. அவர்களுக்குள்ளே இருந்த ஆசாரியர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ளே இந்த ஜனங்களுடைய நோக்கங்கள் இந்த நாட்களே தெரியவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலை தெரிந்த நிமித்தம் தான் மோசேயை ஏற்படுத்தி மோசே மூலமாய் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். அப்ப 10 கற்பனைகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த நாட்களிலே தலைவர்களாகத்தான் நடந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க, நோவாவின் காலத்திலே ஒரு காரியம் நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால உலகம் அழிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக பாருங்கள் இந்த நாட்கள், அதுக்கு முன்பாக சற்று காலத்திலே பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய காலத்திலே அவர்கள் அங்கே இந்த நாட்களில் அவர்களுக்கு எந்த விதமான நியாயப்பிரமாணமோ எந்த விதமான காரியமோ இந்த நாட்களில் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களில் தேவனுடைய சத்தத்தை மீறினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் தோட்டத்திலே பெரிய காரியம் செய்யல, இப்படியான காரியத்தை செய்தால் அவள் கொடுத்தால் வாண்டிச்சா அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாண்டவர் செய்திருக்க வேண்டும் என்ன, ஏவாளை தூக்கி இந்த நாட்கள் ஏதும் தோட்டத்துக்கு புறம்பாக எறிந்து விட்டு ஆதாம் என்ன செய்திருக்கணும், ஆதாம் இங்க வாப்பா நீ இங்கே இரண்டு சொல்லி இந்த நாட்கள் சொல்லி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ரெண்டு பேரும் கெட் அவுட். ஏனண்டா இவ கீழ்படிய இல்லை, ஆனா அதே மாதிரி இவ கொண்டு வந்து கொடுத்த காரியத்தை நீ ஏன் கேட்காம கொள்ளாம இந்த நாட்களை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி இந்த நாட்களை நீயும் அந்த தண்டனைக்குரிய வந்தான்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய சமூகத்தை விட்டு வெளியால போங்கன்னு சொல்லி சொல்லி ஆச்சரியமான கர்த்தருடைய பிள்ளைகள். ரெண்டாவதாக இவங்க சாப்பிட்டுட்டு பாருங்கள் இந்த நாட்களே போய் மரங்களுக்கு கீழே ஒளிச்சு இலசடிகளால மூடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு சொல்லி. ஆனா பாருங்க ஆதாமே எங்கே இருக்கிறாய்னு சொல்லுகிற வேளையிலே அங்கிருந்து சத்தம் வரையிலே நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறார் என கத்துடைய பிள்ளைகள். ஏன் நீ மறைந்திருக்கிறாய் என்று கேட்கிற வழியிலே ஆதாம் அந்த இடத்திலே எந்த மறுமொழியோ ஏவாள் அந்த இடத்திலே மறுமொழி சொல்லவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. உடனே ஆண்டவர் தான் கேட்கிறார், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தியா என்று சொல்லுகிற வழியிலே தான் அந்த உண்மை வலிக்கிறது என்று பாருங்கள். இந்த நாட்களிலே பொய்யான காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த இந்த சூழ்நிலையில இருந்து இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்கே இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தார்கள், தேவனோடு பேசினார்கள், தேவனோடு நடந்தார்கள் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கும் அவர்களுக்கும் இந்த நாட்களில் எப்படியாக இருந்தது, இடவழியாக இந்த நாட்களை கொஞ்ச நாள்லேயே வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தான் இன்றைக்கு சபைகளுக்கு நடக்கிற காரியம், இன்றைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள இடவழி இன்றைக்கு அங்கே நீண்டி விட்டது அருமையான கர்த்தருடையவர்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒன்றையும் காணவில்லை, கர்த்தர் ஒன்றையும் பார்க்கவில்லை என்று செயல்பட்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அருமையான கர்த்தருடையவர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலையில தான் இரண்டாவது காரியத்திலே அவர் கூப்பிட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறார், ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த மிருகத்தினுடைய தோலை அவர்களுக்கு உடுத்து வீச்சு வெளியாலே போங்கோன்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இன்னத்தோடு போகிறாள், சாபத்தோடு போறான்னு சொல்லப்படுது. அப்ப இதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 அத்தியாயம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட சொற்ப காலத்திலே நோவாவை சந்திக்கிறார், நோவாவை ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நோவா மூலமா இந்த நாட்களில் என்ன செய்கிறார், ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்குறாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏன் இந்த சம்பவங்கள் நடக்கிறது என்று பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களை ஜனங்கள் நீதியை செய்கிறதும் இல்லை, இரக்கத்தை செய்கிறதும் இல்லை, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையான விசுவாசம், அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையின் போது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதன் நோக்கம் என்ன, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் எப்படியான சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, இன்றைக்கு நாங்கள் அந்த ஆண்டவர் அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த நாட்களிலே அந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள்ள இருக்கிற இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இன்றைக்கு 60-70% இந்த நாட்களில் குறைஞ்சு போச்சு ஐயா. இந்த கொரோனாக்கு பிறகு இன்றைக்கு துண்டாய குறைஞ்சு போச்சு. இன்றைய பாருங்கள், ஆராதனை நடக்குதான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை, எல்லா இடங்களிலும் ஆராதனை நடக்குதான் அங்கே இங்கே. ஆனால் அந்த பெந்தேகோஸ் நாள் நடந்த, அதாவது அப்போஸ்தலர் 2:21 சொல்லப்பட்ட காரியத்தின்படியும், யோவேல் 2:22 சொல்லப்பட்ட காரியத்தின்படி, இந்த கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன்னு சொன்ன அந்த அபிஷேகம் நாட்களே எங்கே, அந்த அனோயிண்டிங், அதாவது இந்த நாட்களே தேவனுடைய அனோயிண்டிங் இந்த நாட்களே எங்கே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைய பாருங்கள், ஜனங்கள் இன்றைக்கு விசுவாச துரோகிகளாக இந்த நாட்களே மாறிவிட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அதான் நடக்கிற காரியம். அதனால பாருங்கள், இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த வார்த்தையில பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரையே. மாயக்காரர் யாரு? வேத பாரகர். வேத பாரகர் பிடிச்ச சத்தம் சொல்லப்படுது. அருமையான கத்துள்ள பரிசேயரே, பாருங்கள் பரிசேயர். இரண்டாவது, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி இதை செய்கிறீங்க ஐயா. என்னடா தசமபாகம் கொடுக்கணும் என்றா 10 கற்பனையில் சொல்லப்பட்டது. முதல் பொருளை கொண்டு வான்னு சொன்னோன்னு இந்த நாட்கள் இருந்து மாதத்தில் உள்ள முதல் காரியத்தை கொண்டு போறீங்க, நல்லது இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அருமையான கத்துடன் பாருங்கள், எல்லாவற்றையும் சொல்லி வெந்தயம் எல்லாவற்றிலும் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் செய்கிறீர்கள், ஆனால் நியாய பிரமாணத்திலே அதாவது கற்பித்திருக்கிற அதாவது விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இப்ப இந்த வசனத்தை விட்டு பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டை கொண்டு வந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக புதிய ஏற்பாட்டில் இணைக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே 10 கற்பனைகளை என்ன செய்தார், 2 கற்பனை ஆக்கினார். இப்ப நாங்க 2 கற்பனை ஆக்கினோம்ல, உங்களுக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷம். என்னடா 2 கற்பனை தான் ஐயா, உன் தேவனாய கத்திரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் விசுவாசம் என்று சொல்லி சொல்லப்படுற. அருமையான கத்திரை, இரண்டாவது அன்பு கூறு என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இப்ப என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த வார்த்தையை தான் பார்க்கிறோமே ஒழிய அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற மறைவான பொக்கிசத்தை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கவில்லை. ரொம்ப கவனமாக இரண்டாம் தரம் சொல்லுகிறேன், நாங்கள் வார்த்தையை தான், we are going to listen the word of God, பட் ஆனா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம், அதுக்குள்ள இருக்கிற மறைபொருள், அதுக்குள்ள இருக்கிற கரும்பொருளை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறது இல்லை. அதனாலேதான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாதபடி விழுந்து போகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, 2 கற்பனைகளையும் 10 கற்பனை அடங்கி இருக்குமா இருந்தால், அந்த 10 கற்பனைக்குரிய காரியங்கள் இந்த நாட்கள் இந்த 2 கற்பனைகள் இருக்கிறபடினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இந்த நாட்களே நடந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் இந்த 10 கற்பனை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அருமையான அன்பு பிள்ளைகள், ரொம்ப கவனமாக கேளுங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, உன் சத்ருவை சிநேகிதி என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய சிநேகிதனை சிநேகிதி என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சர்ச்சுக்கு போனா நல்ல நமக்கு தெரிஞ்ச நல்ல பழகின விசுவாசியை பார்த்துட்டு அவரோட நல்ல தோளில் கை போட்டுக்கொண்டு அவரை தான் கூப்பிட்டு சாப்பாடும் கொடுத்து காரியங்களை செய்து நாட்களே போது ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லி அப்படியே வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நாட்கள் இன்னுமா ஒரு கஷ்டப்படுகிற விசுவாசியை கண்டார், அவனை கூப்பிடுறதும் இல்லை, பிரதர் எப்படி இருக்கிறீங்களா என்று கேட்கறதும் இல்லை. நம்முடைய வேலையை பார்த்துட்டு இந்த நாட்களே போய் என்னன்னா, நாங்கள் பெருமை ஃப்ரைட் அருமையான கத்துடைய, எங்களுடைய பெருமையிலே அப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்து கொள்வோம். ஆனா சொல்லிக்கொள்ளும் இந்த நாட்கள், நான் ஹம்புள் மான் ஐயா, எங்களுக்குள்ள ஒரு பெருமையும் இல்லை ஒன்றும் இல்லையோன்னு சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா நடக்கிறது முழுக்க இந்த நாட்களே பெருமை நமக்கு இல்லை, இரக்கம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நீதி இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லை என்பதை இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கட்டிக் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே கிறிஸ்துக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 10 கற்பனை 2 கற்பனை ஆக்கிவிட்டார்னு சொல்லி இந்த நாட்களே நாங்கள் சந்தோஷப்படுகிறதை விட அந்த 2 கற்பனைக்குள்ளையும் மறைந்திருக்கிறது என்ன என்பதை அறிந்து கொள்ளவன் இதுதான் ஐயா வேதத்தை அறிகிற அறிவு என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உடைத்து பார்க்க வேண்டும். பாருங்கள், மோசே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் உள்ளத்திலே, ஆனால் இவர் அடிச்ச. ரெண்டாவது ஆண்டவர் அடிக்க சொல்லி சொன்னார், அடிச்சார் அருமையான கர்த்தர். அப்ப கண்மலையை பார்த்து இந்த அதாவது ஆண்டவுடைய இந்த வார்த்தையை அடிச்சால்தான் அதிலிருந்து என்ன வரும், ஜீவ நீர் வரும் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்கள் உடைச்சு பார்த்தால்தான் அதுக்குள்ள இருந்து பொக்குஷம் இந்த நாட்களே வெளிப்படுமே ஒழிய, மேல வந்தோன்னு இந்த நாட்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறனா கர்த்தருடைய அதாவது அவருடைய நிலையில் தங்குவேன் என்று சொல்லி வாய்ச்சி போட்டு போறதுல இந்த நாட்களே ஒரு பிரயோசனமும் இல்லை. முதலாவது பார்க்கணும் என்னையா உன்னதமானவர் மறைவிட்டா யார் அந்த உன்னதமானவர், எப்படிப்பட்டவர், ஏன் இந்த இடத்துல உன்னதமானவர் என்று சொல்லி இந்த நாட்களே போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆண்டவரை தேடருக்கு நன்மை. அப்ப சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுது. அது ஏன் அப்படியாக சொல்லப்பட்டது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? சிங்கம் யார்? சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த மிருகம். அப்படியாக இருக்கிற அந்த சிங்கம், அந்த சிங்கத்தினுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் குட்டிகள் எப்படியா இருக்கலாம், தாட்சி அடைந்து போய் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறதாம், அங்கே அந்த பட்டினியா இருக்கிறார்களாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய பாருங்கள், ஆண்டவரை தேடுகிற உனக்கும் எனக்கும் அந்த நன்மை குறைவடையாம இந்த நாட்களை இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே தேடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறோம் சொல்லி சொன்னால், நமக்குள்ளே எந்த விதமான நன்மைகளும் அங்கே குறைவடையாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்றது. அப்படியானால் அந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஐயா. சும்மா சங்கீதம் 34:10 வாய்ச்சி போட்டு பெருமையாக இந்த நாட்களில் ஒரு வாக்கு தத்தம் எடுத்துக்கொண்டு போறதில்லை, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே இருக்கிற காரியத்தை நீ அறிஞ்சால்தான் அந்த வாக்கு தத்தம் உனக்குள்ளே கிரியை செய்யும். இன்றைக்கு நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சங்கம் இணையத்தூடாக லெசி ஐயாவுடைய காரியங்களுக்கு நாங்கள் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறோம். ஆனா ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் தியானிக்கிற வேலையிலே பாருங்கள், சாமத்தில் தியானிக்கிற வேலையிலே கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவேன், சில வேலையில அந்த வாக்குத்தத்தை கொடுத்து விட்டு நான் திரும்ப அதை ஏதாவது அதை அழிச்சிட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி சொன்னால் வெளிப்பாடு வித்தியாசமாக வரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வெளிப்பாடுகள் வருகிற வேலையில அந்த வெளிப்பாட்டை இந்த நாட்களை சொல்லுகிற வேலையில தான் அந்த அதாவது அந்த வெளிப்பாடுகளை கேட்டு நல்லெல்லத்திலே விழுந்த விதைகளைப் போல் இந்த நாட்களை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வறுமை ஒழிய மற்றும்படி வருவோம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாட்களை வருங்கள் இன்று வரைக்கும் இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறாள். ஆனால் கர்த்தருடைய வழியிலே தான் இன்றைக்கு நான் நடக்கிறேன். ஏனென்று சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சில காரியங்கள் இருக்கிறது நான் எனக்கு எவ்வளவு பெரிய அதாவது பொறுமதையான காரியங்கள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இல்லை. ஏனென்னு சொன்னால் ஆண்டவருக்கு அந்த காரியம் சித்தமா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு விருப்பமா இருக்க வேண்டும். ஆண்டவர் விருப்பமா இருந்தால் தான் அந்த காரியத்தை நாங்கள் ஏற்று நடக்கலாமே ஒழிய மற்றும்படி எந்த காரியமும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேலை வேணும்னு சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், ஒரு நிமிஷம் இந்த நாட்களை கண்ண மூடி ஜபிக்கிற வேலையிலே அடுத்த நாள் 3rd நாள் 4th நாள் வேலையை தருகிறது தேவன் தயாரா இருக்கிறார். ஏனென்னு சொல்லி சொன்னால் கர்த்தருக்கு தெரியும் அந்த காரியங்கள். இந்த ஒரு சிலர் நாட்களை பாருங்க சில காரியங்களுக்கானே காத்திருப்பாங்க, காத்திருந்தா வருஷக்கணக்கில் காத்திருப்பாங்க. ஆனா அந்த காரியம் இந்த நாட்களை நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது உனக்கும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் எவ்வளவாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்க, அந்த ஸ்பேஸ் எவ்வளவு இடைவெளியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதுக்கு மேலாக இருக்கிறது அவருடைய கிருவை என்று சொல்லுகிற வேலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருவைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நுழைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்ப தேவனை ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களே பாருங்கள், சும்மா போய் ஆலயத்துல போய் கையை உயர்த்தி இந்த நாட்களே வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று கையை தட்டி பாட்டு போட்டு படிச்சுட்டு வாரு இல்லை. முதலாவது ஆலயம் சவுத்துல போய் அங்கு வா, அதாவது ஆண்டவர் ஜனங்களை பார்க்காம ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருடைய கல்வாரியை நோக்கி பாருங்க. கல்வாரியை நோக்கி பார்த்து இந்த நாட்கள்ல கல்வாரியில உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தி உன்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக, அதாவது அவர் இந்த நாட்களை சாபங்களுக்காக தன்னுடைய சில்லு தலையிலே சில்லு அதாவது முள்முடியை தரித்த அந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாட்கள்லே நோக்கி பாருங்கள். அவர் வரப்போற ராஜாதி ராஜாவாக வரப்போற அவரை நோக்கி இந்த நாட்கள்ல பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கற்கக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியாக நாங்கள் இன்றைக்கு பார்த்தவரை ஆராதிப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பொதுவாக விசுவாசிகள் என்று சொல்லவில்லை, இந்த மத்தேயு 23:23 வசனத்திலே மாயக்காரராகிய வேதபாரகரை நிறைய பேர் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. மாயக்காரர் என்ன மாயமானம் தானே, ஏண்டைக்கு இந்த எல்லாம் மாயமானத்திலான் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன காரியம் செய்தால் மாயமாய்த்தான் அந்த காரியங்களை செய்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை குழப்பி விட்டு காரியங்களை செய்து விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்துடும். அருமையான கத்துடைய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இப்ப ரெண்டு காரியத்தை ஏன் ரெண்டு பேரையும் ஒப்பு கொடுக்கிறான்னு சொன்னால் பரிசேயருடைய சுவாவம் எப்படி வேதக்காரருடைய வேதபாரருடைய சுவாவம் எப்படி என்பதைத்தான் ஆண்டவர் அந்த நாட்களிலே கண்காணித்து கொண்டு வந்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே வேதபாரர் இருந்தவையா இல்லையா? இருந்தவை. வேதம் தெளிவா சொல்லுது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப வேற என்ன சொன்னால் எருசலேம் ஆலயத்திலே அந்த வேதபாரர்கள் தான் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்கள் அந்த தோராவை வாசிக்கிறதும் காரியங்களை செய்கிறதும் இப்படியான காரியங்கள் இனி கண்டபாட்டுக்கு மற்றவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு இந்த நாட்கள் விட மாட்டார். இதான் நடந்த பிரச்சனை. ஆண்டவர் அங்க போயிட்டு குருடன் கண்ணில்லாத குருடனை கண்ணை கொடுத்தோன்னு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டுது. இங்க பாருங்கப்பா, நாங்க இவ்வளவு நாடு இருந்து ஜெபம் பண்றோம், ஒருதனுக்காவது கண்ணில்லாதவனுக்கு கண் கொடுக்கலையே நாங்கள் இந்த நாட்கள், இது எப்படியாக முடியும்? இவரை விட்டால் பிரச்சனை. இவர் எங்களை பாருங்க அவங்க

இந்த இடத்திலே உணர்த்துக வியங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த 28வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், இந்த மத்தேயு 23 அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்றது, அப்படியே நீங்கள் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்றும், பாருங்கள், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்றும் புறம்பே அங்கே காணப்படுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுவீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப உள்ளத்திலே என்ன நிறைந்திருக்கிற இவர்களுக்குள்ளே? அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாயம் நிறைந்திருக்கிறது. மாயமாலமால உலகம் ஐயா, வாழ்வே மாயம், உலகமே மாயம். இன்றைக்கு அதான் அந்த நாட்களை பாருங்கள், சாலமோன் ஞானி பாடினார் அந்த நாட்களை பாருங்கள், உன்னத பாடல், எல்லாம் மாயம், சூரியனுக்குள்ளே காண்கிறது எல்லாம் இந்த நாட்களிலே மாயம், மனுஷனா பிறந்தது மனுஷனே மாயம் ஐயா, எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் படைச்சிருக்கிற அவனுடைய வாழ்க்கை எல்லாம் மாயத்திலே தான் போய் கொண்டிருக்கும். அப்படியே அது ஒரு நிலையில்லாத வாழ்க்கையாக அந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்கும். மறைமான கத்துடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்து வையுங்க, எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்து வச்சு இந்த நாட்களே கடைசியாக போய்க்குள்ள ஒரு செல்வம் கூட கொண்டு போக முடியாது, எல்லாம் விட்டு தான் போகணும். கையில திருமணத்துக்கு மாத்தின திருமண மோதிரம் கூட நீங்க போட்டு கொண்டு போகல, அருணா கொடி கூட அன்றைக்கு ஒன்றும் கொண்டு போகிறாரு. எப்படி தாயினுடைய வயிற்றிலே உரிமையா வந்தீர்களோ அப்படியே இந்த நாட்களே உரிமையாகத்தான் இந்த நாட்களே செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுவீர்கள், உள்ளத்திலோ மாயமானத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, பாருங்கள், நீதிமான்களுடைய சமாதிகளை என்ன செய்கிறார்களாம்? சிங்காரிக்கிறார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த அந்த அருமையான ஆராதனை செய்வதற்கு அங்கே இந்த ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படியான ஆராதனைகளை செய்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இந்த 23வது வசனத்திலே வாசித்தபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே வேதம் சொல்லுகிறது, நீதியும் இரக்கமும் விசுவாசத்தும் இல்லாதபடி இந்த நாட்களே ஆலயத்திலே பாருங்கள், அங்கே அதாவது வேதபாரகர்களா இருந்தாலும் சரி, பரிசேயர் யாராவது முன்னுக்கு நின்றாங்கன்னு சொன்னால் நீங்க ஆராதிச்சா அந்த நாட்களை அந்த இடத்துல ஆராதனை விளங்குமா? அதான் பார்க்க வேண்டும் முக்கியமான காரியத்தை. அப்ப ஆலயம் கூட அந்த நாட்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள வேதம் சொல்லுறது பாருங்கள், சங்கீத புத்தகத்திலே என்டர் ஹிஸ் கேட் தேங்க்ஸ் கிவிங், அதாவது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் செல்லும்படியாக சொல்லப்படுகிறது. இதுதான் ஆராதனை. அப்படியானால் நாங்கள் வீட்டிலே இருந்து ஆராதித்து காரியங்களை செய்துவிட்டு அங்கே புகழ்ச்சியோடும் அந்த அதாவது அந்த நாட்களே அவருடைய சமூகத்திலே அந்த நாட்களே அங்கே செல்லுகிற வேளையிலே தான் அந்த ஆலயத்துக்குள்ளே கதவுக்குள்ளே காலடி வைக்கிற வேளையிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மையில் இறங்குகிறதை உணரக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய செய்து பாருங்க, நீங்க ஆராதனை செய்து நல்லா ஓஷி பண்ணிட்டு சேர்ச்சிக்கு போய் பாருங்க, நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. நீங்க சேர்ச்சிக்கு போய் காலு உள்ளுக்குள்ள வைக்கிற வேளையிலே உங்களை பரிசுத்தாவியான தடவி இந்த நாட்களே அனைத்து இந்த நாட்களே அங்கே நீங்க போய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற வேலையிலே பாருங்கள், ஆராதிக்கிற வேலையிலே உங்களுக்கு இவ்வளவு பாட்டு விளங்குதோ பாட்டு விளங்குகிறே அபிஷேகம் இறங்கும் ஐயா. நமக்கு வேறு ஒன்று நமக்கு தேவை, என்ன தேவை? அபிஷேகம் தேவை. இந்த நாட்கள் பாட்டு விளங்க வேண்டும் என்ற காரியம் இல்லை. பாருங்கள், பெந்தேகோஸ் நாள்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 120 பேர் இருந்தாங்க, 120 பேர் இருந்த இடத்துல பாருங்கள், அந்த 120 பேர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வித்தியாசமான பாசையைத்தான் பேசினாங்க. ஒருவன் பாதின பே பாசை ஒருதனுக்கு விளங்கே இல்லை. பாருங்கள், அந்த இருந்த 120 பேருக்குள்ளே இருந்த அவர்களுக்குள்ளே ஒருவர் பேசின பாசை ஒருவருக்கு விளங்கே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருந்த மற்ற ஜனங்கள் சொல்றாங்க, இவங்க எங்கட பாசையை பேசுறாங்களே ஐயா, இது எப்படியாக முடியும்? இதுதான் அந்த ஆராதனை அருமையான கத்து, வேர்ஷிப் அருமையான கத்துடைய பிள்ளை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாட்களே வர வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், அப்ப அதனாலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனை விட்டு இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே தூரமா இந்த நாட்களே விலகி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், உண்மையான வழிபாட்டுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாட்களே தடைகள் இந்த நாட்களே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் மார்க்கு 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம்
ஏழாவது அதிகாரத்திலே நாங்கள் மறுபடியும் இந்த நாட்களை பார்க்கிறவர்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ஐந்தாவது வசனத்திலே இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும், அப்பொழுது அந்த பரிசு

0: வேதபாரர்களும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி, ஹலோ, பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களே ஆக இந்த நாட்களே போதித்து வீணாக எனக்கு ஆராதிக்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் அங்கே வேதம் சொல்லுகிறது. மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாக சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த எட்டாவது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு, முதலாவது என்ன செய்கிறாங்க, தேவனுடைய கட்டளைகளை தள்ளி விடுகிறார்கள், மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறதுனால் அங்கே கிண்ணங்களையும் செம்புகளையும் நாட்களே கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அங்கே அனுசரித்து வருகிறீர்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஆராதனையிலே பாரம்பரியத்தை இந்த நாட்களை கை கொள்ளுகிறோம். ரொம்ப கவனமாயிருங்க, வர்ஷிப் டைம் தேவனுடைய ஆராதிக்கிற வேளையிலே பாரம்பரியத்தை கை கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிற வேளையிலே, உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் உன்னுடைய குடும்பத்தையும் உறவினர் எல்லாரையும் விட்டு இந்த நாட்களை நீ வாண்டுகிற சொல்லுகிற வேளையிலே, அவன் வீட்டாரை விட்டு வந்தான், இடத்தை விட்டு வந்தான், இனத்தாரை விட்டு வந்தான், கையில ஒன்னும் கொண்டு வரல, அருமையான கத்துல வெறும் கையோடு இந்த நாட்களை வந்தார் அருமையான கத்துல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாக வந்த ஆபிரகாமை உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக, அதாவது உன்னை நான் நியமிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஆதாரமாக வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் காண்பித்து, இது என்ன கூடுமானால் நீ எண்ணு, இப்படியாக உன்னுடைய சந்ததி பெருகுமன். இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததிக்குள்ளே நாங்கள் நானும் நீங்களும் இந்த நாட்களை பெருகியிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆபிரகாமோடு பேசின அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் அங்கே வேதத்திலே பாருங்கள், அவருடைய சந்ததியிலே இந்த நாட்களிலே குழந்தையாக பிறந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாட்களிலே ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி இந்த நாட்களில் இருக்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய சந்ததியாக பார்க்கிறோம். எப்படி எனில் ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கனம் பண்ணுவாய் என்று, தகப்பனையாவும் தாயாவும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எதுண்டோ அதை இந்த நாட்களே, அதாவது கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை இந்த நாட்களே தீர்ந்ததென்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது அல்லது தன் தாய்க்காவது உதவி செய்ய அங்கே உட்டாமல் இருக்கிறான் சொல்லிட்டு, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்த நாட்களே வயசான பெற்றோர்களை இந்த நாட்களே தள்ளிவிட்டு இந்த நாட்களே தங்களோட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்களா. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன் கிறிஸ்தவர்கள் தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஏன் அப்படியா செய்கிறான் சொன்னால், இன்றைக்கு ஆலயத்திலே போதிக்கிற போதனை நிமித்தம் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே அவர்கள் தள்ளப்பட்டு வருகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நல்ல போதனை இல்லை, அதாவது அவர்களுக்கு அந்த நல்ல போதனையை கொடுக்கிற வழியிலே தான் அவர்களுக்கு அந்த தெளிந்த புத்தி இந்த நாட்களே வரும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தர், அதைத்தான் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த காலத்திலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் வந்த நாட்களிலே சொல்லி இருந்தார், இப்படியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இவ்விதமா இந்த நாட்கள் இதோ விதமான குற்றச்சாட்டுகள் அங்கே எபேசு சபையிலும் எபேசு சபையின் மீதும் அங்கே சுமத்தப்பட்டது. அவர்கள் ஆலயத்திலே தேவனுடைய வழிபாட்டிலேயே, எனினும் அவர்கள் ஆண்டவரை அதிகமாக இந்த நாட்களிலே உண்மையாக நேசிக்கவில்லை. அருமையான கர்த்தர்களே, யாரு, எபேசு சபைக்கார். இன்னைக்கு எபேசு எங்கே இருக்கிறது, துருக்கி தேசத்திலே, இந்த துருக்கி தேசத்துக்கு கிட்ட இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அவள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே சரியாக இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அங்கே நேசிக்கவில்லை என்பதைத்தான் அந்த வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். எபிரேயரின் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு ஏழு பொற்குத்து விளக்கு மத்திகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிற நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்றும் கண்டறிந்திருக்கிறாய். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், நாலாவது வசனம் சொல்லி முடிக்கிறது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படும். எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறாங்க ஐயா, அவன் கள்ளன் இவன் கள்ளன், இந்த நாட்கள் அந்த ஊழியக்காரன் அப்படி இருக்கிறான், இந்த ஊழியர் இப்படியா செய்யறான், அவன் ஆவியில் இல்லை அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறோமா? ஆனால் பாருங்கள், ஆனால் என்ன காரணம் இந்த நாட்கள்ல ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு இந்த நாட்கள்லே எங்கே, இந்த நாட்கள்ல அங்கே போய்விட்டது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அன்பை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த அன்பு இந்த நாட்கள்லே விட்டு விட்டாய் என்று சொல்லி சொன்னால் அந்த அன்பு எப்படியாக என்றால் உனக்குள்ளே இருந்து அசைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லவ் வந்து எப்படியாக இருக்குன்னு சொன்னால் ஃபோர்சேக்கன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அது உன்னை விட்டு அங்கே அசைக்கப்பட்டு விட்டது. அந்த அன்பிலே நீ நிலைத்திராதபடி இந்த நாட்களில் நீ அசைக்கப்பட்டு விட்டிருக்கிறாய் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரி நீ யாரா இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியில நீ கொண்டிருந்த அன்பு, தேவடத்திலே கொண்டிருந்த அன்பு இந்த நாட்களிலே உனக்குள்ளே அசைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஷேக்கிங்குள்ளே இந்த நாட்களை கொண்டு நீ
1: பயங்கரமா ஞானமா செயல்படும்.
0: ஹலோ,
1: ஹலோ,
0: ஆமென். இந்த வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வெளிப்படுத்த 2:1 இந்த 5 வரையும் பார்க்கிற வேளையிலே நீ எந்த நோக்கத்திலே இந்த நாட்களை எப்படியாக தேவனை ஆராதிக்கிறாய் என்ற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் 4 நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இந்த நாட்களை விட்டு விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அதே வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த அன்பு எப்படியாக என்றால் உனக்குள்ளே இன்றைக்கு அசைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்றது 2 நீ இன்ன நிலையிலே இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செவ்வாயில் இல்லையாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை இந்த நாட்களை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அசைக்கப்பட்டவர்களாய் ஆதி அன்பை விட்டு விலகி அசைக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களே இருக்கிற வேளையிலே எப்படி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த நாட்களே உண்மையாக ஒரு ஆராதனை செய்ய முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் பாருங்கள், இந்த அதாவது எபேசர் சபைக்கு இந்த நாட்களை சாட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டின்படி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் எப்படி என்று சொன்னால் அதிகமாக அங்கு உண்மையாக நேசிக்கவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் அவர்கள் ஆலயத்திலே தேவனுடைய அங்கே ஆலயத்திலே தேவனை வழிபட்டார்கள், எனினும் அவர்கள் ஆண்டவரை அதிகமாக இந்த நாட்களை உண்மையாக இந்த நாட்களை நேசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே விசுவாசிகளுக்கு இந்த நாட்களிலே பவுல் கொடுக்கும் எச்சரிக்கை என்னால் தங்கள் பாவ வழிகளிலே இருந்து அவர்கள் விலகாமல் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இந்த நாட்களில் ஒன்று கூடியிருக்கும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த நாட்களில் சரியானபடி அங்கீகரிக்காமலும் இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் மீது அந்த நியாய தீர்ப்பை இந்த நாட்களை வரிவித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்தின் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 11 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் 28 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண, ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்குத்தானே ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதிஸ்தர்களும் மாநிலர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அங்கே இது தேவனுடைய பந்தியா இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே அவருடைய சரீரமாகிய சபையை இந்த நாட்களில் குறித்து இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம் இந்த வார்த்தை அங்கே பவுலடிகள் இந்த நாட்களில் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான முதலாவதாக நாங்கள் எங்களே இந்த நாட்களை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் சோதித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளுவோமா இருந்தால் தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த 27 வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே இப்படி இருக்க அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்தவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றமாயிருப்பான். அப்படியானால் கர்த்தருடைய ஆராதனைக்கு நாங்கள் செல்கிற வேளையிலேயே நாங்கள் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம், எப்படியாக ஆராதிக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் என்ன நோக்கத்தோடு ஆராதிக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய நோக்கங்கள் வித்தியாசமான நோக்கங்கள் ஐயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலேயே நாங்கள் எப்படியாக அவரை ஆராதிக்கிறோம், எப்படியாக அவரோடு ஏற்படுகிறோம், எப்படியாக அவரோடு பேசுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய இருதயங்கள் தேவனோடு இந்த நாட்களே நல்லுறவு நல்லுறவன் இருந்தால் இந்த நாட்களே மட்டுமே நம்முடைய ஆராதனை இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ளுவார் என்று இந்த நாட்களே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே யாக்கோபின் புத்தகத்துக்கு இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் புத்தகம் 4 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனிடத்திலே சேருங்கள். எப்படி என்ன சொல்லப்படுகிறது? தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை இந்த நாட்களே சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவது. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை இருமனத்தோடு இந்த நாட்களை ஆராதனை நடக்கிறதா? இதுதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற ஆலயத்தில் போய் எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன நோக்கத்தோடு இந்த நாட்களை ஆராதிக்கிறோம்? இன்றைக்கு பாருங்கள் ஆலயத்துக்கு, இன்றைய பாருங்கள் ஆண்டவருடைய ராட்சியம் இன்றைய பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றேன்னு சொன்னால் சத்தியத்தை சொல்லி கூடி கொண்டு வார். என்னன்னு சொன்னா, நீ ஆண்டவர் ஆண்டவர் வந்தா ஆண்டவர் வேலையை தருவார், அதை தருவார், இதை தருவார்னு சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படி அல்ல, அது தவறான சத்தியம். ஆண்டவரிடத்துல வந்தால் உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே ஒழிய ஒரு ஒன்றும் இல்லை. உன்னுடைய ஆத்துமாவுக்கு விடுதலை கிடைக்குமே இருந்தா அந்த நாட்களே மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களே உனக்கு ஓட்டோமேட்டிக்காக அந்த நாட்களே வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் மரணப்படுக்கையில் இருந்த வேளையிலே என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை தந்த தேவன் இந்த நாட்களை பாருங்கள். ஆனால் அந்த விடுதலை தந்து இந்த நாட்களை குறிப்பிட்ட நாளையில பாருங்கள், என்னிடத்திலே அடுத்த நாள் இந்த நாட்களை ஆகாரம் வாங்குவதற்கு கூட இந்த நாட்களை பணம் இல்லாத நிலைப்பாட்டுக்களை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை ஜோம் பண்ணினோம், நானும் என்னுடைய மனைவியார் ஜோம் பண்ண வேளையிலேயே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் ஆலயத்துக்கு போறதுக்கு வழிகளையும் ஏற்ற விதமாக இந்த நாட்களை திறந்தது மட்டுமல்ல, அந்த இடத்துல நாங்கள் உணவு உட்கொள்ளும்படியாகவும் தேவன் இந்த கிருவியை செய்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய கிருவி என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் ஆண்டவருடைய காரியம் கடைசி நிமிஷம் மட்டும் விட்டுருவார், கடைசி செகண்ட் மட்டும் விடுவார் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய மகன் என்ன செய்கிறான்னு சொல்லி இப்ப யோவை எடுத்து பாருங்க, யோவுக்கு கடைசி செகண்ட் மட்டும் யோவு நிற்கிறார். எல்லாம் போயிட்டுது, புள்ளியல் போயிட்டாங்க, ஒட்டாங்கல் போயிட்டது, குதிரை போயிட்டது, கிடந்த காசுகள் சொத்துக்கள் பணம் ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த நாட்களில் போயிட்டுது. கடைசியாக பார்த்தா யோவும் இந்த நாட்களில் இனி நடமாடி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இந்த நாட்களில் சர்றத்தில் பலன் இல்லை. சர்றத்தில் எல்லாம் பொக்களம் வந்து எல்லாம் நீர் எல்லாம் படிக்கு இந்த நாட்களில் என்ன சர்றத்தில் பலன் குன்றி போய்விட்டது. யோவை பார்த்தா அந்த நாட்கள் அழகே இல்லாதபடி இந்த நாட்கள் யோ வந்துட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆண்டவர் அப்படியே விட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகள் கடைசி செகண்ட் மட்டும். ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுறது பாருங்கள், யோவு அந்த இடத்திலே ஆண்டவரை குறித்து எந்த விதமான முறைப்பாடோ எந்த விதமான காரியமும் சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார். ஆனால் யோவுடைய நண்பர்கள் வந்துதான் இந்த நாட்களே அப்படி இப்படியாக அந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனாலும் என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கடைசியாக கத்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என் தாசனாகிய யோவுவை கவனித்தாயா? அருமையான கத்துடைய ஏன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களே அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். பாருங்கள் எப்படிப்பட்ட அந்த மனுஷன், பாருங்கள் எப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் தேவனை மறுதளிக்கவில்லை. ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இருந்த காரியங்கள்லாம் அப்படியே இந்த நாட்கள்ல இருந்த நிமித்தம் கடைசி நிமிஷத்துல இந்த நாட்கள்ல பார்க்கிற வழியில பாருங்கள், கடைசி அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது, தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு கேட்டாரா அவரிடத்துல போய், ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்டாரா? வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி இல்லையா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, யோபு எந்த இடத்திலும் அவரிடத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்படியாகவோ ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் அது வேணும் இது வேணும் என்று கேட்கவில்லை. ஆனால் அது கர்த்தராக யோபுவுக்கு அங்கே உகந்து பரிசளிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான். ஆண்டவரே நீங்கள் உண்மையாக இன்றைக்கு நேசிப்பீர்களான, உண்மையாக அவரை ஆராதிப்பீர்களாக இருந்தால் தேவன் பரிசளிப்பார் ஐயா, நமக்கு அந்த பரிசை தருவார். அது விலைமதிக்க முடியாத பரிசா இருக்கும், அதிசயமான பரிசாக அந்த நாட்களில் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், முதலாவது நீங்கள் ஆலயத்துக்கு போறதற்கு முதல் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இந்த நாட்களே ஆலயத்துக்கு போய் இந்த நாட்களே அவரை ஆராதியுங்கள். அந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமை விளங்குகிறது மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை விளங்குகிறது மட்டுமல்ல, தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களே அலையலையா இந்த நாட்களே இறங்கும் ஐயா. கத்துடைய பிள்ளைகள், 120 பேரும் அங்க வந்து சும்மா வரே இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த நாட்களை நீங்க காத்திருங்கப்பா, நான் போய் ஒரு தேற்றவாளர் அனுப்புறேன்னு சொல்லி. அப்ப அந்த கணக்கு வந்தோடன பாருங்க, 120 பேருமே சேர்றாங்க. கணக்கா ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிற, சேர்த்த உடனே அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் கத்துடைய பிள்ளைகளை ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கிற வேளையிலே அபிஷேகம் அப்படி அனல அப்படியே பாருங்கள், அதாவது அக்னிமயமான நாவுகள் அந்த இடத்துல இறங்குறதை பார்க்கிறோம். அப்ப புறஜாதி மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்து திகச்சு போய் இந்த நாட்கள் நிற்கிறாங்க. என்னையா அவங்க நம்முடைய பாசையை பேசுறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்தது, இவங்களுக்கு என்ன காரியம் நடந்தது, என்ன நடக்கிறதுன்றே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அது என்ன, ஒரு உண்மையான ஆராதனை, உண்மையான ஒரு காரியம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று. ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அனுபவத்தை குறித்து கர்த்தரோடும் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த அனுபவம், அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வித்தியாசமாக இருக்கிறது. காட்டுல பாருங்க ஐயா, தாவீது கிண்ணறம் அடிச்சு போஷி பண்ற காட்டுல எத்தனை மனுஷர் இருந்தது, காட்டுல பார்க்க போனா சிங்கமும் புலியும் கரடியும் தான் இந்த நாட்கள் இருந்தது. அப்ப 10 ஆடுகள் தான் இருந்தது அருமையான கத்திரவுகள். ஆனால் தாவீது அந்த இடத்துல ஆராதிக்கிற வேளையிலே அநேக தேவதூர்கள் அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த ஆராதனையை பார்ப்பதற்காக வந்திருப்பார்கள் அருமையான கத்திரவுகளே. நாங்கள் விசுவாசிப்போம் அருமையான கத்துவம். ஏனென்றால் அப்படித்தான் தாவீது தேவனை ஆராதித்த வேளையிலே தான் ஆண்டவர் இந்த நாட்கள்லே தாவீது கேட்கல, இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவா வரப்போன் ஆண்டவரே, என்ன ராஜாவாக்கும் என்று சொல்லி ஆண்டு தாவீது ஜோம் பண்ணல. ரெண்டே பாருங்க, பார்லிமெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு ஜோம் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு, நான் தான் அடுத்த தலைவராக வரணும், நான் தான் அடுத்த இதாக வரணும். ஆனால் தாவீது அப்படி கேட்கவே இல்லை. ஆண்டவர் திடீரென்று பார்க்குற வழியிலே தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்தி இந்த நாட்களே அதற்கு பின்பாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து ரெண்டாவது அபிஷேகத்தை பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே வைக்கிறதை பார்க்கிறோம் அருமைக்குள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிறதுக்கு அருமையான கத்துடையவர்களே வயசு தேவையில்லை. 15 20 ஆராதிக்கணும், 30 ஆராதிக்கணும், 90 ஆராதிப்பாங்க, 100 ஆராதிப்பாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் தேவன் குரல் வளத்தை தந்திருக்கிறார். நல்லாக இந்த நாட்களிலே ஆராதிக்கிற வேளையிலே அந்த ஆராதனின் மூலமாய் உங்களுடைய சங்கிலிகள் தெறிக்கப்படும், கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த உண்மையாக அந்த நாட்களிலே அங்கே நாங்கள் தொழுகிற வேளையிலே, ஆண்டவரை தேடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள் இந்த நாட்களில் உண்டாகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. யாக்கோபு 4:8 பார்த்தபடி தேவனை சேருவர்கள் எப்படியாக இருக்க வேண்டுமோ அந்த நாட்களே, அதாவது உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனவர்களே உங்கள் இருதயத்தை இந்த நாட்களே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே யாக்கோப் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 24 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 24 அதிகாரத்திலே 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அருமையான கர்த்தருடைய, ரொம்ப கவனமா பாருங்கள். இப்ப ஆண்டோடைய நீங்க பாருங்க, ரஜிக்கப்பட்டோட இல்லாம சொல்லுவாங்க, நீ பரலோகத்து போய் வாயா த்ரூ டிக்கெட்னு சொல்லி. நான் அதை பற்றி நான் பரலோகத்தை பற்றி நான் கதைக்க இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு அதில் போய் தவறான காரியங்கள் ஐயா, இப்ப எந்த ஒரு ஆளே வைத்து இந்த நாட்கள் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீ பரலோகத்து போயிருவான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவது சரியான தவறான காரியம். இன்றைக்கு அவனுடைய இருதயம் என்ன நிலையில இருக்கு என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களே ஒரு மனுஷனுக்கு அந்த டேலண்ட் இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்றது, கர்த்தர் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிற இருதயத்தை சோதி தருகிறாராம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எரேமியா 14:9 பாருங்கள், அந்த இருதயம் எப்படியாக இருக்கிறது, எப்படி திருக்குள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே அறிந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறார், இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதவாக்கியம் சொல்லுகிறது அங்கே கைகளில் சுத்தம் உள்ளவன், சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறோம். இன்றைக்கு டக்கன் ஆணையிடுவோம் ஐயா, உனக்கு 1000 ரூபா தாரன், 500 ரூபா தாரன், 500,000 தாரன் சொல்லுவாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க, பேச்சில சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அருமையான கர்த்தர், அப்படி அல்ல, மாயையாய் அதாவது மாய அதாவது மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலும் நீதியே இந்த நாட்கள்ல அங்கே பெறுவான் என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்படியாக பாருங்கள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் திருப்பத்தை கொண்டு வருவோமா இருந்தால் நாங்கள் அவரால் ஆண்டவராலே ஆசீர்வாதத்தையும் அதே ஜீவனுள்ள தேவனாலே நம்முடைய ரட்சிப்பையும் விடுதலையையும் நீதியையும் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களை இருப்போம். முதல் நாங்கள் அதாவது மத்தே 5:23 வாசித்தது போல இந்த நாட்களே அங்கே வேதபாரர்கள் பரிசெய்கிற மாதிரி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருப்போம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே அவரிடத்திலே ஆசீர்வாதத்தையும் ரட்சிய நீதியையும் பெற்றுக் கொள்வோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லாத்திலையும் தசமவாதத்தை கொடுத்தார்கள், தெந்தியத்திலே எல்லாத்திலையும் கொடுத்தார்கள், ஆனா வந்து நாட்களை நீதியை விட்டு விட்டார்கள், விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படியாக அந்த நாட்களை அவர்கள் அப்படியாக வாழ்ந்தார்கள். ஆனா இன்றைக்கு இப்படியாக வாழும்படியாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாட்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பாருங்கள், இரண்டாவதாக நம்முடைய தெய்வ வழிபாட்டுக்குரிய மற்றும் ஒரு தடை பாவ உலகத்தோடு இந்த நாட்களை ஒத்துப்போகும். ஒத்துப்போகுதல் மட்டுமல்ல, பாவங்களை செய்வதன் அதாவது பாவங்களை செய்தல், பாலியல் ஒழுக்க கேடுகளில் ஈடுபடுதல் போன்றவைகளே அடங்கியுள்ளன. ஒரு வாழ்க்கை முறையிலேயே சவுல் ராஜா அங்கே செலுத்தின பலிகளை தேவன் இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சவுல் தேவனுடைய கட்டளைக்கு இந்த நாட்களே கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி இந்த நாட்களே 1 சாமுவேலின் புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேலின் புத்தகத்திலே பாருங்கள், அங்கே சவுலினுடைய காரியத்தையோ சவுலினுடைய அதாவது காணிக்கையோடு இந்த நாட்களை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே 1 சாமுவேல் 15 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்று சொன்னால் பாருங்கள், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலே இருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து அதாவது செய்கைகளை இந்த நாட்களை மனதிலே வைத்திருக்கிறேன், இப்போது நீ போய் அமலேக்கே மடக்கடித்து அவனுக்கு உண்டான அந்த நாட்களிலே எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் இஸ்ரேலின் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் மாடு ஒட்டகங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அதாவது கொன்று போட கடவுள். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தினதும் அல்லாமல் அவள் தொகையை பார்த்து அவர்களுக்கு 2,00,000 காலாட்களையும் யூத இனங்களையும் 10,000 பேரும் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சவுல் அமலேக்குரிய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடத்திலே இந்த நாட்களே வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற மாதிரி கத்துறவர்கள் இந்த சம்பவத்திலே பார்க்கிற வழியிலே இந்த இதிலே இதிலே இருந்து பார்க்கிற வழியில் இந்த 23வது வசனத்திலே இந்த நாட்களே வாசிக்கிற வழியிலே தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே நான் முடிக்க போறேன். நேரமாகிறது பாருங்கள். இந்த நாட்களே கடைசியாக சொல்லப்படுகிற பாருங்கள். அங்கே இந்த 21வது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். 21வது வசனம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் வந்து போய் அமலேக்கே ராஜாவாய் ஆகாப்பை கொண்டு வந்து அமலேக்கரையும் சங்கரிக்க பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலே அங்கே பலியிடுவதற்கு கொள்ளையினாலும் சாபத்திடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தவம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், ஆதாம் எதிலே விழுந்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதாம் மேவாளும் அதே விதமாகத்தான் இன்றைக்கு இதே இந்த சவுல் ராஜாவும் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களே கீழ்ப்படியவில்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்கிற மிக தவறான அப்ப தேவனுடைய மக்கள் பாபமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தாலும் இந்த நாட்களே பாரம் சுமத்திய ஜனங்களுமாக பொல்லாத சந்ததியுமாக இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தங்கள் பரிசுத்த நாட்களை இந்த நாட்களே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். தேவன் ஏசாயா மூலமாய் அவர்களுக்கு இந்த நாட்களே அறிவித்தார் என்பதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் மாதப் பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு இந்த நாட்களே வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இந்த நாட்களே இழைத்து போனே, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை இந்த நாட்களே உங்களை விட்டு இந்த நாட்களே மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா 1:14 இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கிறோம். அருமை பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, இது போலவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது, அதாவது சரதை, அதாவது சரத சபையிலே தேவனை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளுவர்களை பார்த்து இயேசு உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நாட்களிலே நிறைவுடையதாக நிறைவுள்ளதாக இந்த நாட்களிலே காணவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே வெளிப்படுத்தலின் புத்தகம் இங்கே 3வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நான் வாசிக்கிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, சரதை சபையின் 1 வாசிக்கிறேன், சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் பெற்று கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, செத்தவனாய்த்தான் இன்னைக்கு ஜீவிச்சு கொண்டிருக்கிறாங்க. யாரு ஜீவிக்கிறாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் செத்தவர்கள். பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவர்கள், சண்டே கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை இஸ்திரப்படுத்தி உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இந்த நாட்களிலே நான் காணவில்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஐயா, ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், இந்த நாட்களே பாஸ்டிங் பிரேயர்ல பங்கு கொள்கிறோம், எங்கே கூட்டம் நடந்தாலும் இந்த நாட்களை வச பிடிச்சி ஆடையும் கடன்பட்டாவது நாட்களை போய் ஆராய்க்கிற காரியத்தை செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற அதை எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் இந்த நாட்களிலே காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பி நீ அங்கே விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள் எப்படியா சொல்லப்படும், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சரதையிலே உனக்குண்டு, அவர்கள் அங்கே பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்தில பாருங்க, இன்றைக்கு நாங்கள் போய் இந்த நாட்களே, அதாவது நாங்கள் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா பாருங்கள், இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாயோ இந்த நாட்களே, அதாவது உன்னுடைய கிரியங்களை தேவனுக்கு முன்பாக நிறைவாகவில்லை, ஆனால் உன்னுடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் அந்த சரதையில அந்த இடத்திலே இருக்கிறவர்கள் பாருங்கள், அவர்கள் அங்கே எனக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களே இருக்கிறபடினால் அவர்களுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுத்து நாட்களே அவர்கள் என்னோடு இந்த நாட்களில் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுப்பார். பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அந்த திருமண வீட்டிலே நடந்த காரியத்தை பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த எஜமானுடைய காரியத்தை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது சரியாக அந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் அந்த இடத்துல உள்ளுக்க வந்தான். ஆனா அதே வழியிலே பாருங்கள், அவர்களுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் அந்த யூதருடைய முறைப்படி வருகிற வேளையில, அந்த திருமண வீட்டுக்கு வருகிற வேளையிலே ஒரு வஸ்திரத்தை தரிப்பார்கள். ஒரு வஸ்திரத்தை தரித்துதான் அந்த நாட்களை உள்ளுக்கு அவர்களை அழைத்து வருவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் தேவன் இந்த நாங்கள் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையோடு இந்த நாட்களே, அதாவது நாங்கள் இந்த நாட்களே அந்த வஸ்திரத்தை பக்குவமாக இந்த நாட்களே காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதற்கு மட்டும் உதவும் என்று சொன்னால், ஆண்டவுடைய வருகையிலே எடுபடும் மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மோடு இருக்கும் என கத்துடைய பிள்ளைகள். அதற்கு பின்பாக ஆண்டவர் வேறொரு வஸ்திரத்தை தரித்துத்தான் இந்த நாட்களே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே நம்மை எடுத்துச் செல்வார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே இங்கே தேவன் சொல்லுகிற காரியத்தின்படி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக காணப்படவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் மூன்றுல சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த கிரியைகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அதே போல இந்த நாட்களே பாருங்கள், இந்த உலகத்திலே அதன் நாட்களே ஆசா பாசங்களை விட்டு இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே விலகாதவர்கள் செய்யும் இந்த நாட்களே சுயநலமான வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் தேவன் இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று இந்த நாட்களே யாக்கோபு இந்த நாட்களை எச்சரிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே யாக்கோபு இந்த நாட்களே இதை குறித்து இந்த நாட்களே ஜனங்களை இந்த நாட்களே எச்சரித்து இந்த நாட்களே காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே மறுபடியும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள் அல்லவா? நீங்கள் இச்சித்து உங்களை கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமா இருந்து அடையாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதை உங்களை உங்களுக்கு இந்த நாட்களை சிதிக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமான விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இந்த நாட்களை இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதமா இருக்கிறவர் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நம்மேலே வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? பாருங்கள், ஆண்டவர் நாட்களில் உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார். என்ன பெயர்? விபச்சாரரே விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரெண்டு காலிலே தோணி வச்சு ரெண்டு தோணிலே கால் வச்சு நடக்கிற மாதிரி இன்றைக்கு ஜனங்க நடக்கிறாங்க. ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும். இந்த சூழ்நிலை இன்றைக்கு நாங்கள் நடப்போமா இருந்தால் அந்த நாட்களே ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது, ஆண்டவுடைய ராஜ்யத்தை நாட்களே கட்டி முடிக்க முடியாது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, இன்றைய நாட்களிலே இன்றவே நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களே எடுக்க வேண்டும். எப்படி என்றால் ஒரு உண்மையான வழிபாட்டை இந்த நாட்களே தேவனுடைய வழிபாட்டுக்கு நமக்கு தடையா இருக்கிற அந்த காரியங்களை தடை சுவர்களை நாங்கள் இந்த நாட்களே அங்கே என்ன செய்ய வேண்டும்? விளக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவுடைய சமூகத்தில் இந்த நாட்களே ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை மறு ஒலிப்பிலே கேட்கிற பிள்ளைகள் இந்த வேளையில் லைஃப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உண்மை ஆராதிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த வேளையிலே உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறையா. எல்லா தடை சுவர்களும் இந்த நாட்களில் உடைக்கப்பட்டு அவளுக்கு ஒரு விடுதலையை நீர் இந்த நாட்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே கத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெல்லத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனையா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் போலையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தது, மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. நான் விஜயன் ஜோசப், இந்தியாவிலிருந்து பேசுறேன். மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. ஆமா, கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இணைந்து தேவராஜ்யத்தை இந்த கடைசி நாட்களில் கட்டுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எங்க இருக்கீங்க? ஐயா வந்து கனடால இருக்காரு. நீங்க?
0: நான் ஜெர்மனியில இருக்கிறேன்.
3: ஓ சரி ஐயா, சரி, ரொம்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா,
0: நான்
3: மொபைல்ல தானே இல்லீங்களா, அதுக்காக.
0: உங்க பேர் என்ன?
3: என் பேர் விஜயன் ஜோசப் ஐயா.
0: ஆமா
3: ஆமா ஆமா, மறுபடியும்
0: இந்த வருஷம் முழிக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாசம் கழிச்சுதான் இலங்கை வந்து இந்தியா வருவேன். வரையில நான் உங்களை சந்திப்பேன் பர்டிகுலர்ல.
3: நாளைக்கு தரப்போறேன். நான் சினிமால இருந்து ரசிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட சில நாடுகளுக்கு பயணித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய பேர் ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ், இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்கள்னு சொல்லி தேவன் கொடுத்தாரு. அந்த ஊழியத்தினை தேவன் இந்தியாவில வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் மறுபடியும் கதைப்போம். என்னுடைய நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க,
2: நன்றி பாஸ்டர், அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்கள் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்தியாவிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார். உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இதுவரை நேரம் எங்களுடன் வேத பாடத்தை ஊழியர் சிஸ்டர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பிலும், மறுவழப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் ஊழியர்களை வாழ்த்துகிறோம். பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்களையும் இந்தியாவிலிருந்து அதே வேளையில் இரவு வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசிதர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்தார். கத்தர்தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு வராக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இரவு வேளையிலே, எங்களுடைய இரவு வேளையிலே பாஸ்டருடைய நாளை காலை வேளையிலே எங்களுக்கு உடன் இணைந்து தனது டெஸ்ட் மணி எடுத்து வர இருக்கிறார். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. உங்களுக்கு வசதி இருந்தால் நாளை காலையிலே உங்களுடைய நேரம் என்ன தெரியல, அதிகாலை வேளையிலே நீங்கள் நீயில் மண்டாக இணையுங்கள் அல்லது எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. God bless you.
0: ஆமே ஐயா, இது லாஸ்ட் மெசேஜ் ஐயா.
2: இல்லங்கள் ஐயா,
0: இது லாஸ்ட் மெசேஜ் ஐயா. இது வந்து வர்ஷிப்பை குறித்து சொன்னா லாஸ்ட் கடைசி 6 ஐயா.
2: நம்பர் 6. ஓகே, நன்றி ஐயா.
0: அடுத்த முறை புதுசு, நாளைக்கு புதுசு ஐயா. தேங்க்ஸ் ஐயா.
2: கர்த்தர் ஆசீர்வதி. God bless you. ஆமே.
4: Recording stopped.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசதரேட் விண்வானவர்கள் ஜெயமன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் இரவு வேளையிலே தன்னுடைய டெஸ்டிமனி எங்களுடன் இணைந்து எடுத்து வர இருக்கிறார். நித்திய ஒளித்தின் நேரத்திலே கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து ஜெப வேலைக்காக வழி நடத்த கத்திர உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு இணைந்திருக்கிறோம். வரவேற்போம். ஜெபங்களோடு வழி நடத்துங்கள். கத்திர வழி நடத்துவாராக.
3: அமேன். நான் வெளிக்கடவா நான் காலையில விடிய காலையில நான் உங்களுக்கு மெசேஜ் அந்த டெஸ்டிமனி எடுத்துட்டு வரணும். அப்புறம் என்னோட பர்சனல் பிரைஸ் கொஞ்சம் இருக்கிறது. நான் வெளிக்கடவா?
2: ஆமா ஆமா ஆமா. உங்களை இரவு வேலை எங்களுடைய இரவு வேலை உங்களுடைய அதிகால வேலையிலேயே சந்திப்போம். ஆமா
3: ஆமா. நான் இப்போதைக்கு கொஞ்சம் அன்ட்ரூ ஆயிட்டேன். நான் அடுத்த முறை நான் வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஜெப எடுக்கிறது அல்லது ஆராதனை எடுக்கிறது அல்லது வேற ஏதாவது நம்ம ஏதாவது எடுக்கலாமாங்கிறது பிளான் பண்ணுவோம்.
2: ஓகே பாஸ். என்னோட 3 hours ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு சொன்னது போல 3 hours ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்குது. உங்களுக்கு குரூப்பா நீங்கள் வர முடியும் அல்லது அப்படியாவது நீங்கள் 3 hours ஸ்லாட் வந்து இருக்கிறது. இப்போ இன்னும் 3 மணித்தியாலத்துல 2 மணித்தியாலத்துல இருக்கிறது. அதுக்கு ஆயத்தப்படுத்துங்கள்.
3: டைமா இந்தியா டைம்ல நைட் டைம்லாம்
2: இப்போ இன்னும் 2 மணித்தியால நேரத்தில் இருந்து 3 மணித்தியாலம்
3: ஓ மார்னிங் மார்னிங் ஈவினிங்
2: ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆமா
3: ஏர்லி மார்னிங் சரி ஓகே. நான் அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறேன். நான் என்ன எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க?
2: என்ன கத்தர் என்ன சொல்றாரோ உங்க
3: வேத வார்த்தை. நான் ஒரு மெசேஜ் கொடுக்கறேன். எழும்பி பிரகாசி அப்படி எழுப்புதலுக்காக எழுப்புதலுக்காக நான் ஒரு மெசேஜ் கொடுக்கறேன். ஒரு செய்தி ஒரு எழுப்புதல் செய்தியை கொடுக்கறேன்.
2: ஓகே. மெசேஜ் கொடுக்கலாம், வர்ஷிப் செய்யலாம், பிரேயர் செய்யலாம். கர்த்தருடைய ஊழியத்தை வரவேற்கிறோம். ஆமென்.
3: ஓகே ரைட் ஐயா. அப்ப நான் எத்தனை மணிக்கு வரணும்? ரிட்டர்ன் மறுபடியும்
2: இல்லை உங்களுக்கு டைம் போட்டிருந்தேன் பாஸ்டர். உங்களுடைய டைம் காலை 6 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க.
3: 6 மணி? ஆமா ரைட் ஓகே. அதுல நான் என்ன செய்யணும்? டெஸ்டிமனி மட்டும் நான் சொல்லணும் இல்லையா?
2: உங்களுடைய டெஸ்டிமனியை எடுத்து வரங்க பாஸ்டர். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் உங்களுடன் மிஸ்ஸஸ் குலேந்திரம்மா இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட்மா.
5: பிரைஸ் லார்ட்.
2: உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா.
5: ஆமா ஓகே. சோதரம் சோதரம் யார் சோதரம் சோதரம் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவன், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரிச்செடுத்து தந்த எங்களை பரம தகப்பனே, பரிசுத்த தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குகிறது, எங்களை கிருபைதான் எங்களை நடத்துறது. இந்த கிருபி அப்புறம் நாங்கள் எம்மாத்திரம் அப்புறம் தூசியமாக எங்களை உங்களோட அன்பின் தேவனே, உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி உங்களோட பிள்ளைகளோட உரிமையை தந்தது கூட உங்களை நம்பி நடக்கிற பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊற்ற இந்த இலவசமான கிருபைக்காக எங்கு பொன்னாலேயோ பண்ணாத்தாலேயோ வெள்ளியாலேயோ வேண்ட முடியாத இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவும் நாங்கள் இந்த சங்கமம் ஒரியல இணைந்திருந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக இந்த நேரத்துக்காக அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை நிம்மையாலும் நிர்மூலமாக காக்கிற உங்களோட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. யாரும் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகி எங்களை நீங்கள் ஒருவர் தான் மறக்காமல் இருக்கிறதுக்காக உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற அன்பின் தேவனே, சிரசின் மயிரை எண்ணி வைத்திருக்கிற தேவனே, அப்படி அன்புள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரி. உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவரப்பா, நீங்க வல்லவர். உங்களோட நித்திய பிரியமாக எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான உதய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே, எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த சங்கமம் ஒலியாலேயே நீங்கள் தலதாமதமின்றி தொடக்கியினை நடத்தி கொண்டு வர வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி. என்ன நோக்கத்தை ஓடுத தொடக்கி நீங்கள் ராஜா, அந்த நோக்கத்தை இது கூட ஆக நீங்க நிறைவேற்றி எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆறுதல் பெறத்தக்கதா, எத்தனையோ ஆத்துமாக்கள் நீங்க கொடுத்த தரங்கள் கனியலுக்காலும் கூட மகிமைப்படுத்தத்தக்கதாக துதிக்கத்தக்கதாக இதை நீங்கள் தொடக்கி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தடதாமதமின்றி இன்னும் நீங்கள் ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர வல்லவரதுக்காக நன்றி ராஜா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இது கேட்பதற்கு நீங்க கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக இன்னும் இதில் இணைந்திருந்து செய்திகளை பாடல்களை துதிகளை கேட்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்து சுகம் கொடுத்து கொண்டு வர பிலப்படுத்தி கொண்டு வர தள்ளாடாதபடி காலூன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையும் செய்தி கொடுத்த தாசனுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவருக்குடா நீங்க பேசினதுக்காக நன்றி. என்ன ஆண்டவரே அவரிடத்து நீங்கள் உங்களோட சாட்சியம் வளர்வதற்கென்று இன்னும் சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை அவிக்க முடியும் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் இணைந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்து உங்களோட வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி உங்களோட வார்த்தைகளை கூடி பெரட்டி விடாதபடி பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் இடகட்டி வழி நடத்தி கொண்டு வர உங்களால் முடியும் ஐயா. எங்களால் நியாயம் தீர்க்க முடியாது, நீங்க தான் நீதி உள்ள நியாயாதிபதி ஐயா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை விசேஷமாக இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கமம் ஒலியலியை நடத்த வேணும் என்ற மனப்பாரத்தையும் கொடுத்து இந்த சங்கமம் என்ற பேரியை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் நோக்கத்தை இந்த சங்கமம் ஒலியலைகளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி நன்றி. சங்கமம் என்ற பேரையே கொடுத்த தேவனே, அதற்குடாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக எத்தனையோ பேருக்கு இருந்த எடுந்த இடத்திலிருந்து உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதாக இதை நடத்தி கொண்டு வர மகனுக்காக கைகோத்தவனம் உதவி செய்கிற மனைவிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். என்ன நோக்கத்தோடு அவர்களை பிரபஞ்சத்தில் இருந்து மகனை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை அவற்ற வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்காக நான் அறிந்த உண்மை உள்ள ஜீவனுள்ள தேவரை என்ற சகோதரங்கள் இனசன பந்துக்கள் அயலார் அறிய வேணும், உலக மக்கள் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை அந்த அன்பை நீங்கள் ஊற்றி அந்த அன்பு கூடாகவே நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் செய்த கிருபைக்காக கொடுத்த வெளிப்பாடு ஒவ்வொன்றுக்காக எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட பிரதானமான குணமான உண்மையின் தாழ்மையை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆறு உலகத்தில் இருந்து இந்த சங்கம ஒலிகளில் ஓரும் ஒத்துழைப்போரும் இணையம் இணைந்து கதைக்கும் பொழுது இவர்களுக்குள்ளால் உங்களோட அன்பு ஆறு போல் பாய்ந்த அவர்களின் தோட்ட அட்டி தேட்டி கொண்டு வர கிருபைக்காக சோதரனுக்காக சோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் இறுதிய வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றி அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான ஆசீர்வாதமான பெற்றாராக இருந்து அவர்கள் விருப்பங்களே நிறைவேற்றி கொண்டு வரத்தக்க வல்லமை சோபல தைரியம் நேரம் எல்லாம் நீங்கள் கொடுத்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. மகளை நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு கூட ஊழியத்துக்குண்டாகவே நீங்கள் பாவித்து அவரோட விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி அவரோட வாழ்க்கையில் கூட இருந்து நீங்க தஞ்சமாக அடைக்கலமாக இருந்து உங்களோட ஞானத்தினால் அவவை நிரப்பி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களும் உங்களை நெருங்கி பார்த்து வெள பக்கமோ உடப்பக்கமோ சாய்ந்து கூடாதபடி இவனுள்ள ஜீவாதிபதியாக உங்களை செவித்து உங்களை ஆண்டவர் உங்களை ஆராய்த்து உங்களோட அடிச்சுவோட பின்பற்றி கொண்டு வரத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வருங்கால சந்ததியான பிள்ளைகளையும் உங்கள் வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளையும் வழுதப்பி போய்விடாதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து ராஜா, அவர்களையும் உங்களுக்கு இந்த சாட்சியாக இருந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து உலகாசவாச இச்சியலுக்கு உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலடி எடுத்து வைக்காதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை மடகட்டி கொண்டு வாருங்கள். அவர்களும் என்னென்ன விதமாக படுத்து முன்னேற வேணும், பட்டம் பெற வேணும் என்று நீங்கள் சித்தம் கொள்றீங்களோ அதுக்கு வேண்டிய வழிவசலை தொட்டு ஆசீர்வித்து ஒளியாக பிரகாசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் தேவனை உங்களோடு ஒளி அவர்களில் வீசத்தக்கதாக கிருபை செய்கிறீங்க. கிருபை செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா சோதரிக்கும். விசேஷமாக சௌதரன் சௌதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ, பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ, ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்கள் ஐயா. சங்கார தூதன் வந்து அண்ணுகாதபடி உங்களோட பரிசுத்த ரத்தம் காத்து கொள்றது போல் ஒன்றுமே காத்துக்கொள்ள முடியாது. அதால் முத்திரை போட்டு நீங்கள் மட்டும் காத்தது போல் என்னும் உங்களால் காத்துவல் நடத்த முடியும். காத்துவல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சுமத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக தொடர்ந்து இனி சங்கம மொழியலையில் ஆறு ஆறு ஆண்டு வரே யமனில் இருந்தோ, இலங்கையில் இருந்தோ, இந்தியாவில் இருந்தோ, கனடாவில் இருந்தோ இனிய போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாக ஆறாறு அழைப்பை கொடுத்து வாஞ்சியை கொடுத்து நீங்கள் அவர்களை அழைப்பை கொடுத்து வழிநடத்த சித்தம் கொண்டீங்களோ அவர்கள் தரதாமதமின்றி நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தத்தக்கதாக சுயத்தில் அவர்கள் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இப்படி எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததே உங்களை மகமப்படுத்து என்று அவர்கள் உங்களை தங்களை தாழ்த்தி ஆண்டு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கோ. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ, அவர்கள் சமுதாயத்தை ஆசீர்வதிங்கோ, அவர்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் ஐக்கியப்படும் சபையில் ஆண்டு சாட்சியலாயிருக்கத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பா ஆண்டவரே நீங்கள் தான் உங்களுடைய கிருபியை ஊட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உங்களை அறியாமல் ஒன்றுமே நடவாத ஐயா. உங்களோட பிள்ளைகளை நீங்க எங்கு வாழ்ந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவர் உலக ஆசபாச பெருமைக்கு பேருக்கு அவர்கள் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறவர்களா அல்ல. ஒரே ஒரு நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற ஒரே நோக்கத்தோடு இயேசுவே இவ்வளவு தாழ்மையோடும் உண்மையோடும் நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினீங்களோ. தேவகுமாரனா இருந்து இவ்வளவு தாழ்மையாக நடந்தீங்களே, அதே போல அவர்கள் அப்படிப்பட்ட தாழ்மையோடு உண்மையோடு நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. நீங்க இடகட்டி வளர்ந்த புள்ளாத காலம் ஐயா. பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கும் போராட்டங்களை பார்த்தென்றாலும் உங்களோட வருகை சமீபம் என்றாலும் எல்லாரும் உங்களை அறிய வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற அந்த ஒரு அதுக்காக உங்களோட வருகை தாமதம் ஐயா. இதை உணர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ராஜா. எங்கெங்கு எந்தெந்த தேசத்தில் இருந்து செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு உண்மையாயிருந்து உங்களை மாமப்படுத்துற வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் எங்கு இருந்தாலும் உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்களை கிருபியை ஊட்டி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம். உலக தேசத்து தலைவர்கள் எல்லாருக்காக வருகிறோம். அதிகாரிகளுக்காக எவ்வீங்கள் என்று சொன்னதேவனே, நீங்கள் தான் இந்த அதிகாரங்களை கொடுத்தீங்கள். உங்களை நேசித்து உங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் அண்ட கண் நோக்கி பாருங்க ராஜா. அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆள வேணும். ஆண்டவர் உங்களை ஆராதிக்க வேணும். உங்களை ஆராதிப்பதற்கு தடை இல்லாதபடி அந்த தேச மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஆள வேணும் என்ற உணர்வோடு ஒவ்வொரு தேச மக்களும் தலைவர்களும் உங்களை நேசிக்கும் தலைவர்களை நீங்க ஆண்டு பொறுப்படுத்த வழிநடத்துங்கோ. இஸ்ரேல் தேசத்து தலைவனுக்காக உங்கள் வெஞ்சமின் அத்தாக்குக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். ஆண்டவரருக்கு நல்ல சுவலத்தை கொடுத்து, என்னும் பரலோக ஞானத்தை கொடுத்து, எந்தெந்த தேசங்களோடு எப்படி எப்படி ஒப்புரவாக இருக்க வேணுமோன்ற உணர்த்தி, அந்த தேசத்திலும் அந்த நீங்க பிறந்து வளர்ந்த அந்த தேசத்திலும் உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டு வைராக்கியமாக இருக்கத்தக்கதாக நீங்க தான் அவரை இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும். நீங்க பிறந்து வளர்ந்த பரிசுத்த தேசத்தை உங்களால் வேலி காத்து கொள்ள முடியும், ஐயா வேலி அடைத்து காத்து கொள்ள முடியும். ஆறு மேல கப்பற்ற விடவே மாட்டீங்கள். திரும்பவும் ராஜாதிராஜனாக வந்து இறங்க போற அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுவீங்க. பாதுகாக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நடந்த பூமியில் ஐயா நடக்க வேணும் என்று நடக்க வேணும் என்ற வாஞ்சியை எங்கட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி அந்த மகமப்படத்தக்கதாக நீங்க செய்த எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக, உங்களோட என்ன உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி

அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களை அண்டல் வருகிறோம். எத்தனை மிஷனரி மாறி எழுப்பின அந்த தேசம் எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்த விதத்திலும் யாருக்கும் அடிமையாய் போய்விடாதபடி அந்த தேசத்தை அவர் தேசத்தில் செழிப்புள்ள தேசமாக இருக்கத்தக்கதாக அந்த தேசத்தை அவர் ஆண்டு நடத்தத்தக்கதாக அவருக்கு வேண்டிய நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ராஜா. என்ன நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்பை நீங்க தெரிந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அந்த தேசத்தை செழிப்புள்ள தேசமாக உங்களால் ஆண்டவரை ஆழம் வழிநடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்கள் அண்டில் வேறுவோம். எத்தனை மிஷனர் வேறு எழுப்பின தேசம் ஐயா, அந்த ஆண்டு கூடாக சந்ததி சந்ததியாக இன்னும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரை காத்துக்கொள்ள உங்களால் முடியும். ஆண்டவர் உங்களோட ஊழியத்தை செய்த ஆண்டவர் பாஸ்தத்தினருடைய பேர பிள்ளை கனடாவில் வந்து ஒரு சபையில் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நீங்கள் அவரை அபிஷேகத்தினை நிரப்பிய ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. என்னும் அவருடைய சந்ததியையும் சந்ததி சந்ததியாக அவர்களை பாவியங்க ராஜா. என்னும்படி ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தது சந்ததியாக ஊழியம் செய்யும் பிள்ளைகளை பணத்துக்கு பொண்ணுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுடைய ராஜ்யம் வளர வேணும் என்று எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகள் என்ன ஆண்டவரே பரப்பப்படாமல் இருக்கிறதோ ஆண்டவரே நீங்க போக்குவரத்து வசதிகளை உண்டு பண்ணி உங்களோட வார்த்தைகளை அறியாத மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே பேசத்தக்கதாக இன்னும் உங்களை அறியாமல் நேசிக்கும் மக்கள் உங்களை அறிந்து உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை பாவிக்க உங்களால் முடியும் ஐயா. பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை அண்டல் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஒரு ஊழியத்தை செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரும் கூட ஊழியத்தை செய்வதற்கு தடை இல்லாதபடி நீங்க காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அதே ஆளும் இப்பொழுது ஆள வர சாலம் அந்த 500 ரூபாவை பொருட்படுங்க ராஜா. உங்களால் மாற்ற முடியும். எத்தனை பேரை தொட்ட நீங்கள் 500 ரூபாவையும் தொடுங்கோ என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி உங்களை அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே கரம் நீட்டி கொடுத்து தொட முடியும். அதுக்காக உங்களை அன்றில் வேண்டுவோம். இதுக்குள்ள ஆண்டவரே மக்கள் சமாதானத்தோடு வாழத்தக்கதாக நீங்க கொடுத்த அந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். போராட்டம் இல்லாதபடி ஒரு கொல்லாதபடி ஆண்டவரே நீங்க செய்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இது கூடாக எத்தனையோ மக்கள் ஆண்டு உலகத்திலிருந்து திரும்பவும் பிறந்து வளர்ந்த தேசத்துக்கு போய் புக வரத்தக்கதாக நீங்க செய்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. அங்கிருந்து நிலத்திருந்து அந்த நாட்டை விட்டாதபடி சந்தது சந்ததியாக நிலத்திருந்து கூட அன்பை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உயக்காரனுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா, உலகத்தில் அங்கிருந்து சிதறடிக்கப்பட்ட போராட்டத்தினால் இந்த வருஷங்களுக்கு முதல் சிதறடிக்கப்பட்ட தின கோடி மக்களை எங்கிற கண்கள் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருந்து விக்கிரங்களை மண்ணையும் பொன்னையும் கல்லையும் மரத்தையும் வணங்கி ஒன்றுங்க ஆத்மாக்களை இங்க தொட்டீங்களே ராஜா. மறுவப்படுத்தி நீங்கள் உங்களோட பிள்ளைகள் என்று உரிமையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. அது கூடாக இன்றும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட உண்மை உள்ள உங்கள் நேசிக்கிற பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு செய்யும் ஒவ்வொரு அன்புக்கரத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து நீங்க வழிநடத்துற கிருபைக்காக, அது கூடாக நடத்தப்படும் பாடசாலைகளோ ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் என்னும் அது ஆண்டு சந்ததி சந்ததியாக செய்யத்தக்கதாகும். ஆண்டவர் அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை ஆத்மாக அறிந்து படிக்கத்தக்க வசதிகள் உங்க ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக, அவர்களையும் நீங்க தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக நான் சொல்லுகிறோம். எங்கெங்கெல்லாம் கூட அன்பை உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. மிஸ்ஸஸ் ராஜேந்திராவை ஆசீர்வதிங்க. வயசு என்ற நேரத்தில் ஐயா கணவன் விட்டுட்டு போன ஊழியத்தை அவர் செய்ய கட்டதுக்காக கட்டி எழுப்பி செய்யத்தக்கதாக நீங்கள் அவருக்கு உங்களோட தாழ்மையும் உண்மையும் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவர் வழிநடத்துறதுக்காக அவருடைய மகனை நீங்க தெரிந்தெடுத்து பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த சபை பொங்கி வலியத்தக்கதாக 3 தரம் ஆராதனை வைக்கத்தக்கதாக சிங்களவர் தமிழர் சோனர் ரெண்டு வித்தியாசம் இல்லாதபடி உங்களை போய் உரமனப்பட்ட ஆவியோ

0: அவிக்கத்தக்கதாக ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் வழி நடத்தி கொண்டு வார. ஆசீர்வாதத்துக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன ஆண்டவர், இந்த மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். 28 வருஷ காலமாக அந்த மனதுருக்கம் என்ற பேரையே நீங்கள் கொடுத்து அதை நடத்தத்தக்கதாக நடத்தி கொண்டு வார தேவனே, உங்களுக்கு நன்றி. அதை எத்தனை வருஷ காலமாக நடத்தின பாஸ்டர் ராஜாவையும் மனைவியையும் நீங்கள் திரும்பவும் கனடாவில் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பாரத்தக்கதாக அவர்களை வைத்திருக்கிறீங்க. இப்பொழுதும் ராஜா அதுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனை நீங்கள் கொடுத்து வழி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இன்னமும் கூட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளை இந்த கனடா தேசத்தில் வாழ வசதி இருந்தும் சாந்தனம் ரவிக்காகவும் இந்த பிள்ளையும் போய் பவனியாவில் உங்களோட அன்பை வெளிப்படுத்தி கொண்டு வாரர்கள். அவர்களுக்காக நன்றி. அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி நீங்கள் பாதுகாத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அப்பா உங்களோட ஊழியத்தை செய்த பலவீனமாய் போயிடும் போன யோசாயா பாஸ்டர் மகன் உட ஊழியத்தை வட மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மேனிப்பாலை இப்படிப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன சபைகளை அமைத்து செய்து கொண்டு வரத்தக்கதாக வரையும் நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாம்ராஜேஸ்வரரை விட்டுட்டு போன ஊழியத்தை தகப்பனே அந்த பாடசாலையும் அந்த சபைகளை நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக தொடர்ந்து அதை நடத்தத்தக்கதாக உங்களால் அதை செய்ய முடியும். உங்களோட தொடக்கின ஊழியம் ஐயா நீங்கள் நடத்துவீங்க. எங்களோட கண்கள் காணாவிட்டாலும் நாங்கள் காதுகளால் கேட்டு உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அதே போல் அல்படிஞ்ச விநாயகம் நடத்தும் ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 24 மணி நேரமும் உங்களோட செய்தியிலும் பாடலுக்கூடாக ஒளிபரப்பத்தக்கதாக நீங்கள் செய்தது பெரிய தொடர் கொடுத்த அந்த வசதிக்காக நன்றி. இதுக்கு தடை இல்லாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும், காத்து வழி நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே அந்த தேசத்தை பொறுப்படுங்க ராஜா. உங்களோட ஜீவ செலுவ கொடி பறக்கத்தக்கதாக என்ன உங்களை அறியாமல் விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தொட்டுக்கூடமாக உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசங்கள் இருந்த அந்த தேசத்துக்கு போயிருக்கும் ஒவ்வொருவரையும் சுபத்திரமாக நீங்க கூட்டிக் கொண்டு திரும்ப சந்தோஷமாக அவர்கள இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வாழும் இந்த கனடா தேசத்துக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் உங்களோட பிள்ளைகளாற்றால் நீங்கள் ஆண்டவரே நடத்தும் 60 சமுச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 60 சமுச்சபைகளுக்கும் நீங்கள் கொடுக்குற ஐக்கியத்துக்காக ஒற்றுமைக்காக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கூடி ஜபிக்கத்தக்கதாக ஒரு மாதத்தில் கூடி ஐக்கியப்படத்தக்கதாகளுக்குள் நீங்கள் உண்டு பண்ண அன்புக்காக அந்த அன்பு கூட இந்த சபைகளை வளர்க்கத்தக்க வழி வசதிகளை கொடுத்து நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இந்த கண்ட தேசத்தில் கிடைக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வயது சென்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகை, வைத்திய வசதி கிடைக்கும், ஆண்டு படிக்கத்தக்க வசதிகளை கொடுக்கும் பகுதிகளுக்காக நன்றி. இதுக்கு இதை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்தரிக்கும். பெருங்கால சந்ததியை விசேஷமாக பொறுப்படுங்க ராஜா. அழுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாட்களில் இந்த சம ஹோல்டேஸ் ஆண்டவரே வீணாக நேரங்களை கழிக்காதபடி அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டெக்னாலஜிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அடிமையாகி போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களை ஆராதிக்க வேணும் என்று சபை கூடுதலை விட்டு விடாதபடி ஆண்டவரை உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க ஆண்டு வழி நடத்த உங்களால் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் உங்களால் எல்லாம் முடியும் ஐயா. ஒரு காலத்திலும் இல்லாதபடி இந்த ஆண்டவரை காட்டுத்தீ இந்த கனடாவில் ஆண்டவரே ஏற்பட்டு எத்தனையோ மக்கள் கஷ்டப்படத்தக்கதாகும், எத்தனையோ விதமான சுவாத்திய குறைவுகள் தாக்கப்படத்தக்கதாக வழிநடத்தினேன். இப்பொழுது அதை நீங்களா அமர்த்தி அதனால் இந்த தாக்கப்படாதபடி நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இதனால இடம் பேர்ந்து ராஜா ஆண்டு சோர்வோடு உடன் பேர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் திரும்பவும் அவர்கள் கூடாரங்களுக்கு போய் வாசம் பண்ணத்தக்க வழியை உங்களால் வகுத்து கொடுக்க முடியும். உங்களால் இதனால் எந்த கஷ்டமும் ஆத்மாக்களுக்கு ஆண்டு விருந்து அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் எங்கெங்கு உலகத்தில் எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த சத்துராதியானவன் கொல்லாதபடி நொறுக்காதபடி நெருக்காதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அவர்கள் சுதந்திரமாக இருந்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நைரிய மக்கள் ஈரான் மக்கள் ஈராக் மக்கள் ஆண்டவரை உங்களை எப்படி அன்போடு ஏற்றுக்கொண்டவர்கள் ஐயா ஆண்டவர் இவர்களுக்கு இப்பொழுது சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிசாசான நடுக்கும் எல்லா விதமான இருந்து ஏற்பாடுகளிலும் இருந்து நீங்கள் விடுவித்து அவர்கள் அந்த தேசத்தில் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் தான் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அன்புத்தவனே நீங்கள் நல்லவர் வல்லவர் போதுமானவர். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஷ்டத்தை எவ்வளவு அற்புதமாக பகலில் மகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே? அவர்களுக்கு அதில் பசியை அற்றம் என்னாவினால் போஷித்து கண்ணீரை கொடுத்த தேவன் அல்லவா? உங்களால் முடியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இந்தெந்த தேசத்திலிருந்து உங்களை ஆராதிக்கிறார்களோ மரவிடத்திலேயோ ஒளிப்பிடத்திலோ எங்கிருந்து ஆராதித்தாலும் அவர்களுக்கு எந்த பங்கமும் வராதபடி உங்களால் அவர்களை வேலியடைத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ஊழியத்தை அன்பை செய்ய வேண்டும் என்று தங்களோட வசதியான இடங்களை விட்டு எங்கெங்கெல்லாம் போயிருந்து கூட அன்பை பெருமாறுகிறார்களோ அவர்களை மூடத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு காத்துக்கொள்ள நீங்க கூட்டிக்கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களை திரும்பவும் அவருடைய குடும்பங்களுக்கு திரும்பவும் உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். தாகம் உள்ளவர்கள் மேல் நீரை ஊற்றுவேன் என்று வாக்கு தந்தவனே தாகமாயிருந்து உங்களை ஆராதிக்க வேண்டும், உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாங்கியோடி இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களை விரு சுதந்திரத்தோடு இருக்கும் நாளில் உங்களை ஆராதித்து மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த மிதியான சங்கம மொழியிலே நீங்க பொருட்படுத்த தகப்பனே, நீங்க தொடக்கின உயிரத்தை உங்களோட பிள்ளைகளுக்குள்ளார வந்து ஐக்கியப்பட்டு என்னென்ன விதமாக உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை சந்தோஷமாக குதூகலத்தோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே ஆண்டவருங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமயமை செலுத்தி இதை வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக எங்களுக்காக உயிரோடெழுந்து இதோடு வலதுவாசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி ஜீவன் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். வேறு நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்தில் இந்த ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே இந்த ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ்.
0: ஆமீன்,
1: ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். கத்திரை கருத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்த ஜபிப்போம். ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சில பாடல்களோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் இணைவார். Bye.

0: சந்திக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம்.
1: வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி. இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா உவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும் எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், மார்க் 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார், நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும், அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவையினம் இல்ல, ரெண்டு சுவையினம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தால், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தால், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தால், சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26-28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் கெடுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால், ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனியுங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமுவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்ப கூடியதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான். ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோமால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம், செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார், நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார், எலியாவே நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா

இருக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வரிந்து கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க, நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலைய பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்ன, விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள்,
வாக்கு

ரத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறையை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதா என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை.
ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளாய் எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவருடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு இருக்கிற மிதக்கம் தாயம் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தாயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கு தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா. இந்த ஜெனட்டு சிஸ்டரையும் ஆண்டவர் அப்பா, இந்த பாஸ்டரை ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களை ஆண்டவரே அப்பா உங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயத்து செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன், ஆமேன்.
2: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, இதாவேப்பா மட்டும் நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இதாவேப்பா ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. இதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்களும் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்கள் நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா அப்பா. நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரு நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்றுற வாழறப்பா தந்தையே. மனுஷன் முகத்தை பார்க்கிற இருக்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்கள் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்க நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தந்தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தந்த என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாத

ஜெபத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.

0: வாழ்த்துகிறோம். இவர்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்துள்ள இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: ஆமென். நாங்கள் ஜெப ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பித்தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார்.

சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம்

போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும் நெகேமியா

இருக்கிறதை நாம் வாசித்து வருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடம் இருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய்

கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும் உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற

0: என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளக்கூடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளப்படாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாச்சப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 14 வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றி பயத்தோடு இரு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளை விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்கள் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களை நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றி திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Recording stopped.

கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால
சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னோட முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்ப ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இச்சை அடக்கம் ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்ற, ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும்.
அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்துனுடைய புத்தகம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களே தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம், தீத்துனுடைய புத்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிறேன், உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும்.
இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டேன்னா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பாக்குறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்கும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எடுத்துருவேன் 8:16 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம்,
ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ரெண்டு குறிஞ்சர் நாலாம், ஒன்னு குறிஞ்சர் நாலாம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்துல ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும், ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே. யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பைபிள் சொல்லுது தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 வசனத்துல, ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9

0: வந்து பரலோகம் போகன்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவ தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா. திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமல்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமல்ல ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 ஆட்சியில் பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2 1000 அரசாட்சி. 3 புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும்.

0: வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: சாமி கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குகிறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாதவழியப்பா, செய்யக்கூடாதவழி மகிமைந்தேவனப்பா, பாசினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர், அப்படியான மனித மகிமையாண்டவர், அப்படியான மகிமையாண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, வந்திருக்கும் மன்னிப்போடும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு சுவாமி, இன்றைய காலை என்ன உள்ள சூழ்நிலைகளுக்காகவும் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காக்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே, ஐயா அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்களுக்கு படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனேலாம் மன்னித்து இவர்களெல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் மனித வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர வேதனை, ஆண்டவரே தவிப்பு, ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்த வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே, தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள், கிருபையின் கண்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருக்கவையின் தேவனே, உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றியை பெறட்டும் சுவாமி. யுத்தத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதியப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே, வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவருங்க ஜனங்களை விட்டு நீங்க முடியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி, தங்களை கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது தேவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வியாதிஸ்தர் ஒருவர் தானும் அருமையாய் போனதில்லை, சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதியை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை சாத்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் பலட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் சாபனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே, வயது போன காலங்களில் ஐயா நாதுரவாய்க்கொட்டவளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதியை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் நீங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கருவையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதம் பெறுவார்களா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தாப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணம் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே. அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கத்தர் நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபை தான் அப்பா, உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லா தலைவர்கள் மாத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதி நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதி நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தப்பனை. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தப்பனே. இவர்களுதான் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே. அன்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள, தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்திரான வீர ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இவரைய குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தால் எங்களுக்கு தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவரை, வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குரு ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மணந்திருப்பட்டோம், இவர்கள் மணந்திருப்பதை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரை கீழ்ப்பதியும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கத்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கத்தர் நீங்க, வறட்சி நீக்கிற கத்தர் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் அந்த குக்கரில் நாரட்டும் சாமி அவர்களுக்கு ஆவண்டி கொள்றவனுக்கு அப்பா ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காங்கிற மாதிரி நீங்க சாப்பாசி அப்பா பாசி பசி என் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கறது வேணா ஆண்டவரே ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமங்கள முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் அண்டப்பட்டிருக்கிற சுவாமி அதே தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

சபைகள் பரிசுத்தப்பட வேண்டும். சுவாமி உங்களோட வார்த்தையின்படி அப்பா உங்களோட வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேண்டும். சுவாமி உங்களுடைய அருகையில் எடுத்துக் கொள்கிற சபையாக மனசாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளாக இந்த நாட்களில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தரமாறாக தங்களுடைய போக்கின் போகிற சகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்பா அந்த சிந்தை, நீங்க தான் அப்பா அந்த சிந்தி. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் வருவார், மனமும் அன்புமாய் சபையை கட்டு வருவாய், நேசிக்கிறவாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாறி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே ஒரு சபை ஆண்டவரே இவருடைய அருகையில் எடுத்துக் கொள்ளுகிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற

செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி.

ஒருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக அறிவிக்கப்படுகிறான் இந்த ஆண்டவரே. அறிவிக்கப்படாத இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உடன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் உடன் சேருவளாய் ஆண்டவரே. அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களை அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளவர்களுக்காக வண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்களும் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இடங்களை நிற்கிற ஒவ்வொருவருக்காக வாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நிற்கிறவர்களோ.

பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் எங்களை வரைக்கும் வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே. அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னார், இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே எங்களை வருகை நாம் அளிப்பதுகளே அப்பா. காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டு இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவரே எல்லா மக்களும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வரிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியும் நன்றி ஆண்டவர். நான் எவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா, நீங்க இருமை உள்ளவரப்பா. ஒருவர் தானும் கெட்டு போக கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே. ஐயா நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மறைஞ்சு நம்பி வெளிச்சத்தை காணவேண்டு விக்கிரம் சபைகளோடு நிற்பார்களான சுவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுங்க செல்வம் எல்லாம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மறக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனேக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனே வேண்டிக் கொள்வோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் அப்பா. ஒரு வருதானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவராய் மாறிட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் கிருபை அப்பா. தகப்பனே நன்றி சொல்லப்பா. இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா. நன்றி இல்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, பன்னீரப்பா, வேதனையப்பா, பிரிவுகளப்பா. தகப்பனீர்களுக்காக வேண்டிகள் அன்புதானப்பா. எல்லாவற்றையும் நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். ஐயா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவி விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே பிரிவின்லே ஆண்டவரை சாங்க முடியாது துன்பமப்பா. கண்ணீரப்பா அப்படியான இருக்கிற மக்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் தானப்பா வேணும். ஆண்டவரை எங்களுக்கு அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரை அன்பினால் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும், எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரை நீங்க தானப்பா. ஆண்டவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரை இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இருக்கும் செய்யுங்கப்பா, மன்னித்து இருக்கும் செய்யப்பா. ஆண்டவரை இந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறவள, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பினால் நிரப்புங்கப்பா. பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக, பின்னாடியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாரிய

ஆண்டவரே வாழ்க்கையை பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்காவிட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தான் அப்பா. சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டி கொள்வோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி.

0: பகுதியாக வேலை ஏன் கடினமா இருக்கிறதுங்கிறத இப்ப போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்னு, வேலை ஏன் கடினமா இருக்கிறது, வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தாரு, கொடுத்தாரு, வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனா இப்ப வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன், பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகி விட்டது, அதனாலதான் கடினமா இருக்குதுன்றத போதிச்சேன். ரெண்டாவது, மரணம், பாவம் வந்து மரணத்தை கொண்டாந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாத்திருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாத்திருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆயிடுச்சு. அதனால அநேக இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவோம், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள் இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார், வேதவசனம் சொல்லுகிறது இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம், ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்றாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்ப ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்னு பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது ஒருத்தன் காயின், ஒருத்தன் ஆபேல். ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனா இருக்கிறான், இன்னொன்னு தேவ பக்தி உள்ள சந்ததியா அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவா பிறந்துருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்யறான், பகை அங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்துல வாழும் போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதா போச்சு. ஏன்னா அங்க ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்ப நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்டா பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளா இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டுதான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீ ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாம இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதோட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒண்ணு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றதுதான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம் வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமா வேலை செய்யுது. இந்த சாபத்தில மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். இரண்டாவது தானியேலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை காத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போனவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்த கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார். எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்த பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளவுத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்துல வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதுல ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஏன்னா
1: Recording in progress.

2 சாமுவேல் 4 அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியன் ஆகிய ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ரா முழுதும் அந்தர வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்த ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொண்டு போட்டேனே. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொண்டு போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற 2 சாமுவேல் 5 அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள்.
ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈரா தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்மூவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிப்பலேத் என்னும் பேர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி

பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயமான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் ஊப்பாசியிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளிகளினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மலையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகாயத்தான கிரியையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன். என் காயம் கொடிதாயிருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று. என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ யூதாவின் பட்டணங்களை பாழும் வலுசர் பைதியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும். ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி. மத்தேயு 21 அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்.

வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய், அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் தனிவார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சூத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை? இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்கிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க
வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள்.

0: ஆண்டவராகிய இயேசு என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில், உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான, ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம். ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் தானியம் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வரார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயர்ந்தமான, உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32, உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுலே டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கைய அடைஞ்சிட்டான், ஆ தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்ல, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க யாக்கோபா இன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏனியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறத சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 வசனத்துல பாருங்க அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்ப தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க. 28 வசனத்துல அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம். பாருங்க அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கான், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட, நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரனாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க, போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்கள் எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் முன்குறிக்கும் போது அழைக்கும் போது உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை வர வச்சு பாருங்க, அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே வந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க, குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கோம், பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோன வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு கூடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை சவால்களை அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க, பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வான் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமாயிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்திலே இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்கிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க, மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்தில் இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க, கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க, முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க, பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நினைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க, சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது, அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்து மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனை பேர் இருந்தாங்க. ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட், தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக, உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன இருந்தது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பேரிலே இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்ற இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க பாருங்க. யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கோம் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இத ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே வாசியுங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளில், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியன் மேலும் சந்திரனே நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 போட 13 ஆசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து இருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டேபேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வருங்க, உயர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவேன ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறேன். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோ யோசேப்பை உயர்த்தினவர். கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகின்றது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்தும் தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்றுத் தருகின்றார். என கருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ, அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். பருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள், உள்ளம் முருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 ஆண்டு இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 பேதுரு 5 வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களுடைய பாருங்களே எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாருங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வழியிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்துக் கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்துக் கொள்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறது அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவர்களிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களிலே வைப்போமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கங்களாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நிந்தைகளாக இருந்தாலும் உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களில் தர வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமை பிள்ளைகளே. அதனாலே அன்பான அன்பு சோதனை சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளிடும் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: Recording stopped.
5: Recording stopped.

Me, you should have me.

坦白讲呢，因为我们是He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my goings. In the Sangeetha Naapadu, Thaavidhaal Paadapattu Sangeetha. Inge Thaavidhi Solugiraar, Thaan Kattadukkaaga Porumaiyudan Kaathirundhaal, Kattadhan Koopudhalai Kettu, Thanakku Seidha Nannagalai, Andha Naapadhaam Adhigaarathin Rendaam Vasanathai Kurippidugiraan. நாலு காரியங்கள் பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தாராம், உளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்ணலையுமே நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுவார். இன்னும் 145 சங்கீதத்தில் காவிர சாமியை சொல்வார். 18 வசனம், தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையால் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தாவியதுக்கு அநேக இக்கட்டுகள் வந்தன. அந்த வேலையை கர்த்தருக்கு காட்டிலிருந்து கர்த்தரை கூப்பிட்டான். இதே போல் தான் நாங்களும் எந்த கஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது சோதனை வேலை இன்னும் துன்மார்க்கனின் கண்ணி இப்படியான காரியங்கள் நடக்கும் வேலையில் எல்லாம் உனக்கு உதவி ஒரே ஒரு இடம்தான் ஜெபம். இப்படியான நேரத்தில் தேவனோடு நாங்கள் நெருங்கி வர வேணும், நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கேட்ட உதவி எங்களுக்கு மருத்துவ கிடையாது, நாங்கள் பொறுமையோடு அவர்களின் நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். அங்கே சங்கீதம் 35:17 வசனங்களிலே சொல்லுகிறான் தாவீது, காரணம் இல்லாமல் நான் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்க வேலையை குழியில் ஒழித்து வைத்து என் ஆத்மாவுக்கு பறிகுடி வெட்டினார்கள் என்று. இன்னும் 69 சங்கீதத்தில் 4 வசனமும், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள், என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகம் அநேகர் இருந்தார்கள். 7:15 இயேசுதாமே சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் என்ன பயிற்சியார் என்ற வசனம் அங்கே தீர்க்க தரிசன நிலவேறுவதற்காக. இன்னும் தாவீது அங்கே சவுலுக்கு பயந்து ஒழித்திருக்கிறான் அங்கே குகையிலே. 143 சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் குகையிலே ஒழித்திருக்கும் போது கத்தர்களை இறங்கி கேட்கிறான், சீக்கிரமாக எனக்கு செவி கொடுமாண்டே, என் ஆவி தொலைந்து போகிறது, நான் குளியில் இழந்தவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கும், அது முகத்தை மறையாதையும் என்று கெஞ்சுகிறான். அவனுக்கு அங்கே இருக்க முடியவில்லை அந்த குகையிலே. அவன் சொல்றான் 28 சங்கீதத்தில், என் கண்ணல்லாத கத்தாரே, நீரின் கூப்பிடுகளை கீழாவிட்டார், நான் குழியில் இழங்குவதை போல நான் போய்விடுவேன் என்று இழங்கி இழங்கி கேட்கிறான். எனக்கு இழந்து மறந்துவது என்றுதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆகவே நான் சொல்லுகிறான், கத்தரை நான் கூப்பிட்டேன், அவர் என்ன பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி எடுத்தார் என்று. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் நேரிடலாம். எனக்கு இது நேரிட்டது. நான் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டேன். தாவிதை போல நானும் கத்தருக்கு காத்திருந்தேன். என்னுடைய கணவரிடம் ஏதாவது ஒரு ஆறுதல் வசனம் கிடைக்கும் பார்த்தேன். அவர் சொல்லிவிட்டார், இட்ஸ் பேட் ஃபார் யுவர் சோல், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அவன் மலர்ந்து விழுந்தவன் ஆத்துமக்க கூடாது என்று கதறி கதறி அழுதன் வேதனைப்பட்டேன். கத்தரை தேடினேன், அவரிடம் இந்த போட்டு அவர் அதிகமா எனக்கு பாட்டுக்களை ஊடாகத்தான் எனக்கு கொடுப்பார்.

கடோரமானி நீரேன் மகிமையும் ராஜே புலானியில் காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே சோத்திரம். வசனம் என் கால்களுக்கு தீபம் என்ன மகிழ்ச்சியும் என் காவலும் சரிசுதாவின் ஔஷதமானி நீரே என் மகிமையும் தஞ்சமுமானியேர் காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே சோதிரம். பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஔஷதமாய் வந்து என்னுடைய வேதனையை நீக்கிவிட்டார். அதுக்கு பிறகு வந்த வேதனைகள் எல்லாம் ஆகிய ஒரே முறையை அவர் செய்த படியினால் அடுத்த முறை இந்த பிரச்சனைகள் வந்த பொழுது என்னை தாங்கத்தக்கதாக இருந்தது. கட்டுவத்தே சோத்திரம். ஆகவே நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. மற்றவர்கள் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டும் பொழுது, டோன்ட் வாரி, The Lord will fight the battles for you. உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். உங்களுடைய வேதனை அவர் நீக்குவாரையும் இல்லை, அவர் உங்களை காண்கிறார். சவீர் அழகாக சொல்கிறான் அந்த 7 சங்கீதத்துல, குழிய வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நீதிமொழிகள் 26:7 படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதை விழுவான். பிரசங்கையும் சொல்லுகிறான், தள்ள புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்பவங்களும், நீ மற்றவனுக்கு பொறி வைத்தால் அந்த பொறியிலே நீயே விடுவாய். இதற்கு நல்ல உதாரணம் அந்த இஸ்ரவேல் சரித்திரம் 7:10. அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்க நேரத்தில் ஆமானியை தூக்கி போட்டார்கள். என்ன நடந்திருந்தால், அங்கு எட்டு ராணியா இருக்கும் பொழுது அகாசியரு ராஜாவின் அரண்மனையிலே இவனுக்கு 2 இடம் கொடுத்தபடியினால் எல்லாரும் ஆமானை நமஸ்கரித்தார்கள். அங்கே மொத்தக்காய் நமஸ்கரிக்கு உள்ள மொத்தக்காய்

0: அவர்கள் அந்த எரிச்சல் பொறாமை வந்தவர்கள் அவன் குற்றம் சாட்ட பார்க்க ஒரு விதத்திலும் குற்றம் பிடிக்க முடியவில்லை. அவனுடைய கடவுளை தியானிக்கிற காரியத்துலதான் ஏனென்றால் அந்த ராஜாவை கொண்ட வேணும்னு சொன்னார்கள். அவன் அதுக்கு பணியவில்லை. சிங்கத்தின் கெவியில் போட்டார்கள். சிங்கத்தின் வாயா அந்த தூதன் ஆண்டவர் கொண்டு கட்டி போட்டார். அதே நேரத்தில் அவனை குற்றம் சாட்டின குடும்பம் குடும்பமாக அதுக்கே தானியலின் அந்த அதே சிங்கத்தின் குகையில் அவர்கள் பட்சிக்கப்பட்டார்கள். விஜய்க்கு அவன் அப்படியே அறுப்பான், நீ வினவிழத்தால் வினை திணை விழத்தால் திணை என்று வாக்கு சொல்லுவார்கள். இன்னும் தற்ற கட்டளுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 27 தாவீது கூறுகிறான். கட்டளுக்கு காத்திரு அவரும் இருந்து சிவப்படுத்துவார். திருமணதா இருந்து கட்டளுக்கே காத்திரு. எங்களுக்கு தெரியும் இன்னும் ஏசாயாவில் எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச வசனம் ஏசாயா 40:31. கட்டளுக்கு காத்திருக்கிறவர் வந்து புதுப்பதை அடைவார்களாம். கழுகளை போல செட்டி அடித்து எழும்பி அவளை ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் அது அந்த கழுகு வந்து வயது போனாலும் அது உன்னது உயரத்தில்
1: Recording stopped.

சூழ்நிலை இருக்கும் போது, நீங்கள் பெந்தெகோஸ்தே திருவிழாவில் இருக்கும் போது அனுபவித்த அதே பிரசன்னம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த தேவ மகிமை மகன் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கிலும் நான் அப்படிப்பட்டதான மகிமை எனக்கு விளங்க கண்டேன், அப்படிப்பட்டதான பிரசன்னத்தை நான் அனுபவித்தேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் சட்டைகளை எடுத்து பறந்தாலும் அங்கே என்னோடு கூட அவர் இருப்பார். ஆமே. நான் எங்கு போனாலும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நான் எங்கு போனாலும், யோசேப்பை போல குழியிலே கிடந்தாலும் குழிக்குள்ளே என் ஆண்டவர் இருப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆமேன் அவருடைய மகிமை விளங்கினது என்று தேவ மனிதன் சாட்சியிடுகிறான். அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன். பள்ளத்தாக்கில் அனுபவத்திலும் சில வேளையிலே, ஆமேன், பள்ளத்தாக்கு அனுபவத்திலே தாழ்ந்து போயிருக்கிற சூழ்நிலையிலையும் இந்த தேவ மனிதன் முகம் குப்புற விழுந்தான் என்று பள்ளத்தாக்கிலே என்னும் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை அவன் உண்டாக்குற காரியத்தை, சாஸ்தாங்கமாய் தேவனை பணிந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துங்கள். புறுபுறுக்கிறதையோ முறுமுறுக்கிறதையோ விட்டுவிடுங்கள். தேவையில்லாத மன கற்பனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஆமென் வரும்போது அவைகளை குறித்து சிந்திக்காதபடி தேவனுடைய வசனத்தையும், தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு செய்ததான செய்கைகளையும், தேவனுடைய செய்கைகளையும், தேவனுடைய கிரியைகளையும், தேவனுடைய மகத்துவங்களையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாளம்மா அப்படி சொல்லுகிறாங்க, ஆமென், அடிமையை தாழ்மையிலே தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேர்ந்தெடுப்பு பள்ளத்தாக்கில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. என் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிப்பேன், பெருமை உள்ளவர்களுக்கோ நான் எடுத்து நிற்பேன். தாழ்மை அல்லேலூயா உள்ள மக்களுக்கு தேவன் கிருபை அளிப்பார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அருமையான தேவனுடைய மக்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என் ஆண்டவர் ஆமேன் தன்னுடைய தாசனுக்கு சொன்னார், சொன்னதை அப்படியே அவர் செய்தார். ஆமேன். முகம் குப்புற விழுந்தேன், உடனே ஆவி எனக்குள் புகுந்தது. ஆமேன். ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே இருக்கிறவர்கள்

நம்மோடு கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை சொல்லுவார். ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஆமென் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். நெடுக போய் துன்மார்க்கன் நெடுக போய் மூடன் நெடுக போய் அங்கே மாட்டிக் கொள்ளுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சில வேளையிலே தங்களை மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம் வேண்டும். தேவனே சில வேளையிலே ஆமென் தன்னுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே

0: தேவாலயத்திலே தேவனுடைய ஆமீன் ஊழியக்காரரோடு ஆசாரியர்களோடு வேத பரகரோடு அவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் அதை அறிவோம். ஆனால் பின்பு பார்த்தால் ஆண்டவர் 30 வயது வருவரை அவரை காணவில்லை, எங்கும் அவரை பற்றி சொல்லவில்லை. ஆமீன். என் ஆண்டவர் சில வேளையிலே ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். சில சத்துருக்கள் எழும்பி வந்து சூழ்ச்சி செய்யும் போது அவர் கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, என கேட்கிற கர்த்தருடைய அருமையான மக்களே, நாம் மறைந்திருப்பது ஆமீன் சில வேளையிலே பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருப்பது ஆமீன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளம் இடுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் சொன்னார், ஆமீன் நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. காரணம் இதோ ஆமீன் மனுபுத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்லி வரும் ஆபத்திற்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டு
1: சங்கம வானொலியின்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகளின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும் ஜெர்மனியில் சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறேன். ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த உவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த புனிதமான நாளிலே கத்தாவே உமது நாமத்தை உயர்த்த உமது நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேலையிலே உமது பாதப்படியிலே வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் இன்று எங்களை ஒரு விசை நேர்ந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி உமது ஆணி பாய்ந்த கரத்தால் அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உது பிரசன்னம் உமது பிள்ளைகள் மீதும் தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள் மீதும் சங்கமமான நிலையத்தில் மீதும் உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உமது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடுகள் பாடும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்கக்கூடிய முறையிலே நீர் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். தூதுரை கட்டளை கொடும். துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். அவருக்கு ரெட்டிப்பான சத்துவத்தையும் பயத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவும் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதல் முதலாக நாங்கள் சிஸ்டர் அரியராஜா வளைக்க போறோம். பேசலோ சிஸ்டர் அரியராஜா.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகளை துதிக்க ஆராதிக்க பாடலை பாட வந்திருக்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் ஒரு ஆராதனையை வழிநடத்துங்கள். ஆமேன்.
3: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரிக்கிறோம் ஆண்டவரே, மதுதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா. இன்னும் ஒரு புதிய வாரத்தின் முதல் நாள், உம்முடைய நாள் ஆண்டவரே. நீங்கள் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு விளங்க பண்ணின இந்த நாளிலே கத்தாவே, நீர் எங்களை ஒரு குடும்பமாக இந்த நேரத்திலே நீர் எங்களை சேர்த்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவர் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நன்றி செலுத்த நாவு போதாது. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், கத்தாதி கத்தன், ராஜாதி ராஜன், வரப்போவும் ஜூதராஜ சிங்கம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மை பாடி புகழ்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நம் பரிசுத்தாவியானவரை வரவழைக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓ ஜீசஸ், ஜீசஸ் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வந்து ரங்க வேணும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாட இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம்.

தரம் தாரும் ஆவியே. ஆமென். நாங்கள் உங்களை அழைக்கும் போதெல்லாம் பரிசுத்தாவியானவரே நீங்கள் எங்கள் மத்தியிலே வருவீர்கள் ஆண்டவரே. இருவர் மூவரும் உடைய நாமத்திலே ஒருமித்திருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் ஒருமனப்பட்டு நாங்கள் இருக்கிறபடியினாலே நீங்கள் அழைக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களை வந்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவரே இந்த நேரத்தை நீங்கள் முற்றுமாக பொறுப்படுத்த வேணும். அங்கே ஏசாயா ஒரு தீக்க தரிசனம் கண்டாரே, அந்த வேளையிலே கேரிவீங்கள் எல்லாரும் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வணங்கி வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே ஏசாயா அவனுக்கு அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாக நிற்க முடியாமல் நான் அசத்து அசுத்த உதர் உள்ளவன் என்னை ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அங்கே ஒரு ஒரு தூதன் ஒரு பனல் எடுத்து அவன் வாயிலே சுட்ட பொழுது அவருக்கு ஆண்டவரே அவன் அசுத்த உதர் உள்ளவன் என்று சொல்ற பொழுது அவனை சுத்தி அறித்த அதே ஆவியானவரே இந்த நாளிலும் எங்களுடைய வாய்களையும் சுத்தி அறியுங்கப்பா. நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி உங்களோட அக்னினால் எங்களை சுட்டரிக்க வேணும் என்று முடத்திலே நான் வருகிறேன். நானும் அசுத்த உதர் உள்ளவள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை சுத்தி அறிக்கிறது. ஆகவேதான் அங்கே எங்களுடைய ஆச்சிரமத்தை சின்னண்ணன் பாடுகிறது போல நான் பாடுகிறேன்.

பார்த்தேன். ஆமென், எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, ஒரு சுட்டெரிக்கும் அக்கினி அனுப்பி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உண்மை காணத்தக்கதான அந்த பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. ஏதாவது எங்களுக்கு தடையா இருந்தா தடையெல்லாவற்றையும் அகற்றி உம்மோடு சேர்ந்தும் ஆராதித்து உமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்க ஆண்டவரே. நீங்க துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்திரான தெய்வம் அடைய சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளையிலே இரங்கல் மத்தியிலே இருக்கிறதுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை சோதித்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு, திருநாமத்துக்கு நாங்கள் போதும் நாங்கள் சூத்திரம் செலுத்துவோம்.

ஆம் இயேசு சுவாமி, உம்மை துதிக்கங்களுக்கு நாவு போதாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் என்று நாள் முழுதும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் உள்ளம் எப்பொழுதும் உமக்காக துதித்துக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, இவ்வளவாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்களை சுத்தி அறித்து உண்மை போல உம்முடைய சாயல மாற்றத்தக்க வல்லமை உள்ள தெய்வத்துக்கு நான் நன்றியோடு ஒரு நன்றி பாடலை முடிக்கிறேன். ஆண்டவரே பாடுவேன்.

0: பாடிடுவேன். பாடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நம்முடைய உள்ளம் ஆண்டவரே சந்தோஷப்படும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்துக்காக நன்றி. மிகுதியை நீங்க பொறுப்பிடுங்கோ. பிரத மகேந்திரனுக்கும் கூட ஞானத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவர். அவருக்கு கூடாக இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமானதாக நீர் செய்து கொண்டு வருகிற தயவுக்கா சோத்திரம். இந்த சங்கம வானொலி ஆசீர்வதி ஆண்டவரே. மிகுதிய நீங்களே முற்றுமாக பொறுப்பிடுங்க. கூட நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை யாவும் என் இயேசு ராஜாவுக்கு கூட பாதார விந்தம் ஆண்டவரே முத்தம் செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் ஹரிராஜா ஒட்டாரியோ கனடா. இந்த சகோதரி வான்புரா என்னும் ஒரு சீரியை கூட வெளியிட்டிருக்கிறார். கத்திர அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாஸ் ஆண்டன், அதன் பிறகு ஜெர்மனி, அதுக்கு பிறகு இஸ்தரூபி. இப்போ நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைப்போம். ஒரு அறிவித்தருண்டு இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோக்கள் தொடர்பு படுத்தி இருக்கோம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்தருவோம். பிரஸ்டோர் சிஸ்டர் சாந்தினி. பிரஸ்டோர் சாந்தி நோர்வே. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுத்திருக்கேன். உங்கள் நிகழ்ச்சி ஆரம்பியுங்கள். ஆமே
2: ஆமேன் ஆமேன். தாப்பனே, இந்த நேரத்தை தந்ததுக்காக, இந்த துதி நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக, கட்டளையிட்டதுக்காக, உமக்கு இந்த வேளையிலே ஆண்டவரே உமை தாழ்த்தி நன்றி சொல்லி கொள்ளுறோமா. எங்களை தாழ்த்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி கொள்ளுறோம் ஆண்டவரே. அப்பா, இதுல கலந்து கொண்டு இருக்கிற சங்கம வானொலியில் கலந்து கொண்டு அவ்வளவு பேரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் பாதுகாப்பா வைத்துக்கிறதுக்காகவும் சுகப்பெல்லத்தோட எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையை துவங்குறோம் ஆண்டவரே. தாப்பனே நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி.

அப்பா ஆமாம் அப்பா, உங்க கிருபை இல்லாட்டினாங்க ஆண்டவரே அப்பா எங்களால இருக்க முடியாதையா. எங்கிருந்து பா ஏழை ஆண்டவரே, ஏழை மேல் நீர் கிருபை கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல நீர் கிருபை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா ஆண்டவரே. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார், அவர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்தும் இருக்கின்றார். உன்னை ஒருவர் இருக்கின்றார், உன்னை சிக்கன் துடிக்கின்றார், உன்னையும் என்னை இயேசு நேசிக்கின்றார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்தும் இருக்கின்றார். அப்பா ஆமாம், ஆகாதவன் என்று யார் எங்களை தள்ளிவிட்டாலும், புறம்பே தள்ளிவிட்டாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அம்மா. அப்பா உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்க ராஜாவா இருக்கிறதுக்கு அப்பா எங்களை உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம் அப்பா.

உயர்த்தி பாடுகிறோம் சத்திய தேவனே ஐயா உம்மை உயர்த்தி பாடுகிறோம் தூயாவியே உம்மை உயர்த்தி பாடுகிறோம் தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோம்

0: காத்து கல்வி தூயாவியோடு ஆராதிக்கிறோம், ஜெகவானிசிய வெற்றி தருவி உந்த நுண்மையோடு ஆராதிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுறோம். ஐயா அப்பா இந்த நேரங்கள் ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்பா அப்பா துதியோடு எங்களை இணைத்தது இந்த சங்கம வானொலிக்காக ஆண்டவரே, இந்த மகேந்திரன் ஐயாவை ஆண்டவரே, அப்பா அப்பா அப்பா சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே, தைரியத்தோடும் ஆண்டவரே, உண்மையுள்ள தேவன் நீரப்பா அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகாராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுல இருந்து இணைந்து கொள்ளுற அவ்வளவு பேரை மாண்டவரே, சகோதரி சகோதரர்கள் அவ்வளவு பேரை மாண்டவரே, பாதுகாத்து வழி நடத்தி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிற நல்ல ராஜா உமக்கு நன்றி ராஜா.
1: ஆமென் ஆமென். இதுவரை இனியமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகள் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் சாந்தினி நோர்வே. அந்த மகளை தேவன் அபரிவிதமாக ஆசிரிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசன் தரகப்போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஆண்டன் தாசன் அவர்களே.
2: பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் தேயக்களே.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க பாட வந்திருக்கீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். ஆமென்.
2: நாங்கள் துதிக்கு பார்த்து எங்களுடைய தேவன், எங்களுடைய ஆராதனைக்கு பார்த்து எங்களுடைய தேவன், எங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அவரை பரிசுத்த பரிசுத்தர் என்று துதிக்கின்ற நாங்களும் அவரை துதிப்போமா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,

எங்களுக்காக இந்த மனுக்குலத்துக்காக எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிக்க வேண்டிய இடத்துல நீர் காயப்பட்டீர். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் அந்த சிலுவையில் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினியை நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை.

ஆண்டவரே, இந்த தகப்புகளை எங்களுக்காக ஏற்றுக் கொண்டீரே. அந்த இரத்தத்தை ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் கழுவி விடுவதற்காக அந்த இரத்தத்தை சிந்தினீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் திருவன் நீரே.

ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. ஆமாண்டவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.

உம்மை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். ஒன்றான மித்தவனாகிய உம்மையும் நிரனுக்கிறவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவர். ஒன்றான மித்தவனாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களை பிரித்தெடுத்து ஆராதனை பிரியமுள்ள தேவனே அவர்களை ஆராதிக்கும்படியாக அந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்து அழைத்து வந்து அவர்களை ஆராதிக்க வைத்தீரே. இன்றைக்கு இந்த திக்கெட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வாழ்விலே இருக்கிற அடிமைத்தனங்களை அகற்றி அவர்களை இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மட்டுமே என்பதை இந்த அந்த கண்டலத்தில் உள்ள தமிழ் மக்களும் அறிந்து இயேசுவை இந்த நேரத்தில் இரட்சகராக ஏற்றுக் கொள்வார்களாக. அவருக்குத்தான் துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர. நன்றி பள்ளிகள் செலுத்தி அவரை ஆராதிப்போம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆ

ஒவ்வொரு வரும் நாங்களால் எங்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், இசைத நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி கூட வந்திருக்கிறோம்.

கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் 10 ரோகிகள் சுகம் பெற்றார்கள். அந்த ஒருவன் மட்டும், சமாரியனாகிய ஒருவன் மட்டும் வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னான். நாங்கள் ஒவ்வொருவரும் அவர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்கிறவர்களாக வாழ வேண்டும்.

உயர்த்த வந்தோம். நீர் ஒருவரே மெய்யான தேவம் ஒன்று அறிக்கையிட வந்திருக்கிறோம். அவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு விரக்கம் உள்ளவரப்பா, உம்மை துதிக்கிறோம்.

இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க சமை முன் வரவில்லை.

0: மீண்டுமாக ராஜ்யத்தை சேர்க்கிறதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு உங்கள் ஒவ்வொருவரே மழைக்கிறார். மீண்டுமாக அவரிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கடைசி காலத்தில தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் வாக்குத்ததை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தில உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். உங்களை எப்பொழுது நேசிக்கிறார் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னாயம் ஸ்காபரோ ஒன்டாரியோ. இந்த ஊரியக்காரன் தினம் தினம் சங்கம வானொலியிலே செய்து கொடுக்கிற ஒரு மகன். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெனட் அழைக்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் தொனி 97 நாடுகளிலே தொனிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே எங்கெங்கே விசுவாசிகள் இருக்கிறாரோ அந்தந்த நாடுகளிலே இந்த தொனி ஒழித்து கொண்டிருக்க தேவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் நன்றி சொல்வோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
2: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலிருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கள். உங்களுடைய வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.

வெற்றி குரல் ஒலிக்கட்டும், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது.

0: அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்ன தேவன் நீர் அப்பா. இந்த ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே மன மகிழ்ச்சி ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒன்று கூடும் வேளையிலே இரண்டோ மூன்று பேரை நாமத்தில் எங்கு கூடினாலும் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே அப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே உம்மை நேசிக்கிற மனிதர்கள் அதிகமாக வேண்டும் ஆண்டவரே அப்பா. மெய்யான ஆராதனைக்குள்ளே எல்லாரும் கடந்து வர செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய மக்களை ஆண்டவரே நீ காண்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே. தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே வீட்டை பற்றிற மனநிலைமை எல்லாருக்குள்ளும் வர வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே நிலையாய் நிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல ஆண்டவரே கர்த்தாவே நாமும் விட்டு விடாதபடி கர்த்தாவே என் தேவனே கர்த்தாவே அந்த நாளை நாங்கள் சமீபமாய் காண்கிறபடி நாங்கள் ஒருதருக்கு உதர் புத்தி சொல்லி ஆண்டவரே உம்முடைய சபை கூடுதலை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி கிரிய செய்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசி உமக்கு முக்கியமாய் இருக்கிறது கர்த்தாவே. அவர்களுடைய ஐக்கியம் நீர் விரும்புகிற பிரியமாய் இருக்கிறது கர்த்தாவே. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்த நீர் கிருப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எல்லோரும் அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமாய் இருக்கிறதே கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்க விட கடவோம் என்று சொன்ன தேவனே அப்பா, எங்களை தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று என் நாளின் தகப்பனே அப்பா. எங்களை உண்டாக்கி ஆண்டவரே எல்லா நாளில் ஓய்ந்திருந்து கர்த்தாவே இந்த தகப்பனே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே இந்த நாளை நீர் ஏற்படுத்தி நீரப்பா ஆண்டவரே அந்த நாளில் மகிழ்ந்து கலை கூற கர்த்தாவே நீர் உதவி செய்கிற தேவன் ஐயா. இது ஒரு வெற்றியின் நாள் ஆண்டவரே. உம்முடைய வெற்றியின் நாளில் நாங்கள் மகிழ்ந்து கலை கூற செய்கிறவர் ஆண்டவர். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரே மகிழ்ந்து கலிகூற செய்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே மகிழ்ந்து கலிகூற செய்கிறவரே அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விசுவாசத்தினால் ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே. விசுவாசம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் இருந்து வார்த்தையில் இருந்து எழும்பட்டும் தகப்பனே. அது காயங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனை குறித்து கேள்விப்படாவிட்டு எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே தேவனை குறித்த மெய்யான அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக கர்த்தாவே. ஆண்டவரே அது ஆண்டவரே பிரசங்கிக்கிறவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஆவியோடும் உமியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கிக்க அது ஆண்டவரே ஒவ்வொருடைய காதுகளும் திறக்கப்பட இருதயங்கள் திறக்கப்பட கர்த்தாவே. அண்டைக்கு லிதியாளுடைய இருதயத்தை நீங்க திறந்தீங்க கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. என்னுடைய வீடு ஜப வீடு என்று சொன்னவரே நீரங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. என் மகள் என் மகன் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே மெய்யான பரிசுத்தம் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படட்டும் ஐயா. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனைக்காக ஆண்டவரே அறிகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை குறித்து ஆண்டவரே தெளிவு உண்டாகட்டும் ஐயா. தெளிந்த ஞானத்தோடு அவர்கள் வரட்டும் ஐயா. அவர்களுக்குள்ளே பயத்தின் ஆவி அல்ல அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கும் ஆண்டவரே கிரியைக்கும் கர்த்தாவே ஏவப்பட்டபடி கர்த்தாவே உதருக்கு உதர் நாங்கள் ஆண்டவரை விட்டு விட எல்லாவற்றையும் ஆண்டவரை புத்தி சொல்ல கர்த்தாவே. இந்த நாட்களே ஆண்டவரே உறவுகள் ஆண்டவரை பற்றி ஆண்டவரை கர்த்தாவே நீர் கிருப செய்யும் அன்பு கூறவும் சிறப்பான சேவை செய்யவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்யும். ஆயிரம் நாளை பார்க்கலும் உதை பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதப்பா. அந்த நாள் ஆண்டவரே ஆகாமிய நியாய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே சங்கம வானொலி ஆசீர்வதியும். ஆண்டவரே இயேசுயா மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். மகேந்திரமனாவை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய ஊழியங்கள் ஆண்டவரே சுகபல ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே இன்னும் எல்லாமே வழி நடத்தும். ஆண்டவரே வந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அரியதாசமாக்காய் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டன் ராஜநாயம் அவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்ன யார் யாரெல்லாம் பங்கு கொண்டார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ளும் எல்லா சிரசின் மேலும் உண்மை ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொன்னபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் ஜானட் ஜெர்மன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: இன்றைய
1: நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தோஷ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் 10 நிமிடம் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Bless you, praise you, worship you, O God Almighty. You are the only one, Lord, who is seated on the throne of grace, that you have given us, Lord, such grace to come into your throne boldly, Lord, even as you have asked us to do so, Lord. So we come, Lord Jesus, at this time, Lord, where you have given us such favor, Lord Jesus, for the very way, Lord, you have called us, Lord Jesus, at this time, Lord, for this network, Lord, coming out of the very way, Lord, you have called us, Father, with the team members that have come and prayed so far, Lord, from starting from Sister Arya Raj and Pastor Anton Rasanayam and Shanti, all the way from Sister Shanti from Norway. And also Sister Janet from Germany, Lord, who had been already coming and worshiping you, Lord Jesus, and bringing forth their praises and thanksgiving and adoration to you, Father, at this time. And we also thank you, Lord, even as Brother Mahendran has been waking up early hours of the morning, Lord, to come and bring forth, Lord Jesus, to be able to, Lord Jesus, to produce this very way in which you have called him out, Lord, oh God, early hours of the morning from Victoria, British Columbia, Canada, to come and, Lord Jesus, host this program, Lord, on a Sunday morning when many worshippers in the North American continent, Lord, from Canada to USA to even South America, Lord. Father, Lord, coming and worshipping you, Lord, at our time zones here, Lord. But, Lord, the youth... other continents, Father, in the Asian continents and the European continents and African continents, Lord Jesus, and also, Lord, all the rest of the other continents, Father. Father, we give them all to you, Father, in the name of Jesus. And many of them already have been worshipping you on a Sunday, but it is the Sunday for us, Lord, here, Lord Jesus, in the North American continent. Therefore, Lord, we pray for the worshippers as they are worshipping you, Lord, and even for those that could not attend, Lord, that are coming and worshiping along with us, Lord. We give them all to you, Father, as the praises and thanksgiving and adoration is coming towards you, Lord. In the name of Jesus, we pray. Amen, amen, amen. Praise you. Praise you, praise you, O Lord. Aradhanai, aradhanai. Aradhanai, aradhanai. ஆராதனை ஆராதனை ஐயா.

வழிகாட்டியே ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஜீவாவி

0: Thing, oh God, this is nothing but your blessing, Father, Lord, God Almighty. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து சிஸ்டர் ராஜனி அலங்காரமணி இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையில நித்தியவர்த்த நிகழ்ச்சி ஆங்கிலத்திலே நடத்துகிறவர் அந்த மகளிர் தேவன் அவரிதமாக ஆசீர்வதிப்பார். இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடி
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே இந்தியா நாட்டில இருந்து தீர்க்கதரிசியான சிஸ்டர் அருணா இந்தியாவில இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளே இந்த செய்தியை கவனமா கேளுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கிடைக்கும். தாகத்தோடு வாஞ்சியோடு வார்த்தையை கேளுங்கள், அபிஷேகத்தோடு நிலைத்திருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்கும். கிருத்திக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நாங்கள் இப்போ சங்கம வானொலி நிலையத்திலும் சார்பாக 97 ரேடியோக்கள் தொடர்பு சாதனத்தின் சாதையாக சங்கம நித்திய விளச்சத்தின் சார்பாக வார்த்தையின் விளச்சத்தின் சார்பாக தீர்க்க தரிசன சிஸ்டர் அருணாவை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருணா. மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருணா. இந்தியாவில் இருந்து செய்து கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய மைக் ஓன்ல இருக்கின்றது. மீண்டும் மறுபடி அழைப்போம். அங்கே இந்தியாவில் நெட் கொஞ்சம் பிரச்சனை, அநேக தொடர்பு வந்தன, எல்லோருக்கும் நெட் பிரச்சனை. இந்தியாவிலே அநேக இடங்களில் நெட் வேலை செய்யவில்லை. எஸ்தர் ரூபி கூட வந்திருந்தால், ஆனால் அவருக்கு நெட் கிடைக்கவில்லை ஐயான்னு செய்து கொடுத்துருக்கிறார். நாங்கள் அவர் அழைப்போம், அவர் வருவார். அவர் பிரைஸ்லோ சிஸ்டார்னா அவருடைய மைக் ஓன் பண்ணி கொஞ்சம் பொருங்கள். ஏன் அவருடைய மைக்கிலே ஒரு நாங்கள் அதுவரை சங்கம வானொலி இந்த சங்கம வானொலியின் இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி 97 ரேடியோக்கள் எங்கெங்கே தமிழர் விசுவாசிகள் இருக்கிறார்களோ, எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே எந்த ஊர்லே எந்த ரேடியோ வாகனத்துக்குள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகள் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்லுவோம். காரணம், ஆவியானவர் வழி நடத்துகிற இந்த துதி ஆறாம் நிகழ்ச்சியை ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன். அவர் மீண்டும் வருவார். நாங்கள்

வரும்வரை வந்துவிட்டார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அவர் மீண்டும் வருவார். அவர் வரும்வரை நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். தடைகள் வருகின்றன பாருங்கள். அவர் வருவார் வருவார் வருவார்

Presto si sarna. லெஸ்லி பிரதர் காலிங் அந்த நெட் கிடைக்கவில்லை. பாடுற நிற்போம் வருவார்.

மைக் ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, வர்ற நாள் மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆஃப்ல இருக்கு.

0: மீன் அவர் நெக்கதையா இருக்கின்றது. நாங்கள் ஒரு செய்தியை கேட்போம். காரணம், இந்தியாவிலே பிரஸ்லோ சிஸ்டர் யாருனா பிரஸ்லோட் சத்தம் கேட்கல சிஸ்டர். பிரஸ்லோ சிஸ்டர்னா
1: பேசுங்கள் அல்லது வாட்ஸ்அப்ல வாங்கம்மா, நீங்க பேசுங்கள். நீங்கள் லைன்ல நிக்கிறீங்க, மைக் ஆஃப் ஆயிருக்கு, அவனுடைய மைக் ஆன் ஆயிருக்கு, பேசுங்களம்மா.
0: சிஸ்டர் அருணாவோட சத்தம் கேட்கவில்லையம்மா, பேசுங்கள். பிரைஸ் தி லார்ட்.
1: அல்லது வாட்ஸ்அப்ல வாங்கம்மா.
0: இந்தியாவில் இருந்து திக்கதர்சியான சிஸ்டர் அருணா அவர்கள் இன்றைக்கு செய்தி கொடுக்க வருகிறார். சில தடைகள் வருகின்றன, ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம், சில தீக்கதரிசிகள் செய்திகள் வரும்போது அநேக தடைகள் வரும்.
2: நீங்க
1: வாட்ஸ்அப்ல நிக்கிறீங்களா, ஜூம்ல நிக்கிறீங்களாமா?
0: பேசுங்கள். சிஸ்டர் அருணா கலைக்கிற கேக்குதா உங்களுக்கு? அவர் ஜூம்ல கனெக்ட் பண்ணி இருக்கிறேன், அவரோட சத்தம் வருது இல்ல. அவளோடு வருவார்.
1: இதுல தொடருங்களா?
2: எழுப்புவாராக. இருந்த இடத்திலிருந்து தூர பிரயாணம் போகிற கிருபையை கட்டளையிடுவாராக.
3: பற்றி செய்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு போகலாம் என்ற காரியத்தின்படி அவர்கள் வர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா யோபு கொடுத்து

0: Sister Rajani, go ahead.
1: God bless you, Brother Mahendran. Amen. Amen. Welcome all of you who have joined Nitya Valicham at this time. And we welcome all of you from different parts of the world, from 200 odd nations, and also from different time zones of the world, from Nitya Valicham, deriving from broadcasting all the way from Toronto, Canada. And my name is Ranjini Alangaramani, hosting in English today for Nitya Valicham, for the English segment from Vancouver, British Columbia, along with Brother Mahendran from Victoria, British Columbia. So we welcome all of you in the name of the Lord, as we have much to bless you with this evening, with the songs of joy coming from the worship team. We have today, as they would come, and I would introduce them in a moment as I first lead in prayer. So, Lord, we thank you, Lord, in the name of Jesus, as you bring the many nations, Lord, from many time zones of the world to come and join us, and also many stations that have, Lord Jesus, joined hand together at this time, Father. We thank you for every one of them, Lord. This is your work, Lord. You have brought them, Lord, in your name, Lord, to bring forth all honor and glory to you, Lord. Much of the blessing, Lord Jesus, when we put you first, when we, Lord Jesus, first seek the kingdom of God, and all these things shall be added unto you. And that's the focus, Lord Jesus, of this very media ministry that is going on, Lord, in the name of Lord, coming out, Lord, from Tamil Gospel Radio, from the network Destiny that is called out, Lord, coming from Nitya Valicham on a Monday evening, Father, and going on into Bharti and Valicham on Tuesday and the rest of the week, Lord, also with Nitya Valicham, along into the weekend meetings that have been so wonderfully blessed, Lord. This is nothing but you, Lord, you and you alone, Lord, to, Lord, expand, Lord Jesus, the work of the ministry, and, Lord, in the name of Jesus, to bring souls into the kingdom of God, where you are working, Lord Jesus, on the lives of people, O God, as the worship goes on, as the word of the living God comes through the servants of the lips, as you would anoint them and bring forth such word, Lord, and prepare their hearts, Lord, the soils of their heart to bring forth much harvest, Lord, into the kingdom of God. So we thank you for that, Lord, at this time. And Lord, we bring, Lord Jesus, all that is yours, Lord, with your blessing upon it, and the many blessings to go on the people that are listening as well, as we go into the segment, Lord. You would be with us, Lord, into the rest of the program, I pray, in Jesus' name. Amen and amen. At this moment, I would like to introduce to you, first of all, we would have Sister Karuna, who would bring forth the first worship in song, and also with prayer, starting with a prayer, time of prayer, and then into a song beautifully sung. And following that, we would have Sister Grace Jayaranjan also, who would come and lead in worship as well with a few songs as the Lord leads her, and also in doing the devotional from the Word of God as she would share. And following that, we would have Brother Mahendran, who would come and share and also sing and worship the Lord and pray for the workers and the servants of the Lord as they are preparing to come and bring the message, and all the rest that are participating in ministry with Nitya Valicham this evening. And right after that, I would come and bring also the prayer towards the ones that are listening, for the very special people that the net moment for the listeners. And so we thank the Lord for all of you that have joined at this time once again. And we would be praying for you all. And then I would come in and bring the first message that would be right at 7:30 from Toronto, arriving from Toronto, Canada. And right after the first message, we would have Sister Arundhati all the way from Oshawa, Ontario, bring us the second message. And following that, we have, for the first time coming and joining us, a pastor from India, Pastor Rajan Ayaham, who would come and share the message as well. from India for the first time. And please join us at that time. And following that, we would have on as usual with Pastor Simon Stanley, who would come and give us a Bible study. It has been such a wonderful word to come and participate in studying the Word of God. And I would encourage all of you to come and, you know, partake in that, in being able to learn from the Word of God. And we thank all of you that are joining at that time as well. So the last message would come also from Pastor Anton Rasanayam, although he would be also joining us from Scarborough, Ontario, Canada. And thank the Lord for all of this teamwork and the ministers of the gospel that would come and share, as the Lord would lead and guide them. And we, at this moment, we would like to invite Sister Karuna. Sister Karuna, வாருங்கள் வந்து கத்தர் கொடுத்த பாட்டை பாடி அதுக்கு முதல் ஜெபித்து அதற்கப்பாடு அந்த பாட்டையும் பாடி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள் சிஸ்டர் கருணா.
2: Praise the Lord, sister.
1: Praise the Lord. வாருங்கள்.
2: God bless you.
1: நன்றி
2: செலுத்துகிறோம் கர்த்தாவையும் உடைய கிருபையும் நீதியும் எங்களை எப்போதும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசு விட்டுகிற கர்த்தாவையும் மக்கு சூத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே குமாரன் இயேசு எங்களை விடுதலையாக்கினாலும் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரட்சிப்பை காண்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஒருவரையும் கைவிடாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிற இந்த ஒவ்வொரு ஊழியங்களிலும் உம்முடைய பலத்த கரம் கூட இருக்கும்படியாய் நாம் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே சௌர்ணஸ்ரீ பிரதற்காக அவருடைய மனைவியிட்ட பிள்ளைகளுக்காக அவளை செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய இருவைய போதும் கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அண்ணவரே எல்லாம் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் நீர். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கிறது போல சாரன் மகேந்திரனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் கூட இருந்து சுவம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் உபகொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே தங்களுடைய நேரங்களை காலங்களை கொடுக்கிறவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிடப்பட்டும் ஆண்டவரே. அது போல சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். அப்ப அன்றைய நாளும் தோத்து வழங்குவதற்காக நீர் கொடுக்கிற பலமும் ஆசீர்வாதமும் கர்த்தாவே சௌரிக்கும் உண்டாகட்டும். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே சௌரி பேசுக்கு ஆச்சுமிக்கிறோம், சரி டோலிக்கு ஆச்சுமிக்கிறோம். இன்னும் இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வாப்தி என்னும் மண்ணாவை நீர் கொடுக்கும் போது கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மா விடுதலை அடையும்படியாய் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். பாவங்களையும் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அந்த ஊழிய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நீர் கோட்டையும் மரணமாயிருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அப்பா போஷிக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே உம்முடைய கரங்கள் அப்பா மகா பெரிய கரங்கள். அவர்களை எப்போதும் நீர் அரவணைக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் போஷிக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய வாப்தி ஆகிய மண்ணாவை அவர்கள் கொடுக்கும் போது நீர் அவர்களுக்கு மண்ணாவை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது பிள்ளையர் செலம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அன்பும் கயிறுனால் அப்போ அவர்களை நீர் கட்டி இழுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மேசியா நீர் என்பதை அமர்ந்திருந்து அறியும்படியாய் அவர்களுடைய இருதய கடினத்தை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த தேசத்திலே உம்முடைய கால்கள் வந்து நிற்கும் முன்பாக அந்த ஜனங்கள் உண்மை காணட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அயல் உள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய கிருபை உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்கட்டும். அப்பா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப கிருபை பாராட்டுங்க. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினைவே மக்களை விடுதலையாக்கின் தகப்பன் அல்லவா நீர் கர்த்தாவையா. அப்படியே ஒவ்வொருவரும் உமக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களை கூட நீர் மன்னிக்கிறதாக பணாயிருக்கிறேன். அறியாமை நிரலுக்குள்ளும் சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளும் தங்களுடைய கைகளை எட்டு செல்லுகிறவர்களை கத்தர் நிகழ்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசிர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ஆளுகை செய்கிறவர்களோடு கூட இருங்க. தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக மன்றாடுறோம். இந்த தேசத்திலே பாதுகாப்பை கொடுங்க, ஜனங்கள் வாழும் வழிகளை திறந்து கொடுங்க. அன்றுவரே உம்முடைய ரட்சிப்பை அந்த இடத்துல காணும்படியாய் ஊழியங்களை பெருகு பண்ண வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம். இன்னும் சிறையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் சிறை கதவுகளுக்கு கூட ரட்சிப்பை காணட்டும். அதுபோல வைத்திய சாலைகளில் நின்ற நாட்களாக அப்பா இந்த கொடுமையான வைத்திய தங்களுடைய நோய்களிலே அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம் ஆரோக்கியம் விலங்கு கொடுத்து ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அணிபா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்கு தகப்பன் ஆண்டவரே. அது போல கதாவே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. அந்த வழிகளிலே இருக்கிற எல்லா ஆபத்துக்களை உணரும்படியாய் கத்தர் தெளிந்த புத்தி அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் குழந்தைகள் தொட்டு வாலிபர்கள் வரை அதுக்கு அடிமையாகிறவர்களாய் கத்தாவே இந்த தேசம் இந்த நாடுகள் இழுத்து கொண்டு போகாதபடி சாத்தானுடைய திட்டங்கள் இழுத்து கொண்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே இந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எதிராக தங்களுடைய கரங்களை நீட்டாதபடி கத்தர் அப்பா உமக்கு பயந்தவர்களாய் மாற எல்லாருக்கும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சங்கம் கிறிஸ்தவ வானொலி கூடவும் அந்த செய்திகளுக்கு கூடவும் ரட்சிப்பை காண வேண்டுமாகவும் இந்த கருவிகளும் ஒன்றோடு கூட இருக்க வேண்டுமாகவும் ஒப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: பிரைஸ் த லார்ட் சிஸ்டர் கருணா, நன்றாக பாடினீர்கள். நன்றாக அந்த வார்த்தைகள் எல்லாம் நன்றான வார்த்தைகளாக இருந்தது. ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் கத்தாவே, அந்த வார்த்தையில எங்களோட வாழ்க்கையே செழிப்பாக வருகிறது என்று சொல்லி நல்லா பாடினீர்கள். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர் கருணா. கர்த்தர் உங்களையும் உங்களோட நீங்கள் சேவை செய்கிற அழைப்பு எல்லாத்தையும் உங்களோட குடும்பத்தாரையும்

0: ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியின் நித்திய வளர்ச்ச நேரத்தை துதிக்க ஆராதிக்க ஒரு நேரத்தை தந்தவரே, அந்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. ஐயா, நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். சதா காலங்களிலும் எங்களோட கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தேவனே, இந்த மாலை வேலையிலே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், போற்றுக்கிறோம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். செங்கடலை பிளந்தவரை உம்மை துதிக்கிறோம். ஜோர்தான் நதியை இரண்டு குவியலாக நிறுத்தி வைத்தவரை உம்மை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் மதற்றினவரை உம்மை போஷித்தவரை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். செங்கடலை பிளந்தவரே, ஜோர்தான் நதியை ரெண்டு குயானித்து வைத்தவரை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதற்றினரை துதிக்கிறோம். ரெண்டு மீன் அந்த பங்கு ஐயாம் பேசி தேவனையும் துதிக்கிறோம். நாங்களும் நோக்கி துதிக்க துதிக்க, நாங்களும் நோக்கி ஆராதிக்க ஆராதிக்க, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. துதியில் வாசம் பண்ண மிஸ்ரவேலன் தேவன் நீராண்டவரே, ஏழு நட்சத்திரங்களையும் தனது வலைதளத்தில் எந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே ராவிக்கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் எரும்பினவரும் இருபுறவும் கருக்குள்ள பட்டயத்துடைய தேவகுமாரனே, ஆமன் என்ற நாமத்துக்குரியவரே, ஏழு நட்சத்திரங்களை மேந்தி கொண்டிருக்கிறவரே, தாவீதின் திறவுகளை உடையவரே, ஒருவன் பூட்டக்கூடாது திறக்கிறவரே, ஒருவன் திறக்கக்கூடாது பூட்டு எங்கள் தெய்வமே. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கோம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிழ்றோம் கத்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். Yesuve.

நாம் ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலே நம்ம போற்றுகிறோம், இந்த மாலை வேலையை நம்ம நோக்கி துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ துதியிலே வாசம் பண்ற இஸ்ரவேலின் தேவன், துதியின் சத்தத்தை கேட்டு எங்கள் ஒருவர் வந்து எங்களை அரவணைக்கிற தேவனே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. சலங்கை சத்தம் போல் துதித்திடுவேன், ஆர்வார சத்தத்துடன் ஆர்ப்பரிப்பேன். சலங்கை சத்தத்தோல் துதித்திடுவேன், ஆர்வார சத்தத்தோல்

பாடிடுவார் ஆமாண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்க துதிக்க அந்த துதியின் சத்தத்தை நீர் நுகர்ந்து நீர் சங்கமா வானொலியை மங்களையும் ஆசி வைக்கிற தேவனே, இந்த கிருபைக்காமக்கு நன்றி.

வரை ஆனால் கண்டு துதிப்போம் ஆராதித்து துதிப்போம் என்னேசுவையே ஆனால் கொண்டு துதிப்போம் ஆராதித்து

தேடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம், துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரே, துதித்து துதித்து ஆராதிப்போம்.

நன்றி மனத்தோடு துதிசை, துதிசை மனமே, துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்திய உன் தேவனை என்றும் என்றும் மன

செய்தவரை துதி துதி துதி துதி துதி மனமே, துதி துதி துதி துதி துதி மனமே. ஆண்டவரே, உமது பாதத்திலே வந்து நிற்கிறோம், உமது பாதத்திலே வந்து ஆராதனை இருக்கோம் சுவாமி. நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் நன்றி ஆண்டவரே, நன்றி.

உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இறைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோறு தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகம்.

ஆரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே. மனமாரமாந்த நிரல்ல மன வேண்டுதல் கட்டிடம் என்று

விந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே

0: faith. When we have all of that taking place in our lives, it's a trying time sometimes, we will learn through that when we know how to, be in patience, with patience, look up to the author of our salvation, author of our, the very way he would enable our faith to be with patience to wait upon him. Wait, unto the Lord. The Lord says, still and know that he is God, and we wait upon him, according to even Isaiah 40, verse 31. It says, they that wait upon the Lord shall renew their strength. They that wait upon the Lord, they'll run and not be weary. They'll walk and not faint. It is only in waiting that they will learn all these things. And there is a time in which where the Lord, when he's a good shepherd, it's a learning time. Sometimes he permits that. Sometimes he allows that. Why did he allow that in Job's life? It's because God only permitted the enemy to touch everything except his soul and his spirit, where he had been able to communicate with God right to the very end, even though his wife, to the friends and everybody were negative about his situation. The Lord kept him faithful there, where he saw his heart and his faith and faithfulness to him, that he came through marvelously, wonderfully at the end. That's why even in the, the Psalm 23 says, surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. And that is, because of how we trust in God, surely goodness and mercy shall follow me all the days of my life. And that is the way the Lord wants us to follow on with the Lord, in knowing that the Lord is my shepherd and we shall not want. And that is why when we go through all the rest that has been said from Psalm 23, it is a beautiful psalm. David came out of his heart to write that psalm and reveal to God where we are at and how we are to pray, in our circumstances. And the Lord is faithful, my dear friends. And that is the criteria behind this verse and the word the Lord has given us. So may the Lord bless us with this word and enable us to go forward, him being our good shepherd. In Jesus' name, let me pray. Father, we thank you, Lord, for this word that you gave, Lord Jesus. The Lord is my shepherd, and we will know your voice, and you will hear our voice, Lord, when you become that good shepherd, and we build that relationship with you. It's the relationship that counts, Lord, so you can hear our voice as well, and just as much you want to hear our voice, Lord. So we thank you, Lord Jesus, for many that, Lord, have not come into this experience would also find you, know you, and even as you touch their hearts and lives, Lord, to create that very blessing that comes out of that relationship as you being their very gentle and good shepherd in their own lives, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Amen. Amen. The Sangama Vanoligilim, Nithya Vilche Nigachilim, Vartin Vilchilim, Vartuga Dasal Kaka, the Vartel Kuduga Deva Dasal Kaka, Urmula Joipo. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே வந்து வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஊழியர்கள் ஆண்டவரே, அந்த ஊழியர்கள் வார்த்தை கொடுக்கும்போது சுவாமி, அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஊடுருவி செல்கு சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி சுவாமி. ஐயா, இந்த சங்கமானிலே நித்திய வச்சத்திலே வார்த்தையின் வச்சத்திலே செய்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதியும், பொருளாதார தேவையிலே சந்தியும், கிடைச்சவர்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாக வச்சிருக்கேன் சுவாமி. ஐயா, உலகத்திலே நேரங்கள் காலங்கள் பார்க்காது ஓரோடி வந்து சுவாமி செய்தியை கொடுக்கிறார்கள் சுவாமி. அந்த செய்தி மூலம் அநேக ரட்சிக்கப்படுகிறார் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளே முதல் முதலாக பாஸ் எக்ஸ்வே ராஜநாயம் செய்து கொடுக்க வருகிறார் சுவாமி. அந்த மகன் செய்து கொடுக்கும்பொழுது ஒரு வல்லமை, ஒரு பிரசனம் இறங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படி செய்யற கிருபைக்கா நன்றி. அது மட்டும் இல்லை சுவாமி, இந்த செய்தியில் மறு ஒழுங்குப்பிள்ளை போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ள நீ கிருபை செய்து கொண்டிருக்க சுவாமி. இந்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாமும் விரண்டோடி எங்கும் சிவி

இராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடேன். ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடேன். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பிருந்த வாசல் இங்கே அதில் நிற்கும்.

0: பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே, அழிகின்ற கூட்டம் உன்னை தனின்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஊழியரை நீ ஆசிரியக்க வேண்டுமா கச்சிருக்கும். நீ எப்படி சில கிருபிக்கா நன்றி ஆண்டு. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிந்து அழைக்க போறோம். உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தாரேன், துதித்து ஆராதிங்க சிஸ்டர். ஆமென்.
1: கரங்கள் அன்றைய நாளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமேன் நாளோடு தேவன் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று தேவாவியானவர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவனாயிருந்து இந்த நேரம் முழுதும் தொடக்கம் முதல் முடிவு வரையும் தேவாவியானவர் சம்பூர்ணமாய் வழி நடத்துங்க. பரிசுத்தாவியானவரையே உடைய கரங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ தண்ணீராயிருந்து கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் கிடந்து வாருங்க. பரலோக தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தேவனே, சூத்திரம் சூத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சூத்திரம் சூத்திரம், வல்லமை நிறைந்த நாமத்துக்கு சூத்திரம், மாட்சிமை நிறைந்த நாமத்துக்கு சூத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆவியானவரே உங்களுக்கு கூடி கூடி கூடி கூடி கூடி கூடி கூடி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம், அக்கினியானவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் கீடகமே உங்களை துதிக்கிறோம், எங்கள் மறைவிடமே உங்களை துதிக்கிறோம், சிறந்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா கூடான கோடி கூடான கோடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா, மகிமைக்கு பாத்திரரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். கத்தர் நல்லவர், கத்தர் வல்லவர், கத்தர் மாட்சிமை நிறைந்தவர், கத்தர் மகிமை நிறைந்தவர். ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் அபிசுகநாதரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எங்கள் சேனைகளின் தேவன் பெரியவர், யாக்கோபின் தேவன், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவரே, உன்னதமான தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கத்தாவே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாய் நிழலும் ஒன்று செங்கடல் நம்மை

ஆவியான பெரியும் வைத்து திக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அப்பா எங்களுக்கு எதிரான கூலியாத்தின் வல்லமைகளை ஆண்டவரே நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவரே துதிக்க துதிக்க சத்ருவின் கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள் சரிந்து விழுவதாக பரலோக தேவனே. ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய எத்தனைக்கும் பொல்லாத சந்திர ஆவியின் வல்லமைகளை ஆண்டவரே துதிகளினால நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜெயிக்க கூடிய வல்லமைகளை தந்தவரே. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் பரிசுத்த தேவன் பெரியவர், எங்கள் மறைவிடமான தேவன் பெரியவர், எங்கள் உன்னதமான தேவன் பெரியவர். ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் எங்கள் ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவாதி தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நாமம் பலத்த துரிதமாய் கிரியை செய்வதாக. ஆவியானவரே ஆவியானவரே அக்னி மதிலாயிருந்து எங்களை நடத்தினீரே. இந்துவன் பெரியவர் ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஓமுடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே, தேவ மகிமையாண்டவரே அப்பா இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பெருக போறதுக்காய் சூத்திரம். துதிக்க துதிக்க ஜீவ நதியாக பெருகுவதாக. ஆவியானவரே துதிக்கிற உள்ளங்களை நீங்கள் தேடி வருகிறது.

உங்களுக்கு சூத்திரம், எங்களை முன்குறித்த தேவனே உங்களுக்கு சூத்திரம், எங்களை உண்டாக்கின எங்கள் தேவனே உங்களுக்கு சூத்திரம், ஆண்டவரே எங்களை உருவாக்கின எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, ஆயிரம் நாமங்களை உடையவரே, சூத்திரம் பூமி அனைத்துக்கும் ராஜாதி ராஜாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆளிகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்கிற அக்கினி மதிலா இருந்து எங்களை நடத்துகிறவரே உங்களை துதிக்கிறோம். துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.